நள்ளிருள் நாயனாரை தூதுவிட்டவர்க்கே நண்பாம் வள்ளலார் ஏயர்கோனார் என்று குன்றத்தூர் தெய்வ செக்கிழார் பெருமானாரால் போற்றப் பெறும் ஏயர்கோன் கலிக்காமரும் சுந்தரர் பெருமானும் திருப்புன்கூர் பெருமானை வழிபாடு செய்து மகிழ்கின்றனர். மழையின்றி இருந்த காலம் அது. மழை பொழிவிக்க வேண்டி பாடியருள வேண்டும் என்று சுந்தரர் பெருமானிடம் விண்ணப்பிக்க சுவாமிகளும் பாட பெருமழை பொழிகின்றது. வெள்ளம் கரை புரளக் கண்டு அஞ்சி தடுத்தருளவும் பாட வேண்டினர். அவ்வாறே பாடியும் அருளினார் நம்பிகள். மழை பொழிய பன்னிரு வேலி நிலம், மழை தவிர்க்க பன்னிரு வேலி நிலம் என்று பாடி பெற்று பரமனார் திருக்கோயிலுக்கு இந்த சிறப்பினை வையகமுற்றும் என்ற சுவாமிகள் திருவாக்கால் அறியலாம். கோலமால் வரை எனத் தொடங்கும் திருப்பாடல் ஆலமுண்டருளிய வரலாற்றை நினைவுபடுத்துதல் காணலாம். பிரதோஷ காலத்தில் பாட வேண்டிய பாட்டு துவாரபாலகர்கள் பற்றிய குறிப்பு மூவையில் செற்ற ஞான்றி என்ற பாடலால் அறியலாம். ஏயர்கோனுற்ற இரும்பிணி தவிர்த்த வரலாறும் சுவாமிகள் திருவாக்கில் இடம்பெற்றுள்ளமை அறியலாம். நற்றமிழ் வல்ல ஞானசம்பந்தன் நாவினுக்கு அரையன் நாளை போவானும் கற்ற சூதன் அச்சாக்கியன் சிலந்தி கண்ணப்பன் கணம்புல்லன் என்று நாயன்மார்களிடம் திருப்பெயர்களை எல்லாம் கோவை செய்து பாடும் பாடல் மிக அற்புதமான கருத்து செறிவுடைய பாடலாகும். ஆரூரர் அன்பினார் சொன்ன அருந்தமிழ் வல்லவர்கள் அருவினைகள் நீங்க பெறுவர் என்பது திண்ணம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரம் பண் தக்கேசி.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு தலம் திருவொற்றியூர் பண் பஞ்சமம் திருச்சி

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: தலம் திரு ஆரூர் பூங்கோயில் திருநாவுக்கரசு பெருமான் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருவிருத்தம்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை. தலம் திருமார்பேறு.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திருக்கழுக்குன்றம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறை பண் நட்டபாடை இராகம் கம்பீர நாட்டை திருச்சிற்றம்பலம்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆனந்த மாலை. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: ஆனந்த மாலை.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு மதி உடம்படுத்தல். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு தியானம். பாடியிருப்பவர் சிவ சற்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
1: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் தியானம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திரு ஆலங்காடு பேயார் என்கிற காரைக்கால் அம்மையார் அருளிய 11 திருமுறை மூத்த திருப்பதிகம் பண் இந்தளம்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம். சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
2: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
1: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் shaivam.org இன் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் பண் தக்கேசி மூன்றாம் கட்டளை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த அழுக்கு மெய்கொடு என துவங்கும் திருப்பாடல்.

0: சிவாய நம. சைவம்தா தார்பின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருநாவுக்கரசர் சுவாமிகளின் புராண வரலாறு பகுதி 6 மற்றும் திரு சுந்தரமூர்த்தி நாயனாரின் புராணம். வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திரு சக்தி முற்றம் என்று ஒரு ஊர், சிவனை சக்தி பல இடத்துல பூசை பண்ணினார். காஞ்சிபுரம் உங்களுக்கு தெரியும். சக்தி முற்றம்னா சக்தி பூசை பண்ணி சிவனை ஒரு முத்தம் கொடுத்தாலும் அது பேர் சக்தி முற்றம் என்று பேர். கும்பகோணத்துக்கு அருகாமையில் இருக்கிறது. அந்த ஊருக்கு எழுந்தருளினார் நாவுக்கரசர். அங்கேயும் இதே கருத்தை தான் சொல்கிறார். வேத என்ன கருத்து வர முடியும்? அவர்களுக்கு இந்த யமன் வருவானே, நாம சாகக்கூடாது. ஆமா, வள்ளற் பெருமான் கூட அப்படித்தான் சொன்னார், நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொன்னார். திருஞான சம்பந்தரும் அப்படித்தான், திருநாவுக்கரசரும் அப்படித்தான், சுந்தரரும் அப்படித்தான், மாணிக்கவாசகரும் அப்படித்தான், 63 நாயன்மார்கள் அப்படித்தான் இந்த உடலோடு ஆண்டவனை சேர்ந்தார்கள். ஆமா, வள்ளற் பெருமானும் அப்படித்தான் என்று வரலாறு சொல்லுகிறது. அதற்கு பின் எல்லோரும் சரி விட்டுடும். ஆக அந்த சக்தி முற்றத்திற்கு போகிறார் நாவுக்கரசர். அங்கேயும் இதே கருத்தை தான் கேட்கிறார்.

அடுத்திற கூட்டம் குமைப்பதனும் புற்று வந்து அவனுக்கு பேர் யமனுக்கு தர்மராஜன் வந்து ஒரு பேர் உண்டு அவனுக்கு இல்லையா. தர்மன் பூசை பண்ண ஊர் தான் தர்மபுரம். பஞ்ச பாண்டவர்கள் தர்மன் பூசை பண்ண ஊர் தான் காரைக்கால் கிட்ட இருக்கிற தர்மபுரம். இப்பவும் தர்மபுரத்தில் பாத்தீங்கன்னா இந்த யமனுடைய உருவம் இருக்கிறது, அதுக்கு தினம் பூசை உண்டு. கூற்றுவன் இவனுக்கு பேர், அதாவது உடம்பையும் உயிரையும் கூறு செய்கிறவன், அதனால அவனுக்கு கூற்றுவன் பேரு.

0: அடுத்திற கூட்டம் குமைப்பதன் முன்
1: அவன் வந்து இந்த உடல் உயிரை பிரிச்சு விட்டான்னா இதுக்கு அப்புறம் மறுபடியும் பேர் கிடையாது. அதுக்கு மூணு எழுத்து பேர் தான். என்ன? கவம், கட்டை, பிணம் அப்படின்னு பேரு. அப்ப போய் தர்மபுரம் சாமி பேர் சொல்லுவாங்களோ? சொல்ல மாட்டான். நாங்க பணத்தை எடுத்தாச்சா அப்படின்னு கேட்பான். இல்லையா? மூணு எழுத்து பேர் தான். அப்போ அதற்குள்ள நீ வந்து உன்னுடைய திருவடியை எனக்கு சூட்டி விடு அப்படின்னு கேட்கிறார் அவர்.

0: அடிக்குவது என்னே பொறித்துவை, என்னே பொறித்துவை போக விடு. அப்படி நீ திருவடியை சூட்டாமல் என்ன போக விட்டால் உனக்கு பழி வந்து சேரும் அப்படின்னு ஒரு பயமுறுத்துறார் அவர். ஏன்
1: போக விடு மூவா முழுப்பழி.

படி உனக்கு எப்போதும் போய் தீராது தெரியுமா? ஆமா அப்படின்னு சொல்றாரு. முழுப்படி மூடும் கண்டு முழங்க

0: கவர் அந்த சூடு தாங்க முடியாது நம்மளால, அவ்வளவு வெப்பம். ஆமா,
1: வெம்மை நமன் தமறு நிக்கு விரவி இழுப்பதன் முன் அல்லது விழுப்பதன் முன் இம்மை உன் தாழ் என் நெஞ்சத்து எழுதிவை இங்கு இகழில்.
0: இங்க நீ உன்னுடைய திருவடியை கொடுக்கலன்னா நீ எப்பவோ மோட்ச சாம்ராஜ்யம் கொடுக்க போறன்னு யாருக்கையா தெரியும், யாருக்கையா தெரியும்? இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார்.
2: கேள்வி கேட்கறதும் என்ன உரிமையோட? இப்ப நம்ம மனைவி கிட்ட
0: கொஞ்சம் குழம்பு ஊத்து அப்படின்னு சொல்றது மாதிரி ஹோட்டல்ல சொல்ல முடியாது. என்ன அதிகாரம் பண்ற? குழம்பு போடுங்க, குழம்பு ஊத்துறான்னு சொல்றீங்க அப்படி கேட்டு மனைவி கிட்ட அப்படி முடியாது. நான் எப்படி சொன்னாலும் ஊத்திட்டு
2: அந்த உரிமையை கிடைக்குமா? அந்த உரிமையைத்தான் இவர் கேட்கிறாரு இல்லையா. இந்த ஆண்டான் அடிமைங்கிற உரிமை

அம்மை அடியேற்கு அருள்வது என்பது இங்கு ஆரறிவ செம்மை தரும் சக்தி முற்றத்து உறையும்.

என்று பெண்ணாகடத்துல கேட்டார். உடனே அந்த இடபக்குரியும் தூலக்குரியும் பொறிக்கப்பட்டது. அங்க போய் உன்னுடைய திருவடியை நெஞ்சத்துல எழுதி வை அப்படின்னு கேட்டார். உன்னுடைய திருவடியை எனக்கு சூட்டு அப்படின்னு கேட்டார். இந்த இடத்துல நாம ஒண்ணு நினைக்கணும், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவதிகை விரட்டானத்துல படுத்து தூங்கினார். ஆனால் வயசு 12 கூட இல்ல சுந்தரருக்கு. 12 வயசுல இல்ல என்ன முற்றறிவு பாருங்க அவருக்கு. ஆனா நெஞ்சில் அவருக்கு என்ன இருந்திருக்கிறது? சிவனுடைய திருவடி நம்ம சென்னியில் சூட்டுவானா அப்படின்னு எண்ணி இருந்திருக்கிறார். 12 வயசுல அவருக்கு அந்த முற்றறிவு. இன்னைக்கு நம்ம 72 வயசுல கூட நமக்கு அந்த முற்றறிவு வல்லியே வல்லியே, என்ன பண்றது இல்லையா? படுத்து தூங்கினார். சிவன் தானே போய் அவருடைய திருவடியை சுந்தரருடைய தலையில சூட்டினான். கேட்டார் அவர், முடிச்சுக்கிட்டு கேட்டார், யோ யார் யா கால் காலால தலையில உதைக்கிறது அப்படின்னார். ஏய் மூப்பின் காரணமாக செய்து விட்டேன்பா அப்படின்ட்டார். இந்த கிழவடிவத்திலேயே சுந்தரருக்கு வர்றார். இந்த பாலனிட்டு அந்த கிழவன் வர்றான். திருவண்ணை நெல்லூர்ல வந்தானா ரெண்டாவது இங்க வர்றான். சுந்தரருக்கு எவ்வளவு எளிமையா வர்றான் பாத்தீங்களா அப்படின்னு சொன்ன உடனே சர்த்தான் போ அப்படின்ட்டு. அப்ப அந்த காலத்துல வயசானவங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கற வழக்கம். எப்போ? அப்போ. இப்போ பஸ்ல நான் வந்து ஒரு சின்ன பையன்கிட்ட உட்காந்து அவன் எந்திரிக்கவே மாட்டான். நான் 3 மணி நேரம் உட்காந்து நின்றுகிட்டு இருந்தாலும் பேசாம தான் இருப்பான். அவன் நண்பர் யாராவது ஒருத்தவன மடியில உட்கார வச்சுக்கிறான் வயசானவங்களுக்கு. ஆக சுந்தரர் கேட்கிறார், என்னையா அப்படின்னு. மூப்பின் காரணம் அப்படின்னு. சரிதான் சொல்லிவிட்டு சரி கிழமை அப்படின்னு சொல்லி இருட்டு இல்லையா. இப்ப ஒரு தடவை அவருக்கு அந்த திருவடி தீட்சை கிடைச்சு போச்சா, எந்திரிச்சு போய் அண்ணாண்ட படுத்துக்கிட்டார். இந்த கிழவன் பொல்லாதவன், ஓஹோ ஒரு தடவை அவனுக்கு திருவடி சூட்டினா போராது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எந்திரிச்சு அங்க போய் படுத்து மறுபடியும் ஒரு தடவை இந்த திருவடியை சூட்டினான். சுந்தரருக்கு என்ன எளிமை பாத்தீங்களா. அப்பதான் எந்திரிச்சுக்கு வந்து, போய் நீ யார் அப்படின்னு கேட்டான். ஏப்பா என்ன தெரியல உனக்கு அப்படின்னாரு. ஜோதி வடிவத்துல அவர் மறைஞ்சிட்டார். தம்மானை அறியாத சாதியார் உளரே. உன்ன தெரியாதவனு உண்டாப்பா. யாருன்னு கேட்டேன், என்ன தெரியலையா உனக்குன்னு கேட்டுக்கிட்டியே என்ன.

கர்த்தருடைய திருவடியை என் தலைமையில் சூட்டுவாயா என்று ஏங்கி கிடக்கிற நான், நீ வந்து சூட்டும் போது உன்னை யாரென்று நான் கேட்டுவிட்டேனே. நாய் நான், நாயா இருந்தால் நன்றியோட இருந்திருக்கும். அறிவில்லா நாய் நான். என்னைக்காவது இந்த தர்மபுரம் நாய் சொல்லுச்சுன்னு நான் சொல்லியிருப்பனா? சொல்லியிருக்க மாட்டேன். சொல்லி இருந்தா நானும் சுந்தரரும் ஒன்னா ஆயிருக்கும். நான் என்ன, நீங்க கூட சொல்லியிருக்க மாட்டீங்க. நீங்களே ஒரு ரிப்ளை கார்டு எழுதும் போது உயர்த்தரு சாமிநாதன் தான் எழுதி கொடுங்க. இல்லையா? ஆமா இல்லையா?

சுந்தரர் எப்பவோ சொல்றேன்னு உங்களுக்கு சொல்லிவிட்டு இது வந்துருக்கீங்க. சுந்தரருடைய பகுதியில ரெண்டாவது பதியும் மூன்றாவது பதியும் இது மூன்றாவது பதியம். இப்படி இவருக்கு திருவடியை தானே போய் சூட்டினான் சுந்தரருக்கு. இவர் திருவடியை சூட்டு என்று கேட்டார். திரு சத்திமுற்றத்தில் இறைவன் சொன்னான், பக்கத்துல திருநல்லூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது, அங்கேவான் சொல்லிட்டான். இதுல தவறு கற்பிக்கப்படாது. ஏங்கயா அவருக்கு அப்படி கொடுத்தார், இவருக்கு ஏன் இப்படி கொடுத்தார் சொல்ல முடியும். ஆண்டவனுக்கு தெரியும். அத வாரியார் சாமி சொல்லுவார், இரண்டு குழந்தைகள், ஒரு குழந்தைக்கு விளக்கெண்ணெய ஊத்துனா, ஒரு ஒரு குழந்தைக்கு பாலை ஊத்துனா. இவளுக்கு ஏதாவது இந்த குழந்தை விரோதமா? அதுக்கு விளக்கெண்ணெய் தேவை, இதுக்கு பால் தேவைன்னு அவளுக்கு தெரியும் இல்லையா? அந்த தாயன்புனால்தான் அப்படி செய்யறா என்று சொல்லுவார் வாரியார் பெருமான். ஆக அதனால என்ன பண்ணினார், நீ அங்க வான்னு சொல்லிட்டார். சரி, அங்க போனார். அங்க திருவடியை சூட்டிவிட்டார். திருவடியை சூட்டின உடனே ஒரு பதியம் பாடுறார். நல்ல வேளை அந்த பதியம் தான் நமக்கு கிடைச்சு போச்சு இல்லையா? நாவுக்கரசருக்கு தாண்டக வேந்தர் என்று ஒரு பேர் உண்டு. தாண்டக வேந்தர் அப்படின்னு பேர் உண்டு. ஆயிரம் பாட்டுக்கு மேல தாண்டகமே பாடி வச்சிருக்கார் அவர். ஆயிரம் பாட்டு. நமக்கு கிடைத்த தமிழ் வேதமாகிய தேவாரம் ஆயிரம் ஆயிரம் பாடல்கள் இருக்கிறது. ஆனா நாம படிக்கணுங்கிற ஆயிரம் ஆயிரம் எண்ணம் நம்மள்ட இல்லாத போனதுதான் பெருங்குறை. வேற்று மதத்தவர்கள் தன்னுடைய மத நூலை கோயிலுக்கு எடுத்துன்னு போறான், படிக்கிறான். பஸ்ல உட்காந்துக்கும் போது கூட படிச்சுட்டு இருக்கான். அது உண்மையா படிக்கிறானோ பொய்யா படிக்கிறானோ அது அப்புறமா பார்த்து படிக்கிறான். நம்மள யாராவது ஒருத்தன் திருவாசகத்தையே தேவாரத்தையே எடுத்து போய் பஸ்ல படிச்சுட்டு போறான்னு பார்த்தாக்கா பதினாயிரத்துல ஒருத்தன் கூட இல்லை. ஏன்? என்னமோ காரணம், இவனுக்கு அந்த நன்மை வர வேண்டிய நேரம் வரல அப்படின்னா நம்ம சொல்லி வருத்தப்படும் இல்லையா? ஆமா, நிச்சயமாக என்று சொல்லி விடுவோம். ஆக அந்த ஆயிரக்கணக்கான தாண்டகம் பாடி வச்சிருக்கிறார். இந்த திருவடியை சூட்டினம்னா ஒரு திருத்தாண்டம் பாடுறார். நினைந்து உருகும் அடியாரை

வாழைப்பழம் வாங்கினோம், கொஞ்சம் காயா இருக்கு, சாப்பிட முடியல, என்ன பண்றோம், என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு வச்சுதான் மறுபடியும் நெஞ்சு போயிடும். அதனால தான் இந்த நெய்ய வைக்கிறதுக்கு நேரம் பார்த்துதான் நீ அந்த ஊருக்கு வந்து சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நெய்யட்டும்னு. ஏ ஆமா,

0: உணர்ந்திருது கடித்துரிவை போர்வை வைத்தார் செழுமதையில் தளிர் வைத்தார் சிறந்து வானோரினம் துறவி மணிமகுடத்து ஏறத்துற்ற இனமலர்கள் போதவிந்து மதுவாழ்த்தி நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார்
1: அதாவது அவனுடைய திருவடி தலைமையில் வச்சபோது ஜில்லுன்னு இருந்துதான் அது ஏன் ஜில்லுன்னு இருந்தது எப்படி ஜில்லுன்னு இருக்கும் இருக்காது ஏன் ஜில்லுன்னு இருந்துக்கிறது காரணம் சொல்ற தேவர்கள்லாம் வந்து திருவடியில விழுந்து வணங்கினார்கள் அவர்கள் தலையில இருந்த மலர்கள்ல இருந்த தேன் சிவனுடைய திருவடியில விழுந்தது அப்ப திருவடி இந்த தேன்னால நனைஞ்சு போச்சு நனைஞ்சதுனால்தான் அது திருவடி ஜில்லுன்னு இருந்துதான் காரணம் சொல்றாரு
0: வானோரினம் துருவி மணிமகுடத்து ஏறத்துற்ற இனமலர்கள் போதவிந்து மதுவாய்த்தி மதுனா தேனு அர்த்தம் இங்க

நன்னலத்த சிறுவடியன் தலைமேல் வைத்தார். நாடேறும் சிறுவடியன் தலைமேல் வைத்தார். பத்து பாட்டிலையும் இப்படி சொல்றாரு.

0: ஆக அங்கே அவருக்கு திருத்தூங்கானை மாடத்திலே இடபக்குறி பொறிக்கப்பட்டது. சூலக்குறி பொறிக்கப்பட்டது. திருநல்லூர்ல திருவடி சூட்டினார் என்பது நாம் நினைவில் கொள்ள வேண்டிய. அதற்கப்புறம் நால்வர் திருப்பேரே பஞ்சாட்சரத்துக்கு சமானம் என்று சொல்வார். பாக்கியெல்லாம் எனக்கு நினைவில் இல்லை, ஒண்ணு மாத்திரம் ஞாபகத்தில் இருக்கு. நாவுக்கரசு இக்குக்கு மாத்திரம் கிடையாது. நாவுக்கரசர் இருக்கெல்லாம் இக்குக்கெல்லாம் மாத்திரம் கிடையாது. சங்கீதத்திலையும் கிடையாது, தமிழ்லையும் கிடையாது. ஆக நாவுக்கரசர் சொன்னா பஞ்சாட்சர ஜபத்துக்கு உண்மை என்று சொல்வார்கள். அதுவும் ஞான சம்பந்தர்னா அப்படித்தான், திரு சுந்தரர்னாலும் அப்படித்தான், மாணிக்கவதர் அப்படித்தான் என்று சொல்லுவார்கள். ஆக என்ன பண்ணினார், திங்களூர்னு ஒரு ஊர், அதாவது சந்திரன் பூசை செய்த ஊர் அது, திங்களூர் என்று பேர். அந்த ஊர்ல ஒரு அந்தனர், அவருக்கு பேர் அப்பூதி என்று பேர், பிராமணர். அவர் நாவுக்கரசருடைய அருள் தன்மையை கேள்விப்பட்டார். வேற்று மதத்தவர்கள் அவரது சுண்ணாம்பு காலையில் போட்டார்கள், பாயசம் கொடுத்து உண்ணச் செய்தார்கள், யானையை விட்டு இடரச் செய்தார்கள், கல்லிலே கட்டி கடலிலே போட்டார்கள், இதிலெல்லாம் சிவனை பாடி அவர் தப்பிக்கொண்டார் என்ற கேள்வியை அவர் கேள்விப்பட்டார். கேள்விப்பட்டு அன்னையிலிருந்து திருநாவுக்கரசு சொல்றதே அவருடைய வேலை. ஆமா, அவருக்கு ஒரு குழந்தை, முதல் குழந்தைக்கு மூத்த திருநாவுக்கரசன் பேர் வச்சார், இரண்டாவது குழந்தைக்கு நடு திருநாவுக்கரசன் பேர் வச்சார், மூன்றாவது குழந்தை கடை திருநாவுக்கரசன் பேர் வச்சார். அவர் வீட்டுல ஒரு படி, அதுக்கு திருநாவுக்கரசு படின்னு பேர். அவர் வீட்டுல ஒரு பசு, அது திருநாவுக்கரசு பசுன்னு பேர். இப்படி பண்ணிட்டு இருந்தார். நீலகண்டம்னு ஒரு சொல்லி இருந்தார்ல, அவருக்கு திருநீலகண்டத்து கோயவனார் பேர். அவருக்கு சொந்த பேர் எதுன்னு தெரியாமலே போயிடுது. நீலகண்டம்னு சொல்லி சொல்லியே அவர் ஆண்டவன் திருவடியை சேர்ந்தார் என்று வரலாறுனா தான் நீலகண்டத்து கோயவனார் தான் அவருக்கு பேரே தவிர அவருக்கு என்ன பேருன்னு நமக்கு பெரிய புராணத்துல குறிக்கப்படுறது. அதுபோல இவர் என்ன பண்ணார், எல்லாத்துக்கும் நாவுக்கரசுன்னு பேர். இந்த திருநாவுக்கரசுங்கிற பெயர் ஆண்டவனால் கொடுக்கப்பட்ட பெயர் அல்லவா? ஆமா, தாய் தகப்பனாரிட்ட பேர் மருள் நீக்கியார். சமண மதத்துக்கு போன போது அங்க தர்மசேனர் என்று பெயர் கொடுத்து விட்டார்கள். இந்த ரெண்டு பேரும் வேண்டான்னு நினைக்கிறான் ஆண்டவன். தாய் தந்தையிட்ட பேரும் வேண்டாம், தர்மசேனர்ங்கிற பேரும் வேண்டாம், நம்ம புதுசா ஒரு பேரை கொடுத்துருவோம்னு எண்ணினான் சிவன். இப்பவும் உபதேச கிரமத்துல பாத்தீங்கன்னா பேரை மாத்தி விடுவாங்க. ஆமா, இப்ப தருமபுரத்தில் இருக்கிற பண்டாரசனதி பேர் பூர்வாசிரமத்துல திருஞான சம்பந்தம்னு பேர் இல்லையா? ஆமா, அவர் காய்வேண்டி கட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா சோமசுந்தர தம்பரான்னு பேர் வச்சாங்க. சரிதானா? ஆமா, இப்ப அவர் இந்த தர்மபுர மடத்துக்கு ஹெட்டா வந்த போது சண்முகதேசன் பேர் வச்சாங்க. இந்த உபதேசத்துல அப்படி பேர் வைப்பாங்க. அதனால என் சுவாமி என்ன பண்ணினா, மருள் நீக்கியாரும் வேண்டாம், தர்மசேனரும் வேண்டாம், திருநாவுக்கரசு என்று நாமும் விளங்குக அப்படின்னு சொல்லிவிட்டான் சுவாமி. அன்னையில இருந்து அவருக்கு திருநாவுக்கரசன் பேர். இந்த பேரைத்தான் அவர் சொல்லிட்டே இருந்தார் இந்த ஐயர், திருநாவுக்கரசுன்னு. பலரும் போகிற வழியில அந்த காலத்துல தண்ணீர் பந்தல் வைப்பாங்க, சுமை தாங்கி வைப்பாங்க. அந்த காலத்துல பஸ் கிடையாது பாருங்க, வண்டி நடை இதுதான். எல்லாரும் வண்டி வச்சுக்க முடியுமா? முடியாது. அதனால என்ன பண்ணுவான், தலையில மூட்டையை தூக்கிட்டு போவான். நெடுக தூக்கிட்டு போக முடியாத நிலையில என்ன பண்ணுவான், சுமை தாங்கின்னு ஒரு இடம் இருக்கும், அது மேல அப்படி வச்சு விடுவான். அது வைக்கிறதுக்கு இவருக்கு வேற ஒருத்தர் இறக்கிறதுக்கு ஆளே தேவையில்லை, தானே தன் தலையிலிருந்து அப்படி இறக்கி விடுவான். தூக்கும் போது வேற ஒருத்தனை கூப்பிட வேண்டாம். சில பேர் தூக்கி விட மாட்டான், இறக்கி விடுறதுக்குன்னா சந்தோஷப்படுவான். இந்த தூக்கி வச்சா பாவம் வரும்னு சொல்லிட்டு அதை தூக்க மாட்டேன்னு. அதுக்காக என்ன பண்ணலாம், மேல இருந்தபடியே அவன் தலையில தூக்கிட்டு போயிடுவான். அதனாலதான் சத்திரம் கட்டுவான், தண்ணீர் பந்தல் வைப்பான், சுமை தாங்கி கட்டுவான் அப்படிலாம். இப்ப சுமை தாங்கியும் கிடையாது, சத்திரமும் கிடையாது, தண்ணீர் பந்தலும் இவனே தண்ணிக்கு திண்டாடுறான். இவங்க தண்ணிக்கு போறான். சென்னையில இருக்கிறவங்கள பெரும்பகுதி குளிக்கிறாங்கள, குடிக்கவே தகராறுல இருக்கு. என்ன பண்றது, சாமிக்கு நினைச்சாருன்னா கொடுத்துருவார். நான் தினந்தோறும் காலையில எழுந்த உடனே என்னுடைய கிணத்துல தண்ணி மொள்ளுவேன். 18 வருஷத்துக்கு முந்தி நான் அந்த வீடு வாங்கின போது அந்த கிணத்துல ஒரு தொட்டு தண்ணி கிடையாது. உண்மையை சொல்ல, அந்த வீடு நம்ம குடி போகும்போது நம்ம சரி பண்ணணும் இல்லையா. சரி பண்றதுக்கு ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டேன், இங்க ஒரு ட்ரம் தண்ணி விக்கிறான், 10 ரூபாய்க்கு விக்கிறான், வாங்கிக்கலாம். கொத்தன் என்ன பண்ணுவான், ஒரு ட்ரம் தண்ணியே கையால அலம்பிடுவான். அவன் கையால் அலம்புறது 10 ரூபாய் தண்ணி போகும். என்னடா பண்றது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ எனக்கு ஒரு புத்தி, அந்த கிணத்துக்கிட்ட போய் தண்ணிக்கு அதிகாரி யாரு, திருவானைக்கா கடவுள். மண்ணுக்கு யார் கடவுள், திருவாரூர், திருவொத்தியூர் அல்லது திரு கச்சியகம். நெருப்புக்கு யார் கடவுள், திருவண்ணாமலை. காற்றுக்கு யார் கடவுள், காலை. பானத்துக்கு யார் கடவுள், சிதம்பரம். இதுல எதிர தவறு வந்தாலும் எதிர் நமக்கு வேணாலும் அவனைத்தான் கேட்கணும், அது அதிகாரி அவன் தான் இல்லையா. ஆமா, நான் என்ன பண்ண, இந்த கணத்துக்கிட்ட போய் மறைகளாயின நான்கும் மற்றுள்ள பொருள்களும் எல்லாம் துறையும் தோத்திரத் திரையும் தொன்மையும் நன்மையும் ஆய அறையும் பொங்குணலானை காவுடையாதியை நாளும் இறைவன் என்றடி சேர்வார் எம்மையும் ஆளுடையாரேன்னு சொன்னேன். நான் பொய் சொல்ல நீங்க நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரே வாரம்தான் கிணறு பூரா தண்ணி வந்து, அன்னைக்கு வந்த தண்ணி 1983 வந்தது, 2001 வரலும் இருக்கு. ஆனா நான் அந்த பாட்டு சொல்றத நான் இன்னும் மறக்கவே இல்லை. காலையில எழுந்தவுடனே முதல் பக்கெட் விடும்போது அந்த தேவாரத்தை சொல்லித்தான் விடுவேன். ஆமா, இப்ப 2-3 தடவை சொல்றேன். ஏன், அச்சம் ஜாஸ்தியா போச்சு. கிணத்துல தண்ணி உள்ள போய்கிட்டே இருக்கு, என்ன பண்ணுவானோ கடவுளேன்னு அந்த பாட்டை இன்னும் 2-3 தடவை நான் சொல்லிட்டே இருக்கேன். ஆக அதே மாதிரி இவர் என்ன பண்ணினார், நாவுக்கரசு நாவுக்கரசு நாவுக்கரசு நாவுக்கரசு அப்படி பலரும் நடந்து செல்லுகிற வழியில ஒரு தண்ணீர் பந்தல் வைத்தார் அந்த அப்பூதி அடிகளார். அதுக்கு பேர் என்ன பண்ணினாரு, திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் வைத்தார். இந்த திருநாவுக்கரசுன்னு பெயர் கொடுத்தது சிவனுக்கு தெரியும், திருநாவுக்கரசுக்கு தெரியும், பாக்கி பேருக்கு தெரியாது. பின்ன இவருக்கு எப்படி தெரிஞ்சது சொன்னா, கடவுள் உணர்த்தினான் அப்பூதி அடிகளுக்கு, கடவுள் உணர்த்தினான் அவ்வளவுதான். ஆமா, அது முத்தறிவு உடையவளுக்கு தெரியும். தர்மபுரத்துல ஒரு சாமியார் பூசை பண்ணிருந்தான், ஒரு ரூமுக்குள்ள கதவு சாதியை தான் பூசை பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு ரூம்ல குருநாதன் இருக்கிறான். அவன் என்ன பண்றான், சிவலிங்கத்தை எடுத்து வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு இந்த பூவை எடுத்து அந்த சாமி மேல வைக்கிறான். இந்த பூ பொத்துன்னு கீழே விழுந்துருது. மறுபடியும் எடுத்து வச்சான், கீழே விழுந்துருது. மறுபடியும் எடுத்து வச்சான், கீழே விழுந்துருது. குருநாதன் என்ன பண்ணினா, அங்க இருந்து பார்த்தான் தன்னுடைய ஞான கண்ணுனால. என்னடா, சாமிய நீராட்டினதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும், வாரியார் சாமி சொல்லுவார், நீராடி நீராடிம்பர். குளித்த உடனே திருநீர் அணியணும். சாமிய நீராட்டினதுக்கு அப்புறமா என்ன பண்ணிருக்கணும், விபூதியை சாத்திட்டு இந்த பூ எடுத்து வச்சிருக்கணும். அதை செய்ய தவறிட்டான். அதனால அங்கிருந்தபடியே இவனுடைய நெஞ்ச டச் பண்ணாரு, டேய் திருநீர் சாத்து அப்படின்னு சொன்னாரு. மறுபடியும் திருநீர் சாத்தி பூ எடுத்து வச்சான் நெண் எடுத்து என்று தருமபுரி மடத்து வரலாறுல இருக்கிறது இது. ஆமா, ஆக அதே மாதிரி அந்த ஆண்டவன் சொன்னா அப்பூதி அடிகளுக்கு தெரிந்தது என்று நாம வைத்துக் கொள்ளுவோமாக. ஆக திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு குளம் வெட்டினார், அது திருநாவுக்கரசு குளம்னு பேரு. ஒரு கிணறு ஒன்னு வெட்டினார், திருநாவுக்கரசு கிணறுனு பேர். அந்த வழியா வந்தார் திருநாவுக்கரசர். படிச்சு பார்த்தார், திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசு நந்தவனம், திருநாவுக்கரசு குளம், திருநாவுக்கரசு கிணறு. ஆஹா, சாமி நமக்கு கொடுத்த பேர் தெரியுது. இருக்கு கிட்ட போய் ஒரு தமிழ தண்ணி வாங்கி குடிச்சிட்டு, அப்பா இந்த தண்ணீர் பந்தல் யாருக்கு, பக்கத்துல ஒரு ஊருங்க, திங்களூர்னு பேரு, ஒரு அந்தனர், அவரு பேரு அபூதி அடிகளார்னு பேரு, அவர் தான் வச்சிருக்காரு. அதோ திருநாவுக்கரசன்னு ஒரு பெரிய சாமியாராம், அவருடைய திருப்பேரே வச்சிருக்காரு. அவரை பாக்கணுமே அவன் நினைச்சிட்டாரு. ஏன் நினைத்தாருன்னா, தன்னை தன் பேர் வச்சான்னு நினைக்கல, ஆண்டவன் தனக்கு கொடுத்த பேரை வச்சானே அப்படின்னு போய் பார்த்த. போனாரு. போன உடனே எனக்கு சாமி வாங்கன்னு அவர் கும்பிட்டு வரவேற்றாரு. ஒரு கேள்வி கேட்டார் திருநாவுக்கரசர். அந்த அப்பூதையில ஒரு கேள்வி கேட்டார், நீர் அமைத்த தண்ணீர் பந்தரிலே நும் பெயர் எழுதாது. நல்ல கவனி, நீர் அமைத்த தண்ணீர் பந்தரிலே நும் பெயர் எழுதாது, வேறொரு பெயர் ஏன் எழுதுனான்னு கேட்டார். திருநாவுக்கரசுங்கிற பேரை வேறொரு பேர்னு சொன்ன இவருக்கு கோபம். யோ, நெத்தியில விபூதி, உடம்பெல்லாம் விபூதி, ருத்ராட்சம், திருநாவுக்கரசுங்கிற பேர் தெரியாமலா சொல்லுகிறாய், நீ வேறொரு பேர் என்று சொல்லுகிறாரே, நீ யார் அப்படின்னார். அடிச்சு விட போறானோன்னு பயந்து போய், அடியேன் தான் கல்லிலிருந்து மிதம்பித்தவன் அப்படின்னார். நான் தினந்தோறும் சொல்லி வணங்குற கடவுளானு விழுந்து வணங்கினார். நாவுக்கரசர் நேரே வரும்போது நடந்தது. தான் விபூதி வாங்கி கொண்டார், மனைவிய விபூதி வாங்கி சொன்னார், முதல் பையன் வந்து திருநீர் வாங்கினான். அந்த வரிசை வரிசையா வாங்குறாங்க பாங்க. இந்த விபூதிய முதல்ல அவர் வாங்கினார், அப்புறம் அந்த அம்மா, அப்புறம் மூத்த திருநாவுக்கரசு, அப்புறம் நடு திருநாவுக்கரசு, அப்புறம் இளைய திருநாவுக்கரசு விபூதி வாங்கியிருக்கான். சுவாமி, என் வீட்டுல இன்னைக்கு திருவமுது செய்யணும் அப்படின்னாரு அந்த ஐயா. சரின்னு சொல்லிட்டு சமையல்லாம் எடுத்து இந்த மூத்த பையனை போய் வாழை குறுத்து அரிச்சிட்டு வா அடியாருக்கு சாப்பிடுன்னு விட்டாங்க. அவன் போய் அறிய போனான், இந்த வாழை மரத்துங்கிட ஒரு பாம்பு இருந்து இவனை தீண்டி இறந்தான். இந்த வாழை குறுத்து எடுத்துக்கிட்டு வந்து ஓட்டமா ஓடிட்டு வந்து இந்த விஷம் தலைக்கு ஏறத்துக்கு முந்தி அம்மா கையில கொண்டு இந்த வாழை குறுத்த குடுத்துட்டு திடீர்னு கிழவன். அவங்க பார்த்தாங்க, ஓஹோ இவனை பாம்பு கடித்து விட்டது அப்படின்னு சொல்லி, அவனை அடியார் சாப்பிடாமல் போய் விடுவாரே அப்படின்னு அவனை ஒரு பாயில சுருட்டி ஒரு பக்கமா தூக்கொண்டு போட்டு விட்டு சாமி சாப்பிடு. ஏ, அவன் பாம்பு கடிச்சு விட்டதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த அடியார் வீட்டுக்கு வந்ததுனால்தான் என் புள்ள போயிட்டதுன்னு சொல்லி அவரை இந்த மொட்டை மண்டைய பிடிச்சி நாலு அற விட்டு அந்த ஊர் தாண்டி கொண்டு விட்டுடுவான் இப்ப இருக்கிறவன். நான் அப்படித்தான் செய்வேன், நீங்களும் அப்படித்தான் செய்வீங்க. உலகார பாவி, நீ வந்தியா என் குழந்தை போச்சு ஓடு அப்படின்னு அந்த ஊர் எல்லாம் தாண்டி கொண்டு விட்டு வந்துடும் நிச்சயமா. அப்படி செய்யல பாருங்க, சிறுத்தொண்ட நாயனார் கூட அப்படி பண்ணலையே கிடையாது. ஆமா, அழலே வருத்தப்படலே சாமி சாப்பிடும் உட்கார்ந்த சாகமெல்லாம் பரிமாறப்பட்டது. அப்ப எல்லோரும் வணங்கி அந்த பெரிய புராணத்துல வர்ற பகுதியை பாருங்க, இப்படித்தான் அடியார்களுக்கு சோறு போடணுங்கிறத அவர் காட்டுறார். ஆமா, இலைய போட்டு அதுல பாருங்க சேர்க்கிறார் சொல்றது, எந்த பக்கம் அறிந்தார்களோ அது வலப்பக்கம் இருக்கும். ஆக என்ன அர்த்தம், நுனி இந்த பக்கம் இருக்கணும்னு அர்த்தம். இப்ப நாம சென்னையில எல்லாம் எப்படி போடுறான், தலகீழ போடுவோம், இந்த பக்கம் நுனிய வச்சு இந்த பக்கம் அறுத்து போடுவோம். சில பேர் இப்படி போட்டு சாப்பிடுவான், இப்படி போட்டு சாப்பிடுவான். ஏன்னா இடம் அடத்துக்குதான் இல்லையா. ஏன் இப்படி வச்சான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒரு காரணம் இருக்கு. இந்த பக்கம் அகலம் ஜாஸ்தியா இருக்கும், இந்த பக்கம் அகலம் குறைச்சதா இருக்கும், இந்த பக்கம் சாதம் பிசையறதுக்கு விடுறதுக்கு எல்லாம் வசதியா இருக்கும், அதனால இந்த பக்கம் வைக்க சொல்லிருக்கான் அல்லவா. இதெல்லாம் பெரிய புராணத்துல வருது, ஆச்சரியம் பாருங்க. அதனால்தான் திருத்தொண்டர் புராணம்னு இருந்த பேரை படித்து பார்த்த பெருமக்கள் அதுக்கு பெரிய புராணம் என்று பேர் சூட்டினார்கள். சாதம் எல்லாம் பரிமாறத்துக்கு அப்புறமா எல்லோரும் வணங்கி திருநீர் பெறுகிறார்கள். முதல்ல ஒரு தடவை திருநீர் வாங்கிட்டாங்களா, அப்ப எப்படி வாங்கினாங்க, முதல்ல அப்பூதடிகள், அப்புறம் அந்த அம்மா, அப்புறம் மூத்த திருநாவுக்கரசு, அப்புறம் இளைய திருநாவுக்கரசு, அப்புறம் சின்ன திருநாவுக்கரசு. இப்ப வணங்கின போது அந்த அப்புதடிகள் வாங்கினார், இரண்டாவது அந்த அம்மா வாங்கினா, மூணாவது யார் வாங்கணும், மூத்த திருநாவுக்கரசு வாங்கணும். அவன் தான் இறந்துட்டானே, இரண்டாவது திருநாவுக்கரசு கொண்டு கையை நிறுத்தான். பார்த்தாரு இவர், மூத்த திருநாவுக்கரசு இல்ல என்ன அப்படின்னு அவங்கள கேட்கல கேட்கல. இவர் உள்ளத்துல ஒரு பெரிய தடுமாற்றம் வந்துருக்கு, ஏதோ தவறு நிகழ்ந்து விட்டதுன்னு சொன்னார். தெரிஞ்சது சரி, அதனை எடுத்துக்கொண்டு திருப்பரணத்துக்கு வாருங்கள் அப்படின்னு போட்டார்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org.
2: தலம் திரு பூந்தராய் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த மூன்றாம் திருமுறை பண் காந்தார பஞ்சமம், ராகம் கேதார கவுளை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: பெண்ணியல் உறவினர் 83 பக்கம். இது சாதாரி
3: பணருளை செய்த பண் சாதாரி 3 திருமுறை.
4: பெண்ணியல் உறவினர் பெருகிய புனல் விரவிய உயிரை கண்ணியர் கருநடை விடையினர் கழல் தொழும் அடியவர் கண்ணிய விணிகட அருள் பூரிபவர் நனு உயர் பதி புண்ணிய மறையவர் நிறை புகழ் பொலிமலி புறவமே கொக்குடை இறைகொடு பிறையொடு குளிர்ச்சடை முடியினர் அக்குடை விடமுர் அறவும் அலரறை விசையினில் திக்குடை மறுவிய உருவினர் திகழ் மலை மகளோடும் உக்குடனுறைவது புதுமலர் விரை கமல் புறவமே கொங்கியல் சுரிகுழல் வரிவளை இளமுறை உமையொரு பங்கியல் திருவுருவுடையவர் பரசு ஒடிரலைமை தங்கிய கரதலமுடையவர் விடையவர் உரைபதி பொங்கிய ஒரு கடல் கொள்வதம் விசையர் புறவமே மாதவமுடை மறையவனுரையர் மறையவன் உயிர் கொளவரும் மரலியை மேதகு திருவடி இறையுற உயிரது விலகினார் சாதக உருவியல் கானிடை உமை பெரு உறவர் போதக உரியதள் மறுவினர் உரைபதி புறவமே காமனை அடல் கொள விழி செய்து கருதலர் கடிமதில் தூமம துறவிரல் சுடர் கொடுவிய இறை தொகுபதி ஓமமுடையர் மறை பிறவிய வகை தனோடு ஒளி கொள ஒளிகழு பூமகன் அலரொடு புனல் கொடு வழிபடு புறவமே சொன்னயமுடையவர் சுருதிகள் கருதிய தொழிலினர் பின்னயர் நடுவுயர் பெருமையர் திருவடி பேணிட முன்னய முதல் வினை அற அருளினரை முதுபதி உன்னையும் முகை நிதி பொதியவிழ் பொழிலணி புறவமே வரிதரு புலியதளுடையினர் மழுவெறி படையினர் பிரிதரு நகுதலை வடமுடி விசையணி பெருமையர் எரிதரு முருவினர் இமையவர் தொழுவதோர் இயல்பினர் புரிதரு குழலுமையொடு மெனிதுரை பதி புறவமே வசிதரு முருகோள் முருகோடு மலர்தலை உலகினை வரி செய்யும் நிசிதரனுடலோடு நெடுமுடி ஒருவது நெறிவுற ஒசிதர ஒரு விரல் நிறுவினர் ஒளிவளர் வெளிபொடி பொசி

0: பொழொளி மலிபுறவமே போதியில் பொழிலணி புறவனன் நகருரை புனிதனை வேதியர் அதிபதி மிகுதலை தமிழ்கள் விரையினர் ஓதிய ஒருவது முறியதொறி செய்கொள உரை செய்யும் நீதியர் அருவரில் நிலநடை நிகழ்தரு பிறவியே
1: பெண்ணியல் உருவினர் பெருகிய பூனல் வீரவிய பீரை கன்னியற்காடு நாடை வீட ஈனற்கார் அழுதோளும் ஆடியவர் நன்னிய பீனிகட அருள் பூரிபவர் நானு குயர்பதி புண்ணிய மறையவர் நீரை புகழ் ஓடி மாலி புறவமே கொக்குடை இறை கோடு பீரையோடு கூழில் சாடை மூடியினர் அக்குடை வாடமும் அவமும் மலரை இசையினர் திக்குடை மருவிய உருவினர் திகழ் மாலை மகளோடும் புக்குடன் உரைவது புது மலர் வீரை கமல் புறவமே கொங்கியல் சூரி கோடல் வாரி வாழ இளமுலை உமையொரு பங்கியல் திருவுரு உடையவர் பரசு ஓடிரலைமை தங்கிய கரதாளம் உடையவர் வீடையவர் உரைபதி பொங்கிய பொரு கோடல் கொள்வதன் மிசை உயர் புறவமே மாதவம் உடை மறை அவன் உயிர் கொளவரும் மரளியை மேதகு திருவடி இறை உற உயிரது விலகினார் சாதக உருவியல் கானிடை உமைவரு உறவர் போதக உரியதல் மறுவினர் உரைபதி புறவமே காமனை அடல் கொள விழி செய்து கருதலர் கடிமதில் தூம மதுரவிரல் சுடர் கொடுமிய சுரைக்கு தொகுப்பதி ஓமமடுயர் மறை பிறவிய ஆகை வகை அதனோடு ஒளிகடு பூமகு நாளரோடு புனல் கொடு வழிபடு புறவமே சொன்னயமுடையவர் சுருதிகள் சுரு கருதிய தொழிலினர் பின்னையர் நடுவுனர் பெருமையர் திருவடி பேணி இனி துரைபதி புறவமே பசிதரும் உருவோடு மலதலை உலகினை வழி செய்யும் திசிதரன் உடலெடு நெடுமுடி ஒருபதும் நெறிவுற பொசிதர ஒரு வீரல் நிறுவினர் ஒடி வளர் வெடிபொடி பொசிதரு திரு உரு உடையவர் உரைபதி புறவமே தேனகம் அருவிய செறிதரு முடரிசை தவிசினில் ஊனகம் அருவிய புலனுகர் உணர்வுடை ஒருவனும் வானகம் வரையகம் அரிகடல் நிலனம் எழுபகை போனகம் அருவினன் அறிவறியவர் பதி உறவமே கோச்சரம் நுகர்பவர் கொடிய துவரன துயிரினர் பாசுரவினிதரு பனகர்கள் படிதரு மொழியினர் நீ சரை விடுமின் நினைவுறு நிமலர்தம் உரைபதி பூசுரர் மறைபயல் நிறைப்புகள் ஒளி மடி புறவமே போதியல் போடிலி புறவன் நகர் உரை புனிதனை வேதியர் அதிபதி மிகுதலை தமிழ்கடு விரையினும் ஓதிய ஒரு பதம் உரியதோர் இசைகோல உரை செய்யும் நீதியர் அவர் இரு நிலநடை நிகழ்தரு பிறவியே
2: திருச்சிட்டம்பரம். இந்த பதிகத்துல இது எல்லாம் சீர்காழி தான் அல்லவா புறவம். இது பாருங்க, இதுக்கு முன்னே ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு அந்த பதிகத்தினுடைய பெயரை வைத்து அந்த 12 திருப்பெயரை சொன்னார். இப்ப புறவம் என்பது அந்த 12 ஒண்ணு, அதுவே எல்லா பாட்டிலையுமா சொல்லி வச்சுட்டார். ஆனா பாடலுடைய கருத்து இருக்கு தெரியும். பெண்ணியல் உறவினர் உமையொரு பாகன் பெருகிய புனல் விரவிய பிறை கன்னியர் தலையில எல்லாம் சடையில் இருக்கு. கடுநடை விடையினர் வேகமா போற அந்த ஆணேறு கடல் தொழும் அடியவர் அப்படிப்பட்ட பெருமானை அடியவர்கள் தொழுதால் நன்னிய பிணிகட அருள் புரிபவர் நோயெல்லாம் நீங்கும் தீரா நோய் திருத்தருள வல்லான் தன்மை என்கிறாரே அமரியம். அப்படிப்பட்ட பதிதான் இதோ புண்ணியமறைவர் இருக்கிற புறவம் என்று சொன்னார். கொஞ்சம் நம்ம கொஞ்சம் வேகமா போவோம் அல்லவா. அதனால எல்லா பாடலிலும் பெருமானுடைய அந்த அந்த அருள் சிறப்பை சொல்லி வருகின்றவர்கள் அல்லவா. அஞ்சாவது பாட்டுல காமனை அடல்கொள விழி செய்து என்கிறார் அல்லவா. யாரே மன்மதனை கடிமதில் தூமம் அறது உற விரல் சுடர் கொழுவிய இறை திரிபுரத்தை எரித்தார். இப்படி மன்மதனை அரித்தும் திரிபுரத்தை எரித்தும் இருக்கின்ற ஆற்றலுடையவர். அப்படிப்பட்டவர் இருக்கின்ற இடத்துல ஓமமோடு உயர்மறை பிறவிய வகைதனை அருள் ஒளிகளு பூமகன் அலரோடு புனல் கொடு வழிபடு புறவமி. அங்கே என்ன இருக்கும்னா பெரும்பாலும் சீர்காழியில அங்கந்த வீட்டத்துல நல்ல வேள்வி ஓமம் போட்டு அப்படியே வளர்ப்பாரு, யாகம் வளர்ப்பாரலாம், நல்ல வேதங்கள் ஓதப்படுமா. அப்படிப்பட்ட பதியிலே இப்படிப்பட்ட எங்கள் பெருமான் இருந்து எல்லோருக்கும் அருள் செய்கிறான். அப்படி அருள் செய்கின்றவன் மன்மதனையும் எரிக்கிறான் திரிபுரத்தையும் எரிக்கிறான். இந்த மன்மதனை திரிபுரை எடுத்ததெல்லாம் என்ன கருணை? மரக்கருணை அல்லவா. இப்ப பெருமனுக்கு அருள் செய்தது அறக்கருணை, அதாவது தன்னை வழிபடுகின்றவர்களுக்கு அருள் செய்த அதுக்கு அறக்கருணைன்னு பேரு. கொஞ்சம் திமிர் பண்ணவன அடக்கி அவனுக்கு அருள் செய்த மரக்கருணை, அவ்வளவுதான். இது சித்தாந்த சாஸ்திரம் அல்லவா. அறக்கருணை எது, மரக்கருணை எது.

0: இதுதான் மாறி மாறி பெற எல்லா பதியங்களையும் சொல்லுவது உண்டு அல்லவா. இப்படியாக இப்ப நேரா அந்த நிறைவு பாட்டுக்கு போறோம். போதி எல் போடியில நீ போறவா நன்னகர உடை பூனிதானே வேதியர் அதிபதி மிகுதலை தமிழ்கர் விரகினன். அங்க இருக்கிற அந்த புனிதனாக இருக்கிற பெருமானை தமிழையே மிக மிகுந்த புலமை உடையவனாக இருக்கிற ஞான சம்பந்தனாகிய நான் ஓதிய ஒரு பதம் உரியதோர் இசைகோள உரை செய்யும். இந்த பத்து பாட்டையும் உரியதோர் இசைகோளர். இப்ப நான் படிச்சதெல்லாம் உரிய இசை அல்ல, நமக்கு வந்த இசை. அப்படி வந்த இசையில பாடலாமா? வந்த இசையில பாடலாமாமா? அதுல இருக்கிற தந்த இசையில இல்ல பாடணும், நாம வந்த இசையில பாடிவிட்டோமே. கோழை மீடர் பாத்தீங்களா, 99 தானே. எப்படி வாய்மொழி தெரிவினாலும் வெல்லுகிறார்கள், எழுத்து தெரிவினாலும் வெல்லுகிறார்கள் அல்லவா. இதுதான் வைவான்னு பேரு, வாய்மொழி தேர்வு இல்ல. அதனால கோழை மீடராக கவி கோடு மீளவாக ஏழை அடியார்கள் சுவை யாவை சோன ஈசன் மகிழும் இடமாம். தொண்டை கட்டி போனாலும் சரி, பாட்டை பொருள் பிடிச்சு படிக்க தெரியாட்டும் சரி, நாம எல்லாம் ஏழை அடியார். அதனால யாதை சொன்னாலும் ஆண்டவன் மகிழ்வான். அந்த விதி விளக்கில் இப்ப நம்ம படிச்சிருக்கிறோம். விதியா படிச்சா மூர்த்திகள் படிப்பார், அவர் என்ன இந்த இசைன்னு இந்த இசைன்னு நம்ம அந்த இதுல பெறல அல்லவா. அதனால வேதியர் அதிபதி மிகுதலை தமிழ்கள் விரகினன் ஓதிய உருபதும். அப்ப உரியதோர் இசை கூட அந்தந்த பதியத்துக்கு என்ன இசையோ பண்ணோ அது இப்படி படிக்கிறதா முறை. இயலாமையினால் நாம் இப்படி செய்கிறோம் அவ்வளவுதான் இல்லைங்களா. அதனால ஆனாலும் ஆண்டவன் அதை ஏற்கிறான், ஏற்கிறான். எனவே இசை கூட உரை செய்யும் நீதியர் அவர் இரு நிலநிலை நிகழ்தரு பிறவியே. அவர்கள் இந்த உலகத்தில் எஞ்ஞாண்டும் பிறப்பதனுடைய பயனை அடைந்து வாழ்வார்கள் என்று சொல்லி ரொம்ப அருமையா செய்கிறார். இனி அடுத்தாற் போல விளங்கிய சீர் என்றிருக்கிற பதியம், அது காந்தாரம் அல்லவா, 133 பக்கம். விளங்கிய சீர் பிரமனூர் வேணுபுறம் புகழிவெங்குருமேற்சோலை வழங்க வரும் தனங் தோணிபுரம் பூந்தராய் சிறபுறமன் புறவம் மண்மேல் கலங்கமிலூர் சண்பை கமல் காழிவயம் கொச்சைகள் மலமென்றென்ன இளங்குமரன் தன்னை பெற்றிமை அவர்தம் பகையறிவு திரைவன் ஊரே. இந்த பாட்டு அப்படியே படிச்சுட்டு போக வேண்டியதான். ஏன்னு கேட்டா எல்லா பாடலிலும் அந்த 12 பேர் சொல்றாரு பாருங்க. அது இப்ப எவ்வளவு பாத்தீங்களா, ஓ முருகா முருகா. இப்ப நம்ம முன்னே 2 பதியம் பார்த்த போது என்ன பண்ணோம், ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு பெயரை சொன்னார் இல்லைங்களா, 12 பேர் சொன்னார். இப்ப நம்ம 3 படிச்சது எப்படி இருக்குது, ஒரே புறவமே என்றே முடிச்சார். இப்ப என்ன பண்றாரு, ஒவ்வொரு பாடலையுமே 12 பேர் சொல்றார். எப்படி 12 பேர் தான் இதுல இருக்கு, ஒவ்வொன்றிலையும் நீங்க மீண்டும் மீண்டும் 12 பேர் தான் இருக்குது. அதனால படித்தாலே அமையும் அந்த மாதிரி அமைப்புல இருக்குது. முதல் பாட்டுல வந்து எல்லா ஊரும் இருக்கு பாத்தீங்களா, அதே போல 2 பாட்டுல திருவளரும் கழும் அதுல வந்து 1 பாட்டுல கடைசி வரி என்ன பாருங்க, கலங்கமிலூர் சண்பை கமல் காழிவயம் கொச்சை கழுமலம் என்று இன்ன. இப்படிப்பட்ட 12 பெயர்களை உடைய இளங்குமரன் தன்னை பெற்று இமயவர்தம் பகையறிவித்த இறைவனூரே. முருகப்பெருமானை பற்றி குறிப்பு, முருகப்பெருமானை பற்றி. இப்படிப்பட்ட 12 பெயர்களை உடையவர் இருக்கிறது யாருன்னு கேட்டா இளங்குமரனை பெற்றவராம். அது யார், இளங்குமரன் முருகப்பெருமான். எதுக்கு சாமியினாரு, பகை தனிவித்து தன்னுடைய பையனால சூரபதமுதலியுடைய பகையெல்லாம் தனிவித்த இறைவன் ஊர். அப்ப முருகப்பெருமானை பற்றிய குறிப்பு. திருமுறைகளில் முருகன், திருமுறைகளில் முருகன் என்று இதுக்கு முன்ன நூல்லாம் வந்திருக்குது, வந்திருக்குது. நீங்கள் அப்படியே பதியத்தில் எடுத்து படிச்சு பார்த்து வரும்போது திருமுறை முருகன் முருகனை பெற்று வரிடம்னு சொன்னா இது ஒரு இடம். நம்ம காலையில இன்னொரு முன்ன முன்ன ஒரு பாடி பார்த்தோம். எனவே முருகனை பெற்று வருகிற இடம் இன்னைக்கே 2 இடம் இல்லைங்களா, அப்படி வருகிற இடம். எனவே இளங்குமரன் தன்னை பெற்று இமயவர்தம் பகையறிவித்து இறைவன் ஊரே என்று முடிக்கிறார். ரொம்ப அருமை. அடுத்த பாடு பாருங்க, அப்படி 12 பேர். திருவளரும் கழுமலமே கொச்சை தேவேந்திரன் ஊர் அயன் ஊர் தெய்வத் தருவளரும் பொழில் புறவம் சிலம்பனூர் காழி தரு சண்பை வெண்பா உருவளர் வெண்குரு புகழி ஓங்குதராய் தோணிபுரம் உயர்ந்த தேவர். இவ்வளவும் என்னது, அந்த 12 பெயர். அங்கே வெறுவ வளர் கடல் விடமதுண்டணி கொள் கண்டத்தோன் விரும்புமூரி. அங்கதான் இதுல இதுல கழுத்துல நஞ்சை வைத்திருக்கிற எங்கள் பெருமான் விரும்பி இருக்கிற ஊர் இந்த 12 பேருடைய ஊர். கடைசி வரி மட்டும்தான் உரை சொல்லணும். வாய்ந்த புகழ் மறைவளரும் தோணிபுரம் பூந்தராய் சிலம்பவன் வாழும் ஊர் எய்ந்த புறவம் திகழும் சண்பையடில் காழியரை கொச்சை வயம் பொன் வெய்ந்த மதிர் கடுமலம் பின் ஓர்பணிய மிக்கையனூர் அமரர் கோனூர். இவ்வளவும் அந்த 12 பேர். இது யார் இருக்கிறதா? ஆய்ந்த கரையார் புகழி வெங்குருவதரன் நாளும் அமருமூரி. நல்ல படித்தவர்கள் எல்லாம் தங்கியிருக்கும்படியான இந்த சீர்காழியில் இருக்கிற எங்க பெருமான் என்று முடிச்சுட்டார். மாமலையகள் கணவன் மகிழ் வெங்குருமா புகழிதராய் தோணிபுரம் வாழ் ஏமமதில் புடைதகழும் கழுமலமே கொச்சை தேவேந்திரன் ஊசி பூமகனூர் பொலிவுடைய புறம் வீரர் சிலம்பனூர் காடி சண்பை. அது வரைக்கும் 12 பேர். பாமருவு கலை எட்டெட்டு உணர்ந்தவற்றின் பயனுகர்வோர் பரவும் ஊரி. அப்பாடி கலை எட்டெட்டு எட்டெட்டு எத்தனை? 64. 64 கலைகளும் படித்தவர்கள் இருக்கின்ற எங்களுடைய கழுமலம். அப்ப ஆய கலைகள் 64 ஏய உணர்வு கென்வையும் படிக்கிறோம்ல. அப்ப கலை மொத்தம் எத்தனை? 64 நம்முடைய திருமுறையும் குறிக்கிறது. திருமுறையும் குறிக்கிறது எட்டெட்டு என்று அல்லவா? அப்ப சீர்காழியில 64 கலைகளும் வல்லவர்கள் இருக்கின்ற ஊர் எங்களுடைய பரமூர்னு சொல்ல. சரி. தரைத்தேவர் பனிசன்பை தமிழ்காலி வயங்கொச்சை தயங்கு பூமியில் விரை சேரும் கடுமலம்மை அணிந்த அணி அயனூர் அயனூர் பிரம்மனுடைய ஊர் விண்ணவரதம் கோனூர் வென்றி திரை சேரும் புனர்போனி வெங்குரு சொல் வெம்பருகு தோணிபுரம் சீர் உரை சேர் பூந்தராய் சிலம்பனூர் புறவம் உலகத்தில் உயர்ந்த ஊரே. இந்த 12 பேரினுடைய ஊராக எங்க சீகாழிதான் இந்த உலகத்திலேயே உயர்ந்த ஊர் என்று சொல். புண்டரிகத்தார்வன சூழ் புறவமிகு சிறபுரம் பூங்காடி சண்பை என் திசையோர் இறங்கியவெங் குரு புகழி பூந்தராய் தோணிபுரம் சீர் வண்டமரும் பொடில்மல்கு கடுமலம்னர் கொச்சை கொச்சை வளர் வளவர்தம் கோனூர். அது வரைக்கும் அந்தயன் அயனூர் பிரம்மனுடைய ஊர் இவையன்பர் எத அருங்கூற்றை உதைத்துகந்த அப்பன் ஊரே. ஒரு ஒரு அடியவருக்காக யமனையே உதைத்த எங்களுடைய அப்பா இருக்கிற ஊர் இந்த 12 பேரை உடைய ஊர். வன்மை வளர் வரத்தையல் ஊர் வானவரதம் கோனூர்கன் புகழியஞ்சி வெண்மதி சேர் வெங்குருமி கோரியறிஞ்ச சண்பவியன் காடி கொச்சை கண்மகிடும் கருமலம் கற்றோர் புகழும் தோணிபுரம் பூந்தராய் சீர் பன்மலி பூந்தராய் சீர் பன்மலியும் சிறபுறம் பார் புகழ் புறவம் பால் வண்ணன் பயிலுமூரி. இந்த ஊர் ரெண்டு சிறப்பு. பண்மலியும் சிறபுறம் எல்லா பண்களும் அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும். பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தரும். பண் சுமந்த பாடல்களை எப்பொழுதும் விடாமல் கேட்கலாம் எங்க சீகாழில. அது மட்டுமல்ல பால் வண்ணன் பயிலுமூரி. பால் வண்ணன் பால் போன்ற நிறமுடைய மன்னர். அது என்னது? ஒரு வளர்ப்பவளமேனி ஒளி நீர் அணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் பவளமேனில் அவனுக்கு இங்க பால் வண்ணன்கிறார. அருமை அருமை அருமை. இங்க எதனால வந்து பால் வண்ணன்கிறார்னா மேனி சிகப்பு. ஆனா மேனியெல்லாம் என்ன பூசிருக்கிறான்? பூசு பாதும் உடனே போட வேண்டியதானே. பயில இருக்கிறதுக்கு நீங்க வாங்க போறீங்களா? கடனா கிடையாது. நீ கடனா கொடுத்தா திரும்ப வாங்க வேண்டியதில்லை. இது கடனே அல்ல முதல் எடுக்க வர்றது. பூசுவதும் வெந்நீர் பூண்பதுவும் பொன்பரவும். அதனால அத மெய்ய அது எங்க எங்க பூசுவான்னு கேட்டார் அப்பர் சுவாமிகள். மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனியான் தாழ் தோடாதே உடம்பெல்லாம் பூசிட்டுப்பாண்டனர். அப்போ உடல் நிறம் சிவப்பு, மேல இருக்கிற திருநீற்று நிறம் வெள்ளை, பால் வண்ணம். அப்ப திருநீர் எப்படி இருக்கும்? வெள்ளேன்னு இருக்கும். நல்ல திருநீர், நல்ல திருநீர். பால் வண்ணன் என்று சொல்றீங்க. அப்போ திருநீற்றை வச்சா பால் வண்ணன், உடம்ப வைத்த பவள மீன். இந்த ரெண்டு நிறம் தானா? நிறங்களோர் ஐந்துடையாய் ஆடார் ஆடார் ஆடா ஆனால் அந்த நிறம் உடல் நிறமா சொல்லிருக்குமே, ரெண்டு பொருள் அதுக்கு. அந்த நிறம் உடம்பெல்லாம் இருக்க அஞ்சு நிறமா, இங்க சிவப்பு இங்க கருப்பு இங்க இதுன்னு குஷ்டமெல்லாம் இருந்தோம், சரியான உடம்பு இல்லையே. பெருமானுடைய முகங்கள் ஐந்து, அந்த ஐந்து முகங்களும் ஐந்து நிறம், ஆதலால் நிறங்களோர் ஐந்து உடையாய் என்றார். இன்னொரு பொருள், அவன் வந்து ஐம்பூதமாக இருக்கிறான், ஐந்து ஐந்து பூதங்களும் ஐந்து நிறமுடையன, எனவே ஐந்து பூதங்களாயிருப்பதனால நிறங்களோர் ஐந்து உடையாய். சிவசிவ மறந்துடக்கூடாது, இது வந்து வினா. அப்போ நிறங்களோர் ஐந்துடையாய் என்றது உடம்புல நிறம் பல நிறம் அல்ல, அவனுடைய முகங்கள் ஐந்து, ஆதலால் அந்த ஐந்து முகமும் ஐந்து நிறமாக இருக்கும், ஆதலால் நிறங்களோர் ஐந்துடையா என்றார். இன்னொரு பொருள், அவன் ஐம்பெரும் பூதங்களின் வடிவாக இருக்கிறான், ஆதலால் இருநிலனாய் தீயாகி நீருமாகி வானாகி மண்ணாகி வழியாகி இப்படி எல்லாம் சொல்றாங்க. அப்ப அந்த ஒவ்வொரு பூதம் ஒவ்வொரு நிறமுடையதாக இருப்பதனாலே நிறங்களோர் ஐந்துடையாய் என்றார். ஆனா உடம்பு நிறம் ரெண்டே ரெண்டு தான், உடம்ப சொன்னா பவள நிறம், அது மேல இருக்கிற பூசிய நிறத்தை சொன்னா பால் நிறம். மறந்துடப்படாது, எல்லாம் நிச்சயமா கேள்வியில இடம்பெற்றும். மோடிபுரம் காக்கமும் புறவஞ்சி சிலம்பனோர் காரிமோதோர் நீடியலும் சன்மைமடு வளங்கொல் கொச்சை வேணுபுரம் கவலமேடு கூடியவனோர் வளர்வெங்குரு புகழி தராய் தோணிபுரம் கூடப்போர் அது வரைக்கும் தேடியுடல் அவுணர் பயில் திரிபுறங்கள் செற்றமலை கிளை என் ஊரே. இந்த பன்னெண்டு பெயரை உடைய ஒன்று திரிபுரத்தை அடித்த எங்கள் பெருமான் இருக்கிற ஊர் இந்த ஊர் தான். அந்த கடைசியில மங்களம் பாடினர் இந்த நான்காவது வரியில, இப்படி எல்லாம் இருக்கிற பெயருடையவன் எங்க பெருமான் இருக்கிற இடம் என்று சொல்லி முடிகிறார். ரொம்ப அருமை இதெல்லாம். இறக்கமுடையோர் இறைவனும் தோணிபுரம் பூந்தராய் சிலம்பன் தன்னூர் நிறக்கவரும் புனற்புறம் நின்றதவத் தயனூர் சீர்த்தேவனூர் கோனூர் வரக்கரவா புகழி வெங்கு குரு மாசிலா சண்பை காழி கொச்சை அது வரைக்கும் அறக்கண் விரல் அடித்தருளி கழுமலமந்தனர் வேதம் அறாத ஊரி. ஒன்பதாவது பாட்டில் போயிருக்குது எது, அறக்கண் விரல் அடித்தருளி அது எது, ராவணன் ராவணன். ஆமா, ஆனா எட்டாவது பாட்டில் பாருங்க, திரிபுரம் எரித்ததை வச்சுட்டாரு, திரிபுரம் எரித்து வச்சுட்டாரு. எட்டாவதுல திரிபுரமும் ஒன்பதாவதுல ராவணனையும் வச்சிருக்காரு சிவ சிவ. இதுதான் இப்படி சில பதியங்கள் மட்டும் இந்த அமைப்பிலே மாறி இருக்கின்றன. அப்படி அதை நம்ம தோத்து கொடுத்தோம். பதிப்பு வரும்போது வந்து இந்த ஞானசம்பந்தர் திருமுறையில் இத்தனை பதியங்கள் இப்படிப்பட்ட அமைப்புடையன, இவற்றிற்கு மாறாக சில பதியங்கள் அமைந்திருக்கின்றன. அது என்னென்ன மாறுதல், எட்டில் வந்து திருவரம் எரித்து ஒன்பதில் ராவண்ணை குறிப்பதும் உண்டு, ஒன்பதை விடுத்து பத்தில் குறிப்பதும் உண்டு, பத்தில் அதெல்லாம் அந்த மாறுபாடு எல்லாம் போட்டோம்னா நாளைக்கு ஒரு ஆள் முதல் மூன்று திருமுறை எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும் போய அப்படின்னு. இதெல்லாம் செஞ்சிடணும், என்னையும் செய்யறது. நல்ல ஒரு எம்ஏ படித்த பையன், நல்ல தெய்வபக்தி உடைய பையன், சுறுசுறுப்பான பையன் கூட இருந்தா கிடுகிடுகிட்டு நான் இதில் வேலை செய்யணும். நீங்க எழுதுறீங்க இல்லவா, அப்ப இதெல்லாம் எழுதுறீங்களா, சரி ரொம்ப அருமை. அப்படி பத்திரமா வைங்க, நம்ம ஒரு நாளைக்கு கொஞ்சம் முன்ன பிறம் வர பாருங்க, அப்படி தங்கும் போது அதெல்லாம் எடுத்து எடுத்து அப்படியே செம்மைப்படுத்திடுவோம். படிச்சிடணும், பேசி பேசி எத்தனை நாள் ஆக போகுது அல்லவா, அதனால செயல் அப்படி கொஞ்சம் செய்வோம். சரி, எனவே அடுத்தது முயல் ஓதும் கடுமலமை தவம் வளரும் கொச்சையில் கொச்சை இந்திரனூர் மெய்மை நூல் ஓதும் அயன் தன் ஊர் நுண்ணறிவார் குறுப்புகலி பூந்தராய் சிறமியல் சேலோடு தோணிபுரம் திகழ்புறமும் சிலம்பனூர் செரிச்செய்தன்று அது வரைக்கும் மாலோடும் அயனறியான் வன்காடி சண்டை மன்னோர் வாழ்த்து மூரே. திருமால் பெருமன் காணாத ஊருங்கிறது பத்தாவது பாட்டை வந்துட்டது சிவ சிவ. பத்தாவது பாட்டில் வழக்கமா எப்படி வரணும், என்ன வரணும் பத்தாவதுல, என்ன வரணும், சமணர் புத்தருடைய ஒரே கொள்ளற்கன்னு வரணும். ஆனா இங்க பத்தாவதுல தான் திருமால் பெருமன் காணாது இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி பதியத்தை முதல்ல எடுத்து வச்சிடணும், எடுத்து வச்சா நாளைக்கு ஒருத்தன் வேணாலும் சொல்லிட்டு ஐயா சில பதியம் மாறுபட்டு இருக்குமா, மக்கு பயில சில பதியங்கள் இந்த அமைப்புடையன சில பதியங்கள் இப்படி அமைப்புடையன நாம சொல்லிட்டோம்னா அவன் அந்த கோணல் புத்தி வராது. நாம சொல்லிவிடணும் சிவ சிவ, எல்லாம் சிவகாசி தான் செய்யணும். நாங்கள் என்ன பண்ணுவோம், அதனால திருமுறையை வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறோம் இல்லைமா, அதில் ஏதோ இருக்கிறத எல்லாம் பார்த்து ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகளுக்குள்ள எல்லாம் ஓரளவு அப்படி அமைச்சிடணும். ஆக்கமர் சீர் சூர் சண்பை காடியமர் கொச்சை கடுமலம் அன்பான் நூல் ஓக்கமுடை தோணிபுரம் முந்தராய் சிறபுரம் முன்புறமும் நண்பார் பூக்கமல தோன்மையூர் புரந்தரனூர் புகழிவெங்குரும் என்பர். பாருங்க பதினோராவது பாட்டுல போய் சாக்கியரோடு அமன் கையர் தாமரியா வகை நின்றான் தங்குமூரே. புத்தர் சமணர் பதினோராவது பாட்டு கொடுத்துருது. இந்த பன்னெண்டு பாட்டு வரும்போது மட்டும்தான் கொஞ்சம் மாறுபடுது பார்த்தீங்களா. இந்த பன்னெண்டு பாட்டு வர்ற பதியம் தான் மாறுபடுதா? இல்லை, சில பதினொன்னு இருப்பதும் மாறுபடுகிறது இல்லைங்களா. அப்ப பனிரெண்டு வருகின்ற பொழுது மாறுபடுகின்ற எத்தனை, பதினொன்னு இருக்கின்ற பொழுதும் மாறுபடுகின்ற எத்தனை, அப்படி ரெண்டு பிரிவா பிரிக்கணும். நிறைய வேலை இருக்குது. இப்ப நம்ம அம்மா மாதிரி நல்லா ஊக்கமா இருக்கு உங்களுக்கு கொஞ்சம், நீங்க அப்படி எல்லாம் ரெண்டு பேர் நீங்க ஒரு தனியா இதெல்லாம் செய்யக்கூடாது, செஞ்சா டயர்டா போடும், வயசாச்சதுல அயற்சி இருக்கு. நம்ம ரெண்டு வருஷம் தான் போடி நாளைக்கு வச்சுக்கலாம் போது, ஏமா இன்னைக்கு ஒரு பதியம் படிச்சிருவாங்க அப்படி இருக்கணும். நான் முன்னே நினைச்சேன்னு எந்திரிச்சிடக்கூடாது. ஆமா, நீங்க ஒருவர் அப்படி கொஞ்சம் உணர்ச்சி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் குண்டுனா கூட என்னன்னு கேட்டா, ஏமா ஒரு ரெண்டே ரெண்டு பதியம் இருந்தா நீங்க ஆறு படிச்சா இன்னும் ஒரு நாலு படிச்சுட்டா பத்தாயிரம் பத்தாயிரம் என்ன அப்படி அப்படி உட்கார வைக்கணும். சிவ சிவ அப்பதான் முடியும். நான் முன்னே நினைச்சேன்னு எந்திரிக்கூடாது. நீங்க இப்படிதான் செய்வீங்க சொல்றேன் அல்லவா. அதனால பாப்போம். அக்கரம் சேர் தருமனூர் புகழிதராய் தோணிபுரம் அணிநீர் பொய்கை புக்கரம் சேர் புறவம் சேர் சிலம்பனூர் பொற்காலி சண்பை தொல்லூர் மிக்கரம் சீர் கடுமலமே கொச்சை வயம் வேணுபுரம் ஐநூர் மேலி சக்கரம் சீர் தமிழ் விரகன் தான் சொன்ன தமிழ் சரிப்போர் தவம் செய்தோரே. இந்த பதியத்தை படிச்சா தவம் செய்தவர்களாக ஆகுமா? விடாம நம்ம பதியத்தை படிக்கிறதுல மூச்சு விடாம படிச்சிருவோம். ஒரே சொல்லுவதில் வேணா அப்படி அங்க இருந்து அப்படி தாவிக்கிறமே தவிர படிக்கிறது அதான் முற்றோதல். இந்த முற்றோதல் மாறுபடக்கூடாது. நாம் ஒரே சொல்லுவதை வேணா அது நமக்கு இருக்கிற நேரம் கருதி சோர்வு கருதி இப்படி செஞ்சுக்கிறமே தவிர முற்றோதல் முற்றோதல் தான் மறந்துடப்படுது அல்லவா. சிவம் நீங்க பாருங்க அல்லவா. இனி அடுத்தது என்னப்பா? ஆ, விண்ணவர் தொழுதழு. ஆமா சரிங்களா. தொழுதழு வெங்குரு மேவிய சுண்ணவன் பொடிய நிவீரே சுண்ணவன் பொடிய நிவீர் உமதொழு கடல் என்ன வல்லார் இடர் இளரே. வேதியர் தொழுதழு வெங்குரு மேவிய ஆரிய அருமறையீரே ஆரிய அருமறையீருமை அலர்கொடு ஓதியர் உணர்வுடையோரே. விளங்குதன் பொடில் அணி வெங்குரு மேவிய இளம்பிரை அணி சடையீரே இளம்பிரை அணி சடையீர் உமது இணையடி உளங்கொள உருபினியிலரே. விண்டலர் பொழில் அணி வெங்குரு மேவிய வண்டமர் வளர்ச்சடையீரே வண்டமர் வளர்ச்சடையீர் உமை வாழ்த்து தொண்டர்கள் துயர் பிணியிலரே. மிக்கவ தொழுதடு வெங்குரு மேவிய அக்கினோட அவசித்தீரே அக்கினோட அவசித்தீரும் அதடியினை தக்கவர் உருவது தவமே. வெந்தவன் பொடி அணி வெங்குரு மேவிய அந்தமிழ் பெருமையினீரே அந்தமிழ் பெருமை நீருமை அலர்கொடு சிந்தை செய்வோர் வினை சிதைவே. பிழமல்கு பொழில் அணி வெங்குரு மேவிய அடல் மல்கும் அங்கை நீரே அடல் மல்கும் அங்கை நீருமை அலர்கொடு தொடவல்ல தொட அல்லல் கெடுவது துணிவே. வித்தக மறையவர் வெங்குரு மேவிய மத்தனன் மலர் பூனை வீரே மத்தனன் மலர் பூனை வீரும் அதடிதொடும் சித்த மதுடையவர் திருவே. மேலவர் தொழுதழு வெங்குரு மேவிய ஆலம் நன்மணிமிடத்தீரே ஆலம் நன்மணிமிடத்தீரும் அதடிதொடும் சீலமதுடையவர் திருவே. விரைமல்கு பொடிலணி வெங்குரு மேவிய அரைமல்கு புலியதலீரே அரைமல்கு புலியதலீரும் அதடியினை உரைமல்கு புகழவர் உயர்வே. சிட்டம்பலம் இங்க நீங்க சுண்ணவன் பொடியணி வீர் அது இது சுண்ணவன் பொடி திருநீருதான் திருநெறிவியர் அணிகின்ற பெரியவரே இல்ல. அப்படி அணிகின்ற உண்மை தொடுவார் என்ன வல்லவர் இடரிலர் துன்பமில்லாதவர்கள். அடுத்ததுல நீங்கள் ஆறுமறையீர் வேதங்களை எப்பொழுதும் விடாமல் சொல்கின்றீர்கள் இல்லைங்களா. அப்படிப்பட்ட உங்களை அலர்கொடு அது மலரை கொண்டு வழிபடுகின்றவர்கள் ஓதியர் உணர்வுடையவரே நல்ல உணர்வுடையவர்கள் ஆவர். வழிபாடு செய்கின்றவர்கள் நல்ல உணர்வுடையவர்களாக இருப்பர். இளம்பிரை அணிசடையீரே இளம்பிரை அணிந்திருக்கின்றவர்களே உங்களுடைய இணையடி உளங்கொல உருபினி இளறினர். உன்னுடைய ரெண்டு திருவடிகளையும் யார் மனதில் கொள்றாங்களோ அவங்களுக்கு பிணி இல்லை என்றார். வண்டமறு வளர்ச்சடையீர் அருமை நல்ல வண்டுகள் எல்லாம் மொய்க்கும்படியான வளர்ந்திருக்கிற சடையுடையவர்களே உடையவனே, வாழ்த்தும தொண்டர்கள் துயர் பிணியலரே. எந்த தொண்டர்கள் எல்லாம் உன்னை வடுத்து வாழ்த்துகிறார்களோ அவர்களுக்கு துயரம் இல்லை பிணியும் இல்லைனர். அது என்ன துயரம் என்ன பிணி என்ன? துயரம் என்றால் என்ன பிணி என்றால் என்ன? துயரம் என்பது மனத்துல வர்ற துயரம், பிணிங்கிறது உடம்புல வர்ற நோய். அவ்வளவுதான், வினாவுக்கு வரலாம். துயர்னா உள்ளத்துல இருக்கிற துயர், பொண்ணு கல்யாணம் ஆகல, பிள்ளை கல்யாணம் ஆகல, இது கிடைக்கல, அது கிடைக்கல, நல்ல இடம் கிடைக்கல, அப்படிலாம் அதெல்லாம் துயரம். பிணிங்கிறது பிளட் பிரஷர், அது தலைவலிக்குதுங்க, தொடர்ந்து பத்து நாளா இருமல் வந்துகிட்டே இருக்குதுங்க, என்னதான் மருந்து சாப்பிட்டாலும் போகல, இதெல்லாம் பிணி. துயருங்கிறது உள்ளத்தை பொருத்தியது, பிணிங்கிறது உடலை பொறுத்தது. அப்புறம் அக்கினோட அரவசத்தீரே, அக்குன்னா உருதுராக்கம், உருதுராக்கம் அணிந்திருக்கிற பெருமானே, உமதடியினை தக்கவர் உருவது தவமே. யார் உண்மை வணங்குறாரோ அதுதான் தவம். தவம் தவம்னா நேபாளம் போவானா? பெருமானை வணங்கினாலே நம்ம தவம் உடையவர்கள் தான் இல்லைங்களா? சரி, அந்தமில் பெருமை இனியே, அந்த ரொம்ப உனக்கு அது அந்தம்னா அவனுக்கு வந்து இறுதி இல்லாத பெருமை. இப்ப மக்களுக்கு வர்ற பெருமை எல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கால எல்லையில இருக்கும். இந்த ஒரு கால எல்லைன்னா நமக்கு தமிழனுக்கு தெரியாது. ஒரு பீரியடு அப்படி போகும், அப்ப விளங்குது. பீரியடுன்னா விளங்குது, ஒரு கால எல்லைன்னா விளங்க மாட்டேங்குது. ஒரு கால எல்லைங்கிறது இந்த பெருமைன்னா ஒரு ஒரு பத்து வருஷம் ஓஹோன்னு ஓடும், அப்புறம் அப்படியே நடிச்சிருக்கும். இயற்கை 30 ஆண்டு வாழ்ந்தாரும் இல்லை, 30 ஆண்டு தாழ்ந்தாரும் இல்லை. ஆகவே நம் பெருமை வளரும் வளரும் குண்ட குண்டும். ஆனா பெருமானுடைய போல் அந்தமில் பெருமை, அப்ப என்னதான் இறுதியில்லாத பெருமை, என்னைக்குமே பெருமையுடையவனா இருக்கும். அப்படிப்பட்ட பெருமையுடையவர் ஆளர்கோடு சிந்தை செய்வோர் வினை சிதைவே, மலர் கொண்டு வழிபாடு செய்தால் வினை நீங்கும். அடல் மல்கும் அங்கை இனீர், அடல்னா என்ன? நெருப்பு, நெருப்பு கையில வச்சிருக்கிறவன். அப்படிப்பட்ட பெருமானி, உமை அலர் கொடு தொட அல்லல் கெடுவது துணிவே, மலர் கொண்டு வழிபட்டால் நிச்சயம் இந்த அல்லல்லாம் துன்பம் எல்லாம் நீங்கும். மத்த நன் மலர் பூனை வீர், மத்தம்னா என்ன? ஊமத்த மலர். ஊமத்த மலரை தலையில் அணிந்திருக்கின்ற பெருமானி, உமது அடிதோடும் சித்தமதுடைய வரு திருவே, விடாமல் வணங்குறவர்களுக்கு திரு செல்லும் இருக்கும், செல்வமானது நிரம்ப இருக்கும். அதனால அடுத்த பாட்டு அதேதான், ஆலம் நன்மணிமிடற்றி இருமது அடிதோடும் சீலம் அதுடையவர் திருவேன். நீங்கள் அப்படியே ரொம்ப அருமையான கருத்தில் கண்டத்தை உடைய திருநீல கண்டரா இருக்கீங்க. உங்களை யார் தொழுகிறாரோ உங்களுக்கு நிறைய திரு செல்வமானது இருக்கும் என்றெல்லாம், அரை மல்கு புளியதலி இருமது அடியினை உரை மல்கு புகழவர் உயர்வி. இந்த பதியத்தை யார் படிக்கிறாங்க உங்களுக்கு எல்லாம் புகழோடு உயர்ந்து வழங்குவார்கள் என்று அருமையா சொல்லி முடியும் அல்லவா? இது பதிய பயன்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: தலம் திருநாகைக்காரோணம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 5ஆம் திருமுறை திருக்குறுந்தொகை.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம். ஸ்தலம் திருக்கழுக்குன்றம்.

0: ஓம் சிவாய நம. சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு பாச்சிலாச்சிராமத்து பதிகம் துணிவளர் திங்கள். வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருச்சிற்றம்பலம் புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மதப்பில் அணைந்த பிரான் அடிபோற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம்போற்றி, ஊழி மலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருஞான சம்பந்தர் அருளிய தேவார பதிகம் ஒன்று. இது திருப்பாச்சிலாச்சிராமம் அப்படிங்கிற ஸ்தலத்தில் பாடினது. இது முதல் திருமறை 44 பதிகம். இந்த பதிகத்தில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னாக்க, இதில் இந்த பதிகத்தில் 11 பாடல்கள். இந்த பதிகம் ரொம்ப அற்புதமான பதிகம். இப்போ முதல் பாட்டுக்கு போவோம். துணிவளர் திங்கள் துளங்கி விளங்க சுடச்சடை சுற்றி முடித்து, பணிவளர் கொள்கையர் பாரிடம் சூழ ஆரிடமும் பலிதேர்வர், அணிவளர் கோலமெல்லாம் செய்து பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற, மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே அப்படின்னு சம்பந்தர் அப்படி ஒரு ரெட்டாரிக்கல் க்வெஸ்சன் கேட்கிறார். இதில் இப்போ பாட்டோடைய வார்த்தைகளுக்கு போவோம். துணி வளர் திங்கள் துளங்கி விளங்க சுடச்சடை சுற்றி முடித்து. இந்த இது தலையில் சந்திரன் அணிந்திருக்கிறார், அதுதான் இந்த மேலான பொருள் இல்லையா. சுருக்கமான பொருள் சொல்லணும்னா அவர் தலையில் சடை மேலே சந்திரனை அணிந்திருக்கிறார், அது தெரியுது. ஏன்னா திங்கள்னு இருக்குது, சடைன்னு இருக்குது, அதுலேருந்து அது நம்ம புரிஞ்செடுத்தோம். ஆனால் வார்த்தைகளை பார்த்தா இன்னும் நமக்கு நல்லா தெளிவாக புரியும். துணி வளர் திங்கள், துணி அப்படின்னா வெட்டுப்பட்டேன்னு அர்த்தம் இல்லையா. துணித்தல்னா வெட்டுறது, நம்ம துணி வாங்குறோம் அப்படிங்கிறோமே. துணி அப்படின்னாக்க எது துணிக்கப்படுகின்றதோ அது துணி அப்படி வர்ற பெயர். அது வெட்டப்படுவது, வெட்டி ஒரு பெரிய நெய்யறப்ப பெருச நீளமா வரும், அதுல வெட்டி வெட்டி துணியாக்குவோம். அதனால வெட்டப்படுவதனால அது துணி. அப்படி வெட்டுப்பட்ட, அதாவது சந்திரன் குறைஞ்சு குறைஞ்சு ஒவ்வொரு கலையா குறைஞ்சு குறைஞ்சு போறதுனால அது வெட்டுண்ட திங்கள் அப்படிங்கறத சொல்றது ஒரு மரபு. அதனால துணி அப்படின்னா வெட்டப்பட்ட ஒரு துண்டு மாதிரி, ஒரு வெட்டப்பட்ட ஒரு சின்ன பீஸ் தான் இருக்குங்க சந்திரன். அதனால துணி திங்கள் அப்படிங்கிறது அது. அது வளர் திங்கள், அது தேஞ்சுட்டே வந்தது. சிவபெருமான் காலில் விழுந்து என்னை காப்பாத்துங்கோன்னு வேண்டிட்டுது. அப்போ சிவபெருமான் அதை தூக்கி தன் தலையில் வச்சுட்டார். அது அன்னியிலேருந்து அது அழியாமல் நிலை பெற்று இருக்கிறது. அதனால அது வளர்கின்ற திங்கள், அழியாமல் இருக்கிற திங்கள் அது. அதனால துணி வளர் திங்கள். இது இந்த சந்திரனுடைய அப்ஜெக்டிவ்ஸ். இதெல்லாம் இந்த சந்திரன் என்ன பண்ணார், துளங்கி விளங்க, இது பிரகாசமா இருக்கிறபடி சுடற்சடை சுற்றி முடித்து, அதை சுத்தி தன்னுடைய சுடர் போல ஒளி வீசுகின்ற தன்னுடைய சடையை எடுத்து இந்த சந்திரனை சுத்தி அப்படி கட்டி வச்சிருக்கார் தலையில. நம்ம பூவை தலையில முடியிறப்போ அப்படி வச்சுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி இங்க சந்திரன் அவர் சடை முடியால சடையால அப்படி சுற்றி கட்டி வச்சிருக்கார் தலை மேல அப்படின்னு பாட்டுல சொல்றாருங்க. இல்ல இந்த துளங்கி விளங்க அப்படிங்கிறார். இது துளங்கிறது விளங்குறதுன்னா, விளங்குறதுன்னா நமக்கு தெரியும், பிரகாசிக்கிறது ஒளி வீசுறது நன்னா இருக்கிறது. துளங்கிறது அப்படின்னா கலக்க முறுதல் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஆனா அதே இது பிரகாசிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம், ரெண்டு அர்த்தமும் பொருந்தும். அதனால இதுல என்ன சொல்றான்னா, உரையில துளங்கி விளங்கனாக்க அந்த சந்திரன் சாபம் பெற்றதுனால அது கலங்குறது, மனசு கலங்குறது, ஐயோ நம்ம அழிய போறோமே அப்படின்னு. அப்புறம் சிவனை சரணாகதி அடைஞ்சது, சிவனை சரண் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவர் தலையில போய் சேர்ந்ததுனால அது பிரகாசிச்சுருக்கு அழியாம. அதனால முன்னாடி துளங்கி அப்புறமா விளங்க அப்படின்னு ஒரு உரையில ஒரு விளக்கம் சொல்ற. அப்படி இல்லாம நம்ம துளங்கிறது விளங்குறது ரெண்டுமே பிரகாசிக்கிறதுங்கிற மாதிரி அர்த்தம் தருது, நன்னா பிரகாசிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படியாக இந்த சந்திரன் தன் சடை மேல பிரகாசிக்கும்படியாக தன்னுடைய பொற்சடை, சுடற்சடைன்னா ஒளி வீசுகின்ற சடைன்னு அர்த்தம், அந்த சுடற்சடையால் அதை சுற்றி தலையில முடிச்சு வச்சுருக்கார், பிடிச்சு கட்டி வச்சுருக்கார். பனி வளர் கொள்கையர், பனி அப்படின்னா பாம்பின் படத்துக்கு பனின்னு பேரு, அதனால இது ஆகு பெயரை நாக பாம்பையே குறிக்கும். பனி வளர் கொள்கையர்னா அவர் உடம்பு முழுக்க பாம்புகளை அணிந்திருப்பார், உடம்பு முழுக்க எல்லாத்திலயும் பாம்புகள் இருக்கும், அதுதான் பனி வளர் கொள்கையர். அப்படிப்பட்ட குணமுடையவர், அப்படிப்பட்ட பண்பு உடையவர். தலையில பாம்பு இருக்கும், மார்பில் பாம்பு மாலை இருக்கும், தோளில் பாம்பு இருக்கும், இடுப்பில் பாம்பு இருக்கும், எல்லா இடத்துலையும் பாம்பு இருக்கும் சிவபெருமானுக்கு. அப்படியாக பனி வளர் கொள்கையர், அப்படிப்பட்ட கொள்கை உடையவர். பாரிடம் சூழ ஆரிடமும் பலிதேர்வர். இந்த பாரிடம் அப்படிங்கிற வார்த்தை சில பாடல்களில் வரும், நீங்கள் பார்த்து உங்களுக்கு முன்னாடி ஏதாவது பாட்டில் பார்த்துருப்போம், ஞாபகம் இருந்தா இல்லை உண்டு இல்லைன்னா இப்போ குறிச்சு வச்சுக்கோங்க. பாரிடம் அப்படின்னாக்க பூதம்னு அர்த்தம். பாரிடம் சூழ ஆரிடமும் பலிதேர்வர்னாக்க பூதங்கள் அவரை சூழ்ந்து வரும். அப்படி இருக்கிறவர் யார்ட்டையும் பலிதேர்வார், எல்லார்ட்டையும் வந்து பிச்சை எடுத்துக்கு வருவார், பிச்சை ஏற்பார். ஆறு இடமும்னா யார்ட்டையும் அர்த்தம், எல்லா இடங்கள்லயும் போய் பிச்சை தேர்வார், பிச்சை எடுப்பார். அப்படிப்பட்ட குணமுடையவர். அவர் எங்க இருக்கார்? பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்றார் இல்லையா. பாச்சில் ஆச்சிராமம்னா பாச்சில் அப்படிங்கறது அந்த பகுதிக்கு பேர். முன்னாடி போனதுன்னு பார்த்தா பேசியிருக்கோம், ஒரு நாடு நாட்டில் நாட்டினுடைய ஒரு பகுதி வந்து கூற்றம்னு பேரு. அந்த கூற்றத்துக்குள்ள ஊர்கள் இருக்கும். அதனால நாட்டின் ஒரு நாட்டுல பல கூற்றங்கள் இருக்கும், அந்த ஒரு கூட்டத்துல பல ஊர்கள் இருக்கும். அப்படி ஒரு டிவிஷன் அது. அதுல இந்த மழைநாடு இந்த கொல்லிமழவன் இருக்காங்களே இவன் இருக்கிற நாட்டுக்கு இந்த இடத்துக்கு பேரு பாச்சில் அப்படின்னு இந்த கூட்டத்துக்கு பேரு. அந்த கூட்டத்துல ஆச்சிராமம்ங்கிறது இந்த ஊருக்கு பேரு. அப்படி பாச்சில் கூட்டத்தில் இருக்கிற ஆச்சிராமம்ங்கிற ஊர்ல இருக்கிற சுவாமி இவர். இவர் மணிவளர் கண்டர். மணிவளர் கண்டர்னா நமக்கு தெரியும், நீலமணி தங்குகின்ற கண்டத்தை உடையவர் நீலகண்டர். இவர் என்ன பண்ணார், அணிவளர் கோலமலாம் செய்து அப்படிங்கிற ஃப்ரேஸ் இருக்கு இல்லையா, இந்த அணிவளர் கோலமலாம் செய்துங்கிற ஃப்ரேஸ் இந்த மங்கைக்கு கொண்டு போய் பொருள் கொள்ளலாம். உரையில் அப்படி கொடுக்கிறார். இந்த கொல்லிமழவனோட மகள் அங்க கடக்கா, எங்க சன்னிதி முன்னாடி கடத்தி வச்சிருக்கான் கொல்லிமழவன். அவ பிரஜை இல்லாம கடக்கா முயலன்கிற நோய் வந்ததுனால. இப்ப சம்பந்தன் என்ன சொல்றார், இந்த பெண் இவ அழகான இளம் பெண்ணவோ அணிவளர் கோலமெல்லாம் செய்து அப்படின்னா அணிவளர் கோலம் அணினா அழகு, கோலம்னா வடிவம், அழகுன்னு சொல்லலாம் வடிவம்னு எடுத்துக்கலாம். அதனால இந்த அழகிய வடிவம் எல்லாம் செய்து அவளுக்கு கை கால் கண்ணு காது மூக்கு எல்லாம் அழகா கொடுத்து எல்லா கருவிகரணங்களும் கொடுத்துருக்காரு. அப்படியெல்லாம் பண்ணி எல்லாம் செய்து மங்கையை வாட மயல் செய்வது அப்படின்னா இந்த பெண்ணை இவளெல்லாம் கொடுத்து இந்த பெண்ணுக்கு உணர்ச்சி இல்லாம பிரஜை இல்லாம பண்ணி வச்சிருக்காரு இவர், மயக்கம் போட வச்சிருக்காரு. அப்படிலாம் சொல்லிட்டு சொல்ற மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பு அப்படிங்கிறார். இந்த மங்கை இந்த பெண் எப்படி மயக்கம் அடிக்கிற மயக்கம் போட வச்சிருக்காரு, இதுவா இவருடைய பண்பு, இதுவா இவருடைய பெருமை அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி மணிவளர் கண்டரோ அப்படிங்கிறார். இந்த மணிவளர் இந்த நீலகண்டரா இந்த மாதிரி பண்ணிட்டார், இதுவா இவர் குணம் அப்படின்னு கேட்கிறார். இந்த ஓ அப்படிங்கறது ஒரு சந்தேகத்தோட கேட்கிற கேள்வி. அது இவரா பண்ணினார் அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இல்லையா, சிவபெருமான் எப்படி பண்ணினார், அதுவா அவருடைய குணம், அதுவா அவருடைய பெருமை அப்படின்னு கேட்கிறார் இந்த பாட்டுல சம்பந்தர். பாச்சியல் ஆச்சிராமத்து உரைகின்ற மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயில் செய்வதோ இவர் மாண்பு அப்படின்னு. அதாவது ஒரு சுவாமியை நேரடியா கேட்காம அப்படி ஒரு மத்தவாள்கிட்ட கேக்குற மாதிரி ஒரு ரெட்டாரிக்கல் க்வெஸ்சன் மாதிரி கேட்டு இவரா இப்படி பண்ணினார் நம்ப முடியலையே அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு உணர்ச்சி அதில் காட்டுறார் இந்த பாட்டுல. இந்த பாட்டுல உங்களுக்கு இப்ப கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தா பேசலாம். ஆச்சிராமத்து ஆச்சிராமம் ஆச்சிராமத்து ஆச்சிராமத்து அப்படின்னா ஆச்சிராமத்தில் ஆச்சிராமத்தினுடைய அப்படிங்கிற மாதிரி. இப்ப மரம் மரத்தில் மரத்தை அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த அம்புல முடிகிற வார்த்தைகளுக்கு அத்துன்னு ஒரு சாரியை வரும் நம்ம வேற்றுமை உருவெல்லாம் போடுறப்போ. அதனால பாச்சியல் ஆச்சிராமத்து அப்படின்னா ஆச்சிராமத்தில் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளணும் இந்த இடத்துல. ஆமா, ஆச்சிராமங்கிறது ஒரு பேர், பாச்சியல் அப்படிங்கிறது அந்த டிவிஷனுக்கு பேரு, ஆச்சிராமங்கிறது அந்த ஊருக்கு பேரு. அப்ப இந்த பாச்சியல்ங்கிற டிவிஷன்ல ஆச்சிராமங்கிற ஊர்ல உரைகின்ற இந்த ஊர்ல இருக்கிற கோயில உரைகின்ற நீலகண்டரோ அடிக்கடி வரும் எல்லா லைன்லயும். இந்த பாட்டுல பார்த்தா துணி வளர் பனி வளர் அணி வளர் மணி வளர் அப்படின்னு வரும். சில சமயம் அந்த எல்லா வார்த்தைக்கும் ஒரே அர்த்தம் இருக்கும், சில சமயம் கொஞ்சம் சட்டில் டிஃபரன்சஸ் எல்லாம் இருக்கும். உதாரணமா இதுல வளர்தல் அப்படின்னாக்க நமக்கு ரெண்டு மூணு அர்த்தம் தெரியும், குழந்தை வளர்றான் அப்படிங்கிறோம், அப்படின்னா அவன் பெருசாயிட்டு இருக்கான் உயர்ந்துட்டு இருக்கான், இல்லைன்னா நீண்டு கொண்டு இருக்கிறான் அப்படின்லாம் இருக்கு. இல்லைன்னாக்க கண் வளருதல் அப்படின்பா இல்லையா, கண் வளருதல்னா தூங்குறது அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. அதே மாதிரி இதை வளர விடக்கூடாது அப்படிம்போ, அதாவது பெருசாக விடக்கூடாது சின்னதுலேயே நிறுத்திடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வளர விடக்கூடாது அப்படிம்போ. வளர விடுறதுன்னா பெருசாக விடுறது இல்லை மிகுதியாக விடுறது அப்படிலாம். இது இப்படியெல்லாம் அர்த்தங்கள் இருக்கிறப்ப இதோட ஒரு இன்னொரு அர்த்தம் தங்குதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அதாவது இருக்கிறது. அதனால இங்க இந்த வளர்தல் அப்படிங்கிறதுக்கெல்லாம் முதல் அடியில வளர் திங்கள், அது பிறை சந்திரன் வளர்கின்ற சந்திரன் வளர் பிறை, அதனால அது வளர். மத்த அணி வளர் அப்படிங்கிறப்ப அழகு மிகுதல் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா. பனி வளர் மணி வளர் வந்து இருக்கிறதுங்கிற மாதிரி, அணி வளர்னா அணி இருக்கிறன்னு எடுத்துக்கலாம், அழகு இருக்கிறன்னு எடுத்துக்கலாம், இல்ல அழகு மிகுகின்றன்னு எடுத்துக்கலாம் இல்லையா. அது மாதிரி துணி வளர் திங்கள்னா வளர் திங்கள் வளர்கின்ற சந்திரன் அப்படி, அது வளர்தல் அந்த மாதிரி என்றும் அழியாம இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அதனால இந்த பாட்டுல அந்த இடத்தை பொறுத்து நம்ம அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அந்த வார்த்தைக்கு. இப்ப ரெண்டாம் பாட்டுக்கு போவோம், வேற ஏதாவது கேள்வி இருக்க முதல் பாட்டுல போறதுக்கு முன்னாடி, ரெண்டாம் பாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி. அப்ப ரெண்டாம் பாட்டு, கலைப்பனை மானுரி தோளுடைய ஆடை கனல் சுடர் ஆள் இவர் கண்கள் தலையணி சென்னியர் தாரணி மார்பர் தம்மடிகள் இவர் என்ன அலைபுனல் பூம்பொழில் சூந்தமிழ் பாச்சில் ஆச்சிராமத்துறைகின்ற இலைப்புனை வேலரோ ஏழையை வாட இடர் செய்வதோ இவர் ஈடே. உங்களை சந்தத்துக்காக அப்படி கொஞ்சம் படிச்சு காமிச்சேன், ஏன்னா இது வந்து இந்த தனதன தானன தானன தானா தனதன தானன தானான்னு சந்தம், கலைபனை மானுரி தோளுடைய ஆடை கனல் சுடரால் இவர் கண்கள். இந்த பாட்டில் என்ன சொல்றார், இந்த பதிகத்தில் எல்லா பாட்டிலையும் பார்க்க போறது தான், முதல்ல அவர் முதல் ரெண்டு அடிகளில் சிவபெருமானுடைய குணங்கள் பண்பு வர்ணனைகள்லாம் சொல்லுவார். அப்புறம் மூணாவது அடியில் பாச்சிலாச்சிராமத்துடைய வர்ணனை சில சமயம் இருக்கும், சில சமயம் இல்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட பாச்சிலாச்சிராமத்தில் உரைகின்ற, அப்புறம் கடைசி அடியில் சிவபெருமானுடைய ஒரு குறிப்பு இருக்கும், அது எப்படிப்பட்ட சிவபெருமான், அவர் என்ன வச்சுனாரு, அப்படிப்பட்ட சிவபெருமானா இந்த பெண்ணை இப்படி கஷ்டப்படுத்துறார் அப்படின்னு கேள்வி கேட்டு முடிப்பார் பாட்டை. எல்லா பாட்டும் அப்படி தான் வரும் இந்த பதிகத்தில். கலைப்புனை மான் உரி, கலைப்புனை மான் உரினா சிவபெருமான் தோல் அணிந்திருப்பார், சிவபெருமான் புலித்தோல் இடுப்பில் கட்டின்னு இருப்பார், அதே மாதிரி மான் தோலும் போத்தின் இருப்பார். அதுதான் அங்கே சொல்ற கலை புனைமான் உரி. கலை அப்படின்னாக்க வஸ்திரம், அந்த வஸ்திரமா அவர் என்ன பண்ணிருக்கார், அழகிய மான் தோல். புனைனா அழகுன்னு அர்த்தம், அணிதல்னு ஒரு அர்த்தம் இருக்கு புனைதல்னா, புனை அப்படின்னு தனியா வந்து அழகு அப்படின்னு ஒரு அர்த்தமும் இருக்கு. அதனால வஸ்திரமா அவர் அழகிய மான் தோல் அணிந்திருக்கிறார். தோல் உடை ஆடை, தோலாலான உடையே அவருக்கு ஆடை, இதுல தோலே அவருக்கு உடுக்கின்ற ஆடைன்னு எடுத்துக்கலாம். இடுப்புல புலித்தோல் கட்டின்னு இருக்காரு இல்லையா, ஆடைங்கிறது இடுப்புல கட்டுறது, மேல போடுறது வஸ்திரம், அது மாதிரி அந்த அங்க வஸ்திரம் எல்லாம் சொல்றோம் இல்லையா, மேல போடுறது மேலாடை. அதனால அவர் மான் தோல் அணிஞ்சிருக்கிறார், புலித்தோல் அணிஞ்சிருக்கிறார், தோல் உடைய ஆடை. அப்புறம் கனல் சுடரால் இவர் கண்கள், சிவபெருமானுக்கு எத்தனை கண்ணு, மூணு கண்ணு. அந்த மூணு கண்ணும் என்ன, சூரியன் சந்திரன் அக்னி, இது மூணு மூணு கண்கள். கனல் அப்படின்னாக்க நெருப்பு, சுடர் அப்படின்னாக்க சூரிய சந்திரர்கள். அதனால கனல் சுடரால் இவர் கண்கள் அப்படின்னா நெருப்பும் சூரிய சந்திரனும் தான் இவருடைய கண்கள் அப்படின்னு அதுக்கு பொருள். இந்த கனல் சுடர் ஆள், ஆள்னு வர்றது அசை அப்படிம்பா, அதாவது ஃபில்லர் வேர்டு அது, கனல் சுடர் இவர் கண்கள் அப்படின்னு எடுத்தாலே அர்த்தம் நேரடியா வரும். ஆனா இந்த பாட்டுல ஓசைக்காக கனல் சுடர் ஆள் இவர் கண்கள் அப்படின்னு ஒரு ஃபில்லர் வேர்டு போட்டிருக்கார், அது சிவபெருமானுடைய கண்கள். தலை அணி சென்னியர், சென்னா தலை, தலையை அணிகின்ற தலையை உடையவர் அப்படின்னு என்ன அர்த்தம், சிவபெருமான் தலையில மண்டையோடுகளால் ஆன ஒரு மாலை அணிந்திருப்பார். அதுதான் இங்க சொல்ற தலை அணி சென்னியர், தலைமாலை, தலைக்கு தலைமாலை அணிந்தது என்ன அப்படின்னு சுந்தர தேவாரத்தில் ஒரு பாட்டில் வரும் திருவஞ்சை காலத்துல. அதனால சிவபெருமான் தலையில தலைமாலை அணிந்திருப்பார், அதுதான் இங்க சொல்றார் தலை அணி சென்னியர், அது அவர் தலையில தலைமாலை அணிந்திருக்கிறார். தார் அணி மார்பர், தார் அப்படின்னாக்க நம்ம கழுத்துல போட்டுக்கிற மாலை, இது மாலைகள்ல ஒரு வகைக்கு தார்னு பேர்.

தலைவன் சுவாமி அப்படின்னு அர்த்தம். அதனால் எல்லா உயிர்களுக்கும் எல்லாருக்கும் நம்மளோட தலைவர் இவர் அப்படின்னு சொல்கிறபடி இருக்கார் அவர் சிவருமான். எல்லாராலையும் அப்படிப்பட்ட சிவருமான் இவர் எங்கே இருக்கார்? அலைப்புனல் பூம்பொழில் சூழ்ந்து அமர் பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற பெருமான் இவர். அலைப்புனல் அப்படின்னா அலைக்கின்ற புனல். நம்ம நதி ஓடி வருது இல்லையா, பாச்சல் ஆசிரமத்துக்கு பக்கத்தில் நதிகள் ஓடுகின்றன இல்லைவா, அந்த நதிகளில் அலையோடு ஓடுறதான் நதிகள். அதனால் அலை புனல், அலையுடைய நீர் உடையது அந்த ஊர். அப்புறம் பூம்பொழில், அழகான பூஞ்சோலைகள் சூழ்ந்திருக்கின்றன. அதனால் அலை புனலும் பூம்பொழிலும் சூழ்ந்து அமர் பாச்சல் ஆச்சிராமம், அப்படியெல்லாம் அழகான நதிகள் ஓடைகள் நீர்நிலைகள் பெரிய குளங்கள் இதெல்லாம் இருக்கு, அழகான சோலைகள் சூழ்ந்திருக்கின்றன. இப்படிப்பட்ட பாச்சியல் ஆச்சிராமத்தில் உரைகின்ற சிவருமானவர். அவர் எப்படிப்பட்டவர்? இலைப்புனை வேலரோ, இலைனாக்க தெரியும் லீஃப், இலைப்புனை வேல்னாக்க இலையை அணி உடைய வேல். அது என்னது இலையை உடைய வேல்? என்னது வேல்னா? நமக்கு முருகன் கையில் இருக்கிறதா வேல் நமக்கு பொதுவாக தெரியும். ஆனா சிவருமான் கையில் இருக்கிற சூலத்தையும் வேல்னு சொல்லுவோம். வேல்ங்கிறது ஒரு பொதுவான பெயர், அந்த மாதிரி ஆயுதங்கள் எதிரிய குத்தக்கூடிய ஒரு ஆயுதத்துக்கு வேல்னு பேர். அதுல இலைப்புனை வேல்னாக்க சிவருமான் கையில் இருக்கிறது திரிசூலம். அதுல மூணு இலைகள் இருக்கும், அந்த முனை இருக்கு இல்லையா மேல குத்துற முனை, அது மூணு இலைகள் இருக்கிற மாதிரி ஒரு உருவம் இருக்கும் அந்த திரிசூலத்தில். அதனால இலைப்புனை வேலர் அப்படின்னு அந்த திரிசூலம், இலைப்புனை வேல்னா திரிசூலம், இலைப்புனை வேலர் அப்படின்னா திரிசூலத்தை எங்கே ஏந்திய சிவருமான், இலைப்புனை வேலரோ அப்படிங்கிறது அந்த ஓங்கிறது ஒரு கேள்வி, இவரா பண்ணார் அப்படிங்கிற மாதிரி. அந்த திரிசூலம் வச்சுருக்கிற சிவருமானா ஏழையை வாட இடர் செய்வதோ இவர் ஈடு. ஏழைனாக்க நமக்கு இன்னைக்கு தேதியில ஏழைனாக்க பணம் இல்லாதவன் வறுமையில் இருக்கிறவன் அப்படிங்கறது தான் தெரியும். ஆனா அது ஒரு அர்த்தம், ஏழை அப்படின்னாக்க அறிவில்லாதவன் ஒரு அர்த்தம், பெண் அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த இடத்துல பெண் அப்படிங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கணும் நம்ம, ஏன்னா அங்க கீழே அங்க கொல்லிமழவனோட பொண்ணு கடக்க அந்த சந்நிதி முன்னாடி. அதனால இந்த பெண்ணை வாட, இந்த பெண் அப்படி வாடி வருந்தும்படியாக இடர் செய்வதோ, அந்த பொண்ணுக்கு இப்படி கஷ்டம் கொடுக்கிறாரு, இதுவா இவர் ஈடு, இதுவா இவர் பெருமை அப்படின்னு கேட்கிறார் சம்பந்தர். அதாவது இந்த பாட்டு ஒவ்வொரு பாட்டிலையும் சிவருமானுடைய வர்ணனைகள் சொல்லி அவருடைய பெருமைகள்லாம் சொல்லி, அப்படிப்பட்ட சிவருமான இந்த பெண்ணை இப்படி கஷ்டப்படுத்துறார், இதுவா இவருடைய குணம், இதுவா இவருடைய அழகு, இதுவா இவருடைய பெருமை, இதுவா இவருடைய கருணை அப்படிங்கிற மாதிரி கேட்டே போவார். கடைசியில் பதிய முடியற அந்த பொண்ணு எழுந்துருவா. மூணாம் பாட்டு, வெஞ்சுடர் ஆடுவர் துஞ்சிருள் மாலை வேண்டுவர் பூண்பது வெண்ணூல் நஞ்சடை கண்டர் நெஞ்சிடமாக நண்ணுவர் நம்மை நயந்து மஞ்சடை மாளிகை சூழ்தரு பாச்சில் ஆச்சிரமத்துறைகின்ற செஞ்சுடர் வண்ணரோ பைந்தொடி வாட சிதை செய்வதோ இவர் சீரே. வெஞ்சுடர் ஆடுவர் துஞ்சிருள் அப்படிங்கிற அப்படி ஒரு ஃப்ரேஸ் எடுத்துக்கணும் நம்ம. நம்ம சொல்றப்ப வெஞ்சுடர் ஆடுவர் துஞ்சிருள் மாலைன்னு அந்த மீட்டருக்காக சொல்லிட்டு போறோம், ஆனா பொருள் கொள்றப்போ வெஞ்சுடர் ஆடுவர் துஞ்சிருள் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ். அது வெஞ்சுடர்னாக்க நெருப்பு கொடிய தீ, அதை ஏந்திட்டு ஆடுவார், தீல ஆடுவார் அவர். எங்க இருக்கு அந்த தீ? துஞ்சிருள். துஞ்சிருள்னாக்க இந்த சர்வசம்ஹார காலம் இருக்கு இல்லையா, அதுக்கு துஞ்சுகின்ற இருள்னு பேரு. துஞ்சுதல் அப்படின்னா செத்து போறது, இருள் அப்படின்னா ராத்திரி. இந்த சர்வசம்ஹார காலத்துக்கு துஞ்சி இருள் அப்படின்னு சொல்ற, அதாவது எல்லா உயிரும் இறைவனுக்குள்ள ஒடுங்கிடும், அழிந்து விடும். அப்போ எல்லாம் இருட்டா இருக்கும், இறைவன் மட்டும்தான் இருப்பான், எல்லாம் இருட்டா இருக்கும். அது மாதிரி அதுக்கு அப்படி ஒரு உருவமா துஞ்சி இருள், எல்லாம் சர்வசம்ஹார காலத்துக்கு ஒரு ஃப்ரேஸ் அது. சிவருமானுடைய வர்ணனையில அவர் சுடுகாட்டுல நடனம் ஆடுவார் அப்படின்னு நமக்கு தெரியும். அவர் சுடுகாடுங்கிறது எல்லா உயிர்களும் அழிந்து ஒடுங்குகின்ற நிலை, இது அதுக்கு ஒரு குறியீடு. அப்படிப்பட்ட எல்லா சர்வசம்ஹார காலத்துல அவர் சுடுகாட்டுல சுடுகாட்டு தீக்கு நடுப்புறவர், கூத்தாடுவர். அதுதான் வெஞ்சுடர் ஆடுவர் துஞ்சிருள் மாலை, துஞ்சிருள் அதோட முடிஞ்சிடுறது. அது மாலை வேண்டுவர் அப்படின்னா அவர் மாலையை விரும்பி அணிவார். என்ன மாலை விரும்பி அணிவார்? அது கொன்றை மாலையா இருக்கலாம், தலை மாலையா இருக்கலாம், அது சொல்லல. மாலை விரும்புவார் அப்படின்னு சொல்றாங்க. பூண்பது வெண்ணூல், அவர் மார்பில வெள்ள வெளியர்னு ஒரு பூநூல் இருக்கும். நஞ்சு அடை கண்டர், நஞ்சு அடை கண்டர்னா என்ன அர்த்தம்? நஞ்சு அடைகின்ற கண்டர்னு இல்ல, நஞ்சை அடைத்த கண்டர் இல்லையா, நஞ்சு அடையாது. இவர் தான் எடுத்து நஞ்சு தூக்கி கண்டத்துல வச்சு அடைச்சார், அதை நஞ்சை அடைத்தார், கண்டத்துல ஒழித்து வச்சார். அதனால அவரோட கண்டத்துல நஞ்சு இருக்கு, அதனால நீலகண்டர். நெஞ்சு இடமாக நண்ணுவர் நம்மை நயந்து, நயத்தல் அப்படின்னா விரும்புதல், நம்மை நயந்துனா நம்மளை எல்லாம் விரும்பி, யார நம்மனா யாருங்க, அடியவர்கள், அடியவர்கள் எல்லாம் விரும்பி. நெஞ்சு இடமாக நண்ணுவர், அவருடைய நெஞ்சே அவர் உறையும் இடமாக விரும்பி வந்து அடைவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பக்தர்களுடைய நெஞ்சில உறைவார் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இது நம்ம பல பாடல்கள்ல அங்கங்க பாத்திருக்கோம், கேட்டிருக்கோம் இல்லையா, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு திருமந்திரத்துல ஒரு பாட்டுல வரும். அதனால பக்தர்களுடைய உள்ளத்துல இறைவன் விரும்பி உறைவான், அது இந்த இடத்துல சொல்ற. நெஞ்சு இடமாக நண்ணுவர் நம்மை நயந்து, அப்படிப்பட்ட சிவருமானவர். அவர் எங்க இருக்கார்? மஞ்சு அடை மாளிகை சூழ்தரு பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற

அவர் பாச்சல் ஆச்சிராமத்தில் உரைகின்றார். அது எப்படிப்பட்ட பாச்சல் ஆச்சிராமம்? மாளிகைகள் மாளிகை சூழ்தர் பாச்சல் ஆச்சிராமம். அந்த பாச்சல் ஆச்சிராமத்தில் நிறைய மாளிகைகள் இருக்கின்றன. வீட்டுக்கும் மாளிகைக்கும் என்ன வித்தியாசம்? வீடு அப்படின்னா பொதுவான பெயர், மாளிகைனாக்க பெரிய வீடுகள்னு அர்த்தம். மாட மாளிகை அப்படிங்கிறோம் இல்லையா, மாளிகைனாக்க பெரிய வீடுகள். பெரிய வீடுகள் பாச்சல் ஆச்சிராமத்தில் இருக்குன்னு என்ன அர்த்தம்? அது செல்வ செழிப்போட இருக்கிற ஊர் அப்படின்னு அர்த்தம். அதனால மாளிகைகள் சூழ்தர் பாய்ச்சல் ஆச்சிராமம். அந்த மாளிகைகள் எவ்வளவு எப்படிப்பட்ட மாளிகைகள்? மஞ்சு அடை மாளிகை அவையெல்லாம். மஞ்சுனா மேகம், மேகம் வந்து அடைகிற மாதிரி மாளிகைகள் இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? மாளிகைகள்லாம் ரெண்டு மாடி மூணு மாடின்னு உயரத்துக்காக சொல்றார் அந்த காலத்துல. அப்படி மாடி வீடுகள் நிறைய இருக்கு. அது எவ்வளவு மாடி வீடு எப்படா இருக்குன்னா அவ்வளவு உயரமா இருக்கும், அந்த மேகங்கள்லாம் வந்து படுற மாதிரி இருக்கும் அந்த மாடி வீடுகள்லாம். இது அவருடைய காலத்துல அவர் வர்ணிக்கிறார். அப்படி நீங்க நம்ம மெட்ராஸ்க்கோ பம்பாய்க்கோ நியூயார்க்குக்கோ போனா நமக்கு தெரியும் இல்லையா, நம்மளால கட்டடத்தோட உச்சியே பார்க்க முடியாது, அவ்வளவு உயரத்துல இருக்கும். அது மாதிரி ஆனா இங்க அவர் உயர்வு நவிச்சிய சொல்ற மாளிகைகளை, பெரிய மாளிகை உயரமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக அது உயர்வு நவிச்சிய கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி அப்படி அந்த மேகமே வந்து தொடர மாதிரி உயரமான மாளிகைகள்லாம் சுத்தி இருக்கு. அப்படிப்பட்ட பாய்ச்சல் ஆச்சிராமத்துல இவர் இருக்கார் இந்த சிவருமான். அவர் எப்படிப்பட்டவர்? செஞ்சுடர் வண்ணர். செஞ்சுடர் வண்ணர்ல சுடர்னா இந்த இடத்துல தீ, செந்தி போன்ற நிறமுடையவர், செக்கச்செவல் நிறமா சிவருமான். இதை நான் பல முறை சொல்லியிருக்கேன். இந்த காலத்துல பலரும் படங்கள்ல சிவருமான் அப்படியே நீளமா போட்டுறா, ஒரு ப்ளூ கலர் கொடுத்து சிவருமான போட்டுறா. சிவருமான் சேப்பு செந்நிறமா இருக்கணும், தீ போன்ற நிறமுடையவர் அவர். அவருடைய கண்டம் மட்டும்தான் கருப்பா இருக்கணும். அப்படிப்பட்ட செஞ்சுடர் வண்ணரோ, இந்த செந்தி போன்ற செந்நிறமுடைய சிவருமானோ, பைந்தொடி வாட சிதை செய்வதோ இவர் சீரே. சீர் அப்படின்னா பெருமை. பைந்தொடி வாட, பைந்தொடி அப்படின்னாக்க தொடி அப்படின்னா வளையல், பைந்தொடின்னா பொன்னாலான வளையல், அது மாதிரி அழகான வளையல். அப்படி இந்த அழகான வளையல் அணிந்த பெண் அப்படிங்கிறதுக்கு பைந்தொடிங்கிறது ஆகு பெயரா வரும். அப்படி கொல்லிமழவனுடைய பெண்ணும் பைந்தொடி போன்றவளுமான, பைந்தொடி அணிந்தவளுமான இந்த பெண்ணை வாடும்படியாக சிதை செய்வதோ, சிதை செய்யறதுனாக்க கஷ்டப்படுத்துறது, சிதைத்தல் அப்படின்னா அழித்தல், சிதை செய்யறதுனா இந்த மாதிரி இந்த இடத்துல கஷ்டப்படுத்துறது வருத்துறது இப்படி செய்யறதோ இவர் சீரே. சீர் அப்படின்னா பெருமை புகழ் அப்படின்னு அர்த்தம். சீரும் சிறப்பமா இருக்கான் அப்படிங்கிறோம் இல்லையா, சீர்னா புகழ் பெருமை. அதனால இந்த செக்கச்செவில் இருக்கிற இந்த செந்தி போன்ற நிறமுடைய சிவருமானோ இந்த கொல்லிமணனுடைய அழகான பெண்ணை இப்படி கஷ்டப்படுத்துறாரு, இதுவா இவர் பெருமை அப்படின்னு கேட்கிறார். இது இவருக்கு பொருத்துமா, இது தகுமா அப்படின்னு ஒரு ரெட்டாரிக்கல் கேள்வி கேட்கிறார். அதாவது துஞ்சு துஞ்சுதல்னா செத்து போறது, அது முதல் அர்த்தம், நேரடியான அர்த்தம். இந்த ஒழிக்காலம் அப்படிங்கிறது இந்த இந்த பிரபஞ்சங்கள் இந்த படைப்புகள் இருக்கு இல்லையா, இந்த யூனிவர்ஸ்னு சொல்றோம். இப்போ இந்த பிரபஞ்சமே, இந்த பிரபஞ்சமானது இப்படி ஒரே நிலையில இல்லை, இருக்காது. இது முதல்ல ஏகனா இருப்பார் சிவருமான். நம்ம சிவபுராணம் படிச்சா வரும் ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்கன்னு வரும், அதுல ஏகனா இருப்பார். அதாவது ஏகனா அவர் ஒருத்தர் தான் இருப்பார், வேற ஒன்றும் இருக்காது. அப்படி எல்லாம் அவருக்குள்ள ஒடுக்கமா இருக்கும். அப்புறம் அந்த பிரபஞ்சங்கள் உருவா, அந்த அண்டங்கள்லாம் அதுல அவர்கிட்ட உருவாகும், மேனிஃபெஸ்ட் ஆகும். முதல்ல அன்மேனிஃபெஸ்டட் ஃபார்ம்ல சிவருமானோட இருக்கும். அதாவது சைவ சித்தாந்தத்துல பதி பசு பாசம் அப்படின்னு மூணு சொல்லுவா. பதிங்கிறது சிவருமான், பசு அப்படிங்கிறது எல்லா உயிர்களும், பாசம்ங்கிறது மற்ற விஷயங்கள். அதாவது இந்த மும்பலங்கள் அப்படிங்கிறது, இந்த ஜடப்பொருள்கள் இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதனால இந்த மூன்றையும் எடுத்துட்டு இது மூணும் அனாதி அப்படின்பா சைவ சித்தாந்தத்துல. என்று நீ அன்று நான் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். என்னைக்கு சிவருமான் இருக்காரோ அன்னைக்கே இந்த உயிர்களும் இருக்கு. என்ன ஆனா ஒரே வித்தியாசம் என்னன்னா, அந்த ஊழி காலத்தோட முடிவுல எல்லாம் சிவருமானுக்குள்ள ஒடுங்கி இருக்கும் அன்மேனிஃபெஸ்டட் ஃபார்ம்ல. அந்த படைப்பு ஆரம்பிக்கிறப்ப எல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகும் திரும்ப. அப்போ அந்த நம்ம பாக்குறோம் இல்லையா, இப்ப பாக்குற பிரபஞ்சமானது இருக்கு. இதோட கடைசியில நெடுங்காலத்துக்கு அப்புறம் இந்த பிரபஞ்சம் திருப்பி இறைவனுக்குள்ள ஒடுங்கும். அதனால இது வந்து ஒரு முடிவு இல்லாம மாறி மாறி போயிட்டே இருக்கும். இது ஒடுங்கும், திருப்பி தோன்றும், திருப்பி ஒடுங்கும், திருப்பி தோன்றும், திருப்பி ஒடுங்கும், இப்படி போயிட்டே இருக்கும். ஒரு சைக்கிள் இது, எண்ட்லெஸ் சைக்கிள் இது. இதுல இந்த ஒடுங்கி இருக்கிற காலத்துக்கு ஊழி காலம்னு பேர். எல்லாம் அவனுக்குள்ள போய் ஒடுங்கிடும். அது சர்வசமார காலம்னு சொல்லலாம், ஊழி காலம்னு தமிழ்ல சொல்லுவான். அதனால இறைவன் காலத்தை கடந்தவன், அதனால அவன் பல்லூழிகள் கண்டவன். அந்த ஊழி காலத்தை தான் துஞ்சி இருள் அப்படின்னு சொல்றார் இவர். எல்லா உயிரோடும் அழிகின்ற நிலை, அப்ப எதுவும் இருக்காது, வரை இருட்டு தான் இருக்கும். அப்படியாக ஒரு உருவப்படுத்தி ஊழி காலம்னு சொல்றது, அதுதான் அந்த துஞ்சி இருள். அதுல சிவருமான் சுடுகாட்டுல தீக்கு சுடுகாட்டு எரிக்கு நடுப்புற ஆடுவார் அவர். அதுதான் சொல்றார், வெஞ்சுடர் ஆடுவர் துஞ்சி இருள். அதாவது அது வந்து உருவகம், எல்லாம் சர்வசமார காலத்துல இறைவன் மட்டும் தனியா ஆடின்றப்பான். அதுதான் சொல்றது. அது நண்ணுதல் அப்படின்னாக்க அடைதல். நன்னினார் அப்படின்னா ஒரு ஊருக்கு போய் சேர்ந்தார்னு அர்த்தம் இல்லையா. நெருங்கிறது டு பி நியர், டு ரீச் அப்படின்னு அர்த்தம். நம்ம அப்பர் தேவாரத்துல நமச்சிவாய பதிவு முன்னாடி பார்த்துருக்கோம்.
அதுல மூணாவது பாட்டில் வரும், விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகழவே ஒன்றும் இல்லையாம், பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே அப்படின்னு வரும். அதனால நண்ணுதல் அப்படின்னா கிட்டக்க பக்கத்தில் நிற்கிறது, உள்ள புகுந்து உள்ள நிற்கிறது, அது மாதிரி அது மாதிரி நெருங்கிறது அடையிறது அப்படிங்கிறதுக்கு நண்ணுதல்னு பேர். அதனால நம்மை நயந்து நெஞ்சு இடமாக நண்ணுவர் அப்படின்னு அந்த வார்த்தைகளை முன்ன பின்ன போட்டு பொருள் கொள்ளணும். நம்மை நம்மைனா அவர் அவர் மேல பக்தியுடைய அன்பர்களை, நயந்து அப்படின்னா விரும்பி பக்தர்களை, பக்தர்களுக்கு அன்பு, பக்தர்கள் மேல அவருக்கு அதிக அன்பு உண்டு. அப்படி பக்தர்களுக்கு பக்தர்கள்ட்ட அன்போட வந்து நெஞ்சு இடமாக நண்ணுவர், பக்தர்களை விரும்பி அவருடைய நெஞ்சே தான் உறையும் இடமாக விரும்பி உறைவார், அதான் நெஞ்சிடமாக நண்ணுவர் நம்மை நெய்ந்து. நாலாம் பாட்டுக்கு போவோம். கனமலர் கொன்றை அலங்கல் இளங்க கனல் தரு தூமதி கண்ணி புனமலர் மாலை அணிந்தழகாய புனிதர் கொலாம் இவர் என்ன வனமலி வண்பொயில் சூழ்தரு பாச்சில் ஆச்சிரமத்துறைகின்ற மனமலி மைந்தரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே மாண்பே. கனமலர் கொன்றை அலங்கல் இளங்க, அது ஒரு ஃப்ரேஸ். கொன்றைனா என்ன நமக்கு தெரியும், கொன்றை மலர், சிவருமான் கொன்றை மலர் அணிந்திருப்பார், அது பல பாடல்களில் வரும். கொன்றை மலருங்கிறது இந்த சரக்கொன்றைபா, அது ஒரு மரத்தில் பூக்கிற பூ, மஞ்சளாக இருக்கும், அது கொன்றை. இது இந்த கொன்றை எப்படிப்பட்ட கொன்றை மலருது, கனமலர் கொன்றை. கனம் அப்படின்னாக்க மேகம்னு அர்த்தம். அப்படி இது மழை காலத்தில் பூக்கும் அப்படிங்கிறது சொல்கிறார். அதனால் மழை காலத்தில் பூக்கக்கூடிய கொன்றை மலரை மாலையாக தொடுத்து அவர் அணிஞ்சிருக்கிறார். அலங்கல் அப்படின்னா மாலை, முன்னாடி சொன்னேன் இல்லையா இந்த தார் அப்படின்னு சொன்னேன், இதில் வர்றது அலங்கல்ங்கிற வார்த்தை வருது. கனமலர் கொன்றை அலங்கல் இளங்க, இளங்குதல் அப்படின்னா விளங்குதல்னு அர்த்தம், பிரகாசிக்கிறது ஒளி வீசுறது அழகாக இருக்குது அப்படி அவர் அணிஞ்சிருக்கிறார். அவர் மார்பில் கொன்றை மாலை அணிஞ்சிருக்கிறார். அப்புறம் தலையில் என்ன இருக்குது, கனல் தரு தூமதி கண்ணி, அவர் தலையில் கனல் தரு தூமதி கண்ணி. கனல் தரு அப்படின்னா கனல்கின்ற ஒளி வீசுகின்றன்னு அர்த்தம், பிரகாசிக்கின்றன்னு அர்த்தம் இல்லையா. நம்ம கனல்னா தெரியும் இல்லையா, அப்படி இந்த அப்படி ஒரு கனல்றதுனா அப்படி பிரகாசமாக இந்த ஒரு நெருப்பு எப்படி ஜொலிக்கிறது அது மாதிரி ஜொலிக்கிறது கனல் தரு, கனல் தல்னு பேர் அதுக்கு. அது கனல் தரு அப்படின்னாக்க இந்த தரு அப்படிங்கிறது ஒரு ஆக்சிலரி வேர்ப், அதாவது கனல் தருனாலும் கனல்னாலும் ஒன்று தான், அதாவது கனல்கின்றது அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா கனல் தருகின்றது அப்படின்னு சொல்லலாம், ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். அதனால் இந்த தரு அப்படிங்கிற ஒரு வேர்பை அது வந்து அப்படி இந்த கனல்ங்கிற ரூட் வேர்புக்கு பக்கத்தில் வரும். இது வந்து நம்ம பாடல்களில் ஓசைக்காக மீட்டருக்காக அந்த மாதிரிலாம் வார்த்தைகள்லாம் உபயோகிப்பேன். அதனால கனல் தரு தூமதி கண்ணி அப்படின்னா ஒளி வீசுகின்ற கனல்கின்ற தூமதி கண்ணி, தூய சந்திரனை கண்ணியாக அணிந்தவர். கண்ணினா மாலை வகைகளில் ஒன்று, இதை பற்றி நான் முன்னாடி சொன்னே நினைக்கிறேன். தலையில் அணியிற மாலைக்கு கண்ணின்னு பேர், அது நமக்கு தெரியும். அது வந்து இந்த மாலையை தொடுத்ததும் அந்த மாலையை ரெண்டு ஓரத்தையும் இணைச்சு கட்டினாக்க அது ஒரு வட்டமாக இருக்கும், ஆனால் சில சமயம் அப்படி சரமாகவே விட்டுருவோம், அப்படி ரெண்டு அடி ஒரு அடி ரெண்டு அஞ்சவங்களும் எட்டவங்களும் பத்தவங்களும் நீளமா இருக்கும், அதுக்கு கண்ணின்னு பேர், ஒரு கண்ணி அப்படிம்பா. அது மாதிரி தலையில அணியிற மாலைக்கு கண்ணின்னு பேர். அதனால இவர் சந்திரனை ஒளி வீசுகின்ற தூய சந்திரனை தன் தலையில கண்ணி போல அணிந்திருக்கிறார் சிவருமன். அப்புறம் வேற என்ன இருக்கு, புன மலர் மாலை அணிந்து, அணிந்து அழகாயினாக்க அணிந்த அழகா அணிந்து அதையும் அழகான புனிதர் இவர். என்னது, தலையில மார்பில கொன்றை மாலை இருக்கு, தலையில திங்கட்கண்ணி சந்திரனை கண்ணி மாலை அணிந்திருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் புனமலர் மாலை அணிந்து, புனம் அப்படின்னாக்க காடு சோலைகள், இந்த மாதிரி இந்த வனங்கள்ல காடுகள்ல பூத்த மலர்களை எல்லாம் மாலையா எடுத்து அதையும் அணிந்துருக்கிறார். சிவருமான் அணியாத மலரே கிடையாது, இந்த ஒரே விதிவிலக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த தாழம்பு ஒண்ணுதான் சொல்லலாமே ஒழிய சிவருமான் எல்லா மலரையும் அணிவார், அவருக்கு எது வேணா சாத்தலாம். எருக்க மலர் அணிவார், ஊமத்த மலர் அணிவார், அது மாதிரி நம்ம பாட்டுகள்ல பார்த்தா தெரியும். அதனால அப்படிப்பட்ட மலர்கள் எல்லாம் தலையில் அணிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அணிந்து அழகாய புனிதர், ரொம்ப அழகான புனிதர், புனிதர்னா தெரியும் தூயவர். அப்படிப்பட்ட புனிதர் கொலாம், கொலாம் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு அசைச்சொல், புனிதர் போலும் இவர் என்ன அப்படின்னு எல்லாரும், இவர் இவர் எப்படிப்பட்டவர், இவர் கொன்றை மாலை அணிந்திருக்கிறார், சந்திரனை கண்ணியை அணிந்திருக்கிறார், தலையில மற்ற மலர் மாலையெல்லாம் அணிந்திருக்கிறார், இவர் ஒரு புனிதர் அப்படின்னு, இவர் இவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு என்ன என்று சொல்லும்படியாக, வனமலி வண்பொழில் சூழ்தரு பாச்சில் ஆச்சிராம துறைகின்ற அப்படிங்கிறது. அப்புறம் இவர் சிவருமான், இவர் இப்படிப்பட்டவர், அவர் எங்க இருக்கார், வனமலி வண்பொழில் சூழ்தரு பாச்சில் ஆச்சிராமம் அப்படிங்கிறார். இந்த வனம் அப்படின்னாக்க இந்த இடத்துல ஓதுவார் பாடின நீங்க கேட்டாலும் அவர் அனம் மலின்னு பாடியிருப்பார்,
ஆனா புஸ்தகத்துல வனமலின்னு போட்டிருக்கும். ரெண்டும் பொருந்தும். எப்படி அப்படின்னாக்க, இந்த இவர் என்ன அனமலி அப்படின்னு எழுந்து வச்சுக்குவோம், அதுவும் புணர்ச்சியில வனமலின்னு தான் வரும். தமிழ்ல செய்யுள்னா புணர்ச்சியோட எழுதியிருப்ப, நம்ம பொருள் கொள்றப்ப புணர்ச்சி பிரிச்சு பொருள் கொள்ளணும். அப்படி புணர்ச்சி பிரிக்கிறப்போ சில சமயம் ஒன்று ரெண்டு விதமா பிரிக்கலாம், மூணு விதமா பிரிக்க மாதிரிலாம் வரும் சமயத்துல. இந்த இடத்துல வனமலின்னு பிரிக்கலாம், அனமலின்னு பிரிக்கலாம். வனமலின்னு பிரிச்சாக்க வனம் மலி அப்படின்னா வனம்னா அழகு, மலிதல்ல மிகுதல். வனம் மலி வன்பொழில் அப்படின்னா அழகு மிகுந்த வளம் மிக்க சோலை சூழ்ந்த பாச்சிலாச்சிராமம் அப்படின்னு ஒரு பொருள் அந்த வனமலின்னு எடுத்துட்டாக்க. ஆனா இதே அனமலி வன்பொழில் அப்படின்னு பிரிச்சு பார்க்கலாம். அனமலி அப்படின்னாக்க அனம் அப்படின்னாக்க அன்னம் அப்படிங்கறதுக்கு குறுக்கல் விகாரத்தோட அனம்னு வரும். எப்படி வண்ணம்ங்கிறது வனம்னு வரும், இல்லைங்கிறது இலைன்னு வரும் பாட்டுகள்ல, அது மாதிரி அன்னம்ங்கிறது அனம்னு வரலாம். அனநடையீர் அப்படின்னு திருவாசகத்துல வரும். அதனால இந்த அனமலின்னா அன்னம் மலிகின்ற, அன்ன பறவைகள் மிகுந்த வன்பொழில் வளமிக்க சோலை சூழ்ந்த பாச்சிலாச்சிராம் அப்படின்னு பொருள் கொள்ளலாம். நான் தேடி பார்த்தேன், சம்பந்தர் வந்து திருவையாத்துக்கு போயிருந்தப்ப ஒரு பதிகம் பாடுறார். அந்த பதிகத்துல திருக்கடைக்காப்பு, இது வந்து முதல் திருமுறை 130 பதிகம் 11 பாட்டு, அதுல சொல்றார். அன்னமலி பொழில் படை சூழ் ஐயாற்றம் பெருமானை அந்தன் காழி மன்னிய சீர் மறைந்தாவன் வளர்ஞான சம்பந்தன் மறுவு பாடல் இன்னிசையால் இவை பத்தும் இசையுங்கால் ஈசனடி ஏத்துவார்கள் தன்னிசையோடு அமரோலகில் தவநெறி சென்ற எய்துவர் தாழாதன்றே அப்படின்னு சொல்றார். அதுல திருவையாத்துல இருக்கிற பதிகத்தோட கடைக்காப்புங்கிறதுனால திருவையாத்து பெருமான சம்பந்தன் நான் பாடின இந்த 10 பாடல்கள் பாடுறவர்களுக்கு இந்த பலன் கிடைக்குங்கிறார். அதுல அவர் சொல்றது அன்னம் மலி பொழில் புடைசூழ் ஐயாற்று எம்பெருமானை, அப்படின்னா அன்ன பறவைகள் நிறைந்த சோலை சூழ்ந்த ஐயா திருவையாத்துல இருக்கிற பெருமானைன்னு அங்க சொல்றார். அதனால சோலையில அங்க இருக்கிற சோலையில என்ன சொல்றார், அன்னம் மலி பொழில் அப்படிங்கிறார், அன்ன பறவைகள் நிறைந்த பொழில்கள் அப்படிங்கிறார். அதனால இங்கேயும் இந்த 4 பாட்டிலையும் இந்த பதிகத்துல அனமலி வன் பொழில் சூழ்திரு பாச்சிலாச்சிராமம் அப்படின்னு பொருள் கொள்ளலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. உரைகள் அப்படி போடல, இது ஏன் கருத்து. ஆனா அன்னம் மலிந்த அன்னப்பறவைகள் நிறைந்த சோலை சூழ்ந்த பாச்சிலாச்சிராமத்தில் உரைகின்ற மனமலி மைந்தரோ, மனமலி மைந்தர்னு அர்த்தம் நம்ம மனசுல நிறைந்த இல்லையா, என் மனசுல நிறைந்து நிற்கிறாய் நீ அப்படின்னு அர்த்தம், அவரையே ஓயாம எண்ணுகிறோம். அதனால அடியோர்களுடைய மனசுல இருக்கின்றவர் அவர். மைந்தர் அப்படின்னாக்க மைந்து அப்படின்னா இளமை அழகு அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதே மாதிரி மைந்தர் அப்படின்னா அழகர் அப்படின்னு ஒரு அர்த்தம், இளைஞர் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா வீரர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால அதெல்லாம் சிவபெருமானுக்கு மைந்தன் அப்படின்னு சொல்றது ஒரு வார்த்தை. அதனால மனமலி மைந்தரோ, நம்ம மனசுல நிறைந்த மனசுல எப்போ தங்கி இருக்கிற வீரர், அப்படிப்பட்ட வீரரோ அப்படிப்பட்ட அழகரோ மங்கையை வாட, இந்த பெண் இருக்காள் இவள் இப்படி வாடி வருந்தும்படியாக மயல் செய்வதோ, இவளுக்கு இப்படி மயக்கம் பட மயக்கம் கொடுத்துட்டாரு இவர், மயல் செய்வதோ அதுவோ இவர் மாண்பு, அதுவா இவர் பெருமை, அதுவா இவருடைய பண்பு, இது அதுவா இவருடைய குணம் அப்படின்னு ஒரு வியப்போட கேக்குறார். இவர் இப்படி பண்ணலாமா, இது தகுமா, இது சரியா அப்படின்னு ஒவ்வொரு பாடலையும் கேட்கிறாரு அவர். நமக்கு தெரியும் சம்பந்தம் இப்படி ஒவ்வொரு பாடலையும் கேட்டாக்க சிவபெருமான் சொல்ல போறார், சம்பந்தம் சொல்லிட்டா இந்த பொண்ணை சரிப்படுத்தணும் அப்படின்னு அவர் பண்ணிவிடுவார். சம்பந்தர் ஒண்ணு சொன்னாக்க அது கப்பிலே கிடையாது, ஏன்னா அவர் சம்பந்தர் சொல்றது சிவபெருமான் சொல்ற மாதிரி அவரோட பிள்ளையா நம்ம கருதணும். இப்ப 4 பாட்டுக்கு நேரடியான பொருள் இது மைந்தன் அப்படின்னாக்க, அதுக்கு தமிழ்ல சில வார்த்தைகளுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அதே மாதிரி மைந்தன்கிறதுக்கு ஒரு 3-4 அர்த்தங்கள் உண்டு, இளமை, இளைய, இளைஞன், மகன், அழகன், வீரன் அப்படின்லாம் உண்டு. அதனால இந்த இடத்துல மைந்தர் அப்படிங்கிற சிவபெருமான குறிக்கிறப்போ மகன்கிறது வார்த்தை வராது, பொருள் வராது. வீரன் அப்படிங்கிற பொருள் வரும், இளைஞன் அப்படிங்கிற மற்ற பொருள்லாம் வரும், மகன்கிற பொருள் வராது. ஏன்னா அவர் அப்பன், அவர் மகன் இல்லை.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருளு செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு திருச்சதகம் ஆனந்த பரவசம். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: தங்கச்சியில வேணும்னா புருஷங்கன்னு அழுது வாங்கி போடுறா. புள்ளத வந்து சட்டை வேணுமோ ரொட்டி வேணுமோ அழுது வாங்கி கொடுக்குறா. அதே மாதிரி ஒவ்வொருவரும் கீழே இருப்பவரும் மேலே இருப்பவர்களை நச்சு அரிச்சு அழுதோ எந்த எது பண்ணினா அவன் இறங்கி கொடுப்பானோ அதை செய்து வாங்கி விடுறாங்க. விளங்குற யாருக்கு எட்டாதவாய் எல்லாவற்றிற்கு மேலாக அளவில்லாத பேரானந்த வெள்ளப்பெருக்கிலே திளைப்பதாயிருக்கின்ற அந்த சிவானந்த பெருவாழ்வை நான் பெற வேண்டி அளவில்லை. இவ்வளவு பெரிய ஒரு ஆனந்தத்தை தருவது சிவானந்தம்ங்கிறதுக்கு பேரு சிவானந்தம். அந்த ஆனந்த மாதிரி வேற எங்கேயும் இருக்க முடியாதுன்னா நம்ம போய் பார்க்கல. அத்தம நல்லா தெரியும் அந்த சிவானந்தம் எப்படி இருக்கும்னா சொல்லி முடியாது. அதனுடைய சுகத்தை சொல்லி முடியாது. அது திருமூலர் கூட சுகத்தை சொல்ல என்றால் சொல்லுமாறு கிடையாது. சுகம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா எப்படி சொல்ல முடியாது, எப்படி சொல்ல முடியும்? சுகத்தை சொல்லுவா சொல்ல என்றால் சொல்லுமாறு எங்கனே என்பார். அதுபோல அப்படி பேரானந்த பெருவாழ்வாயிருக்கின்ற உன்னுடைய திருவருளை வேண்டி நான் அழவில் அழுகேன் என்பாய் அன்பாய் மனமாய் அழல் சேர்ந்த மெழுகே என்னார். கையாலே அன்புடைய மனமாய் நெருப்பிலே சேர்ந்த மெழுகு போல உருகிய அன்னார். மெழுகு போல உருகிய அந்த பரமஞானிகள் மின்னார் பொன்னார் கடல் கண்டு அழல் சேர்ந்த மெழுகே அன்னார். மெழுகே அன்னார்னா நெருப்பிலிட்டு மெழுகு போல உருகிய பரமஞானிகள் ஞானிகள் மின்னார் பொன்னார் கடல் கண்டு மின்னல் போன்றும் பொன் போன்று இருக்கின்ற உன் திருவடியைக் கண்டு மின்னல் போன்றும் பொன் போன்று விளங்குகின்ற பிரகாசம் குருந்தி உடைய திருவடியைக் கண்டு தொழுதே உன்னை தொடர்ந்தார். உன்னை தொழுது உன் திருவடியைக் கண்டு தொழுது அழுது உருகி உன்னை தொடர்ந்து விட்டார். அவர்களோடு நான் தொடரவில்லை. தொடர்ந்தாரோடும் தொடராதே, தொடர்ந்தாரோடும் தொடராதே. பழுதேவரன் தொடர்ந்தாரோடு தொடர்ந்து இருந்தேனானால் கட்டாயம் எனக்கு நீ திருவருளை தந்திருப்பாய். உன்னோடு இருந்திருப்பேன், சிவலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பேன். அது எனக்கு பாக்கியம் இல்லாமையினால் அவர்களோடு தொடருவதற்கு பாக்கியம் இல்லை. அவரோடு தொடர்ந்தா தான் அப்புறம் உன்ன பிடிச்சிருவேனே. அவர்களோடு தொடரவில்லை. தொழுதே உன்னை தொடர்ந்தாரோடும் தொடரா. அதான் ஒரு பெரிய நம்ம சைவத்துல அது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. வாய்ப்பு என்றால் அத வந்து பல நூல்கள் சொல்லப்படுகிற அடியார் உறவும் அரண் பூஷணேசன் மெய்யடியார்கள் இருக்காம அது இல்ல மெய்யடியார்கள் ஞானமுள்ள மெய்யடியார்கள் சாப்பாட்டுக்காக வேஷம் போட்டுக்க சாமியார்கள் யார் ஆழமானது. அவனோட சேர்ந்து அவன் சாப்பாட்டை பத்தி பேசுவான், வேற குறைய பத்தி பேசுவான், ஊரை பத்தி பேசுவான், உலகத்தை பத்தி பேசுவான். அப்படிப்பட்டவங்க ஞானமுள்ள மெய்யடியார் அவர்கள் பேசினா சிவனத்தான் பேசுவார். பேசினா திருநேரே நிறைய பூசி பொற்றியம் பெருமானே என்று பின்றா நேசத்தால் பரப்பு இறப்பை கடந்தாகும் ஆண்டார். அப்படிப்பட்ட மெய்யடியார் அப்படிப்பட்ட மெய்யடியாரோடு சேரும் போது அவர்களுடைய ஞானத்தினாலே சேர்ந்தவனை ஞானமுடையவனாக ஆகி பட்டினத்தாருடைய திருநோக்கம் பட்டது. பட்டினத்தார வந்து குற்றவாளின்னு சொல்லி கழுமரத்துல போட சொன்ன அவருடைய அதிசயத்தை கண்டான். கண்ட உடனே ஞானம் வந்துருச்சு. பத்திரகிரியார் பத்திரகிரியாருக்கு ஞானம் வந்துருச்சு. சுந்தரருடைய சுந்தரருடைய தொடர்பு வந்துச்சு. இவர் குதிரையில போக நினைச்சுக்கிட்டு இருந்தாரு சேரமா. சுந்தருடைய தொடர்பினால என்னாச்சு? அவர் யானை மேல போனார், இவர் குதிரை மேல. அந்த தொடர்பு எவ்வளவு தொடர்ந்தாரோடும் தொடராதே. அப்படிப்பட்ட செயலை நான் செய்யவில்லை. பழுதே பிறந்து பிறந்தேன், வீணாக பிறந்து விட்டேன். பழுதுன்னா பிறந்து பிரயோஜனம் எல்லாம் போயிட்டேன். தோன்றில் புகழோடு தோன்று அகதில்லார் தோன்றலில் தோன்றாமல் என்று என்றார் போல பிறந்து நான் பிரயோஜனம் இல்லாம போயிட்டேன். பழுதே பிறந்தேன் எங்குண்டு உன்னை பணி நான் எந்த ஒரு தகுதியை கொண்டு உன்னை பணிய அழுகேன் என்பால் அன்பாய் மனமாம் அழல் சேர்ந்த மெழுகே அன்னார் பொன்னார் மின்னார். இந்த வாக்கியங்கள் பாத்தியா இந்த எதுக மறுவர்கள் அழல் சேர்ந்த மெழுகே அன்னார் அழலிலே இட்ட நெருப்பு அழலிலே இட்ட மெழுகு போன்று உருகிய தன்மையுடையவர்களாகிய மெய்யடியார் மெழுகே அன்னார். அவர்கள் எப்படி மின்னார் பொன்னார் கடல் கண்டு மின்னல் போன்றும் பொன் போன்றும் பிரச ஆதிக்கின்றவருடைய திருவடியைக் கண்டு தொழுதே உன்னை தொழுதே உன்னை தொடர்ந்தார். அவர்களோடு நான் தொடரவில்லை. உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராதே. பழுதே பணிவார் பிழி தீர்த்தருடி பழைய அடியார்க்கும் அடியார்வாதம் கொடுத்து எத்தனையோ ஞானிகளுக்கு வகையால நோய் பாதபித்த சிலிர்த்து. உயிருக்கு மூணு வகையா நோய், ஆணவம் கண்மம் மாயம். ஆணவம் கண்மம் மாயம் மும்மலங்களாலே மூணு வகையா நோய். உடலுக்கு மூணு வகையா நோய், பாதபித்த சிலிர்த்து நோய்தான். எல்லா 4448 வியாதிகளுக்கும் இந்த மூணு நாள் தான் முதல். இந்த மூணு பேரு தொண்டு விடுறத 4488 வியாதி, 448 வியாதி. அதே போல இத்தனை கோடி பிறவி துன்பங்களுக்கும் காரணம் இந்த மூணு ஆளுத்த. ஆணவம் கண்மம் ஆயும். உயிருக்கு மூணு வகையா நோய், உடலுக்கு மூணு வகையா நோய். பாதம் பித்தம் சிலேத்து மத்தினாலதான் உடலுக்கே நோய். அதனாலே இப்படி பரமஞானிகளுக்கு பேராயிரம் வரை ஆணோர் எத்தும் பெம்மானை பிரிவில் அடியாருக்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பார். மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லார்ந்த. தீரா நோயை தீர்ப்பவனாய், உடலுக்கு வருகின்ற நோயை தீர்ப்பவனாயும், அதற்கு மேல உயிருக்கு வருகின்ற பிறவி நோயை தீர்ப்பதான் தீரா நோய். பிறவி நோயை தீர்ப்பவன், பிறவி நோய், பிறவி என்பது ஒரு நோய். அந்த நோயை தீர்த்து அருளி பழைய அடியாருக்கு உன் அடியார் வாதம் கொடு. உன்னை பலகாலம் அணங்கி பரம்பரையா வந்த அடியார்கள், மிக உன்னோடு பழகிய நெருங்கிய பழைய அடியார், அப்படிப்பட்ட அடியவர்களுக்கு பிணியை தீர்த்து நீ உன்னுடைய திருவடியை தந்து விட்டாய். பணிவார் பிணி தீர்த்தருடைய, பணிவார் பிணி தீர்த்தருடைய பழைய அடியாருக்கு உன் அணியார் பாதம் கொடுத்தி. அணியார் என்றால் அழகு பொருந்திய உன்னுடைய திருவடியை தந்தாய். அணியார் பாதம் கொடுத்தி அது ஒண்ணு அரிதன்றா. அப்படியெல்லாம் உனக்கு செய்ய முடியாதுடா, அவங்களுக்கு செய்த மாதிரி எல்லாம் உனக்கு செய்ய முடியாதுடா அப்படின்னு நீ சொன்னையானால் அவங்க தகுதி என்ன, உன் தகுதி என்ன, அவங்களுக்கு செய்த மாதிரிலாம் உனக்கு செய்ய முடியுமாடா அப்படின்னு நீ சொல்லலாம் ஜாமி. ரைட்டு, நான் ஒத்துக்கிறேன். ரைட், அவங்களுக்குற தகுதி எனக்கு இல்லை அப்படின்னு நான் இன்னொன்னு செய்யி சாமி. எனக்கு தகுதி இல்லாம பண்ணினது என்ன, ஏன் வேற எனக்கு தகுதி இல்லாம உன்னை அடைவதற்கு உன்னுடைய அருளை பெறுவதற்கு தகுதி இல்லாமல் செய்தது எது என்று கேட்டால் என்னுடைய வேலை. அவர்களுக்கு செய்த மாதிரி உனக்கு செய்ய முடியாதுன்னு சொல்ற, அதுக்கு காரணம் என்னுடைய வேலை, எனக்கு தகுதி இல்லை அப்படின்னா இன்னொன்னு செய்ய, இன்னொரு வகையா செய்யணும்னு ஒரு யோசனை சொல்லி கொடுக்குறார். யாருக்கு, சௌருமார். அரிதென்றால், அரிதென்றால் தினியார் மூங்கிலனையேன் வினையை குடியாக்கி. கிட்டுக்கு மூங்கில கல்லு மூங்கின்னு ஒரு வகை இருக்கு, கல் மூங்கின்னு ஒரு கிட்டியா இருக்கு. அது போன்றது என்னுடைய மனசு, என்னுடைய மனசு கல்லு மூங்கி தினி தீன கிட்டி தினியார் மூங்கில் அணையே. என்ன பண்ணணும் ஜாமினா, என் வினைய பொடியாக்கி தகுதி இல்லேன்னு சொல்லி அந்த தகுதியை உண்டு பண்றதுக்கு இது ஒரு வழி சாமினார். அந்த என் வினைய பொடியாக்கி, தினியார் மூங்கில் அணையின் வினையை பொடியாக்கி, வினையை பொடியாக்கி தனியார் வாத வந்துள்ளே தனி தனியார் வாத வந்துள்ளே தாராய் புயிர் வையாறு. அதனாலே குளிர்ச்சி பொருந்தி உன்னுடைய திருவடிய என் வினைய பொடியாக்கிட்டேன்னா அப்புறம் எனக்கு தகுதி வந்துடும் இல்ல, என் வினைய பொடியாட்டின தகுதி வந்துடும் இல்ல, அது மாதிரி செய்ய அப்படி. அவர்களுக்கு செய்த மாதிரி செய்ய முடியலன்னா சரி, அவங்களுக்கு செய்த மாதிரி செய்ய முடியலன்னா அது ரைட்டு ஒத்துக்கிறேன். இப்ப எனக்கு செய்ய முடியாமைக்கு காரணம் என்னன்னா என்னடைய வினை இருக்கு. சரி, இந்த வினைய பொடியாக்கி விட, இந்த வினைய சுத்தமா தீத்து விட்டினா சாம்பல் ஆக்கிட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு தகுதி வந்துடும் இல்ல, அப்புறம் தான் திருவுருள கூட அது மாதிரி செய்ய. தனியார் வாதம் வந்து ஒல்லை, அது ரொம்ப லேட் பண்ணாத சாமி, ஒல்லைனா வேகமாக சீக்கிரமாக. தனியார் வாதம் வந்து ஒல்லை தாராய், ஒல்லை தாராயினா சீக்கிரமாக தருவாய். பொய்தீர் மெய்யாய், ஐயாலும் நீதான் மெய்யன், ஐயாலும் விஞ்ஞானத்தை உடையவன், அதனால அஞ்ஞானத்தை நீக்குகின்றவன் நீதான். அஞ்ஞானம் நீக்கு, அஞ்ஞானம் தன்னை அகல்விற்கு நல்லறிவாக விளங்குகின்ற நீ எனக்கு இந்த செயலை செய்யலாம் அல்லவா என்று இந்த பாட்டில் கேட்கிறார். தனியார் வாதம் வந்துள்ளை தாராய் புயிரீர் மெய்யா, யானையே பொய். இந்த பாட்டு எப்படின்னா, யானையே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய். மூணு பொய் இதுல சொல்றாரு. நெஞ்சு யான் என்பது ஆன்மா, தான் செலுத்துகிறார். யானையே பொய், சரீரத்திலிருந்து நம்முடைய வாழ்விலிருந்து எல்லாமே பொய் தான், பொய் தான். இவர் என்ன சொல்றாருன்னா, யானையே பொய், யானையே பொய் என்பது பொய்யுலகத்தோடும் பொய்ப்பொருளோடவும் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே நான் பொய்யன். என் நெஞ்சும் பொய், என்னுடைய நெஞ்சானது நினைப்பதெல்லாம் நடப்பதில்லை. நெஞ்சானது பொய்யோடவே பழகிருச்சு, நெஞ்சு ஒத்தனை கூடி வருஷமா பொய்யோட பழகிரு, மெய்யோட பழகவில்லை, அதனால நெஞ்சும் பொய். அப்புறம் அந்த நெஞ்சு அன்பு செலுத்தறேன்னு நினைக்கிறது அது நெசமானா, அதுவும் அந்த அன்பு. யானையே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பு. இப்படி பொய்யா இருக்கிறேனா, இப்படி பொய்யா இருக்கிறேனா, மிகுந்த வினையுடையவன் நான், என்ன பண்றேன், உன்னை பெற்று விடுவதற்காக அழுகிறேன், உன்னை பெறலாம் என்று சொல்லி அழுகிறேன். பெற முடியுமா, நான் அழுகிறதும் பொய் அழுகிறேன், நான் அழுகிறதும் நெசமா அழல பொய்யா, நானே பொய், யானையே பொய், நெஞ்சும் பொய், அன்பும் பொய். ஆனால் வினையன் அழுதால் உன்னை பெறலாமே, பெறலாமேனா பெற முடியுமா, நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு தவிர நெசமான அரிச்சந்திரன் இல்லை, அரிச்சந்திரன் மாதிரி நடிக்கிறேன் இதுவர அரிச்சந்திரன் நாடகத்துல அரிச்சந்திரனா வேஷம் போட்டுக்கிறேன் இதுவர. உண்மைன்னா எனக்கு என்னன்னு தெரியாது, ஆனா நாடகத்துல அரிச்சந்திரன், நாடகத்துல அரிச்சந்திரனா போட்டா அவன் என்ன செய்யணும், அவன் என்ன இல்ல இல்லப்பா அடே அப்பா இவர் சத்தியவா என்று எல்லாரும் எண்ணுவாரு. ஆனா அந்த நடிப்பதாகத்தான் போட்டுக்கிறேன் இதுவரை, உண்மையிலே நான் அரிச்சந்திரன் இல்லை என்றார் போல. யானே பொய்யன் நெஞ்சும் பொய்யன் அங்கும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே, அழுதால் உன்னை பெறலாமே என்பது அழுதால் உன்னை பெற்றுவிடலாம் என்பது ஒரு வகை பொருள், அழுதால் உன்னை பெற்றுவிடலாம் என்பது ஒரு வகை பொருள், பெறலாமே என்றால் இப்படி பொய்யா இருந்து கொண்டு அழுதால் உன்னை பெற முடியுமா, பொய்யன்புக்கு எட்டாதவன், பொய்யன்புக்கு எட்டாதவன். அதை வந்து பொய்யன்புக்கு எட்டாத பொற்பொதிகள் நடைமுறைய ஐயன்றன் திருச்சியில் அருகணைய பெரியதால் என்பது பெரிய புராணம். பொய்யன்புக்கு எட்டாத, பொய்யன்புக்கு எட்டாத மெய்யன்பர் மனத்தன்பின் விளைந்த இசை குழலோசை, மெய்யன்பர் அநாயநாயனார், மெய்யன்பர் மனத்தன்பின், மெய்யன்பர் மனத்தன்பின் விளைந்த இசை குழலோசை, வையந்தன்னையும் நிறைத்து வானந்தன் வயமாக்கி, வையம் முழுவதும் அந்த இசை நிறைந்து போச்சான், வானம் முழுவதும் அந்த இசை பெருகிருச்சான், நிறைந்து போச்சு. இப்படி பெரிய அதுக்கு மேல அம்பலத்தில் ஆடுகின்ற சிவபெருமானுடைய திருச்சிவியில போய் புகுந்துருச்சான். வெய்யன்பர் மனத்தன்மின் விளைந்த இசை குழல் ஓசை, வையந்தன்னையை நரைத்து வானந்தன் மயமாக்கி, பொய்யன்புக்கு எட்டாத பொற்பொதிகள் நடம்புரிய ஐயந்தன் திருச்செவியில் அருகணைய பெருகிய. பெரிய உடனே என்ன பண்ணிட்டாரு, பெரிய உடனே ஆனாயர் குழல் ஓசை கேட்டருளி அரு கருணை தானாய, கருணை தானாய திருவுள்ள உடைய தவ வல்லியுடன், அந்த வள்ளி இருக்கிறார் தவ வல்லி, அவளையும் கூட்டிக்கிட்டு காணாதி காரணராம் கண்ணுதலார் விடையுகைத்து மாட்டு மேல ஏறி ரெண்டு பேரும் அந்த காட்டுக்கே வந்துட்டாங்க. இந்த ஆனாயனார் குழல் ஊதுகின்ற அந்த காட்டுக்கே வந்து ஆனாயர் குழல் ஓசை கேட்டருளி அருக்கருணை தானாய உடையது தானாய திருவுள்ள உடைய தவ வல்லியுடன் காணாதி காரணராம் கண்ணுதலார் விடையுகைத்து வானாறு வந்தடைந்தார் மதினாரும் சடைதான என்பது பெரிய குரா. ஆகையினால பொய்யன்புக்கு எட்டாதவனாய் இருக்கிற உன்னை நான் வந்து அழுதேன பெற முடியுமா சாமி, யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய், ஆனால் வினை என் அழுதால் உன்னை பெறலாமே, இதில் ஆனால் வினையின் அழுதால் பெறலாமே என்பது இப்படி பொய்யாக இருந்தா கூட அழுதா பெற்றுவிடலாம், அழுதால் பெற்றுவிடலாம் என்பது ஒரு அதுல ஒரு இது வாய்ப்பு, அதுல ஒரு இடம் அழுதால் பெற்றுவிடலாம் என்பது, ஆனால் வினையின் அழுதால் உன்னை பெறலாமே, தேனே அமுதே கரும்பிந்திழிவே சித்திக்கும் மானியருளாய் அடியின் உனை வந்து மாறி. அயாலே என்னதான் பண்ணினா கூட நீ அருளே இல்லையானால் நான் வந்து உன்னை சேர முடியாது, நீ அருளவில்லையானால் நான் வந்து உன்னை சேர முடியாது, அதனால நீ அருள் செய்ய என்று சொல்லி அவர் என்னென்ன சொல்றாரு, தேனே அமுதே கரும்புச்சார் தெளிந்த சார், கரும்புச்சாறு எப்படி இருக்கும், தேன் எப்படி இருக்கும், அமுதம் எப்படி எப்படி இருக்கும், இப்படி தேனாயிருக்கிறாய் அமுதமாயிருக்கிறாய் கரும்பின் தெளிவாக இருக்கிறாய். தேன் என்பது சிவலோகம், அமுதம் என்பது இந்திரலோகம், இந்திரலோகம் பிரம்மலோகம் விஷ்ணுலோகம், கரும்பு சாறு என்பது இந்த லோகம். கரும்பு சாறு சாறு எடுக்க என்ன கஷ்டப்படுறோம், அதே நம்ம கஷ்டப்பட்டு நம்ம பிழைக்கிறோம், இது கரும்பு சாறு போல இந்தல இன்பத்தை கண்டுபிடிக்கிறது, கரும்புல இன்பத்தை கண்டுபிடிக்கிறதுனா எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணாது, அதுல பணத்தை செப்பாரிச்சு மாளிகையை கட்டி கொண்டாட்டியை கட்டி அடாடாடாடாடாடா இன்பத்தான் போய் அடையப்பா, இது கரும்புல சார் எடுக்கிறாப்புல இந்த உலகத்துல.
1: தேவலோகம் அமுதம், அமுதம் உண்டால் ஒரு குறிப்பிட்ட கால சாகாம இருக்கலாம், தேன் சிவலோகம் தேன், அதுக்கு ஓமையே கிடையாது, தேனுக்கு ஓமையே கிடையாது, தேனுக்கு ஓமை உண்டா, வாழைப்பழத்துக்கு ஓமை இருக்கிறது தேன் பூ, மற்ற சுவைப்பொருள் எல்லாம் சாப்பிடும் போது தித்திப்பு பொருளை சாப்பிடும் போது என்ன சொல்லுவான் ஓமை, தேன் தேனை சாப்பிடும் போது என்ன சொல்லுவேன், ஒன்றும் சொல்லு, தேனை சாப்பிடும் போது அட இது அல்வா மாதிரி இருக்குது, இது வாழைப்பழம் மாதிரி இருக்குதுன்னு சொன்னான்னா மூடம் சொல்லவே மாட்டேன், மூடம் கூட சொல்ல மாட்டேன், சொல்லுவானா, தேனை சாப்பிடும் போது அது கோவையே சொல்ல முடியாது, வேற சுவைப்பொருளை சாப்பிடும் போது ஆகா இது தேன் மாதிரி இருக்குது, வாழைப்பழம் விற்கிறவங்க கூட என்ன சொல்லுவா, தேன் வாழைப்பழம், தேன் வாழை, தேன் வாழை, தேன் வாழை, அப்படின்னு சொல்லுவோம், தேன் அவ்வளவு உயர்வு, அதனாலதான் திருவாசகத்துக்கு பேர் என்னன்னா தேன், இது கோவை கிடையாது, திருவாசகத்துக்கு கோவையே கிடையாது, திருவாசகம் என்ன தித்திக்கும் மானியருளாய்யாலே மெய்யா விஞ்ஞானிகளுக்கு தித்திக்கும் பொருளாக இருக்கிறார், சித்தத்துள் தித்திக்கும் தேனே, திருவசைப்பா சித்தத்துள் தித்திக்கும் தேன், அவர் ஒரு கட்டிகாரத்தனமா பாடினார் திருமாளிகை தேவர், திருவசைப்பாவில் திருமாளிகை தேவர் பாட்டு முதல், திருமாளிகை தேவர் என்பவர் அவனுடைய ராஜினத்துல மடத்துல கோயில் ஒன்று இருக்கிறார். அவருடைய கோயில் மடத்துலதான் அவன் தான் முதல்ல பூஷன் திருமாளிகை தேவன். பெரிய தன்னுடைய ஆச்சாரியனுக்கும் சிவருமானுக்கும் தொண்டு செய்ததற்கு ரெண்டு கை பத்தாதுன்னு ரெண்டு கையை அவரா உண்டு பண்ணிட்டாரா, நாலு கை அவர் திருவாடுதுறையில இருந்தவர் மனுஷருங்க. தன்னுடைய ஆச்சாரியனுக்கும் சிவருமானுக்கும் தொண்டு செய்வதற்கு ரெண்டு கை போதாதுன்னு சொல்லி இன்னும் ரெண்டு கையை உண்டு பண்ணி கொண்டாரா, நாலு கையும் உண்டு அவரா ரெண்டு கையை உண்டு பண்ணிட்டார். அப்படிப்பட்ட திருமாளிகை தேவர் அவர் தான் திருவசப்ப ஒன்பதாந்திர முறையில முதல்ல பாடியிருக்கிறார். அவர் சொல்றார், சித்தத்துள் தித்திக்கும் தேன் தேன். இந்த தேன் வந்து உலகத்தில் இருக்கிற தேன் வந்து நாவல தான் தித்திக்கும், சித்தத்துல தித்திக்காது. எந்த தித்திப்பா இருந்தாலும் நாவோட சரி, ஆனா சிவபெருமான ஆகிய தேன் சித்தத்துள் தித்திக்கும், சித்தத்துள் தித்திக்கும் தேன். நானே யுத்தவன் சீ சிவாய தேனாய் இன்னும் அமுதவமாய் தித்திக்கும் சொல் என்பது திருவாசி. அதனால சித்தத்துள் தித்திப்பது அதுதான், மற்றதெல்லாம் நாவோட சரி. எவ்வளவு உயர்ந்ததா இருந்தாலும் ஆகையினாலே தேனே அமுதிய கரும்பின் தெளிவை தித்திக்குமானே அருளாய் அடியனுடைய வந்து உன்னை வந்து சேரணும்னாலும் பக்கரம் பண்ணல, அது என்னால இயலாது. நீதான் செய்யும், நீதான் செய்யும், நானா வந்து உன்னை அடைய முடியாது. சென்றடையாத திருவுடையவன் நீ, நீ வந்துதான் என்ன அடையணும், நீ வந்து அடையணுமே தவிர நான் வந்து உன்னை அடைய முடியாது. ஆகையினாலே நீக்கு அருள் செய்வாயா மானே அருளாய் அடியேன் உனை வந்துருமாறே என்பது இந்த திருவாசகம். ஆகையவே இப்படி 90 பாடல் வரையிலும் முடிஞ்சிருக்கிறது. அதுக்கு மேல ஆனந்தாதீதம் என்று வருகிறது, ஆனந்தாதீதம் என்று வருகிறது. பார்வதி
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
3: திருச்சிற்றம்பலம் shaivam.org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

தந்தியை ஏறிட்டு என் உள்ளம் பிரியகலால் நின்று இடுக்கிலன் என் மாகடல் பொங்கிலன் நின்று இடுக்கில் என் மாகடல் பொங்கிலன் தான் நின்ற திந்தி கலந்துடல் வே

மோடும் அரிக்கில காரத்துழுவை கலந்து வளைக்கில ஏறைப்பதியினம் எம்பெருமான் எம்பெருமான் எம்பெருமான் வைத்த

கூடு கூடுகளின் மற்றோர் கூடு செய்வான் கூடுகளின் மற்றோர் கூடு செய்வான் உடன் நாடுகளினும் நமர்கடுவார்.

அத்துணை ஆய்ந்து கொள்வார்க்கே பரண பராபரணாகே அப்பா சென்று

உலகு அருள் புரிந்தானே. சிவ சொரூப தரிசனம் போதும் மயக்கால் தோறும் அமுதுரிய போதும் மயிர்கால் தோறும்

வரும் அவரே உதவி அவரே இணரும் அவன் தன்னை எண்ணலும் ஆ

அவர்தம் குறையை முடித்திடும், குறையை முடித்திடும் மன்னிய கேள்வி மறையவன் மாதவன் சென்னியுள் நின்றதோர் தேற்றத்தின் ஆவிய சத்திய ஞான தனிப்பொருள் ஆனந்தம், சத்திய ஞான தனிப்பொருள் ஆனந்தம் சித்தத்தின் இல்லா சிவானந்த

முத்தி பேதம் கரும நிர்வாணம் முத்தி அடையவே உயிர் பரவேதவில் அச்சிவங்கெய்தும் போதிய முத்தி அடையவே

சுற்றற்றவர் கற்று கருதிய கண்ணுதல் கற்றற்றவர் சுற்றி நின்றார் ஜோதியை பெற்றுற்றவர்கள் இதற்றுழிந்தாரே. சூரிய சம்பாஷணை காயம் பல வகை கவரைந்து கண்முன்றான் காயம் பல வகை கவரைந்து கண் மூன்றாய் ஆயம் ஒருவதோர்

புழுதியை தோண்டினேன், புழுதியை தோண்டினேன், பூசணி பூத்தது தொழுது கொண்டு ஓடினோர் தோட்ட

செய்யின் தெளிவறிவாரில்லை. பையணி கண்டர் மனம் பெருங்கண்ணிலம் பொய்யொன்றும் இன்றி புகையளிதாமே. பள்ளச்சை ஒன்றுண்டு பாஷை இரண்டுள, பள்ளச்சை ஒன்றுண்டு பாஷை இரண்டுள.

வெள்ளச்சையாகி விளைந்ததுதானே மூவன் ஏறு முழுவது முக்கணி தாமணி கோலி தரிபுர பஞ்ச

வைக்க இளையான்பட தண்ணீர்க்கம் இரண்டுல ஏழு துறவுல முத்தான் இறைக்க இளையான்படுத்த நீர் பாத்தியிற் பாயாது பால் பாய்ந்து போய்

பூவியே எரிவிட்டு வித்திட்டு கிடா கொண்டு மூட்டி கிளறி முளையை மிடா கொண்டு சோரட்டு மெல்ல விழுங்க கிடா கொண்டு

கூப்பிட்டு கொள்ளா சுருரறி கொட்டத்தகத்தி கூப்பிடு கூப்பிடு கொள்ளா குருநறி கொட்டகத்தி அப்பிடு பாசத்தை அங்கியுள் வைத்திட்டு நாட்பட நின்று நலம்பு.

செய்ய மான் கன்று துள்ள மலைமேல் மழை பெய்ய மலைமேல் மழை பெய்ய மான் கன்று துள்ள குலைமேல் இருந்த ஒழுங்கனி வீழ குலைமேல் இருந்த உறுப்பென கொல்லான் குலைமேல் அமுதம் பொழிய வைத்தானே பாற்பானகத்திலே பால் பசி ஐந்துண்டு பார்ப்பானகத்திலே பால் பசி ஐந்துண்டு.

முளையில் எழுந்த தோர்வேம்பும்பெனில் சார்ந்து கிடந்த பனையிலோர் பாம்புண்டு பாம்பை துரத்தி பாரின்றி வேம்பு கிடந்து வெடிக்கின்றவாறே பத்து பரும்புலி யானை பதினைந்து பத்து பரும்புலி யானை பதினைந்து இத்தகர் ஐவர் வினோகர் ஈரண்மர் அத்தகு மூவர் அறுவர் மருத்துவர் அத்தலை ஐவர் அமர்ந்து நின்றாரேயே பத்து பரும்புலி யானை பதினைந்து இத்தகர் ஐவர் வினோகர் ஈரண்மர் அத்தகு மூவர் அறுவர் மருத்துவர் அத்தலை ஐவர் அமர்ந்து அமர்ந்து நின்றாரே இரண்டு கடா உண்டு இவ்வோரின் உள்ளே இரண்டு கடாவுக்கு ஒன்றே துழும்பின் இரண்டு கடாவு இருத்தி பிடிக்கு

காணது ஐந்து குதிரையும் மூடுபுக்கு ஆனது ஆருள ஒட்டகம் மூடுபுகாவிடு மூவனையாமே கூரையும்

பாறையில் ஊற்ற பறக்கின்ற சீலை போல், பாறையில் உற்ற பறக்கின்ற சீலை போல் ஆரைக்குழியில்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு திருமூலர் திருமந்திரம். வழங்குபவர் சென்னை சுப்பிரமணியன் சர்மா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் திருமந்திரமே சிதம்பரம் தானும் திருமந்திரமே சிறந்த உபாங்கம் திருமந்திரமே பூத்தின் செய்கை திருமந்திரமே திருமேனிதானே திருமேனிதானே திருவருளாகும் திருமேனிதானே திருஞானமாகும் திருமேனிதானே சிவனேயமாகும் திருமேனிதானே தளிந்தார்க்கு சித்தியே. திருச்சிற்றம்பலம் அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை புகழிடத்து என் மெய்யை போதவிட்டானை பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி அகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே. இந்த பாடலிலே திருமூலர் தன்னுடைய குறிப்பை நமக்கு தந்தளிக்கிறார். அகல் இடத்தார்மையை அண்டத்து வித்தை, ஆகாசத்திலிருந்து வந்த வித்யையாக இருக்கக்கூடிய இந்த இரகசிய வித்யையின் மூலமாக புகழிடத்து என் மெய்யை போதவிட்டானை, என்னுடைய உடலிலிருந்து வேறொரு உடலுக்கு மாறி கூடு விட்டு கூடு பாயிறதுன்னு சொல்றோம் இல்லையா, ஒரு கூட்டிலிருந்து வேறொரு கூட்டிற்கு பாய்ந்து பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி அகோராத்திரே பார்ஸ்வே வருது இல்லையா, அகோராத்திரம் சுவாமிய பணிந்து ஏத்தி அகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே. பகல்லையும் நட்சத்திரங்கள் தெரியும், ஆனா நம்ம கண்ணுக்கு அது தெரியறதில்லை. அது மாதிரி இந்த வித்யைகள் இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன, நமக்கு காண கிடைக்கவில்லை என்பதால் அது வித்யைகள் இல்லைங்கிறது ஆயிடாது. நான் வந்து பாரிஸ்க்கு போனதில்லை அப்படிங்கிறதுனால பாரிஸ்ங்கிறதே பொய். பாரிஸ்னு ஒரு நகரம் கிடையவே கிடையாது, கட்டுக்கதை. பாரிஸ் நம்புறவன் எல்லாம் முட்டாள் அப்படிங்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ நகைப்புக்குரிய வார்த்தைகளோ அவ்வளவுக்கு அவ்வளவு நகைப்புக்குரிய வார்த்தைகள் தான். இறைவன் இல்லை, கூடுவிட்டு கூடுபாய்தல் என்ற வித்தை கிடையாது, ஆன்மா பொய், ஆன்மீகம் என்று ஒன்று கிடையவே கிடையாது, தெய்வம் இல்லை இப்படின்னு சொல்றதெல்லாம் அது அதே மாதிரியான உள்ள கண்ணோட்டம் தான். இந்த அண்டத்து வித்தியை தெரிந்து கொண்டு என் மெய்யை போதவிட்டானை, என்னுடைய உடம்பை மறையச் செய்து நான் வெறும் ஆன்மாவாக சுத்தி கொண்டிருந்த பொழுது அங்கே மூலனை வரவழைக்கச் செய்து அந்த ஆட்டிடையனை வரவழைக்கச் செய்து அங்கே அவனுடைய உடலிலே நான் புகுந்து கொண்டு அங்கிருந்து நான் இந்த திருமந்திரத்தை ஆரம்பிக்கிறேன். பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி யார் இதெல்லாம் என்னை செய்ய வைத்தாரோ அவரை அகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே, இருள் நீங்கி நின்றேனே. அஞ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகையா சக்ஷுரூன் மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. இங்க வந்து சிவபெருமானை குருவாக வழிபடுகிறார், என்னுடைய இருளை நீக்கினார். இங்கே இருள் என்பது அஞ்ஞானம், இருள் என்பது அவித்யை, இருள் என்பது தேகாத்ம புத்தி. தேகம் நீங்கித்துங்கிறத இங்க இதை சூச்சகமா சொல்றார். என்னுடைய தேகத்தை போதவிட்டானை, என் மெய்யை போதவிட்டானை. கூடு விட்டு கூடுதான் பாயணும்னு அவசியம் கிடையாது, இப்படி கூட நீங்க நினைச்சுக்கோங்க, கூடு விட்டு கூடு பாயிருந்து பொய்யாவே இருந்துட்டு போறது. ஆனா இந்த தேகாத்ம புத்தி அவரை விட்டு போச்சுங்கிறதையாவது நாம் புரிந்து கொள்ள முடியும் இல்லையா. அப்ப அவருடைய தேகாத்ம புத்தியை நீக்கிய அழகைத்தான் இங்கே சொல்லுகிறார். என் மெய்யை போதவிட்டானை பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி அகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே. இந்த இடத்திலே இருள் நீங்கி ஞானமயமாக, இருள் நீங்கியாச்சுன்னா வெறும் ஒளிதானே அர்த்தம். எப்படி இருள் நீங்கும், இருள் எப்படி முதல்ல உருவாகும், இது ரொம்ப முக்கியமான ஒரு கண்ணோட்டம், தெளிவா புரிஞ்சுக்கணும். இருள் அல்லது நிழல் அப்படிங்கிறது எப்படி உண்டாகிறது, ஒளின்னு ஒண்ணு இருந்தால்தான் இருள் அப்படிங்கிறது ஒண்ணு உண்டாகும். இது இரண்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. வெளிச்சமா இருக்கு சூரியன், அங்கே ஒரு மரம் அப்படின்னு ஒன்னு இருந்ததுன்னா அந்த மரத்துக்கு கீழே நிழல் அப்படின்னு ஒண்ணு விழும். ஏன்னா பௌதீகமாக பிசிக்கலா அங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால அந்த ஆப்ஜெக்டுடைய ஷேடோ அந்த இடத்துல விழும். ஏன்னா ஒரு லைட் சோர்ஸ், சன்ங்கிற லைட் சோர்ஸ் இருக்கிறது.
3: அப்ப இந்த இடத்துல நம்முடைய தேகம் இருக்கிறதே, நம்மளுடைய பாடி தான் அந்த மரம், அந்த சூரியன் ஒளி பிழம்பு இருக்கிறதே அதுதான் ஞானம். நம்ம இப்போ இருக்கோமே இந்த அஜ்ஞானம்ங்கிறது அந்த நிழலை போலதான். அப்ப இந்த நிழல் நீங்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், அங்க அந்த ஒளியை பாய்ச்ச வேண்டும். அப்ப இந்த ஆப்ஜெக்ட கொஞ்சம் தள்ளி வைக்கணும், இந்த பாடி கான்சியஸ்னஸ் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டேன்னா நிழல் தானாகவே மறைந்து விடும். தனியா ஒளி புகுத்தணும்னு அவசியம் இல்லையே, ஏற்கனவே சூரியன் தக தக தகன்னு ஜொலிக்கிறது. ஏற்கனவே சூரியன் இருக்கக்கூடிய இடத்திலே இந்த மரத்தை நகற்றி விட்டால் எப்படி அந்த நிழலாகப்பட்டது தானாகவே மறைந்து விடுகிறதோ, அப்படி இந்த தேகாத்ம புத்தின்னு இருக்கக்கூடிய இந்த ஹியூமன் பாடி கான்சியஸ்னஸ் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டோம்னா ஞானம் உள்ளுக்குள்ள சூப்பர் கான்சியஸ்னஸ் ஆல்ரெடி இருக்கு, அது தனியா கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், குருமார்களோட கிட்ட போய் குருமார்களோடு நாம் வைத்திருக்கக்கூடிய எண்ணம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, திடீர் எனக்கு ஞானம் கொடுத்துருவார், குரு எனக்கு ஞானம் தந்து விடுவார், குரு எனக்கு ஞானம் அளித்து விடுவாருங்கிற நம்பிக்கை தான் எல்லாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் இருந்துருக்கு. குரு ஞானம் தனியா ஒண்ணு உள்ளுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ண போறது கிடையாது, உள்ளுக்குள்ள புகுத்த போறது கிடையாது. அவர் இந்த மரத்தை நீக்கி வைப்பது போல இந்த உடல் நீ இல்லை அப்படிங்கிற அந்த மரத்தை மட்டும்தான் நீக்கி வைக்க போறார். ஏன்னா ஞானம்ங்கிறது ஏற்கனவே உன்னுடைய சுபாவமாகவே இருக்கிறது. சுபாவமா ஒருத்தனுக்கு ஞானம் இல்லைன்னா அதை தனியா புகுத்த முடியாது. சுபாவமாக இல்லாத ஒரு விஷயத்தை புகுத்த முடியாதுங்கிறத நம்ம சாதாரணமாகவே தெரிஞ்சுக்கலாமே, இதுக்கு தனியா வியாக்கியானம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லையே. ஒருத்தனுக்கு ஒரு சுபாவம் இல்லை அப்படின்னா அதை தனியா நம்ம வலுக்கட்டாயமா போய் புகுத்த முடியாதுங்கிறத சாதாரணமாவே நம்ம சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே பாக்குறோமே. அப்ப ஞானம்ங்கிற ஒரு விஷயத்தை எப்படி வெளியில இருந்து புகுத்த முடியும், எல்லாருமே ஞானிகள் தான், ஆனால் அது அஜ்ஞானிங்கிற ஒரு எண்ணம் மரச்சின் இருக்கு இல்லையா, அந்த மரம் எப்படி இருக்கிறதோ ஒரு பெரிய பாலைவனத்திலே ஒரு மரம் மட்டும் நின்றுதுன்னா அந்த மரத்துக்கு கீழே நிழல் விழதா செய்யும். அந்த மரத்தை எடுத்துட்டோன்னா அங்க நிழலே இருக்காது, எல்லாம் வெறும் வெளிச்சமா இருக்கும், அதுதான் ஞானம். அப்ப இந்த மரமாக இங்கே இருக்கக்கூடியது, இங்கே ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கக்கூடியது இந்த தேகம் தான், ஹியூமன் பாடி தான். அப்ப இந்த தேகாத்ம புத்தியை விடுவித்தாலே ஞானம் தன்னாலேயே ஏற்பட்டு விடும் அப்படிங்கிறது தான் அதனுடைய உட்கருத்தாக இருக்கிறது. அதனாலதான் மெய்யை போதவிட்டானே அப்படிங்கிறார். அப்ப குருநாதர் ஆக்சுவலா என்ன பண்றாருன்னா இந்த தேகாத்ம புத்தியை மட்டும்தான் விளக்கி வைக்கிறாரே ஒழிய, புதுசா அப்படியே படத்துல காட்டுற மாதிரி கையை இப்படி காமிச்சோடனே ஒரு வெளிச்சம் வர்றதும், இவர் உடம்புக்குள்ள அந்த வெளிச்சம் உள்ளுக்குள்ள புகுறதும், அப்புறம் ஞானம் அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்றதும், அடைவதற்கு இங்கு ஒன்றும் இல்லைங்கிறது தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரியலைசேஷன். ஓடி ஓடி ஓடி ஓடி உட்கலந்த சோதியை சொல்றாரு இல்லையா சிவவாக்கிய சித்தர், ஓடிண்டேதான் இருக்கும். அப்ப அது ஓடின் இருக்கிறதுனால அது நிழலை பிடிப்பது போல்தான், ஓட ஓட நிழல் குறையாது. ஏன்னா விட வேண்டியது உடம்ப, உடம்ப வச்சுட்டு ஓடி ஓடி என்ன புண்ணியம், உடம்ப வச்சுட்டு ஓடுற வரைக்கும் நிழல் விழுந்து கொண்டேதான் இருக்கும். என்னைக்கு உடல் மறைந்து விட்டதோ அப்ப நிழலும் மறைந்து விட்டது, அஞ்ஞானம் நீங்கி விட்டது, ஞானம் மட்டுமாக இருக்கிறது. ஞானம் பிறந்து விட்டதுன்னு சொல்லக்கூடாது, ஞானம் இருக்கிறது, ஞானம் இருக்கிறதுங்கிற ஞானம், அந்த ஞானம் இருக்கிறதுங்கிற ஞானம் தான் உண்டாகணும். அந்த ஞானம் இருக்கிறது, அதுதான் சத்தா மாத்திரமாக இருக்கிறது, அதுதான் எக்ஸிஸ்டன்ஸே, எக்ஸிஸ்டன்ஸே பியூர் பிளிஸ் தான். அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறது தான் உங்களுடைய பர்செப்ஷன் அப்படிங்கறத, அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறது. பிளஸ் தனியா போய் தேடி கடைச்சு கிடைக்க வேண்டிய ஒரு வஸ்து கிடையாதுங்கிறத இங்கே ஆத்ம பந்துக்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பதான் முத முதல்ல பேரை சொல்ல போறார், சிவனோடு ஒக்கம் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்து அன்று பொன் ஒளி மின்னும் தவணச்சடை முடித்தாமரையானே. புவனங்கள் தோன்றுவதற்கு முன்னாடியே இருந்தவர் சிவபெருமான். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, தேடினாலும் சிவனை ஒக்கும் தெய்வம் எங்கேயும் கிடையாது, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனங் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவணச்சடைமுடி தாமரையானி. புவனங்கள் என்று உருவாவதற்கு முன்னாலேயே அப்படின்னு சொல்றார், தவணச்சடைமுடி தாமரையானி. இந்த தவணச்சடைமுடி அப்படின்னா அக்னி முடி, அக்னி சூரியன் போன்ற சடைமுடி உடையவர் அர்த்தம், ஜுவாலையாக இருக்கக்கூடிய முடின் அர்த்தம், எப்படி வேணா அதை அர்த்தம் பண்ணிக்கலாம். தவண சடைமுடி, இப்போ சிருஷ்டி கிரமம் சொல்லும் பொழுதே ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னி, அக்னேர் ஆபஹா, ஆப்போ பிருத்திவி, பிருத்திவி, இந்த புவனங்கள்லாம் அப்புறமா பிற்காலத்துல தான் ஏற்படுறது. அதற்கு முன்னாடியில இருந்தே இந்த பஞ்சபூதங்கள்ங்கிறது இருந்துட்டே இருக்கு, கடைசியா தான் பிருத்திவி தத்துவம் உண்டாகிறது. அப்ப அதற்கும் முன்னாலேயே இருந்தவர்ங்கிறத தான் அப்படி சொல்றா. முதல்ல ஒளிதான் பிறக்கிறது, ஏன்னா ஆகாசம் தனியா பாக்குறதுக்கு வெறும் ஸ்பேஸ் தான் ஆகாசம். ஆகாசம்னா தலையை மேல தூக்கி பாக்காதீங்க, அது பேரு ஸ்கை அப்படி நீங்க சொல்ற இல்லையா. ஸ்கைங்கிறத விட ஈத்தருங்கிறது தான் ஆகாசத்துடைய அழகான டிரான்ஸ்லேஷன், ஸ்பேஸ். அப்போ இந்த ஆகாசம் இருக்கிறதே ஸ்கையும் ஆகாசம் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், சொல்றேன். அதாவது அது அதுன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. இப்ப நம்ம உட்காந்து இருக்கிறதே ஆகாசத்துலதான் உட்காந்துட்டு இருக்கோம். ஆகாசம்னா தலைக்கு மேல மட்டும்தான் ஆகாசம் நினைச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஆகாசமோ வாயுவோ தானாக இருக்கும்போது கண்ணுக்கு புலப்படுவதில்லை, ஆனால் ஒளி வந்து விட்டால் தான் எல்லாமே கண்ணுக்கு புலப்படுகிறதுங்கிறதுனால அந்த ஐம்பூதங்களில் நடுவாக இருக்கக்கூடிய அந்த ஒளி அதுதான் பிராதான்யம். அதனாலதான் மலையே உருவாக இருக்கக்கூடிய அருணாச்சலம் அக்னி அப்படிங்கிற பூதத்தினுடைய ஸ்தலமாக இருந்து அதுவே சிவன் அருணாச்சலம் சொல்றாரு இல்லையா ரமணர் சொல்லும் பொழுது, அதுவே சிவன் இதய பதியாம் பதியாம் ஒரு மருமத்தலம் வதிவான அதிலே வதிவான ஒளி மலையானதம் அருணாச்சலம் எனவே. அப்போ அந்த ஒளியாக இருக்கக்கூடியவர் அதுதான் ரகசியமான கேபிட்டல், கேபிட்டல் ஆஃப் ஆல் சித்தர்ஸ் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. எல்லா சித்தர்களுக்கும் பதி கேபிட்டல் அதுதான் அப்படின்னு சொல்றார். அப்ப ரகசியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெளிச்சத்திற்கு வருவதற்கு இந்த ஒளி மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆத்த விளக்கேத்தனும் சொல்றோம் இல்லையா, அஜ்ஞானங்கிற இருள் அகலும். இது எல்லாமே எக்ஸ்டர்னலைசேஷன் தான். ஒரு கண்ணோட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா விளக்கேத்துறதுங்கிறது ஒரு எக்ஸ்டர்னலைசேஷன் ஆக்ட் ஆஃப் ரிமூவிங் டார்க்னஸ், டிஸ்பெல்லிங் இக்னரன்ஸ். அதை செஞ்சுட்டு வர செஞ்சுட்டு வர நமக்குள்ள இருக்கக்கூடிய புத்தி சோதனமாகும். இததான் காயத்ரி மந்திரம் சொல்றதுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, தியோ யோனஹா பிரச்சோதயாத். அந்த ஒளியை தூண்டி விடுங்கள், அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஒளியை தூண்டி விடுவதனுடைய ஒரு எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டி தான் இந்த விளக்கேத்துறது. இந்த எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டியை செய்தால் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒளி அதுவாகவே அதை பார்த்து பார்த்து பார்த்து தன்னாலேயே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒளி ஏற ஆரம்பித்து விடும் அப்படிங்கிறது தான். அதனாலதான் இங்க பொன்னொளி மின்னும் தவணச்சடைமுடி தாமரையானே அப்படின்னு சொல்லுகிறார். தாமரையும் ஞானத்தோடு ஒப்பான ஒரு சிம்பாலஜி. நிறைய சிம்பாலஜி நம்முடைய சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய சிம்பாலஜி எல்லாமே மிகவும் ஆழமான கருத்துடையவை. ஒரு உடுக்கை, ஏன் உடுக்கையை கொடுக்கணும், ஏன் திரிசூலத்தை கொடுக்க வேண்டும், ஏன் புலித்தோலை போட்டின்றார்னு சொல்லணும், இல்ல யானையை ஏன் சம்ஹாரம் பண்ணி யானத்தோலை போத்தின்றார்னு சொல்லணும். ஆனா இது எல்லாமே சிம்பாலஜி தான். அதெல்லாம் போக போக நம்ம ஒவ்வொரு பாட்டிலையும் பார்க்க போறோம். தாமரை யானே அப்படிங்கிறத தாவும் மான் அப்படின்னு எடுத்துக்கலாமா. நம்ம ஏட்டுமானூரப்பன் பார்த்தீங்கன்னா கையில மான் மழு ஏந்தி கொண்டிருப்பார். இந்த தாமரைங்கிறதுக்கு எப்படி அர்த்தம் பண்றா அப்படின்னா, தாவும் மானை கையில் கொண்டவர் கடந்து அன்று வேறாக நின்று, அதாவது படைத்தலும் அழித்தலும் காத்தலும் எல்லாமே இவர் தான் செய்கிறார், கடந்து அன்று வேறாக நின்று தனித்தனியாக இருந்து இவர் தான் செய்கிறார் அப்படிங்கிறதத்தான் இங்கே சொல்லுகிறார். குவனம் கடந்து அன்று வெவ்வேறாக மூன்று சொரூபங்களாக இவரே தோன்றி செய்கிறார் அப்படிங்கிறது. தாவும் மான் அப்படிங்கிறது இங்கே தாமரையினுடைய குறிப்பாக இருக்கிறது. இது இப்பதான் முத முதல்ல பேரை சொல்லியிருக்கார், சிவன் அப்படிங்கிற பேரை சொல்லியிருக்கார். சிவனோட ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, தேடினாலும் அவரை ஒக்கும் தெய்வம் இங்கு கிடைக்கவே கிடைக்காது. அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவணச்சடைமுடி தாமரையானே அப்படிங்கிறதாக இந்த இறைவணக்க பாடல் மேற்கொண்டு திருமந்திரம் அனுபவிப்போம். வாழ்கவே வாழ்க என்னந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மல மறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்கமே ஞானத்தவன்தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே, என் தாயோடு என்னப்பன் ஏழேழு பிறவியும் அன்பே சிவனுக்கு எழுதியாவனம், ஒன்றாய் உலகம் படைத்தான் எழுதினான் நின்றான் முகில்வண்ணன் நேரெழுத்தாமே. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: 9 திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: இதற்கு அடுத்தபடியா பூந்துருத்தி நம்பிகாட நம்பி அவர்களுடைய பாடல்களை சிந்திக்கலாம். சோழவள நாட்டுல காவிரி தென்கரையில திருவையாற்றுக்கு அருகில் இருக்கிறது திருப்பூந்துருத்திங்கிற பாடல் பெற்ற தலம். இதுல ஆத்திரேய கோத்திரத்துல அந்தனர் குலத்துல இவர் தோன்றி இருக்கிறார். நம்பிகாட நம்பிங்கிறது இவர் பெயர். நம்பிங்கிற பெயர் வந்து அந்தனர் குலத்துல தோன்றினவங்களுக்கு அவங்க தங்கள் பெயரோடு அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு பெயர். அடுத்து காடவர் என்ற சொல் இவர் பெயரோட இணைந்திருத்தலை நோக்கி இவர் பல்லவ மரபுல தோன்றினவர் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. ஆனா இவர் வந்து சிறந்த சிவபக்தர். சிவத்தலங்கள் தோறும் போய் சிவபெருமானை பாடி பரவுவதில் பெரிய விருப்புடையவர். மூவர் பாடிய தேவார பாடல்களை இடைவிடாது ஓதியவர், ஓதி ஓதி இன்புறுபவர். அது மட்டும் இல்லாம அவருடைய பாடல்ல கண்ணப்ப தேவநாயனார், கண்ணம்புள்ள தேவநாயனார், சேரமான் பெருமாள் நாயனார், நமது ஞானசு பெருமான், நம்முடைய நாவுக்கரசு பெருமான், நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படின்னு எல்லாரையும் போற்றுறதுல ரொம்ப விருப்பமுடையவராய் இருக்கிறார். இவர் 2 பதியங்கள் பாடி இருக்கிறார். ஒண்ணு வந்து திருவாரூருக்கு, இன்னொன்னு வந்து சிதம்பரத்துக்கு. பிருத்திவி தலத்துக்கும் ஆகாய தலத்துக்கும் பாடி இருக்கிறார். ஆனா திருவாரூர் தலத்துக்கு 2 பாடல்களே கிடைத்துள்ளன. அப்புறம் அந்த சிதம்பரத்துக்கு, அதான் கோயில்னு சொல்லக்கூடிய தில்லைக்கு அவர் பாடியிருக்க பதிகம் சாளரபாணிங்கிற பண்ணுல பாடியிருக்கிறார். அந்த பண் வந்து திருமுறைகள்ல நமது மூவர் முதிரிகள்லாம் கையாளாத ஒரு பண் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். முதல் ராஜராஜனுடைய 32 ஆட்சி ஆண்டில் அமைந்த திருவையாற்று கல்வெட்டுல லோக மாதேவி சிறத்து ஸ்தானமுடைய க்ஷேத்திர சிவ பண்டிதற்காக திரு ஆராதனை செய்யும் ஆத்திரையன் நம்பிகாட நம்பின்னு காணப்படுறதுனால பூந்துருத்தி நம்பிகாட நம்பியோட காலம் கிபி 10 நூற்றாண்டின் பிற்பகுதியும் கிபி 11 நூற்றாண்டின் முற்பகுதியும் அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். இவர் அருமையான முறையில திருவாரூர் தலத்துக்கு பஞ்சம பண்ணில 2 பாடல்கள் அவருடைய நமக்கு கிடைச்சிருக்கு. அதுல முதல் பாடல் கைக்குவான் அப்படின்னு ஆரம்பிக்குது. அந்த பாடல்ல அந்த தியாகராஜ பெருமானை வர்ணிச்சு அவர் திருவாரூர் முதல்வரா இருக்கிறாரு, வீதியில உலா போகக்கூடிய ஒரு அழகரா இருக்கிறாரு, அஜபா நடனம் அப்படின்னு சொல்லக்கூடிய நடனத்தை, அதாவது அஜபா நடனம் அப்படின்னா இருந்து ஆடுதல், இருந்தாடு அழகர்னு தியாகராஜ பெருமானுக்கு பேர். இந்த அஜபா நடனத்தை அவர் முதல் முதல்ல எங்க ஆடி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா திருமாலுடைய இருதயத்துல. ஏன்னா திருமாலுடைய ஆன்மார்த்த மூர்த்தியாக இருந்தவர் தியாகராஜ பெருமான். அப்புறம் இந்திரன் கேட்டான்னு அவர் கொடுத்து அவர் அங்கே இருந்து இந்திரலோகம் போய் இந்திரலோகத்துல இருக்க சுவாமி பிரியப்படாம அப்புறம் அங்க ஒரு இடர்பாடை உருவாக்கி அது தீரணும்னா கீழே பூலோகத்திலிருந்து முசுகுந்த சக்கரவர்த்தி வேணும்னு ஒரு எண்ணத்தை இந்திரனுக்கு கொடுத்து அவன் முசுகுந்த சக்கரவர்த்திய கேட்டு அப்புறம் அவர் இங்கேருந்து போய் அந்த அவனுக்குள்ள இடர்பாடுகள் அந்த போர்ல அவனுக்குள்ள பகிர்வுகளெல்லாம் அவர் வென்று கொடுக்கவும் என்ன வேணும்னு கேட்கும் போது எனக்கு இந்த சுவாமி வேணும்னு கேட்டோடனே அதை அவன் எதிர்பார்க்காதனால நாளைக்கு நான் உங்களுக்கு தாரேன்னு சொல்லிட்டு தேவதச்சனை வச்சு அதே மாதிரி 6 உருவங்களை செஞ்சு அதோட சேர்த்து இவரையும் வச்சு உங்களுக்கு எது வேணாலும் எடுத்துக்கோங்கன்னு மறுநாள் சொல்லும் போது இவனே இவ்வளவு யோசிக்கும் போது சுவாமி எவ்வளவு யோசிப்பார். அவரு தன்னை காட்டியிருந்தார், நான் தான் அப்படின்னு இவருக்கு உணர்த்திருந்தாரு. அவர் எனக்கு இது வேணும்னு சொன்ன உடனே இப்ப நம்ம ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி நீங்க இவரை வச்சுக்கிட்டதுனால நீங்க இந்த கூட 6 பேரையும் கூட கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அவன் கொடுத்துட்டான். அப்படியே அவர் மீண்டும் பூலோகத்துக்கு சுவாமி நமக்கெல்லாம் அருள் பாலிக்க வந்துட்டாரு தேவலோகத்துல இருந்து அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதனால அவர் வந்து முதல்ல அவருடைய மனதுல அவருக்கு ஆன்மார்த்த மூர்த்தியாக இருந்தாலே அவருடைய இதயத்துல இருந்தார் அழகராக நடனம் ஆடினார் அப்படிங்கிறதையும் சொல்லி அந்த பெருமான் ஆடக்கூடிய ஆட்டத்தோட விளக்கம் உமாதேவி கங்காதேவி 2 பேருடைய அளவிலையும் அடங்காது மேம்பட்டு இருக்கின்றது, அவருடைய கொள்கைகள்லாம் என்னதுன்னு நமக்கு இன்னும் புரியவில்லை என்று அந்த பாடல்ல அவர் நமக்கு அழகாக சொல்லி இருக்கிறார். திருவாரூர்ல உள்ள சுவாமிக்கு புற்றிடம் கொண்டார். திருமூலட்டார் இல்ல, திருமூலட்டானத்துல அவர் எழுந்தருளி இருப்பார். இவரு வீதிக்கு எழுந்தருள்வார், அதனால இவருக்கு வீதி விடங்கருங்கிற ஒரு பேரும் இவருக்கு உண்டு. தெருவில உலா வரக்கூடிய அழகர் அப்படிங்கிறது பொருள். சரி, அதுக்கு அடுத்த பாடல் ஒரு அருமையான பாடல். பக்தியாய் உணர்வோர் அருளை வாய்மடுத்து பருகுதோறு அமுதம் ஒத்து அவர்க்கே தித்தியாயிருக்கும் தேவர்கள் இவர்தம் திருவுரு இருந்தவா பாரீர் சத்தியாய் சிவமாய் உலகெல்லாம் படைத்த தனிமுழு முதலுமாய் அதற்கோர் வித்துமாய் ஆரூர் ஆதியாய் வீதி விடங்கராய் நடம் குலாவினாரே அப்படின்னு அழகாக அதுல அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும். தேவர்களை கூப்பிட்டு சொல்றாரு, சிவபெருமானிடம் பக்தியோடு தியானிப்பவர்கள் அவருடைய அருளை பருகுவதற்கு அவர்கள் பருகுந்தோறும் அமுதம் போல இருப்பாரு அவரு அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அந்த அருள் வந்து இனிமையை வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கக்கூடிய பெருமானுடைய உருவம் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. அவர் பார்க்கறதுக்கு அருள் சக்தியாகவும் மங்களமாகிய சிவமாகவும் உலகங்களையெல்லாம் படைத்த ஒப்பற்ற முழு முதற் பொருளாக உலகங்கள் தோன்றுவதற்கு வித்தாகவும் விளங்கி திருவாரூர்ல முதல்வராக வீதிகளில உலா வரக்கூடிய அழகர் அப்படின்னு அவரை பத்தி நமக்கு மிக அழகாக எடுத்து காட்டுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இதற்குதான் சித்தியார்ல ஒன்றதாய் இச்சா ஞான கிரியை என்று ஒரு மூன்றாகி நின்றிடும் சக்தி இச்சை உயிர்கருள் நேசமாகும் நண்டலா ஞான சக்தியாய் நயந்தறிவன் நாதன் அந்தருள் கிரியை தன்னால் ஆக்குவன் அகிலம் எல்லாம் என்று அவங்க ரெண்டு பேரும் சக்தியும் சிவமுமாக இருந்து உலகத்தை படைக்கின்றார்கள் என்ற கருத்தை நமக்கு சித்தியாரிலே பார்க்கிறோம். அதே கருத்தை தான் இந்த பாடல்ல நம்முடைய பூந்துருத்தி நம்பிகாட நம்பி அவர்கள் மிக அழகாக, சக்தின்னு சொல்லும் போது அம்மையையும் சிவம்னு சொல்லும் போது அப்பனையும் குறிக்கிறது. அவங்க ரெண்டு பேரும் நமக்காக தனி முதல்னு சொல்லியாச்சு. அப்படி ரெண்டு பேரும் ஒப்பற்ற தலைவராக நிற்கிறதால மட்டும் அல்லாம அவங்கதான் வித்துமாக நிற்கின்றார். அதாவது இந்த படைக்கப்பட்ட உலகத்துக்கு தோற்றத்திற்கும் ஒடுக்கத்திற்கும் நிலைக்களமாக இருக்கின்றார். சம்ஹார காரணனையே காரணனாகிய முதலையே முதலாக உடைத்துன்னு முதல் சூத்திரம் சொல்லுது இல்லையா சிவஞான போதத்துல, அந்த கருத்து இந்த பாடல்ல நமக்கு தெரிகிறது என்று சொல்லிக்கொண்டு இந்த திருவாரூர் பதிகத்திற்கு அடுத்தபடியாக தில்லைக்கு அவர் பாடியிருக்கிறாரு மிக அழகாக. அதாவது இவர் ஏன் திரு நடனம் இடுகின்றார் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லி, அந்த சுவாமி நடனம் ஆடுவதற்கு காரணம் உயிர்கள் மேல் உள்ள கருணைதான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. திருவாரூருக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, சாயரட்ச காலத்துல உலகத்துல உள்ள எல்லா சிவாலயத்துல உள்ள சிவகலைகளும் ஒரு சேர அங்கு வந்து சேரக்கூடிய ஒரு தலம் அப்படிங்கிறதுனால அது அங்க எல்லாமே அப்போ விளங்கும், எல்லா சிவகலைகளும் அப்போது விளங்கும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கணும். எப்படி தில்லையில அர்த்தஜாமம் விசேஷமோ அத மாதிரி திருவாரூர்ல சாயரட்சை விசேஷம். மார்கழி திருவாதிரை போது இந்த தியாகராஜ பெருமானுடைய இடப்பாதம் பங்குனி உத்தரத்துல வலப்பாதத்தையும் தரிசிக்க முடியும். மற்ற அபிஷேகம் ஆகக்கூடிய அந்த ஆறு அபிஷேக நாட்கள் எல்லாம் அவருடைய கொஞ்சமா அவருடைய திருக்கரம் மட்டும்தான் நம்மால பார்க்க முடியும். இது சப்த விடங்க தலங்கள்லையும் ஒன்றாகவும் பஞ்சபூத தலங்கள்ல ஒன்றாகவும் இருக்கிறது என்பது அந்த தலத்துக்குரிய சிறப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ அந்த கோயிலுக்குள்ள அவருடைய பாடலை பார்க்கணும். முத்து வைரமணி இல்லையா அப்படிங்கிற ஒரு பாடல், அதுல வந்து மிக அழகாக, அதாவது தேவர்கள்லாம் வந்து வணங்குகின்ற அழகிய பொன்னம்பலம், அது வந்து அந்த திரு தில்லையில நடராஜ பெருமானுக்கு நடன சபையா ஆயிற்று அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது பாடல நம்ம அப்பதையே சிந்திச்சது போல, அவருடைய காலத்தை சிந்திக்கிறதுக்காக நாம சிந்தித்தது மாதிரி, கடியார் கணம்புல்லர் அந்த புல்லால் கணம்புல் முதல்ல விளக்கு போட்டுட்டே இருக்காரு, அப்புறம் அந்த புல்லு விற்கணும், அந்த புல்லு விக்கல, அப்புறம் அந்த புல்லால விளக்கு போடுறாரு, அப்புறம் அந்த புல்லும் இல்லை, அப்புறம் தன்னுடைய முடியால விளக்கரித்தார், அப்புறம் முக்தியும் அடைந்தார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்பேற்பட்ட அந்த கணம்புள்ள தேவநாயனாரையும் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்ட பின் அப்படின்னு திருவாசகத்துல சொல்லப்பட்ட மாதிரி ஒப்பற்ற அன்பு காட்டிய நமது கண்ணப்ப தேவநாயனாரையும் அவங்கள அவங்க ரெண்டு பேரையும் சொல்லி என்று உன் அடியார் அமர் உலகம் ஆள, அவங்க எல்லாம் அமர் உலகத்துல இருக்க நீ அங்க இல்லாம எதற்காக இங்க வந்துட்ட? முத்தி வேள்வி மூவாயிரவரோடும் முடியா முத்தின்றார். அங்க எப்போதும் வேள்வி நடந்து கொண்டே இருக்கிறது, உயிர்கள் உய்யும் பொருட்டு அந்த தலத்துல வந்து நீ இருக்கிறியப்பா அப்படின்னு கேக்குறார். அதற்கு அடுத்த பாட்டுல யார பாடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லியம் பூம் பலனத்து ஆமூர் நாவுக்கரசை செல்ல நெறி வகுத்த சேவகனேங்கிறார். திருவாமூர்ல அவதரிச்சு திருநாவுக்கரசு பெருமான் மருள்நீக்கியாராக முதல்ல இருக்கிறார், அப்புறம் பெற்றோரை இழந்த பின்பாக எங்க போயிடுறாரு, சமணத்துக்கு போயிடுறாரு. திருப்பி தமக்கையாருடைய தவத்தினால சைவத்துக்கு மீண்டார் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா. அவருக்கு செல்ல நெறி வகுத்த சேவகனேன்ட்டு அதுல அழகா காட்டியிருக்காருங்க அப்படிங்கறத பாக்கோம். அவரே சொல்றாருல, செல்லும் நெறிகாட்ட வல்லார் தாமே திருவாலங்காடுரை செல்வர் தாமே அப்படின்னு நமக்கு சொல்லியிருப்பாரு. அடுத்த பாடல்ல ஞான சம்பந்த பெருமான, எம்பந்த வல்வினை நோய் தீர்த்திட்டு எமையாளும் சம்பந்தன் காளியன் கோன் தன்னையும் ஆட்கொண்டு அப்படின்னு சொல்றாரு. எங்களுடைய வினைகளை, எங்களை பிடிச்சிருக்கக்கூடிய கொடிய வினையாகிய நோயை அறவே அழிச்சு எங்களை எல்லாம் அடியவராக கொண்ட சீகாழி மன்னன் காளியர் கோன் சொல்லியிருக்கு பாத்தீங்களா, அந்த சீர்காழி மன்னன் ஆகிய ஞான சம்பந்த பெருமானை அடியவராக கொண்டவர் சிவபெருமான் அப்படின்னு சொல்லி அவர் இருக்கக்கூடியது அந்த தில்லை என்று நமக்கு அதுல அழகாக காட்டுகிறார். எம் பந்த வல்வினை அப்படின்னு சொல்ற பந்த வினை வல்வினையும் தனித்தனியா பிரிச்சுக்கிடணும். பந்தம்ங்கிறது கட்டுன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். ஞான சம்பந்த பெருமான் வந்து தன்னுடைய பதிகங்கள்ல திருக்கடை காப்பு மூலம் நமக்கு வினை நீக்கிறதுக்கு எல்லாம் செஞ்சதுனால அவரை எம் பந்த வல்வினை நோய் தீர்த்திட்டு அப்படின்னு அழகா பாடி காமிச்சிருக்கிறார். அதுக்கு அடுத்த பாடல்ல மூவர் முதலிகளில் மூன்றாம் அவராகிய நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் அவருடைய தோழராகிய சேரமான் பெருமாள் நாயனாரையும் காட்டுறார். களையா உடலோடு சேரமான் ஆரூரன் விளையா மதமாறா வெள்ளானை மேல் கொள்ள முளையா மதிசூடி மூவாயிரவரோடும் அழையா விளையாடும் அம்பலனின் ஆடரங்கின்னு சொல்றார். அவங்க ரெண்டு பேரும் பொதுவா எல்லாரும் உடம்ப விட்டு உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் முக்திக்கு போனாங்கன்னு சொல்லுவோம், அல்லது உடம்போட இங்க பூலோகத்துல இருக்க முக்தியை அனுபவிக்கக்கூடியவங்கள ஜீவன் முக்தர்கள்னு சொல்லுவோம். ஆனா இவங்க ரெண்டு பேரும் கைலாயத்துக்கு எப்படி போயிட்டாங்க, களையா உடலோடு போனாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஐராவணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2000 கொம்புகளை உடைய யானை மேலையும் தன்னுடைய பட்டத்து குதிரை மேல சேரமான் பெருமாளும் அங்க போனாங்க அப்படிங்கறத சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு, அகிலம் அகலோகம் எல்லாம் அடியவர்கள் சூழ அதெல்லாம் அந்த பூலோகத்தெல்லாம் நல்ல புவலோகம் அதெல்லாம் புவலோகத்தெல்லாம் நல்லா வர்ணிச்சு முடிச்சுட்டு சிவலோகமாவது தில்லை சிற்றம்பலமே அப்படின்னு சொல்லியாச்சு. அது பூலோக கைலாயம் இல்லையா, அதனால அழகாக அந்த வரியே வருது, சிவலோக மாவதும் தில்லை சிற்றம்பலமே அப்படின்னு அழகா நமக்கு அந்த ஒரு விஷயத்தை அதுல எடுத்து காட்டுறாரு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக 8வது பாடல், பாடகமும் நூபுரம்பும் பல் சிலம்பும் பேர்ந்தொழிப்ப சூடகக்கை நல்லார் தொழுதேத்த தொல்லுலகில் நாடகத்தின் கூத்தை நவிற்றும் அவர் நாள்தோறும் ஆடகத்தான் மெய்ந்தமைந்த அம்பலமின் ஆடரங்கே என்று மிக அழகாக அதுல சொல்லுதாரு அப்படின்னு பாக்குறோம். இந்த நடனத்தை பற்றி சொல்லும் போது அந்த நடனம் வந்து அஞ்செழுத்தை சார்ந்தது அப்படின்னு பாக்குறோம். அந்த நடனமே ஐந்தொழிலைத்தான் குறிக்கிறது. அவர் வந்து அத விளையாட்டா சுவாமி வந்து இந்த ஐந்தொழிலையும் செய்யறாருங்கிறது நமக்கு திருவம்பாவையும் சொல்லுது. அந்த திரு நடனத்தை பற்றி உண்மை விளக்கத்துல ஒரு பாடல், தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சம்ஹாரம் ஊற்றமா ஊன்று மலர்பாதத்தே உற்ற திரோதம் முக்தி நான்ற மலர்பதத்தே நாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதான் துடி அப்படிங்கிறது சுவாமி கையில இருக்கக்கூடிய உடுக்கை, அந்த திருக்கரத்துல இருக்கக்கூடிய உடுக்கை வந்து அதுலதான் படைத்தல் தொழிலும், அமைந்த திருக்கரத்துல தோயும் திதி ஆன்மாவை காக்கக்கூடிய தொழிலை செய்யறாரு. அவரவர் விரும்பியபடி தோய செய்யக்கூடிய காத்தல் தொழில், தோயும் திதின்னு சொல்லியிருக்காரு அப்படி வைக்கிறதும், சாற்றியிடும்னா சொல்லப்பட்ட அங்கியில் சம்ஹாரம் இல்லையா, அங்கின அக்னி நெருப்பு அந்த ஏங்கின திருக்கரம் அழித்தல் தொழிலையும், ஊற்றமா அழுத்தமா உறுதியா ஊன்று மலர் பாதத்தில் உற்ற திரோதம் அந்த முயலகன் மேல ஊன்றின திருவடி வந்து மறைத்தல் தொழிலையும், அப்ப படைத்தல் காத்தல் மறைத்தல் அந்த அழித்தல் பார்த்துட்டோம், மறைத்தலும் பார்த்துட்டோம். அடுத்து நான்ற மலர்பதத்தே முக்தி நாடு, சுவாமியுடைய தாமரை மலர் போன்ற குஞ்சித பாதம், இந்த வளைந்த அந்த இடது திருவடி, அதுதான் பிறவியிலிருந்து நம்மளை எடுத்து பேரின்பத்தில் வைக்கக்கூடிய அருளல், அந்த அருளுதல் தொழிலை செய்கிறது. இதை நாடுனா கண்டுகொள்ளு அப்படின்னு சொல்லி அழகாக கையில இருக்க உடுக்கையில ஒலிய உண்டாக்கி படைத்தல் தொழிலையும், அபயத்திருக்கிற வந்து காத்தல் தொழிலையும், நெருப்பை ஏந்திருக்கக்கூடிய கை வந்து அழித்தல் தொழிலையும், முயலகன் மேல ஊந்தி இருக்கக்கூடிய திருப்பாதம் வந்து மறைத்தல் தொழிலையும், அழகாக தூக்கி ஆடுகின்றார் அல்லவா அந்த குஞ்சித பாதம் வந்து அருளல் தொழிலையும் உணர்த்துகிறது. அப்ப அவருடைய நடனமானது ஐந்தொழிலை நமக்கு உணர்த்துகிறது அப்படின்னா, இதை வந்து நம்ம ஒவ்வொரு வேலையும் செய்யணும்னா ரொம்ப சிரமப்பட்டு இதை ஒரு பெரிய வேலைன்னு சிரத்தையா செஞ்சிட்டு இருக்கோம், அப்படிலாம் அவருக்கு தேவை கிடையாது. சங்கல்பத்திலேயே செய்யக்கூடியவர், விளையாட்டாவும் செய்யக்கூடியவர் அப்படிங்கறது சித்தியார்லயும் சொன்ன. இத்தொழில்கள் என்ன காரணம் தோற்ற எண்ணின் முன்னவன் விளையாட்டென்று மொழிதலுமாம் உயிர்க்கு மன்னிய புத்தி முத்தி வழங்கவும் அருளால் முன்னே துண்ணிய மலங்கள் எல்லாம் துடைப்பதும் சொல்லலாமே அப்படின்னு சொல்றாரு. அந்த ஐங்கல பாரம் சுமப்பது சாத்தனுக்கு விளையாட்டுங்கிற மாதிரி இவருக்கு இந்த ஐந்தொழில் செய்யறது ரொம்ப எளிமையான விஷயம் சுவாமிக்கு அப்படிங்கிறத மிக அழகாக அந்த பாடலின் மூலம் நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக அந்த எட்டாவது பாடல், அதுல அவர் இப்ப நம்ம பார்த்தோம்ல பாடக நூபுரம் அப்படிங்கிற பாடல், அதுல அவரு பல்வேடம் இல்லையா, பல பல வேடங்களை காட்டி நடித்து காட்டுகின்றார். எப்படி இந்த நாடகத்துல நடிக்கிறவங்க நிறைய வேடம் போட்டாலும் அதுல தோயாம இருப்பாங்களோ, அதே மாதிரி இவரும் போக வடிவம், யோக வடிவம், கோர வடிவம் அப்படின்னு நிறைய எடுத்து, அவர் ஏன் போகம் நுகர்றாருன்னா அந்த யாரு போகத்தை அனுபவிக்கணுமோ அவருக்காக அவர் போகியா இருக்கிறார். யாரு யோகத்தை உணரணுமோ அவங்களுக்கு யோகி இருப்பது மாதிரி இருக்கிறார் இல்லையா. அப்படி அவர் எது செஞ்சாலும் அந்த யாரெல்லாம் சம்ஹாரம் பண்ணணுமோ அப்ப கோர வடிவத்துல அவர் வருகின்றார் அப்படின்னு சொல்லி, இது எல்லாமே அவர் நம் பொருட்டு தான் செய்யறார தவிர தம் பொருட்டு செய்யவில்லை என்பதை சொல்லி, பல பல வேடமாகும் பரநாரி பாகன் வருது இல்லையா, அத மாதிரி அவர் நிறைய வேடங்களை எடுக்கின்றார் அப்படிங்கிறத இந்த பாடல்ல சொல்றாரு. ஒருவனே ராவணாதி பாவகம் உற்றார் போல தருவனி உருவம் எல்லாம் தன்னையும் திரியானாகும் அப்படின்னு சிவஞான சித்தியார் இவர் ஒருத்தரை இத்தனை வேடங்களை பாவகமாக செய்கின்றார் என்று நமக்கு எடுத்து சொல்லியிருக்கு. ஒருத்த வந்து கூத்தக்குரிய வேடத்தை நிறைய கட்டி நடிச்சாலும் தன்னோட தன்மையில சிறிதும் தெரியாமல் இருப்பான். அதே மாதிரி முதல்வனோட ஐந்தொழிலுக்குரிய பேதம் எல்லாம் எய்தினாலும் தன் தன்மைய மாறுபடாம இருப்பார் அப்படின்னு சிவஞான சுவாமிகள் இதுக்கு உரை சொல்லும் போது நமக்கு விளக்கி இருக்கின்றார். எந்த ஒரு வகையிலும் சுவாமி மாறுபட போறதே கிடையாது, விகாரி ஆக மாட்டார் அப்படிங்கறத நமக்கு தெளிவாக எடுத்து காட்டி இருக்கின்றார் என்று நாம பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக

0: அல்லார் பற்றுநிலை பற்றுவது. எந்த பற்றணும்? சுவாமி திருவடியத்தான பற்றணும், அதுதான் நமக்கு மெய்ச்சார்பு. அத பற்றதுக்கு இந்த 10 பாடல்களும் நமக்கு மிகவும் அழகான முறையிலே நமக்கு அவை துணையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சேடர் அதான் அந்த பற்றுன்னு சொன்னது அடையத்தக்க கூடிய நிலை, அத பற்றுவர்னா அடைவார்கள். அந்த பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல வள்ளுவர், அது மாதிரி. அப்ப மெய்ப்பற்றாகிய இறைவனை பற்றி வாழ தலைப்படுவார்கள் இந்த 10 பாடல்களையும் பாடியவர்கள் அப்படின்னு மிக அழகாக எடுத்து காட்டி இருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக 7வது பாடல்ல இவர் வந்து இந்த தங்கத்தை இவரோட இதுக்கு வந்து எடுத்து சொல்லியிருக்கு. அணிகலன்கள்ல உள்ள தங்கத்தை பத்தி எடுத்து சொல்லியிருக்கு. அந்த தங்கம் வந்து அந்த காலத்துல 4 வகையாக இருந்தது. சாத ரூபம், கிழிச்சிறை, ஆடகம், சாம்புநதம் அப்படின்னு இருந்திருக்கு. அந்த 8வது பாடல்லதான் அப்படின்ட்டு. அப்ப அந்த ஆடகம் அப்படிங்கிறது பொன், பொன்னால கூரை மேய்ந்தார்கள் அல்லவா, அதை சொல்லும் போது அதை சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த காலத்துல 4 வகையாக பொன் இருந்திருக்கிறது. சாத ரூபம், கிழிச்சிறை, ஆடகம், சாம்புநதம் என்று 4 வகையாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் அந்த பாடல் கருத்துல நம்ம பாக்குறோம். சரி, இந்த சேடர் அப்படின்னு பார்த்தா யாருன்னு பார்த்தா 8 வகையான பக்தியுடைய மெய்யன்பர்கள். அவங்கள்ட்ட 8 வகையான பக்தி என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவனடியாரை வணங்குதல், சிவ தரிசனம் செய்தல், சிவ பூஜை செய்தல், சிவ தொண்டுகளை சிவார்ப்பணம் செய்தல். நான் இவ்வளவு செஞ்சேங்கிற எண்ணெல்லாம் மனசுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சிவார்ப்பணம் செய்யணும். சிவ சரிதங்களை கேட்டு மகிழ்ச்சி அடைதல், மயிர்கூச்சல் அதாவது மெய் சிலிர்த்தல், தியானித்தல் சிவபெருமான, சிவ கைங்கரிய பொருளை கொண்டு ஜீவியாது இருத்தல். அதுக்கு இதுக்குன்னு பணத்தை வாங்கி அதை வச்சு குடுத்தனம் நடத்தக்கூடாது, அது பெரிய பாவம். சிவன் சொத்து குலநாசம், அதை நிச்சயமாக சேடர்களாகிய அடியார்கள் மெய்யன்பர்கள் செய்ய மாட்டார்கள் என்று மிக அழகாக அதுல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் .org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: விநாயகர் துதி, ராகம் கம்பீர நாட்டை, தாளம் ஆதி.

0: shivam.org radios 24/7 spiritual channels from shivam.org. om namah shivaya.
1: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோகுகள்.
3: வட திருமுல்லை வரை 69 பண்டக்கேசி திருமுறை

Thank you.

I'm gonna make you mine.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம், இயற்பகை நாயனார் புராணம்,

இயற்பகையான் யாதும் ஒன்றும்.

நிற்க, பயன் தருகின்ற செய்யத்தக்க அந்த செயல்கள் நிற்க, அவை தேங்கி நிற்க, செய்யப்படாது நிற்க. இல்லனவே செய்யும் உள்ளன, உள்ளனவே நிற்கிற ஏகாரத்தை இல்லன என்பதற்கு பக்கத்தில் சேர்த்துக்கணும். உள்ளன நிற்க, இல்லனவே செய்யும், செய்யத்தகாதவற்றை, பயன் அற்றவற்றை. எந்த ஒரு செயலுக்கும் பயன் உண்டு என்று சொன்னால் இறைவன் கருதுகின்ற உறுதி பயனற்ற என்பது பொருள். உயிருக்கு உறுதியாக இறைவனால் கருதப்பட்ட அந்த பயன்கள் யாதும் மற்ற செயல்கள் அகர்த்தவ்யம் என்று சொல்லப்படுகின்ற செய்ய தேவையில்லாத செயல். இல்லனவே செய்யும், அதற்கு காரணம் மையல், அதற்கு அடிப்படை வந்து மயக்கம். செய்யத்தகுந்தது இது, செய்யத்தகாது இது, விதிக்கப்பட்டது இது, இழக்கப்பட்டது இது, விதிக்கப்பட்டதை செய்து இழக்கப்பட்டதை இழக்க வேண்டும் என்ற நல்லறிவு தோன்றாதிருப்பதற்கு காரணம் விதிக்கப்பட்டதிலே சிரமத்தையும் விளக்கப்பட்டவற்றிலே இன்பத்தையும் காணுகின்ற அறிவு திரிவு. அறிவு திரிவுக்கு தான் மயக்கம் பேர், மையல். அந்த மையல் கொண்டவனும் துழனி வெள்ளன், துழனி என்பது ஆரவாரம், வெண் துழனி அன் என்று சேர்த்தால் வீண் ஆரவாரம் கொண்டவன், சும்மா வாய்ச்சவளால் என்று சொல்கின்றோம். உலகியல் ஆரவாரமாகின்ற பிரச்சனையே கொண்டவன், ஆரவாரத்திலே அழுந்தி போனவன், துழனி வெள்ளத்தில் சிக்கியவன், வெள்ளன் என்று சொன்னால் துழனி வெள்ளத்தில் சிக்கியவன், வீண் ஆரவாரத்தை செய்பவன், அலேன் உன்னுடைய திருவடிக்கு அடிமை செய்வதற்கு உரியேன் அல்லேன், அல்லேன் உரியேன் அல்லேன் உனக்கடிமை என்று தெளிவாக சொன்னார். உனக்கு அடிமை செய்வதற்கு பொருத்தமற்றவன், பொருத்தமின்மையேன், பொய்மை உண்மையேன், பொய்மை உண்மை காரணத்தினாலே திருவடிக்கு அடிமை செய்வதற்கு பொருத்தம் அற்றவன் அலேன். அலேனை அப்படிப்பட்ட என்னை விடுதி கண்டாய், நீ விட்டுவிட வேண்டாம். வியன் மாத்தடக்கை பொள்ளல் நல் வேகத்து உரியாய். வியன் மா எல்லாமே பெரிய என்ற பொருளை தருகின்றன. இது எல்லாமே ஒரே தடக்கைக்கு அந்த விசேடங்களாக அடைமொழிகளாக கொண்டு செல்லாமல் சிறப்புகிறது. என்ன பண்ணணும் நம்ம? வியன் உரியா என்று அங்கு கொண்டு சேர்க்கணும். தடக்கை பெரிய கை, மா தடக்கை மிகப்பெரிய கை. பொதுவாக யானைக்கு நீண்ட கை உண்டு. தட என்ற சொல் வந்து பெரிது குறிக்கும், இங்கு நீட்சியை குறிக்கின்றது. என்ன ஏனைய விலங்குகளுக்கு இந்த கையை விட, ஏன்னா கையுள்ள விலங்குகள் சில உண்டு, யானை மட்டும்தான் நினைக்கக்கூடாது. காலையே கையாக பயன்படுத்துகின்ற விலங்குகள், குரங்கு கொண்ட விலங்குகள் உண்டு, குரங்கு, அணில், இதெல்லாம் முன்கால் இரண்டையும் கையாக பயன்படுத்து. ஆகவே கையாகவும் காலாகவும் பயன்படுகின்றதுனால குரங்கையும் கையுள்ள விலங்கு சொல்லலாம், அணிலையும் கையுள்ள விலங்கு சொல்லலாம். ஆனால் இந்த யானையினுடைய கை மட்டும் நீண்டு இருப்பதனால தடங்கை என்று சொல்லப்படும். பெரிய தடங்கை என்று சொல்வதனால, மா தடக்கை என்று சொல்வதனால, ஏனைய யானையிலும் வலிய யானை என்று கொள்ள வேண்டும். பெருமானை அழிப்பதற்காக வேண்டியிருந்த இந்த யானை, சாதாரண யானைக்கு நீண்ட கை உண்டு, அதனிலும் வலிமையான நீண்ட கை கொண்டது என்பதால் மா தடக்கை. அதனுடைய வியன் உரியா என்று வியன் என்பதை கொண்டு சேர்க்க வேண்டும். என்ன பெருசு பெருசு பெருசுன்னு எல்லாத்தையுமே கைக்கு கொண்டு போகாம அந்த யானையினுடைய பெரிய உரியினை பொறுத்தவன் வியன் உரியா. இந்த வியன் என்பது பெருசு, அதை உரிக்க அடைமொழியாக கொண்டு செல்லலாம். கம்ப்யூட்டர்ல டிடிபி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா எதையே எந்த இடத்துலயும் கொண்டு போய் சேர்க்கலாம். இங்க இருக்கிறத அங்க கொண்டு போய் ஒட்டலாம், அங்க இருக்கிறத இங்க கொண்டு காப்பி பண்ணலாம். அதே மாதிரி பாடலும் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான், எந்த ஒரு விசேடத்தையும் ஒரு விதை சொல்லியும் நமக்கு தேவைப்படுகின்ற இடத்துக்கு கொண்டு செல்லலாம், ஷிஃப்ட் பண்ணலாம். வியன் மாத்தடக்கை பொள்ளல் நல் வேடத்துறையாய். பொள்ளல் என்பது ஓட்டைன்னு, அதாவது யானையினுடைய கை வந்து புழை கை. புழை என்பது அந்த நுழைவாயில் கொண்ட கை, ஓட்டை கொண்ட கை. யானையினுடைய கை என்பது அதுக்கு மூக்கு தான், உண்மையில மூக்கிற்கு இருக்கின்ற ஓட்டையை அது கையாகவும் பயன்படுவதனால கையிலே ஓட்டை இருப்பதாக நம்ம கருதுகின்றோம். அதான் புழை கை என்று சொல்வது, யானையினுடைய கையை ஓட்டை கொண்ட கை. புழை என்பது ஓட்டை, அதான் பொள்ளல் என்று சொல்லப்படுது. பொள்ளல் என பொள்ளல் கை, பொள்ளல் கையினை கொண்டது யான். வியன் மாத்தடக்கி பொள்ளல் நல் வேழத்து உயாய், நன்று பெரிதாகும். இங்க நன்மை என்பது அதனுடைய கோபத்தை காட்டுகின்றது. இது வந்து இகழ்ச்சி குறி. பெரிய யானை, நல்ல யானை என்பது அது இந்த பெருமானை அழிக்க வந்த யானை, வலிமை கொண்ட யானை என்பதை குறிக்கின்றது. நல்ல பாம்புன்னு சொல்றோம், நல்ல பாம்புனா பாம்பு ரொம்ப நல்ல குணம் கொண்டதுன்னு அர்த்தம் கிடையாது. ஆகவே அது வந்து என்ன பண்ணுது, நன்மை என்பது அதனுடைய வலிமையை காட்டுகின்றது. அது போல இங்க நன்மை என்பது இந்த யானையுடைய வலிமையை காட்டுகின்றது, நல்ல யானைன்னு அர்த்தம் கிடையாது. பொள்ளல் நல் வேழத்து உரியாய், பொள்ளல் நல் வேழத்து வியன் உரியாய், பெரிய உரியினை கொண்டவனே. உரி என்பது உரிக்கப்பட்டது, உரி அது வந்து முதல்நிலை தொழிற்பெயர். இங்கு வந்து

உள்ளே இருக்கு அந்த குடம். அந்த குடம் மூடி இருக்கின்றது, எறும்பினாலே உள்ளுக்குள்ள போக முடியல. அந்த நெய்யினுடைய வாசனை எறும்புக்கு தெரிகின்றது. அதற்கு காரணம், நெய் சற்றே கசிந்திருக்கின்றது. நெய் சற்றே கசிந்திருக்கலாம், கசியாமலும் அதனுடைய வாசனையானது வெளிவரலாம். ஆகவே உள்ளே நெய் இருக்கின்றது அறிந்து எறும்புகள் மொய்க்கின்றன. அது வந்து இங்கு உவமையாக சொல்லப்படுகின்றது. அப்ப எறும்பானது நெய்குணத்தை மொய்க்கின்றது. புலன் என்கள் போதலொட்டா, புலன் என்பது இங்கு ஒருமையில சொல்லப்பட்டாலும் பன்மை, புலன்கள் ஐம்புலன்களும் எண்ணெய் நின்கண் போதலொட்டா, எண்ணெய் என்பதை வரவேற்றுக் கொள்ள வேண்டும். பெருமானே, யான் உன்னிடத்தில் வர விரும்புகின்றேன், ஆனால் புலன்கள் எண்ணெய் நின்பால் போத ஒட்டா அணுக அனுமதிக்க மாட்டேன் என்கின்றன, அணுக ஒட்டாது இருக்கின்றன. ஒட்டுதல் இயைதல், ஒட்டாதிருத்தல் இயாதிருத்தல் இசையாதிருத்தல். புலன்கள் என்னை நின்பால் வந்து சேர்வதற்கு இசையாதிருக்கின்றன. புலன் நின்கண் போதல் ஒட்டா, மெல்லவே மொய்க்கும், புலன்களே இவ்வாறு மொய்க்கும் என்று ஒரு சிலர் கருதுகின்றார். புலன் நின்கண் என்னை போதல் ஒட்டாது, ஒட்டாமல் ஒட்டாது என்ற ஒரு வினையச்சம், அது ஈறுகட்ட வினையச்சமாக அதை பயன்படுத்தி இதரெண்டையும் சேர்க்கிறாங்க. புலன் நின்கண் போதல் ஒட்டாது, மெல்லறவே மொய்க்கும். மெல்லறவே என்றால் மெதுவாக, ரகசியமாக, எதிர்பாராத விதமாக. எப்படி என்றால், அற்றங் அற்றங் கருதி வந்து என்னை வைக்கின்றன. எப்படா இவன் வந்து ஏமாறுவான் என்று பார்த்து புலன்கள் என்னை வைக்கின்றன. எப்படின்னா, நம்ம நெய்ய வந்து ஒரு இடத்துல வச்சிருப்போம், நம்ம வைக்கின்ற நேரத்துல அங்க எறும்பே இருக்க, எல்லாம் கவனிங்க, நெய் வந்து வைப்போம் ஒரு இடத்துல, வைக்கும் போது அந்த இடத்துல எறும்பே இருக்காது, நல்லா பெருக்கி துடைச்ச இடமா இருக்கும், நல்ல இடம் தானே அப்படின்னு இங்க வச்சுட்டு போவோம். திரும்பி வந்து பார்க்கும்போது அஞ்சு நிமிஷத்துல எறும்பு எங்க இருந்தோ, அந்த எறும்புக்கு மட்டும் அந்த ரகசியம் தெரியுது. அது எங்க இருந்தாலும் அதற்கு தேவையான உணவு இருக்கிற இடத்துக்கு அது கொல்லென்று வந்து சேரும். அதே போல அது எவ்வாறு அற்றம் கண்டு வருகின்றதோ, அற்றம்னா சமயம், சமயம் கண்டு எவ்வாறு வருகின்றதோ, அற்றம் என்று சொல்லி பல பொருள், அற்றம் என்றால் சமயம், நேரம் பார்த்து எப்படி வருகின்றதோ, அது போல புலன்களும் எப்ப ஏமாறுவோன்னு பார்த்து மனிதனை பிடித்துக் கொள்ளும். ரொம்ப ஜாகிரதையா இருக்காங்க. பூஜை பண்ணும்போது கூட மனமானது அப்படியே அரண்ட ரெண்ட போயிடும். பெரியோர் இடத்துல இருந்து பேசிக் கொண்டிருக்கும் போது கூட மனமானது அரண்ட ரெண்ட போகும். தெய்வத்தின் சன்னிதானத்தில் இருக்கும்போது கூட மனமானது அரண்ட ரெண்ட போகும். காரணம், புலன்கள் நல்ல வாசனை ஏதாவது வரும், நல்ல காட்சி ஏதாவது, இவனுக்கு நல்ல காட்சி ஏற்படுகின்ற காட்சி ஏதாவது கண்ணில் படும், ஏதாவது இவனுக்கு பிடிச்ச பாட்டுக்கு அதுல விழும். எப்படியோ இவன் ஈடுபட்டிருக்கின்ற நல்ல காரியத்திலிருந்து இவனுக்கு திசைத்திருப்பதற்கு புலன்கள் அற்றம் பார்த்து வந்துவிடும். எவ்வாறு நெய் இருப்பதை அறிந்து, பொதுவாக வந்து ஒரு மலர் மலர்வதை யாரும் பார்ப்பதில்லை, ஒரு மலர் மலர்வதை யாரும் பார்ப்பதில்லை, அது போல இந்த எறும்பு வரவதை யாரும் பார்க்கறதில்லை. பார்க்கலாம், கண்குத்தி பாம்பார தான் பார்க்கலாம், ஆனா நம்ம அசந்திருக்கும் போது எறும்பு வந்து விடுகின்றது. ஒரு சிந்திர நெய்க்கோ அல்லது ஸ்வீட்டுக்கோ எறும்பு நாம் பாராது இருக்கும் போது வருவதை போல நமக்கு தோன்றுகின்றது. அது போல நாம் ஏமாந்திருக்கும் போது இந்த புலன்கள் நம்மை ஏமாற்றுவதை போல, நாம் அசால்ட்டாக நாம் வந்து ஜாகிரதை இல்லாமல் அஜாக்கிரதையாக இருக்கும் பொழுது ஐம்புலன்களும் நம்மை ஏமாற்றி விடுவது போல தோன்றுகின்றது. ஆனால் உண்மையில நாம தான் அந்த புலன்களுக்கு இடம் கொடுக்கிறோம். அது போல நாமே எறும்பினை வரவழைக்கின்றோம் என்று இந்த உண்மையை பொருள் செய்கிறார்கள் சிலர். புலன் என்கள் போதலொட்டாது, மெல்லறவே மொய்க்கும். புலன்கள் மொய்க்கும், அப்ப புலன் என்பதுதான் அது மெல்லறவே மொய்க்கும் என்பதற்கு எழுவாய். புலன் நின்கண் என்னை போதல் ஒட்டாது, மெல்லறவே மொய்க்கும், சமயம் பார்த்து என்னை மொய்த்துவிடும். அப்ப அவை இதை போல எறும்பெனவே, நெய்க்குடத்தை எறும்பு மொய்ப்பதை போல என்னை மொய்க்கும். இப்ப நெய்க்குடம் என்பது நான் என்றாகின்றது, எறும்பு என்பது புலன் என்றாகின்றது. இப்படி சில பொருள் செய்யறாங்க. இந்த பொருள் சரி கிடையாது. இதுதான் பல உரைகள்ல இது இருக்குங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா திருவாசகம் நீங்க தனியா ஒரு உரை படிக்கும் பொழுது அதுல இந்த உரை இருக்கும். ஐயா ஒரு மாதிரி சொன்னாரே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பலரும் எப்படி கருதுறாங்களோ அதை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஏன் தவறுங்கிறது சொல்றேன். நெய்க்குடத்தை எறும்பு மொய்ப்பதை போல எண்ணெய் புலன்கள் வைக்கின்றன. இப்போது நெய்க்குடம் வந்து, நெய் வந்து ஒரு உயர்ந்த பொருள். நெய் வந்து இந்த எறும்புக்கு உணவாகின்றது. தன்னை நெய் என்றும், உயிர் தன்னை நெய் என்றும், தன்னை மொய்க்கின்ற எறும்பை போன்று இந்த புலன் என்றும் கருதுவதாக இந்த உவமை அமைகின்றது. இது ஒண்ணு ஒரு சிறப்பா, இது இப்படி பொருள் செய்வது சிறப்பு இல்லை. அடுத்த பாட்டிலேயே ஒரு உவமை தர, எறும்பிடை நாங்கூழன, அங்க எறும்புக்கு நாங்கூழும் உணவாகின்றது. ஒரு நாங்கூழ் என்றால் ஒரு புழு, அந்த புழுவானது அடிபட்டு விட்டது. புழு அடிபட்ட உடனே அதனால் நகர முடியல, கிடக்கின்றது. அது உயிரோடு இருக்கும் பொழுது எறும்புகளை கடித்து தின்கின்றன என்று பார்க்கின்றன.
அங்கு நேரடியாக புலன்கள் எறும்புகள்.

அடிபட்ட நான்குள் தான் நாம உயிர் என்று பார்க்கின்றோம். அடிபட்ட தன்மை வந்து எதனால என்ன, மயக்கத்தினால், உலகத்து மயக்கத்தினால் அடிபட்டு கிடக்கும். அப்பொழுது செயலற்ற மயக்கத்தினால் நல்லறிவு இல்லாது அடிபட்டு செயலற்று கிடப்பதனால நம்மை புலன்கள் வைக்கின்றன. அங்கு ஓமை நேர்மையாக இருக்கின்றது. நாம சிரமப்படுறோம் அப்படிங்கிற எண்ணம், அதுதான் இந்த ஓமையினுடைய எஃபெக்ட். நெய் சிரமப்படுமா? வந்து எறும்பு சாப்பிடுவதனால நெய்க்கு என்ன சிரமம்? எறும்பு உண்பதனால நெய்க்கு ஒரு சிரமமும் கிடையாது. ஆனா எறும்பு கடித்து தின்பதனால நாங்களுக்கு எவ்வளவு சிரமம் இருக்கு? அப்ப புலன்கள் நம்மை மொய்ப்பதனால ஆரம்பத்திலே நாம் புலன்பத்தை துய்ப்பது போல் தோன்றினாலும் கூட உண்மையிலே புலன்கள் தான் நம்மை அரித்து தின்கின்றன. அப்படி ஒரு தெளிவா சொல்றார், அரித்து தின்பிற்கு மையகமே போதாதே என்ற திருவாரூர் பதிகத்தை சொல்றார். எல்லாரையும் பிடிச்சி தின்கிறீங்க நீங்க, உங்க பசிக்கு இந்த உலகமே பற்றாது, நானா கிடைத்தேன், என்னை விட்டு விடுங்கள் என்று நான் திருவாரூர் அம்மானுக்கு ஆட்பட்டேன் என்று சொல்றார். ஆகவே நாம் துன்புறுகின்றோம் உண்மையில. புலன்கள் வந்து புலன் இன்பத்தினாலே இந்த உயிரானது உண்மையில அறிவு விளக்கம் தோன்ற ஆரம்பிக்கும் பொழுது இன்பம் என்று கருதியதெல்லாம் பெரும் துன்பம் என்று அறிவு வருகின்றது. அந்த அறிவு வாராமல் ஒருவன் திருவாசகம் பாடமாட்டான். இப்ப புலன் இன்பத்தை இன்பமாக கருதி அழுந்து கிடக்கின்ற நிலையிலே யாரும் திருவாசகம் பாடமாட்டாங்க. நாம அழுந்து கிடக்கின்றோம், இது ஒரு துன்பம் என்று உணர ஆரம்பித்த நிலையில தான் திருவாசகம் பாடுறோம், தேவாரம் பாடுறோம். நாம் வந்து இந்த சேற்றில் அழுந்து விட்டோம், இங்கிருந்து தப்ப வேண்டும் என்ற எண்ணம் வருகின்றது. அப்பொழுது இன்பம் என்று கருதியதெல்லாம் துன்பம் என்ற அறிவு தோன்ற ஆரம்பித்து விட்டது. அவ்வாறு தோன்ற ஆரம்பிக்கவில்லை என்று சொன்னால் நாம இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று பெருமாளிடத்தில் கேட்கவே போறதில்லை என்று பார்க்கின்றோம். இப்ப மெல்லனவே வைக்கும் நெய்க்குடன் என்ன எறும்பனவே அப்படிங்கிறதுக்கு என்ன உண்மையான பொருள் அப்படின்னு கேட்டா, புலன் நின்கள் போதல் ஒட்டா, அதாவது நிறுத்திக்கணும். ஐம்புலன்களும் என்னை நின்பால் போதல் ஒட்டா, எவ்வகையிலே அவை உன்னை அடையவிடாது தடுக்கின்றன என்று சொன்னால், பெருமானே மூடப்பட்ட ஒரு நெய்க்குடம், அந்த நெய்க்குடத்திலே ஏறிய ஒரு எறும்பு, நெய்க்குடம் உடையாது உடையாது மூடப்பட்டும் இருப்பதனால அதற்குள்ளே சென்று நெய்யினை தூக்க முடியவில்லை. அதன் வாசனையினாலே வெளியிலேயே வைத்துக் கொண்டிருக்கின்றது. அதே போல பெருமானுடைய இன்பம்தான் உலகத்திலே கசிகின்றது என்று நம்முடைய நூல்கள் சொல்கின்றன. பெருமானுடைய திருவடி இன்பம் தான் உலகத்துல இன்பமாக கசிகின்றது. அப்ப அதை நேரடியாக தூக்க முடியாமல் புலனின்பம் என்ற அந்த கசிவு போலி, இன்ப போலி, அந்த போலி என்பது பெருமானுடைய திருவடி இன்பத்திற்கு ஒரு பாயிண்டர் இங்கு இருக்கின்றது என்று காட்டுகின்றது. அதை அடைய விரும்புகின்ற உயிரானது புலன் என்ற குடத்திற்குள் அது அடங்கி கிடக்கின்றது. புலன் என்ற குடத்திற்குள்ளே பெருமானுடைய திருவடி இன்பம் அடங்கி கிடக்கின்றது. அந்த புலன் புலன் என்ற அந்த தடையினை இது கடந்து சென்றாலுடைய நெய் போன்ற பெருமானை அடைய முடியாது. புலன் என்ற ஒரு தடை, புலன் என்ற தடையை மீறி செல்ல வேண்டும். இந்த வாசனை அந்த கசிந்த நெய் இதுவே போதும் என்றது இருந்தது என்று சொன்னால் நெய்யினை சென்று சேர முடியாது என்று பார்க்கின்றோம். அப்ப நெய்யினை சேர முடியாது எறும்பானது உடல்கின்றது. மெல்லனவே வைக்கும் நெய்க்குடன் தன்னை எறும்பனவே, அது மெதுவா சுத்தி சுத்தி வரும். என்ன காரணம்னா, உள்ளே இருக்கின்ற நெய்யின் மீது இருக்கின்ற ஆசையினாலே அந்த நெய்யினை எவ்வாறு அடைவது என்று அறியாது இந்த எறும்பானது அந்த நெய்க்குடத்தை மொய்க்கும். அந்த நெய்க்குடம் திறந்திருந்தால் அதற்குள்ளே சென்று அதனால் நெய்யினை உண்ண முடியும். ஆனால் புலனாய் அறியாமையாகின்ற மூடியினாலும் புலன் என்ற குடத்திற்குள் வைத்தது மூடப்பட்டிருக்கின்றது என்று பார்க்கின்றோம். ஆகவே இந்த புலனாகின்ற தடையை மீறினால் ஒழிய அந்த நெய்யினை இந்த எறும்பு உண்ணுமாறு இல்லை. புலன் இங்கட் போதல் ஒட்டா, புலன் ஐம்புலன்களும் என்னை நின்பால் வந்து சேருவதற்கு வந்து இசையமாட்டா, தடையாக இருக்கின்றன. ஆகவே எறும்பு நெய்க்குடன் என்னை மெல்லனவே மொய்க்குமாறு போல நான் உன்னை அடைய முடியாது, தேங்கி கிடக்கின்றேன். அப்ப நெய்க்குடன் என்னை எறும்பு மெல்லனவே மொய்க்குமாறு போல, மொய்த்து அடைய முடியாது இருப்பதை போல புலன்களினாலே என்னை அடைய முடியாது, நான் இருக்கின்றேன் என்பதற்கு பொருள். ஆகவே புலன் இன்னும் போதலுட்டார், நெய்க்குடமானது நெய்யிடத்திலே செல்வதற்கு விடாது. அதே போல நெய்யானது நேரடியாக கிடைக்கவில்லை எறும்பு. அதே போல பெருமாளுடைய திருவடி இன்பம் என்பது நமக்கு நேரடியாக கிடைக்கவில்லை. திருவடி இல்லாத இடம் இல்லை. திருவடி அருகில் இருந்தும் அதனை தூய்க்காதிருப்பதற்கு காரணம் புலனாகின்ற தடை. திருவடி நமக்கு அருகிலேயே இருக்கின்றது. திருவடி அருகில் இருக்கின்றது என்பதனே திருவடியினுடைய அந்த கசிவினை கொண்டு அறிகின்றோம். நெய்யினுடைய வாசனை தெரியுது எறும்புக்கு. பெருமாளுடைய பெயரின் வந்தான் உலகத்தில இன்பமாக இருக்கின்றது. இருந்தாலும் இந்த இன்பத்தினை கருதுவதனால பேரின்பத்தினை அடைய முடியாது, அது தடையாக அமைகின்றது என்று ஒரு நுண்பொருள் அங்கு இருக்கு. அப்படி இல்லாம
புலனாகின்ற எறும்பு நெய்க்குடத்தை வைப்பதை போல என்னை வைக்கின்ற நானே நெய்க்குடம் ஆகும். நெய்க்குடம் என்ற அந்த ஒரு சிறப்பு இந்த உயிருக்கு கிடையாது, அது விரும்பப்படுகின்ற ஒரு பொருளுக்கு தான் உண்டு. நாங்கூல் என்ற ஒரு இழிவு இந்த உயிருக்கு உண்டு, ஆனால் நெய்க்குடம் என்பது இந்த உயிருக்கு உணவு, அந்த சிறப்பு உயிருக்கு கிடையாது, அது யாருக்கு உண்டு? பெருமானுக்கு உண்டு. ஆகவே இந்த ஊமை அவ்வாறு செய்யக்கூடாது. அப்படி இல்லைங்க அப்படிதான் ஊமை அதுதான் நேரடியா தான் பொருள் கொள்வோம் அப்படின்னு சொன்னதையே சொல்ற மாதிரி ஆகும், அது ஒரு குற்றம். எறும்பு எப்படி நெய்க்குடத்தை அடைய முடியாது, எறும்பு நெய்க்குடத்தை வைப்பதை போல புலன்களை வைக்கின்றன சொல்லிட்டு, அப்புறம் திரும்பவும் எறும்பு வந்து புலிகளை வைப்பதை போல அந்த புலன்களை வைக்கின்றன சொன்ன, முன் சொன்ன ஊமையினாலே விளக்கப்படாத பொருளை கவிஞன் இன்னொரு ஊமை கொண்டு விளக்குவதை போல ஆகும், அது குற்றம். இப்ப நான் உங்களுக்கு வந்து ஒரு ஊமை கொண்டு விளக்குறேன் ஒரு பொருளை, அது உங்களுக்கு என்னன்னா விளக்க முடியும்னு சொன்னாதான இன்னொரு ஊமை கொண்டு விளக்கணும். அப்ப முன் பாடலிலே புலன்களை எறும்புகள்னு சொன்னார், நெய்க்குடத்தை வைப்பதை போல என்னை வைக்கின்றன சொல்லிட்டார், யாருக்கும் புரியல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புழுவைய வந்து உமையா கொள்றாரு சொன்ன, அது குருநாதன் மீது குற்றமாயிடும். ஆகவே இரண்டு இடத்துல ஒரே பொருள் கொள்ளக்கூடாது, புரியுதா உங்களுக்கு? ஆகவே எறும்பு எவ்வாறு நெய்க்குடத்தை அடைய முடியாது, குடமான தடையாக இருக்கின்றதோ, அதுபோல யாண்டும் இருக்கின்ற திருவிடை என்பதை அடைய முடியாது, குடத்தை போல புலன்கள் தடையாக இருக்கின்றன. இப்ப எறும்பு என்பது உயிர், நெய் என்பது இறைவன். இந்த பாட்டுல அடுத்த பாடல்ல எறும்பு என்பது புலன், நாங்கூழ் என்பது உயிர். அரிப்புண்டு அலந்தன்னு தெளிவா இங்க சொல்ற, அந்த புலன்களால் அரிப்புண்டு அலந்த துயரமுற்ற சிரமப்படுகின்றன. எறும்பிடை நாங்கூழ் என

0: எறும்பிடை எறும்புகள் இடை. அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தமிழ்ல கல்விகுதி பழங்காலத்துல கிடையாது. எறும்புகள் இடை என்பதுதான் எறும்பிடை என்று வந்திருக்கின்றது. பல எறும்புகளுக்கு இடையிலே புலங்கள் ஐந்துதானே, பல எறும்புகள்ங்கிற பன்மை ஐந்து கரெக்டா அஞ்சு எறும்பா வரும், பல எறும்புகள் வருமே கேட்டா, புலன்கள் ஐந்தாயிருந்தாலும் கூட அந்த புலன்களுக்கு தோற்றுவாக இருக்கின்ற அந்த விஷயங்கள் இன்பங்கள் பல, கண்ணால் காணப்படுகின்ற காட்சிகள் பல, காதால் கேட்கப்படுகின்ற கேள்விகள் பல, மூக்கால் நுகரப்படுகின்ற மூரல்கள் பல, நாக்கால் சுவைக்கப்படுகின்ற சுவைகள் பல என்பதனால எறும்புகள் பல. எறும்பிடையே நான்கூழ் என பல எறும்புகள் இடையிலே ஒரு நான்கூழ் என ஒரு குழுவை போல, இங்கே அந்த குழு தானாக செயல்பட முடியாது என்பது குறிப்பால் உணர்த்தப்படுகின்றது. அந்த குழு ஒரு உயிர் பொருள் தான், அது இங்கெங்க உயிரோடு போயிட்டு இருக்கும் போது எறும்பு கிட்ட வராது. அதே அந்த குழுவானது அடிபட்டு இருக்கும் போதுதான் எறும்பு வரும். அப்ப அறியாமையினால் அடிபட்டவனைத்தான் புலன்கள் வைக்கும், அறியாமையினால் அடிபடாதவனே புலன்கள் வைக்க மாட்டான். ஒருத்தன் புத்திசாலியா இருந்தான்னா அந்த இந்திரியங்கள் எல்லாம் அவருக்கு எந்த விதமான சமமும் கிடையாது, அந்த இந்திரியங்களை இறைவன் பால் செலுத்தி விடுவான். கண்ணால் காண்பது நடராஜாவ, காதால் கேட்பது அவனுடைய பெரும்புகளை என்று அவ்வாறு இந்த இந்திரியங்களை அவன் தனக்கு நண்பர்களாக மாற்றிக் கொள்வான். ஆனால் இவன் அறியாமை அந்த நோயினாலே பிடிக்கப்பட்டு அடிபட்டு கிடக்கும் பொழுது, செயலற்று இருக்கும் பொழுதுதான் அந்த புலன்கள் அவனை மொய்க்கும். அப்ப குறிப்பு அங்க என்னன்னா, அடிபட்ட ஒரு குழு என்பது குறிப்பு. நாங்கு என்பது என்ன, எலும்பே இல்லாமல் இருக்கின்ற ஒரு புழு. அது இந்த அது எலும்பு இல்லாதுன்னா வலிமையின்றி, வலிமையின்றி இருக்கின்ற அறிய அறிவு என்ற வலிமை இல்லை, அறிவு என்ற வலிமை இல்லாததுனால அது புழுவை போல இருக்கின்றது. இந்த உயிர் அது உயிர் புழுவை போல இருப்பதனால எறும்புகள் எல்லாம் அதனை வைத்து திங்கின்றன. எறும்பிடை நான்கூழ் என எறும்புகளிடையே அகப்பட்டு கொண்ட அடிபட்ட ஒரு குழுவினை போல, புலனால் அறிப்புண்டு ஐம்புலன்களினாலும் அவற்றின் செயல் செயல்பாடுகளினாலும் அரிப்புண்டு என்றால் சிறிது சிறிதாக தின்னப்பட்டு, அரிப்புண்ணுதல் உண்ணுதல் என்றால் அதற்கு இடம் கொடுத்தல் அர்த்தம். அரிப்பு உங்களுக்கு தெரியும், சிறிது சிறிதாக உண்ணப்படுதல், சிறிது சிறிதாக உண்ணப்பட்டு அலந்த துன்புற்ற அலத்தல் துன்புறுதல் அலந்த. வெறும் தமியேனை வெறுவியேனை தமியேனை என்று இரண்டு சொல், அதாவது வெறும் தமியன் எழுது. வெறுவியன் என்று சொன்னால் பயனற்றவன், தமியேன் என்று சொன்னால் தனித்திருப்பவன், யாரும் துணையற்றவன், பயனற்றவன் துணையற்றவன். நான் எனக்கும் பயன்பட மாட்டேன், பிறருக்கும் பயன்பட மாட்டேன், பிறருக்கு பயன்பட மாட்டேன் என்பதனால யாரும் என்கிட்ட வரமாட்டேன், துணையற்றவன், வெறும் தமியேனை அப்படிப்பட்ட என்னை விடுதுகின்றாய். ஏன்னா எந்த பயனும் இல்லாதவர்களை ஆட்கொள்வதும் இறைவன் தான். என்ன அவன் படைத்த காரணத்தினாலே ஒண்ணுக்கும் பத்தாது அப்படிங்கிற பிள்ளையையும் அம்மா சோறு போட்டு காப்பாத்து, என்ன காரணம், பெற்றுட்டோம் என்பதனால. அதுபோல இறைவன் வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, இவனால எந்த பயனும் கிடையாது என்று சொன்னாலும் காப்பாத்துவாரு. என்ன காப்பாத்துற மாதிரி, வெறும் தமியேனை வெறுவியனாகவும் தனித்தும் இருக்கின்ற என்னை விடுதுகின்ற விடாதே பெருமானே. அப்ப எனக்கு நான் பயன்பட மாட்டேன், இந்த நாங்குள் தனக்குத்தான் பயன்படாது, அது தனித்தும் இருக்கின்றது, அதற்கு துணை செய்ய யாரும் வரல. இந்த எறும்புகளை விரட்டி அந்த நாங்குழினை காப்பாற்றலாம் போதும் ஒருவர், அப்படி யாரும் வரல. எறும்புகளை விரட்டி நாங்குழினை காப்பாற்றுவார் யாரும் இல்ல. இந்த நாங்குள் தானாகவும் தப்பித்து செல்ல முடியாது, தனக்குத்தானும் பயனற்றது. ஆகவே வெறும் தமியேனை விடுதி கண்டாய், என்னாலே என்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது பெருமானே, உன்னை தவிர எனக்கு வேறு துணையும் இல்லை, என்னை விட்டு விடாதே. வெய்ய குற்றடுங்க உறும் கடிப்போது அவையே உணர்வுற்றவர், வெய்ய கொடிய கூற்று யமன் ஒடுங்க அவருடைய ஆற்றல் மடங்கும்படியாக, அல்லது அவன் இறந்து போகும்படியாக, உறும் அவனை வருத்துகின்ற, இங்க உறுத்தல் இந்த வல்லின சொல்லுக்கு வருத்துதல், இயமனுடைய ஆற்றல் அடங்கி ஒடுங்கும்படியாக பெருமான் ஓர் உதவி கொண்டார். ஒரு உதவி தான் உதச்சார், ஆனா ஒரு உதவியிலேயே அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. வெய்ய கூற்று, எல்லோருக்கும் அச்சத்தை தருகின்ற குற்று என்பதால் வெய்ய குற்று, எல்லோரும் குற்றுனை கண்டு அஞ்சுவார்கள், ஆகவே அவன் வெய்யவன். அந்த வெய்ய கூற்று ஒடுங்க உறும் உறும் அவனை வருத்துகின்ற கடிப்போது வாசனை மலர், வாசனை மலர் என்பது இங்கு உருவகமாக பெருமானுடைய திருவடியை குறிக்கின்றது. ஆகவே அந்த வெய்ய கூற்றுவன் அவனுடைய ஆற்றல் ஒடுங்கும்படியாக அவனை வருத்துகின்ற வாசனை மலர் போன்ற உன்னுடைய திருவடி உருங்கடி போது அவையே. அந்த போது என்பது இரண்டு, பெருமானுடைய திருவடி இரண்டு, ஆகவே அவை என்ற பன்மை சொல்றார். அவையே அவற்றையே, அந்த அவற்றை என்ற இரண்டாம் வெற்றுமை இங்கு மறைஞ்சிருக்கு, இரண்டாம் வெற்றுமை தொகை அவையே அவற்றையே என்பது உருங்கடி போதவையே. உணர்வு உற்றவர் அதனை எப்பொழுதும் தியானிப்பவர்கள், இந்த கொடிய குற்றுவன் ஆற்றல் அடங்கும்படியாக அவனுடைய நெஞ்சிலே ஓர் உதை கொண்டு வருத்திய மென்மையான வாசனை மலர் போன்ற உன்னுடைய திருவடிகளையே சதா தியானிப்பவர் உணர்வு உற்றவர் உணர்வினை எப்பொழுதும் பெற்றவர் உறுதல் பெறுதல் அங்க உறுதல் வருத்துதல் முன்னாடி சொன்ன உறுதல் வருத்துதல் இங்கு உறுதல் பெறுதல் உணர்வு உற்ற உணர்வினை உற்றவர் என்பதனால நீங்க பெறாது உற்றவர் என்பதை கொள்ள வேண்டும் எப்பயோ சாமியை நினைச்சு பாக்குறாங்கிறவங்கள பத்தி இங்க சொன்ன எப்பொழுதும் பெருமாறு நினைத்து பார்ப்பவர்கள் உணர்வு உற்றவர் சொன்னால் உணர்விடை நீங்க பெறாது பெற்றவர்கள் நீங்க பெறாது என்று சொல்லி வரவேற்றுக் கொள்ள வேண்டும் சதா இறைவனை தியானிப்பவர்கள் அவர்கள் பெரும் பதம் அவர்கள் அடைகின்ற மேலான பதவியே அந்த பதவி எப்படிப்பட்டது உம்பரும்பர் பதம் அவர்கள் பெரும் உம்பரும்பர் பதமே என்று உம்பரும்பர் என்பதை பெரும் என்பதற்கும் பதம் என்பதற்கும் இடையிலே பொருத்த வேண்டும் கம்ப்யூட்டர் மாதிரி அது வந்து அங்கங்க இருக்கு இருந்தாலும் நமக்கு அன்வயம்னு சொல்லுவாங்க பொருட்கோள் நல்ல பொருள் வருவதற்காக தொலைவில் இருக்கிற ஒரு சொல்ல தேவைப்பட்ட இடத்துல வந்து பொருத்தி கொள்ள வேண்டும் அப்ப வெய்ய குற்று ஒடுங்க உறும் கடி போது அவையே உணர்வு உற்றவர் உணர்விடை எப்பொழுதும் உற்றவர் பெரும் உம்பர் உம்பர் பதமே மேலோர்க்கும் மேலோர்க்கும் மேலாகிய பதமே உம்பர் என்ற சொல் வந்து மேல் என்பதை குறிக்கின்றது மேல் என்பதால மேலே இருக்கின்றவர்கள் வானவர்கள் வானவர்கள் உலகம் எல்லாம் புண்ணியத்தினால் இருப்பது இந்த உலகம் ஆனால் புண்ணியங்கள் குறைய குறைய அந்த உலகத்திலிருந்து கீழ் உலகங்களுக்கு வந்துதான் ஆக வேண்டும் எந்த உலகம் வாரா உலகமோ மீண்டும் வாரா உலகமோ சென்று விட்டால் மீண்டும் வர வேண்டாமோ அது சிவஞானத்தில் இருப்பது உலகம் அது எல்லா மேல் உலகங்களுக்கும் மேலானது என்பதனால அதனை உம்பர் உம்பர் என்று சொன்னார் மேலான உலகங்களுக்கெல்லாம் மேலானது ஒரு மேலான உலகத்திற்கு சற்றே மேலானது என்பது பொருள் இல்ல உம்பர்க்கும் உம்பர்க்கும் உம்பர் என்பதுதான் உம்பர் உம்பர் ஆகவே மேலான மேலான உலகங்களுக்கெல்லாம் மிக மேலானது அதனிலும் மேலான உலகம் என்பது இல்லை அதான் உம்பர் உம்பர் அப்ப இறைவனை இடைவிடாது தியானிப்பவர்கள் அந்த மேலான திருவடியாகின்ற அந்த உலகத்தினை சிவபுரத்தினை பெறுகின்றார்கள் பெருமான் எளிவந்து அந்த உலகத்தினை திருவடியாகின்ற உலகத்தினை தருகின்றார் அந்த திருவடியாகின்ற உலகத்தினை நாம் பெற்றுவிட்டோம் என்று இவர்கள் தருக்குவார்கள் என்று நாம் நினைக்க கூடாது அதனாலதான் இங்க ரொம்ப அருமையா நம்ம குருநாதர் குருநாதர் எது சொன்னாலும் அருமைதா யோசிச்சு பார்த்தாதான் தெரியும் பல இடங்கள் யோசிக்காம போயிடுறது சொல்ற இயமனை உதை கொண்ட திருவடியை விடாமல் தயாரிப்பவர்கள் மரண பயத்தினால் இல்ல அந்த திருவடி எப்படிப்பட்டது அது நம்முடைய இதயத்திலே கடிமலர் போவதாக இருக்கின்றது மென்மையான வாசனை தருகின்ற ரோஜா பூ மாதிரி மெத்துன்னு இருக்கு நமக்கு ஆனா இயமனுக்கு அது வந்து ஹார்ட் அட்டாக் வராமல் இருந்தது இயமனுடைய நெஞ்சில ஒரு உதை கொண்ட பொழுது அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படிப்பட்ட திருவடி அவன் பெரும் கருணையினாலே நம்முடைய உள்ளத்துல மெத்துன ஒரு பூ வச்ச மாதிரி இருக்குன்னு சொன்னா பெருமானுடைய எளிவந்த கருணையை மறவாதவர்கள் ஆகவே பெருமானுடைய எளிவந்த கருணைக்கு ஏற்ப தங்களை மிகவும் அடிமை பண்பினாலே தாழ்த்தி கொண்டவர்கள் அவர்கள் தான் மேலானிடத்துக்கு போவார்கள் அதனால தருக்குவர்கள் மேலானிடத்திற்கு போக மாட்டார்கள் பெருமானுடைய இந்த பெருங்கருணையை நினைத்து நினைத்து உருகி உருகி தங்களை மிகவும் தாழ்த்தி கொண்டவர்கள் அடிமை பண்பினாலே தங்களை மிகவும் அப்பர பெருமானைப் போல தங்களை மிகவும் தாழ்த்தி கொண்டவர்கள் அவர்கள்தான் அந்த வேளாண் உலகத்திற்கு செல்வார்கள் பைபிள்ல கூட சொல்றாங்க ஹி ஹூ எக்ஸால்டட் ஹிம்செல்ஃப் ஷல் பி அபேஸ்ட் ஹி ஹூ அபேஸ்ட் ஹிம்செல்ஃப் ஷல் பி எக்ஸால்டட் யார் ஒருவன் தன்னைத்தானே தருக்குகின்றானோ அவனை போட்டு மிதிச்சிருவான சாமி யார் ஒருவன் தன்னைத்தானே தாழ்த்தி கொள்கின்றானோ அவனை மிகவும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் வைப்பான் என்று சொல்லி அதுதான் இங்க சைவத்தினுடைய அடிப்படை கொள்கையே தான் பெருமானிடத்துல எல்லாம் பெருமானே என்று சொல்லி மிகவும் வந்து கீழான நிலையிலே தங்களை தன்னை தாழ்த்திக் கொள்வதனால்தான் ஜீவபோதம் போகும் தான் என்ற உணர்வே அற்றுப்போகும் வண்ணம் தன்னை மிகவும் தாழ்த்திக் கொள்ள வேண்டும் அவ்வாறு தாழ்த்திக் கொண்டதுதான் திருவாசகம் குருநாதர் வந்து குருநாதருடைய தகுதி எதுவுமே அந்த திருவாசகத்துல தெரியாது அவர் தன்னை வந்து ஒன்றுமில்லாதவன் ஒன்றும் போல நாயேன்னு சொல்றதுதான் தெரியும் என்ன காரணம் அதுதான் அவர் அடைந்த உயர்ந்த மேலான சிவநிலைக்கு வழி அவர் மிகப்பெரு பெரிய நிலையை அடைந்தார் உலகத்திலாம் அவர் தான் குருநாதர் நம்ம இறைவனே முடிவு பண்ணிருக்கிறார் திருப்பரந்தைய புராணத்துல உன்னை போன்ற குருநாதர் இல்லை அப்படின்னு பெருமானே சொல்றார் உன்னை போல் என்னை அறிந்தவன் இல்லை உன்னை போல் என்னை அறிந்தவன் இல்லைன்னு ஆத்மா சொல்றாருன்னா அதுக்கு காரணம் என்ன தன்னை அவ்வளவு தூரம் தாழ்த்தி கொண்டவன் நம்முடைய குருநாதர் ஒன்றும் போதான் அவையே வெய்ய குற்றொடுங்க உருங்கடி போதவையே உணர்வு உற்றவர் உம்பரும்பர் பெரும் பதமே அவர்கள் பெரும் உம்பரும்பர் பதமே அப்படி பெற்ற அந்த அடியார்கள் அந்த பெற்ற பதத்தை கைவிடுவார்களா நிகழ்விடுவார்களா பெருமானே என்னை போல பித்துக்குழி யாரும் கிடையாது உன்னுடைய திருவடியை பெற்று நான் கைவிட்டு விட்டேன் நிகழ்விட்டு விட்டேன் ஆனால் அவ்வாறு பெற்ற அடியார்கள் யாரும் உன் திருவடியை விட்டு நகரமாட்டார்கள் அவர்கள் திருவடி கீழே நிழல போல ஒட்டிக்கிடுவார்கள் திருவடிக்கீழ் வந்து அவர்கள் ஒட்டி கொண்டு விடுவார்கள். அடியார் பெயராத பெருமையனே பெற்ற திருவடியை விட்டு பிரியாது ஒட்டி கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட பெருமை கொண்டவன் இறைவன். அதாவது தன்னுடைய அடியார்கள் எந்த திருவடி இன்பத்தை நுகர்ந்தார்களோ அந்த இன்பத்தினை கட நேர பொழுதும் நுகராதிருக்க முடியாதவர்களாக பெருமானை விட்டு அகலமாட்டேன் என்று இருக பிடித்துக் கொள்கின்றார்கள். அப்படி அவர்கள் இருக பிடித்துக் கொள்கின்ற அந்த பெருமை யாருடையதுன்னா இறைவனுடையது. இறைவன் வந்து அவ்வளவு அட்ராக்டிவா இருக்க பெருமானுடைய அந்த திருவடி இன்பம் என்பது அகல விடாது அவர்களை ஆறாத இன்பமாக தாரா அருளின்றே தந்தாய் என்று பெருமானுடைய பெருங்குணை நினைத்தவர்கள் அறவே பெற்றார்கள். அவர்கள் அறவே பெறுவது என்பது அவர்களுடைய பெருமையா என்று கேட்டால் இல்லை, அது இறைவனுடைய பெருமை. எல்லா பெருமையும் இறைவனுக்கு தான். அந்த ஒரு கால் எம்பெருமான் எண்டென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாயோவாள் சித்தம் கழிகூற வீரொரு கால் ஓவாள் நெடுந்தாரை கண்பணிப்பு பாரொரு கால் வந்தனையாள் பின்னோரை தான் பணியாள் பேரறியர் கிங்கனே பித்ருவர் ஆமாறும் ஆறொருவர் அப்படிங்கிற இதெல்லாம் அப்படி இவ்வளவும் படிக்கும் போது காரைக்கால் அம்மையாருடைய பெருமையை எடுத்து சொல்லிட்டே வராரு. ஆனால் ஆறொருவர் இப்பண்ணம் அட்கொள்ளும் வித்தகர். இத்தனை பெருமையும் பெருமானுடைய பெருமை. அப்படிப்பட்ட அன்பை பெருமான் கொடுத்தான். ஒரு காரைக்கால் அம்மையார காரைக்கால் அம்மையாரா பண்ணினதே பெருமான் தான். அவைய பெருமானை விட்டு வெளியில எதுவும் இல்லை. எல்லா பெருமையும் கடைசியில யாற்ற போய் எல்லா நதிகளும் கடல்ல தான் போய் விழும். கடலிலிருந்துதான் கடல் நீர் தான் நதி நீரா வருது. கடைசியில நதி எங்க போய் சேருது? கடல்ல தான் போய் சேருது. அதுபோல எல்லா பெருமையும் இறைவனுக்குத்தான் சேரும் என்று பெருமையினை அடியார் பெயராத பெருமையினே அடியார்கள் முக்தி நிலை பெற்ற அடியார்கள் அந்த முக்தி நிலையை கை நெகிழ விடாது அந்த முக்தி நிலையிலேயே தொடர்ந்து துய்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் உன்னுடைய திருவுருள் சக்தியே அவர்களுக்கு சத்தியம் என்ற உணவாக சென்று கொண்டிருக்கின்றது. பெருமான் அவர்களை எப்பொழுதும் அருளை ஊட்டி வைத்திருக்கின்றான். அங்கு கைவிடாது வைத்திருக்கின்றான். அதனால்தான் அவனுக்கு அச்சுதன்னு பேரு. தன்னுடைய அடியார்களை கைவிட மாட்டான். சிவம் அச்சுதம் என்று சொல்லுங்கள். தன் அடியார்களை என்றும் கைவிடாதவன் அத பேராது நின்ற பெருங்கருணையை பேராது நின்ற பெருங்கருணை ஆட்கொண்டவர்களை கைவிடாது இருக்கின்ற கருணை பெருங்கருணை ஆட்கொள்கின்ற கருணை கருணை அவர்களை கைவிடாது இருக்கின்ற கருணை பெருங்கருணை. அது பெருமானுடைய பெருமையை தவிர அடியாருடைய பெருமை இல்லை. ஆகவே அடியார் பெயராத பெருமையினே என்று பெருமானை சொன்னார். மேவினார் பிரியமாட்டா விமலனார் இந்த கண்ணப்ப நாயனாருடைய அன்பை நம்ம உயர்வா சொல்றோம். ஆனா கண்ணப்ப நாயனார் தன்னை பத்தி உயர்வா சொல்லல. உன்னை பார்த்துட்டா ஒருத்தனால போக முடியுமா பெருமானுடைய பெருமையை தான் சொன்னார். மேவினார் பிரியமாட்டா விமலனார் அவருக்கு அடுத்தது இன்னும் பாவியன் பிரிந்தேன் அதனால இதை கண்டேன் தன்னைத்தானே பாவிய வந்து கொஞ்ச நேரம் பிரிஞ்சு போனேன் அதனாலதான் பெருமானுடைய கண்ணில் ரத்தம் வருது. நான் பிரியாது இருந்திருந்தேன்னா பெருமானை காப்பாத்தி இருப்பேன் அன்பினால சொல்ற. நான் பக்கத்திலே இருந்திருந்தேன்னா பெருமான் கண்ணில் யாரும் குத்தாம பாத்துட்டு ஜாக்கிரதையா இருந்திருக்கு. நான் கொஞ்ச நேரம் பிரிஞ்சு போயிருந்தேன் இப்ப பெருமான் கண்ணில் ரத்தம் வந்துருச்சு. தேவினார் பிரியமாட்டா விமலனாருக்கு அடுத்தது என்னும் பாவியே என்னுடைய பாவத்தினால் இதனை கண்டேன். அதுபோல பெருமான் தன்னுடைய அடியார்களை ரெண்டு பிறந்து பிரிக்காத பெருமை கொண்டவர்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழ் இசை. பாடல்: தோரடு நூலிழை. பாடியவர்: யாழ்ப்பாணம் அளவையூர் சதாசிவம் நித்யானந்தம் போதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்செட்டம்பலம் சுந்தரமூர்த்தியினர் அருள் செய்த தக்கேசி பண்ணிலே அமைந்த 4 திருப்பதியம் திரு வாழ்வழி புத்தூர் பண்வரிசைப்படி 57 திருப்பதியம் திருச்செட்டம்பலம்.

0: சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகநாயனார் திருவாய் மலர்ந்தருளிய 49வது திருப்பதிகம், திருப்படையாட்சி தில்லை சிதம்பரத்தில் அருளிய இப்பதிகம் சீவோபாதி ஒழிதல் என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் பாடியருளிய இப்பதிகம் மோகனமாகிய பண்ணில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது.

0: ஓம் சிவாய நமஹ. சைவந்தாத்தார்கள் அன்னீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய
1: நமஹ். என்னையும் அவருடைய பிச்சனை என்ன இருக்க, ஒண்ணு கேவலமாக இருப்பவர்களை கூட அவன் கருணையினால் ஆளுகின்ற பித்தன். பித்தன்னா இந்த ஆளுவதுதான் அவனுக்கு பித்து, வேற எதுவும் இல்லை. அதே தான் எனக்கு இப்படி எல்லாம் ரொம்ப அருமை. எனவே பழித்திலேன் உன்னை என்னை ஆள் உடைப்பாதம் போட்டு பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போட்டி. அருமை அருமை. பிழைத்தவர் பிழைத்த யாரெல்லாம் பிழைத்தன, தவறு செய்தவர்கள், இந்த தவறு செய்வருடைய அந்த தீய பண்புகளை எல்லாம் பெரியவராயிருப்பவர்கள் பொறுப்பார்கள். அதனால் நீயும் பெரியவன், நானோ சிறுமை செய்கின்றவன், என்னை நீ பொறுத்துக் கொள்ள வேண்டும். என்ன திருக்குறள் என்ன இருக்குது, அற்றமறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும். இந்த பிரத்யாத்த குற்றம் கண்டதுன்னா அதெல்லாம் அப்படியே ஜீரணத்திட்டு போகுமா பெரியவங்க. ஐயா அப்படி சொன்னாங்கன்னு பண்புகளை வைத்து வளர்க்கறதுல இங்க பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை. இதெல்லாம் படிக்கும்போது நீங்க ஒரே படிக்க வேணாமே. பணியுமாம் என்றும் பெருமை ஒரே சொல்லியாச்சு, அவ்வளவுதான். சிறுமி அணியமாம் தன்னை. அருமையா இந்த ஒன்னே முக்கால வச்சு விளையாடிட்டு போச்சது. ஏன்னா இந்த நீளமான பாட்டு படிச்சு அதெல்லாம் படிக்காது. ரொம்ப நான் மேல நாலு சீர் கீழே மூணு சீர் போட்டு ரொம்ப சுருக்கமா சொல்லி வைத்தார் படிப்பான்னு நினைச்சாரு. நினைத்தார் உற்றுடும் இப்படி சொன்னாலாவது படிப்பார்னு நினைச்சாங்க சிவசிவ. அதுக்கு மேல நம்ம சொல்ல தெரியல அல்லவா. எனவே பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி. பெரியவராக இருக்கிற நீ பெருமானி, நான் சின்னவன், எது செய்தால் பொறுத்து கொடுப்பா. ஒழித்திடு இவ்வாழ்வு போற்றி. இந்த வாழ்வு மட்டும் எனக்கு வேணாம் சாமி, நீட்டிக்க கூடாது. உம்பர் நாட்டு எம்பிராணி, தேவர்க்கெல்லாம் தேவனாக இருக்கின்ற பெருமானி இப்படி எனக்கு செய்ய வேண்டும். எம்பிரான் போற்றி எனக்கு தலைவன், வானத்து அவரவர் ஏறு போற்றி. வானத்து அவரவர் ஏறு போற்றி. நீங்க வானத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னன்னு கேட்டா, ஐயா உனக்கு வந்து யார் யா தலைவன் சொன்னா சரி, எனக்கு தலைவன் சிவபெருமான் தான், எனக்கு தலைவன் சிவபெருமான் தான், ஏறுன்னு சிவபெருமான். ஏன்னா ஏறுங்கிறதுல போய் சொல்லலாம் அப்படி சிவபெருமானே. நேரலை திருக்குறள் கிடைக்கிறோம், படை குடி கூழ் அமைச்சு ஆறும் உடையான் அரசரும் ஏறு. யார் சொன்ன, படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் யாரானார், அரசரும். எனவே ஏறு போற்றி. எனவே இந்த வளை எதுக்கு மேற்கோள் காட்டுறதுன்னா, புலமையை காட்டல. இப்ப என்ன புலமை இருக்கு கத்திரிக்கா புலம் ஒண்ணுல, இப்படிப்பட்ட ஆட்சிகளும் அந்த அருமைப்பாடும் வழி வழியாக நமக்கு வந்தது. அதற்காக அப்போ நல்லவர்ல கூட சொல்ல முடியல, சிங்கம் அல்லது அவரு அப்படி, அதான் சிங்க ஏறு அல்ல பாவது அப்படிங்கிறது. சொல்ல முடியல என்னையா அவரு உடனே போய் நம்ம சிங்கம் இருங்க, அவர் ரெண்டு கால் தான் இருக்குது, நாலு கால் இருக்க வால் இருக்கான்னு கேட்பான். சிங்கம் என்ன பொருள் அப்படின்னு இருக்கும். அது போல இங்க ஆறும் உடையான் அரசருள் ஏறு என்றார் யாரு, நம்முடைய திருவள்ளுவர். இங்க ரொம்ப அருமையாக இங்கேயும் ஏறு என்றார். நம்ம பருதியார்னு ஒருத்தர் உழைந்தனாரு, அதுக்கு என்னமா அந்த காலத்திலேயே இந்த மொழியெல்லாம் இருந்து தான் தொலைஞ்சிருக்கு. என்ன பண்றது, அவர் நல்ல வடமொழி வச்சு ரொம்ப எழுதுவார், வடமொழி ரொம்ப சேர்த்து எழுதுவார். நல்ல அருமையான தமிழ் தானே இது, ஆறும் உடையான் அரசருள் ஏறுன்னு தானே இருக்கு. ஏறுங்கிறது அருமையான தமிழ். இவை யாரும் உடையான் அரசரு ரிஷபம் என்றவாறு அவர் உறவா, இவை யாரும் உடையான் அரசருள் ரிஷபம் என்றவாறு. ரிஷப வாகனம் அவரு முருகா. எனவே எம்பிரான் போற்றி வானத்து அவரவர் ஏறு போற்றி, அந்த ஏறுன்னு சொன்ன உடையான் அரசருள் ஏறு என்ற சொல்லு வராமல் இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? இருக்கிறது. இந்த ஆறு உடையவன் தான் உண்மையிலேயே ஒரு அரசருள் அரசனாக சிங்கம் என்று சொல்லணும். இப்ப படை இருக்கணும், குடி இருக்கணும், கூழ் இருக்கணும், அமைச்சு இருக்கணும், நட்பு இருக்கணும், அறம் இருக்கணும். இந்த ஆறும் உடையவன் தான் அரசருள் அரசன் என்று சொன்னான். இன்னைக்கு மேல இந்த முன்னேற்றத்திலையும் ஐயா இந்த ஆறுல இன்னொன்னு இருக்கணும்னு ஒண்ணு சேர்த்து சொல்லுங்களேன் பார்ப்போம். எதை எங்க திருவள்ளுவர் விட்டுருக்காருன்னு பார்ப்போம். இன்னொன்னு இருக்குன்னு ஏன் அதை விட்டுட்டாரு அப்படி என்று சொல்லுங்களேன் பார்ப்போம். அல்லது இந்த ஆறுல ஒன்னு மைனஸ் பண்ணலான்னு சொல்லுங்க. அஞ்சு இருக்கலாம். என்னைக்கு கீழ மூவில சொன்னான் ஒரு புண்ணியம். அமைச்சு நாடு அறம் பொருள் படை நட்பு என்பதே முறையாயினும் செய்யுளாதலின் மாறிக்கூறினான் சிங்கம் அல்ல. ஒண்ணுக்கே அவனுக்கு இத்தனை பல்கலைகளும் டாக்டர் கொடுக்கணும். இத்தனை பல்கலைகளும் எது முறை? அமைச்சு நாடு அல்ல அறம் பொருள் படை என்பதே முறையாயினும் செய்யுளாதலின் நடைபெறலாம். ஏ நீங்க படை கூடி கூட வச்சுன்னு பாத்துட்டு உள்ள போய் நீங்க முதல்ல படையா இருக்குது இல்ல இல்ல. அரசன் சொல்ற 25 அதிகாரத்துல அடுத்த 10 அதிகாரம் அமைச்சு அப்புறம் தான் நாடு. நாடன்ப நாடா வளர்த்த நாடு அல்ல நாட வளர்ந்து. இதுக்கு மேல ஒரு நாட்டை பத்தி என்னைக்கு இனி அல்ல இந்த நூற்றாண்டு 500 போட்டுங்க. எது நாடு சார்? நாடு என்ப நாடா வளர்த்த எந்த ஒன்றிற்கும் அடுத்த நாட்டுல நம்ம விரும்பக்கூடாது. அப்ப தன்னிறைவு பெற்ற நாடாரு. தன்னிறைவு உணவா, கோதுமையா, மிளகாயா, அப்படி. அதே போல படைக்கருவிகளில என்னென்ன படைகள் வேணும் அது, அது போல உடைகள்ல என்ன வேணும், நாட்டு வளத்துல என்ன வேணும், நாடா வளர்த்த நாட வளர்ந்த நாடு ஒரு சிலிப்பு கொடுத்துட்டான். ஏன்னா திருக்குறள் அதுலயே முடிஞ்சு போச்சு. நாடன்ப நாடா வளர்த்தனும் என்று சொன்னாலே போதுமானது. ஒரு சிலிப்பு கொடுத்தான். சில நாடுகள் அடுத்தது எதிர்பார்க்குதுன்னு நாட வளர்ந்த நாடு நாடல்ல அந்த சிலிப்புக்காக பதில் சொன்னது. ஆமா யாரோ ஒருத்தன் கொடுத்துருக்குறான் இல்லைன்னா வெறும் போதுமே நாடா வளர்த்தன நாடன்ப என்னமோ சொன்ன மனுஷன். இதெல்லாம் பிற மொழிகளில் இருந்தால் இன்னைக்கு எங்கெங்கயோ அவன் கூற இதுக்காக சொன்ன ஏறு என்பதற்காக சொன்ன கொம்பரார் மருங்குல் மங்கை கூற எம் நீர வெண்ணீர போற்றி கொம்பரார் மருங்குல் உமையம்மையோடு கூடியிருக்கிற கூற வெண்ணீர போற்றி வெண்மையான திருநீர் அணிந்திருக்கிறான். செம்பிரான் போற்றி சிவந்த நிறமுடையவன் தில்லை திருச்சிற்றம்பலவ போற்றி பொருள் வேண்டாம் உம்பரா போற்றி என்னையாளுடைய ஒருவ போற்றி என்னை எல்லாம் அடிமையாக கொண்ட ஒப்பற்றவனி ஒருவங்கிறது இங்க ஒப்பற்றவனி என்று பொருள் செய்யணும். ஏன்னா ஒருவன் என்பது ஒப்பற்றவனி எனக்கு வணக்கம். ஒருவனே போற்றி ஒப்பில் அப்பனே போற்றி ஒப்பில்லாதவன் தனக்கோமை இல்லாதான் திருவள்ளுவர் அல்லவா. ஒப்பில் அப்பனே போற்றி வானோர் குருவனே போற்றி தேவர்களுக்கெல்லாம் குருவன் குருமூர்த்தியாகவும் இருந்த அருள் செய்கின்றான். எங்கள் கோமல கொடுந்து போற்றி எங்க அம்மாவோடவே இருக்கிற தந்தையாக இருக்கிறாய் அம்மையப்பராக இருக்கிறாய். வற்று என்று என்னை நின்பால் வாங்கிட வேண்டும் போற்றி. இங்கே திருப்பெருந்தூர்ல எத்தனை நாள் நான் சொன்னேன் கொஞ்ச நாள் தான் பொறு என்று சொன்னேன். எனக்கு அதுவே பொறுக்க முடியல. என்னை மெதுவாக வருகை என்று என்னை வாங்கிட எங்க இந்த மண்ணுலகத்திலிருந்து அந்த விண்ணுலகத்திற்கு வாங்கிட வேண்டும். வாங்குமாறு நீதான் செய்யணும். வாங்கிட வேண்டும் போற்றி தருகனின் பாதம் போற்றி உன் திருவடிதான் எனக்கு வேணும். தமியனி என் தனிமை தீர்ந்தே தீர்த்தே நான் தன்னந்தனியா இருக்கிறேன். என்னை நான் இந்த தனியா இருக்கிற எனக்கு உன் திருவடி கிடைச்சாதான் துணை. வேற எது துணையே இல்லப்பா. சொற்றுணை வேதியன் சோதி வானவன் கற்றுணை பூட்டியோர் பொற்றினை திருந்தடி பொருந்த கைத்தொட கற்றுணை பூட்டியோர் கடலை பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயது. எனக்கு ஒரு துணை வேணாமா சுவாமி? தனியா எத்தனை நாள் இருக்கு? அப்போ இப்ப நமக்கெல்லாம் இப்ப துணையா இருக்கிற துணையெல்லாம் துணையாகாது. ஏன்? இந்த துணை நமக்கு என்ன இடைஞ்சல் இருக்குதோ அத்தனை இடைஞ்சல் உடைய துணைகளாக நாம் இருக்கிறோம் எல்லாருமே. அப்போ நமக்கு இருக்கிற இடைஞ்சலோ துன்பமோ இல்லாமல், ஆனா நமக்கு வேண்டிய இன்பமோ நன்மையோ கொடுக்க முடியாத ஒரு துணை வேணும். அந்த துணை எது? நற்றுணையாவது நமச்சிவாயவே. வருக என்று நின்று நின்பால் வாங்கிட வேண்டும் போற்றி, தருக நின் பாதம் போற்றி தமியனின் தனிமை தீர்த்தே. தனிமைனா எனக்கு துணையாக இருக்கும். உன் திருவடி வந்தாதான் எனக்கு துணையினர். அதான் சொற்றுணை வேதியன் இதுல அருமையா இருக்கு. தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்ப போற்றி. ஏப்பா இது ஒரு அருமையான, இது மாதிரி இருக்கிற இடம் ரொம்ப குறைவு இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனா அவளை எனக்கு தெம்பில்லை. ஏன்? 12 திருமுறை எப்படி அத்தாரிட்டியா? என்ன படிச்சிருக்கிறான்? ஒண்ணும் இல்லைல்லவா. அதனால இந்த மாதிரி சொன்னது இங்கதான் போல் தோன்றுது. இன்னும் பொறுத்திருந்து பார்க்கணும். தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரின் அன்ப போற்றி. யார் எந்த அடியவன் ஒருவன் உன்னிடத்துல முடிந்த அன்பு, இதுக்கு மேல எந்த யார் எந்த ஆன்மாவும் செலுத்த முடியாத அன்பு, முழு அன்பு அவர்களுக்கு, அவங்க செலுத்தின அன்பை விட நீ அன்பாக இருப்பாய். அன்பாய அன்பர்க்கு இவ்வளவுதான் முழுமையாக செலுத்த முடியும் என்ற அளவில் செலுத்தின ஒரு ஆன்மாவுக்கு அந்த ஆன்மா செலுத்திய அன்பை விட நீ அவருக்கு அன்பாயிருப்பாய். அப்ப நாம் செலுத்துகிற அன்பு எத்துணை போயினும் அவன் செலுத்துகிற அன்புக்கு ஈடாகாது. தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்ப போற்றி. அவரை காட்ட அன்பனாக இருக்கிறார் பெருமானுடைய கருணை, அளவிறந்த கருணை. பின்னால வள்ளலார் சொன்னாரே தனிப்பெரும் கருணையினாரே, தனி கருணை பெருங்கருணை. இந்த தனிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஒப்பற்றன்னு அர்த்தம். அவ்வொப்பற்ற கருணை பெருங்கருணை. இதுக்கு மேல ஒரு கருணையை ஒருத்தரால செய்ய முடியாது. அதான் தனிப்பெரும் கருணை. தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்ப போற்றி. தனிப்பெரும் கருணைங்களா. அவர் சொல்லால் சொன்னால் இந்த சொல்லால் சொல்லுங்க. ரொம்ப அருமை. பேர்த்தும் என் பொய்மை ஆட்கொண்டு அருளிடும் பெருமை போற்றி. இன்னொன்னு என்னன்னு கேட்டா, நான் எவ்வளவோ இடையிடையே பொய்மையாக இருக்கிறேன். ஆனா அந்த பொய்மை, இந்த பொய்மையாகிய உடலோடு, பொய்மையாகிய உலகோடு, பொய்மையாகிய உணர்வோடு எல்லாம் இருக்கிறேன். இருந்தா கூட அவற்றை எல்லாம் நீ மன்னித்து மன்னித்து மன்னித்து மன்னித்து அருள் செய்யறே தவிர, அதுக்காக நீ வந்து என்னை காழ்போய் செய்யலப்பா. அது உன்னுடைய கருணை. பொய்மை என் பேர்ந்தும் என் பொய்மை ஆட்கொண்ட அருளிடும் பெருமை போற்றி. வார்ந்த வார்ந்த நஞ்சு ஐன்று வானோர்க்கு அமுதம் ஈ வள்ளல் போற்றி. தேவர்களுக்காக நீ விஷத்தையும் உண்டாய். ஆர்த்த நின் பாதம் போற்று பாதம் நாயேற்கு அருளிட வேண்டும் போற்றி. ஆர்ந்த நின் பாதம், இந்த ஆன்மா எங்கே ஆறுதல்னா பொருந்தணும்னா திருவடியில தான் பொருந்தும். வேற எங்க இது பொருந்த வேண்டிய இடமே எங்கே? அங்கேதான். திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறேன், 7 திருக்குறள் திருவடி பற்றி சொன்னார். 10 திருக்குறள், 7 திருக்குறள் திருவடி. அதனால வேண்டுதல் வேண்டாம இலான் அடி சேர்ந்தார்க்கு ஆண்டு விடும்பையில, தனக்குமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கெல்லாம் மணக்கு வலை மாற்றுகிறது. கடைசியில பிறவி பெருங்கடல் நீந்துவர் இறைவனடி சேர்ந்தார், சேராத நீந்த போட. இப்படி அப்படிப்பட்ட திருவடி மிகச்சிறந்த திருவடி. தருக நின் பாதம் அல்ல, வாழ்ந்த ஆர்ந்த நின் பாதம் நாயேற்கு அருளிட வேண்டும் போற்றி. போற்றி இப்புவனம் நீதி காலோடு வானமானாய். முன்ன சொன்னதுதான், இந்த என்வகை பொருளாகவும் இருக்கின்ற பெருமானே உனக்கு வணக்கம். போற்றி எவ் உயிர்க்கும் தோற்றமாயினி தோற்றமில்லாய். அது உன்னுடைய பெருமை. எல்லா உயிரிலும் தோற்றுவதற்கு ஒரு காலம் உண்டு. கிபியா கிமுவான்னு கேக்குறீங்க. பெருமான் தோன்றியது கிபியா கிமுவா அப்படின்னு கேக்குறேன். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி. அதுக்கு ஆதினு ஒண்ணு இருந்தாதான் அந்தம், அந்தம்னு இருந்தாதான் ஆதி. ரெண்டும் இல்லப்பா. ஆனா அதுக்கு நேர் மறுதலையா இந்த ஆன்மாக்களாகிய உடம்புக்கு ஆதி அந்தம் உண்டு. ஆதி அந்தம் உண்டு, நம்ம டிஜில உட்கார்ந்து இருக்குது அல்லவா எப்ப போ. ஆகவே அப்படி இருக்கிற பெருமான் போற்றியல்லா எவ்வுயிர்க்கும் தோற்றமாய் நீ தோற்றமில்லாய். எல்லா உயிரினும் இந்த உடம்போடு கூடி வாழ்வதற்கு நீ அருள் செய்த, ஆனா உனக்கு ஒரு தோற்றம் இருப்பதில்லை. தோற்றம் என்றேல் மரணம் என்று அல்லவா. அதனால அது யார் சொன்னது? சுந்தரம். தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு, துயரமனை வாழ்க்கை. இங்க தோற்றம் இல்லை, மரணம் இல்லை. தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு, துயரமனை வாழ்க்கை. இன்பம் உண்டேல் துன்பம் உண்டு, ஏழைமனை வாழ்க்கை. இதெல்லாம் ரொம்ப அருமையான தனித்தன் சொல். திருமதி மாநாடு நடத்தினும்போது இந்த மாதிரி ஏதேனும் தாளில் எழுதி ஒட்டும்னு சொன்னா இதெல்லாம் ஒட்டணும். போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராய் ஈரின்மையானாய். அது போல இந்த உலகத்திலே கூட எல்லா உயிரினும் அந்த உடம்பை நீக்குகின்ற பொழுது, நான் வேணும்னே சொல்றேன், எல்லா உயிரிலும் உடம்பை நீக்கும் போதுன்னு சொல்றது, எல்லா உயிரிலும் போன போதுன்னு சொல்றத. ஏ உயிர் என்றும் அனாதி. சைவ சித்தாந்தம் என்ன சொல்றது? கடவுள் பெருமானே நீ எப்படி ஆதி அந்தம் இல்லாதவனோ அது போல இந்த ஆன்மாவில் இந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஆன்மாவும் ஆதி அந்தம் இல்லாதது. இப்ப எது ஆதி அந்தம் உடையது? இந்த உடம்பு பாழா போன உடம்பு தான் ஆதி அந்தம் உடையது. இது ஒரு காலை இல்லை, அந்த உயிர் என்றும் இருக்கு. அப்போ ஆண்டவனும் என்றும் இருக்கிற ஆதியம் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி. இந்த உயிரும் ஆதியம் அந்தமும் இல்லா அரும்பெரும் உயிர். இந்த உயிரை பிடிச்ச சனியனும் ஆதியம் அந்தமும் இல்லா அரும்பெரும் சனி. எது? பாசம். எனவே மூன்றும் அனாதி என்று நம்முடைய சித்தாந்தம் சொல்லுகிறது. பதிபசுபாசம் எனப்பகர் மூன்றில் பதியனை போல் பசுபாசம் அனாதி. திருமூலம் திருமந்திரம். எப்படி பதியாக இருக்கிற தலைவன் அனாதியோ அதுபோல இந்த பசுவாகிய உயிரும் பசுவை பிடித்திருக்கிற பாசமாகிய அந்த தனியனும் கூட அனாதிதான். இது மாதிரி சித்தாந்த சாஸ்திரத்தை திருமுறைகள்ல வழி பார்க்கும்போது திருமூல திருமந்திரம் தான் முத முதல் சொல்லி. அப்படிலாம் கொடுத்து நம்ம தலைப்பு பேசணும்னா திருமந்திரத்தில் சைவ சித்தாந்தம்னு சொல்லணும்னா ஏன் சிவசிவ திருமந்திரத்தில் திருவைந்தெழுத்து என்ன? திருமந்திரத்தில் யோகம் கொண்டுட்டாங்க. திருமந்திரத்தில் உபாசனை, அது எந்தெந்த வடிவில அந்த மாதிரி அந்த அமைப்புகள் ஆறா சக்கரங்கள் அமைத்து அதுல மந்திர மந்திரங்களை உள்ளே அமைத்து எப்படி உபாசனை பண்ணுன்றது, அது வேற எந்த திருமுறையும் இல்லை. சத்தாம் திருமந்திர தான், திருமந்திரம் மட்டும்தான் இருக்கு. அதனால இப்ப நமக்கு விளங்கவும் இல்லை. இப்போ எப்படியெல்லாம் நம்ம திருவைந்தெழுத்து சொல்றோம், திருவைந்தெழுத்தினுடைய கூறுகளாக சிற்சில அந்த மேல இருக்கிற அந்த பீஜங்கள்லாம் வைத்து இன்னென்ன மாதிரி சக்கரங்கள்ல வைத்து அது வழிபாடு செய்யணும்ன்றது, அது அந்த ஒரு திருமுறை தான் சொல்லுகிறது. திருமூல திருமந்திரம் தான். அதை வல்லுநர் இப்பொழுது யாரும் இல்லாமையினாலே அப்படியே புதுதில பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சிவசிவ சிவய கன்னத்துல போட்டு பல கருத்து ஒண்ணும் முடியல, அறியாது, கடினமா இருக்கு. சரி, இப்படி எல்லாம் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராயிரின்மையானாய் போற்றி ஐம்புலன்கள் இன்னை புணர்கிலா புணர்கயானி. எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஐம்புலன்கள் இந்த தீமைக்கு இந்த ஐம்புலன் சரியா வருதே தவிர ஆனா உனக்கு வந்து வரமாட்டேங்குதுப்பா. சில சமயங்கள் ஞானிகள் ஆகிய உங்களுக்கு வருது, எங்களுக்கு இங்க வருது. இந்த ஐந்து புத்தி என்ன பண்ணுதுன்னு கேட்டா இருக்கிற என்னைக்கு ராத்திரி என்ன பண்ணேன், ஓ சரி தப்பாத்தான் போட்டியா, என்ன வச்சிருக்கேன், ஆமா தினமும் என்ன வைக்கிறது, சக்கரை தொடர்பு தின்னுங்க அப்படின்னு சக்கரை தொடர்பு தின்னுங்க. ஒரு நாளைக்கு கொஞ்சம் அதில் பாலை ஊத்தேன், அது சர்க்கரை போடேன், ஒரு நாளைக்கு வேற எதுன்னு. இப்படி இந்த சுய ஒளி ஊறு ஓசை நாற்றம் எல்லாம் இந்த ஒளியில் வழிபட்டு இருக்க தவிர இந்த சுய ஒளி ஊறு ஓசை நாற்றம் எல்லாம் அந்த அருள் வழிபடும். அது நம்முடைய ஊழ், அவையெல்லாம் நீங்கணுங்கிறார். இதுதான் நாம் இதுவரை படித்த எந்த பகுதியிலே காருண்யத்திற்கு இறங்கும் பெருமானுடைய காருண்யம் வேண்டும் என்று இறங்குகிறார். இப்பொழுது ஆனந்தத்து அழுந்தல். பெருமான் அது மாதிரி அவன் நாம் வேண்டுமாறு அவன் கருணையை தந்துவிட்டால் அது பெரிய ஆனந்தம் உயிரளுக்கு. அந்த ஆனந்தத்தில் அந்த ஆன்மா அப்படியே அழுந்தி நிற்கும், அதிலேயே தோய்ந்து நிற்கும். அதை பற்றி சொல்லுகிற பகுதிதான் உணர்ப்பத. இது ஒரு தனி சந்தம், இந்த இந்த பதியம் மட்டும் அது என்னமோ தெரியல, இந்த ஒரு தனி பதியம் மட்டும் ஒரு தனி சந்தம் உடையது. புணர்ப்பதொக்க எந்த என்னை ஆண்டு பூன நோக்கினாய் புணர்ப்பதன்றி தந்த போது நின்னுடன் நின்னிதாம்
2: உணர்ப்பதாக அன்றிதாக அன்பு நின் கடற்கனி உணர்ப்பதாக அங்கனான புங்கமான போகமி.
1: இந்த மாதிரி சந்தத்தை நீங்க மற்ற பார்த்து போனதுல படிச்சு பாருங்க.
2: போட்டி இப்புவனம் நீத்தி காலோடு நடக்கல.
1: பின்னால் அடுத்ததுல
2: பிச்சு கேடு பொய்க்காகாதின்றெங்கன்
1: நடக்கல. முன்னும் பின்னும் நடக்கல. ஏன்னா இது மட்டும் ஒரு தனி சந்தம்.
2: எல்லாம் பாருங்க. போகம் வேண்டி வேண்டிலேன் புறந்தராதி இன்பமும் ஏகனின் கடல் இணையலாதிரேனின் எம்பிரான் ஆகும் இண்டு கம்பம் வந்து குஞ்சி எஞ்சலிக்கனே ஆக எங்கை கண்கள் தாரை ஆறதாக ஐயனி.
1: இப்படி ஒரு சந்தத்தை எப்படியோ திருவாசத்துல அந்த 51 தலைப்புல இது ஒரு தலைப்பு, இது ஒரு தலைப்பாக வேற எங்க அப்படி இல்ல.
2: உணர்ப்பதொக்க எந்த எண்ணெய் ஆண்டு பூன நோக்கினால் நோக்கினாய் எந்த எண்ணெய் ஆண்டு
1: எப்படி நோக்கின
2: புணர்ப்பதொக்க பூன நோக்கினாய்.
1: இந்த ஆன்மாவை நீ வந்த அன்னைக்கு அருள் செய்த பொழுதே பார்த்த பொழுதே என்ன செய்றாய்? இந்த ஆன்மா தன்னோடு புணரணும், சேரணும். அப்படி சேர வேண்டும் என்ற திருவருள் உள்ளத்தினால்தானப்பா நீ செய்தே என்னை நோக்கணும். இல்லைன்னா என்ன நோக்க, என்னை நோக்காம இருந்தா முன்னே சொல்லியிருக்கிறேன், நேராக எடுத்துட்டு போயிருப்பேன், குதிரை வாங்கியிருப்பேன், நேராக கொண்டு அர்த்தங்கிட்ட விட்டுருப்போம். ஆமா, இந்த மாண்புமிகு அமைச்சரே நீடு வாழ்க, அருமையா இப்படிப்பட்ட அமைச்சர் அல்லவா இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஓரிரு மாதங்களுக்கு பின்ன என்ன பண்ணிருப்பார்? என்ன நம்முடைய மாண்புமிகு அமைச்சருக்கு திருமணமே என்ன ஒண்ணு ஆகல, இந்த தரம் திருமணம் ஆயிடணும் என்று சொல்லி திருமணம் ஆக வைத்து ஆடி மாசம் ஆடிக்கு மாமா வீட்டுக்கு போய் தீபாவளிக்கு மாமா வீட்டுக்கு போய் கழுத்த இருக்கலாம் அல்லவா, இப்படி இருந்திருப்பார். அது இந்த நோக்கிய நோக்கம் இந்த ஆன்மா தன்னை சார வேண்டும் என்றுதானே நினைத்தீதப்பா, அது செய்ய வேணாமா என்று கேட்கிறார்.
2: உணர்ப்பதொக்க எந்த எண்ணெய் ஆண்டு பூன நோக்கினாய் உணர்ப்பதன்றிதென்ற போது நின்னுடன் நின்னிதாம்.
1: எந்த ஒன்றிற்காக நீ என்னை வந்து நோக்கி என்னை நோக்கி நீ அருள் செய்தாயோ அது எனக்கு செய்யலையப்பா. என்ன பிரிந்தல்லவா இருக்கிறேன் நான், உன்னோடு புனந்தல்லவா இருக்கணும், அதுக்குத்தான் என்னை நோக்கினாய். அது இல்லாத போது எனக்கு என்ன ஒரு பயன் இல்லாம இருக்கேப்பா என்று சொல்லி வேண்டுகிறார்.
2: உணர்ப்பதன்றிதென்ற போது நின்னோடென்ன எண்ணிதாம் உணர்ப்பதாக அன்றிதாக அன்பு நின் கடற்கனி உணர்ப்பதாக அங்கனால புங்கமான போகமே.
1: சரி, நீ அன்னைக்கு நோக்கினது நீதான், நீ உண்மையாவே அந்த நோக்கியவாறு எனக்கு அந்த உன்னை உன்னை உன்னுடைய அந்த தெரு அந்த உணர்வோடு கூட்டி உன்னோடு நான் புணர்படியாக செய்யாம செய்யறதும் நீதான். அதனால சாமி நான் வந்து உன்னை அடையறதுக்கு தகுதி இருக்கோ அடைய முடியாம தகுதி இருக்கோ, உன் மேல இருக்கிற அன்பையாவது எனக்கு குறையாம கொடு சாமி, அன்பை கொடு.
2: அதுதான் அம்மையார் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவ அமைய வேண்டும்.
1: பெருமானே உன்னிடத்திலிருந்து இன்னைக்கு இருக்கிற அன்பு என்னைக்கும் கொஞ்சம் கூட மாறாம இருக்கும்.
2: வேண்டி பின் வேண்டுகின்றார்
1: அப்ப இன்னொரு வர வேணும் சுவாமி,
2: பிறவாமை வேண்டும்.
1: அப்போ எனக்கு உண்மையில அன்பு வேணும், இன்னொன்று இனிமே பிறக்கக்கூடாது.
2: சரி, நான் கேட்கிறேன் என்னுடைய ஊழ்வினை ஒரு கால் இன்னும் பிறக்கும்படியாக இருக்குமானா?
1: என்ன செய்யறதுன்னு
2: அந்த ஊழ்வினை நீக்க முடியாது, என்ன பண்ற? மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும்.
1: அப்படி ஒரு கால் பிறப்பு இருந்ததுன்னு சொன்னா நீ என்ன மறக்காமையாவது இருக்கு.
2: இன்னும் வேண்டும்
1: ஏண்டா ராஜா போதுமானு கேட்டாரு, போதுமானு தான் கேட்டு வர்றாங்க இப்போ பாத்தீங்களா, போதுமா என்ன வேணுமான்னு தான் கேட்கிறாங்க பாத்தீங்களா, இங்கே இருக்குது.
2: அத இன்னும் வேண்டும்
1: அப்படிங்கிறீங்களா, ஆனந்தது இன்று பாலை குறித்தது.
2: எனவே உணர்ப்பதாக அன்றிதாக அன்பு நின் கடற்கனியும்
1: அதனால உன்னை கூட்டினாலும் சரி கூடாம இருக்கும்படியான புண்ணியம் இருந்தால் இழப்பு இருந்தாலும் சரிப்பா, ஆனா அன்பாவது எனக்கு உன்னை விட்டு மாறாமல் என்று கேட்கிற அந்த இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகிறார் என்று சொல்றாரே அது போல இரவாத இன்ப அன்பு வேண்டும். கூட பேசிட்டு இருந்தோம் இந்த 11 திருமுறை நமக்கு அதிகமாகவே செஞ்சது கிடையாது. 11 திருமுறை ஏன் கேட்டா 11 திருமுறையில 10-11 பேர் பாடியிருக்காங்க, அம்மா பாடியிருக்காங்க, சேரமான் பெருமாள் நாயனார் பாடியிருக்கார், திருமுருகாற்றுப்படி அதுலதான் இருக்கு. சங்கலக்கியங்களில் ஒன்றாக இருக்கிற திருமுருகாற்றுப்படி அங்க இருக்கு.
3: ஒரு நூல் தனியின் உலக ஒன்று இருக்கு. அப்புறம் கண்ணப்ப தேவர் திருமரம் ரெண்டு ஒருத்தருக்கு ரெண்டு பேர் பாடினாங்க. அப்புறம் நம்ம நம்பி ஆண்டார் நம்பிகளுடைய நூல்கள் 10 நூல்கள் வேண்டிய நூல். அப்புறம் கபில தேவர் பாடியது, அதிராடிகள்னு ஒருவர் பாடினது, இதெல்லாம் நமக்கு வந்து ஒன்றும் இதுக்கே வரல. பட்டினத்தார் பாடினது எல்லாம் இருக்கு. 11 திருமுறை அப்படியே தொடாத பகுதியாகவே போகுது. 10 திருமுறை இப்ப கொஞ்சம் கொஞ்சம் தொடறாங்க திருமந்திரம், ஆனா 11 தொடவே இல்லை, அப்படியே போகுது. பாத்தீங்களா இந்த குரலை சொல்லலாம். பாத்தீங்களா இது பாலையாக இருந்தது, இங்க தடிர்த்துது, எங்க திருவண்ணாமலையில பொறுத்திருந்து பாருங்கள். இந்த இரவாத இன்ப அன்பினை இங்கு வேண்டுகிறார் நம்முடைய மணிவாசகர். போகம் வேண்டி வேண்டிறேன் புறந்தராதி இன்பமும், ஏகனும் கடல் ஏனையராதிரேன் எம்பிரான். பெருமானே உண்டத்துல இன்னும் மீண்டும் இந்த உடலோடு கூடிய அந்த இன்ப வாழ்க்கை அனுபவிக்கணும்னு நான் விரும்பவே இல்லை. போகம் வேண்டி, போகம்ங்கிறது இந்த உடம்போடு கூட அனுபவிக்கிற இந்த இம்மை உலகம் இன்பம், இது எனக்கு வேண்டே வேண்டாம். போகம் வேண்டி வேண்டிலேன், சரியாப்பா இந்த உலக வாழ்க்கை மேலுலக வாழ்க்கை அது வேணாம் வேணாம். புறந்தராதி இன்பமும், அந்த தேவேந்திரன் மற்ற இது அந்த பதவியெல்லாம் கூட வேண்டாம். ஏகனின் கடல் ஏனையராதிலேன் எம்பிரான். ஏக ஏகம்னா ஒன்றே ஒன்று, திருவடி தான் வேறு எதுவும் எனக்கு, அது திருவடி ஒன்றுதான் எனக்கு தேவையை தவிர வேறு எதுவும் இல்லை, அது ஒன்று தருகிறேன். ஆகம் விண்டு கம்பம் வந்து குஞ்சி அஞ்சலிக்கணி, ஆக எங்கை கண்கள் தாரை ஆறதாக ஐயனி. ரொம்ப அருமை. ஆகம் விண்டு கம்பம் வந்து குஞ்சி அஞ்சலிக்கணி, ஆக என்ன செய்யணுமா என்னுடைய கை என்ன ஆகணும்னு கேட்டா, இப்படியே இந்த உடம்பெல்லாம் நெகிடணும், கண்ணில் தண்ணி தாரதாரையா பெருகணும், இந்த கையானது அப்படி தானா குஞ்சியே இருக்கணும். திறங்குவிவார் ஓங்குவிக்கும் தீரோன் கடல் வெல்கே, அப்படி உச்சி குவித்தது. இது அப்படியே திருமுறை காட்டப்படல, உச்சி கூப்பிய கையினர் சிறங்குவிவார் ஓங்குவிக்கும். சிறங்குவிவார்னு சொல்லிச்சு, அங்க என்ன பண்ண, உச்சி கூப்பிய கையினர் தற்புகழ்ந்து ஆரடுத்தடைக்கிய அருமறை கேள்வி நாயியல் மறிஞ்சின் நவிலப்பாடி விரையுறு நடுமலர் ஏந்தி பெரிது வந்து ஏரகத் துறைதலும் முருகா. திருவேரகத்துல இங்க கீழே காவிரில குளித்தவர்கள் எல்லோரும் உச்சி கூப்பிய கைதராக கையில மலர்மை மலர் எடுத்துக்கொண்டு போவாங்க. போகும்போது என்ன செய்வாங்க, ஆரடுத்தடைக்கிய அருமறை கேள்வி நாயியல் மறிஞ்சின் நவிலப்பாடி. போகும்போதே அந்த மேல் படியேறுகின்ற பொழுதெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், ஓம் நம குமாராய, ஓம் நம குமாராய, ஓம் நம குமாராய என்று சொல்லிட்டே போகணும். சங்க காலத்துல தமிழ் மக்கள் அருமையாக இறைவனை வணங்கிய அமைப்பெல்லாம் இருக்கிறது திருநாட்டுல இருக்கு. அதனால கடவுள் இல்லைங்கிற தமிழனை நாங்க பார்க்கல, இப்ப இருக்கிற இலக்கியத்துல நாங்க பார்க்கல. தொழுகாப்பியத்தில இருந்து அதான் பழசா இருக்கு. 8 தொகை 10 பாட்டு 15 கணக்கு எல்லாம் இருக்கு. சாகலத்திலையும் எல்லாம் இறைபக்தி இருக்கே தவிர இறைபக்தி இல்லாத தமிழனை நாங்கள் இலக்கியங்களில் காணவில்லை, காணவில்லை தமிழ் இலக்கியத்தில். எங்க முடிவு இல்லைன்னு சொன்ன சொல்லு, இந்த இலக்கியத்தில் இல்லைன்னு சொல்லு பார்ப்போம். யாண்டும் நீக்கவரத்து. அதனால் அந்த உச்சி கூப்பிய கைனராக வழிபாடு செய்து திருமுருகாட்டப்படலாம். அது போல இங்கே என்ன செய்யணுமா, பெருமானே எனக்கு என்ன வேண்டும், ஆகும் விண்டு கம்பம் வந்து இந்த உடம்பானது அப்படியே நெகிழணும், நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்து உருகிறார் பாருங்க அருணகநாதர். அது போல இந்த உடம்பானது அப்படி நெகிழ்ந்து உருகணுமா. குஞ்சி அஞ்சலிக்கனே, ஆக இந்த குஞ்சின்னா இந்த இது தலைக்கு உச்சி, இதுல இப்படியே அஞ்சலிக்கன் இப்படி வந்து கூப்பிடணும். இப்படியே என்னுடைய கையானது இப்படி கூப்பியே இருக்கணும், என்னுடைய மனசு அப்படியே நெகிழ்ந்து என்னுடைய கரங்கள் ரெண்டும் தலையின் மீதே இருக்கணும். ஒன்று இன்னொன்னு, என்கை கண்கள் என்கை என்னுடைய கையானது அப்படி குஞ்சலிக்க தலையில் இருக்கணும். கண்கள் தாரை ஆறதாக ஐயனி, கண்ணில் தண்ணி வரணும், சும்மா ஒவ்வொரு சொட்டு வரக்கூடாது, அப்படியே தாரதாரியா மழையா பொழியும். மார்பார பொழிகண்ணீர் மழைவாரும் திருவடிவும் எங்க இருக்குது, அப்பர் சுவாமிகள் சேக்கலாறு தான் மார்பார பொழிகன் நீர் கண்ணு அப்படியே வர தண்ணியானது இந்த உடம்பு மார்பெல்லாம் நனைஞ்சு வருதான். மழைவாரும் திருவடியும் செம்பொன் தாலே சேர்வான திருமணமும் கை உழவாரப்படையும் கையில உழவாரம் இவற்றையோடு கொண்டு செல்கிறார் வீதியில். அப்படி நிழற்படம் எடுத்தார் யாரு? ஸ்டடி சொல்லாம போட்டோ எடுத்தார். நாவுக்கரசருக்கு ஸ்டடி சொல்லாமல் நிழற்படம் எடுத்த இடங்கள் மூன்று. எங்கெங்கு? அடுத்த மாதம்.
4: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: மாணிக்கவாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையில் அருளிய

0: நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம்.org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அருளது நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 6 திருமுறை 13 பதிகம் 2 பாடல் முற்றொருவர். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தலம் திருப்புறம்பயம். திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம். திருச்சிற்றம்பலம். முற்று ஒருவர் போல முழுநீர் ஆடி

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராயின்

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: வேதாரண்யத்தில் அப்பர் சுவாமிகளும் ஞானசம்பந்தரும் போகின்றார்கள். வேதங்களால் பூஜித்து அடைக்கப்பட்ட கதவை நேரடியாக சுவாமியை காண வேண்டும் என்று ஞானசம்பந்தர் அப்பரை சொல்கின்றார். அப்பர் மூத்தவர், வயசில் மூத்தவர். அப்பருக்கு 81, சம்பந்தருக்கு அப்ப வயது என்ன இருக்கும், 8 இருக்கும், 8 வயது தான் இருக்கும், 8-9 வயது இருக்கும். அப்புறே நீங்கள் பாடுங்கள், திறக்க பாடிய என்னும் செந்தமிழ் என்று பாடுகிறார். அப்பொழுது திறக்க பாடுகிறார், பண்ணின் நேர்மொழியாளுவு வங்கரோ என்று பரிகரித்து பாடுகிறார். கதவு தானாக திறக்கிறது, நேராக தரிசனம் பண்றார். திருப்பி அந்த வழக்கத்தை சொல்றார், கதவு திறந்தா எந்த சாமானத்தை எடுத்தாலும் எடுத்து எடுத்து வைக்கணுங்கிறத மொழியை சொல்றாங்க. பாருங்க, சட்டத்தை சொல்றாங்க. கதவை திறந்தா மறுபடியும் அடைக்கணும்ல, மறுபடியும் அடைக்கிறாங்க. அதை ஞானசம்பந்தர் அடைக்கிறாரு.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர். ஓம் நம சிவாய.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருவேற்காடு, பண் பழந்தக்கராகும்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ். 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: தலம் திரு ஆரூர் பூங்கோயில். திருநாவுக்கரசு பெருமான் அருளிச் செய்த 4 திருமுறை திருவிருத்தம்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருமார்பேறு.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திருக்கழுக்குன்றம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிச் செய்த ஏழாம் திருமுறை. பண் நட்டபாடை இராகம் கம்பீர நாட்டை திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆனந்த மாலை. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஆனந்த மாலை.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு: மதி உடம்படுத்தல். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி
1: திருமந்திரம். தலைப்பு
0: தியானம். பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் தியானம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திரு ஆலங்காடு பேயார் என்கிற காரைக்கால் அம்மையார் அருளிய 11 திருமுறை மூத்த திருப்பதிகம் பண் இந்தளம் இராகம் நாதநாமகிரியை

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
2: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
1: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

சதாசிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: தேவம் திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் பண் தக்கேசி மூன்றாம் கட்டளை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த அழுக்கு மெய்கொடு என துவங்கும் திருப்பாடல்

0: சிவாய நமக. சைவம்தா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருநாவுக்கரசர் சுவாமிகளின் புராண வரலாறு பகுதி 6 மற்றும் திரு சுந்தரமூர்த்தி நாயனாரின் புராணம். வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திரு சக்திமுற்றம் என்று ஒரு ஊர். சிவனை சக்தி பல இடத்துல பூசை பண்ணினான். காஞ்சிபுரம் உங்களுக்கு தெரியும். சக்திமுற்றம்னா சக்தி பூசை பண்ணி சிவனை ஒரு முத்தம் கொடுத்தாலும் அது பேர் சக்திமுற்றம் என்று பேர். கும்பகோணத்துக்கு அருகாமையில் இருக்கிறது. அந்த ஊருக்கு எழுந்தருளினார் நாவுக்கரசர். அங்கேயும் இதே கருத்தை தான் சொல்கிறார். வேத என்ன கருத்து வர முடியும்? அவர்களுக்கு இந்த யமன் வருவானே நாம சாகக்கூடாது. ஆமா, வள்ளற் பெருமான் கூட அப்படித்தான் சொன்னார், நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொன்னார். திருஞான சம்பந்தரும் அப்படித்தான், திருநாவுக்கரசரும் அப்படித்தான், சுந்தரரும் அப்படித்தான், மாணிக்கவாசகரும் அப்படித்தான், 63 நாயன்மார்கள் அப்படித்தான் இந்த உடலோடு ஆண்டவனை சேர்ந்தார்கள். ஆமா, வள்ளற் பெருமானும் அப்படித்தான் என்று வரலாறு சொல்லுகிறது. அதற்கு பின் எல்லோரும் சரி விட்டுடும். ஆக அந்த சக்தி முற்றத்திற்கு போகிறார் நாவுக்கரசர். அங்கேயும் இதே கருத்தை தான் கேட்கிறார்.

அடு திறர் கூட்டம் குமைப்பதனும் புற்று வந்து அவனுக்கு பேர் யமனுக்கு தர்மராஜன் வந்து ஒரு பேரும் உண்டு அவனுக்கு இல்லையா. தர்மன் பூசை பண்ண ஊர் தான் தர்மபுரம். பஞ்ச பாண்டவர்கள் தர்மன் பூசை பண்ண ஊர் தான் காரைக்கால் கிட்ட இருக்கிற தர்மபுரம். இப்போ தர்மபுரத்தில் பாத்தீங்கன்னா இந்த யமனுடைய உருவம் இருக்கிறது, அதுக்கு தினம் பூசை உண்டு. கூற்று வந்து இவனுக்கு பேரு, அதாவது உடம்பையும் உயிரையும் கூறு செய்கிறவன், அதனால அவனுக்கு கூற்று ஒன்று பேரு.

0: அடுத்திற கூட்டம் குமைப்பதன் முன்
1: அவன் வந்து இந்த உடல் உயிரை பிரிச்சு விட்டான்னா இதுக்கு அப்புறம் மறுபடியும் பேர் கிடையாது. அதுக்கு மூணு எழுத்து பேர் தான். என்ன? சவம், கட்டை, பிணம் அப்படின்னு தான் பேரு. அப்ப போய் தருமபுரம் சாமி நானு பேர் சொல்லுவாங்களோ? சொல்ல மாட்டான். நாங்க பணத்தை எடுத்தாச்சா அப்படின்னு நான் கேட்பான். ஏன் மூணு எழுத்து பேர் தான் அப்போ? அதற்குள்ள நீ வந்து உன்னுடைய திருவடியை எனக்கு சூட்டி விடு அப்படின்னு கேட்கிறார் அவர்.

0: அடிக்குவது என்னே பொறித்துவை, என்னே பொறித்துவை போக விடும். அப்படி நீ திருவடியை சூட்டாமல் என்ன போக விட்டால் உனக்கு பழி வந்து சேரும் அப்படின்னு ஒரு பயமுறுத்துறார் அவர். ஏன்
1: போக விடும் மூவா முழுப்பழி மூடும் கண்டாய்.
0: அந்த பழி உனக்கு எப்போதும் போய் தீராது தெரியுமா? ஆமா அப்படின்னு சொல்ற.
1: மூவா முழுப்பழி மூடும் கண்டாய்,

விழிப்பதன் முன் அல்லது விழுப்பதன் முன் இம்மை உன் தாள் என் நெஞ்சத்து எழுதிவை இங்கு இகழில். இங்க நீ உன்னுடைய திருவடியை கொடுக்கலன்னா நீ எப்பவோ மோட்ச சாம்ராஜ்யம் கொடுக்க போறன்னு யாருக்கையா தெரியும், யாருக்கையா தெரியும்? இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார். கேள்வி கேட்கறதும் என்ன உரிமையோட? இப்ப நம்ம மனைவி கிட்ட கொஞ்சம் குழம்பு ஊத்து அப்படின்னு சொல்றது மாதிரி ஹோட்டல்ல சொல்ல முடியாது. ஐயா என்ன அதிகாரம் பண்ற, குழம்பு போடுங்க குழம்பு ஊத்துறான்னு சொல்றீங்க அப்படி கேட்டு மனைவி கிட்ட அப்படி முடியாது. அவ எப்படி சொன்னாலும் ஊத்திட்டு அந்த உரிமையை கிடைக்குமா? அந்த உரிமையைத்தான் இவர் கேட்கிறாரு இல்லையா. இந்த ஆண்டவன் அடிமைங்கிற உரிமை

கழில் அம்மை அடியேற்கு அறுபது என்பது இங்கு ஆறறிவ செம்மை தரும் சக்தி முற்றத்து உறையும்.

திருப்பெண்ணாகடத்துல கேட்டார். உடனே அந்த இடபக்குரியும் சூலக்குரியும் பொறிக்கப்பட்டது. அங்க போய் உன்னுடைய திருவடியை நெஞ்சத்துல எழுதி வை அப்படின்னு கேட்டார். உன்னுடைய திருவடியை எனக்கு சூட்டு அப்படின்னு கேட்டார். இந்த இடத்துல நாம ஒண்ணு நினைக்கிறோம், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவதிகை விரட்டானத்துல படுத்து தூங்கினார். ஆனால் வயசு 12 கூட இல்லை சுந்தரருக்கு. 12 வயசுல இல்ல, என்ன முற்றறிவு பாருங்க அவருக்கு. ஆனா நெஞ்சில் அவருக்கு என்ன இருந்திருக்கிறது? சிவனுடைய திருவடி நம்ம சென்னியில் சூட்டுவானா அப்படின்னு எண்ணி இருந்திருக்கிறார். 12 வயசுல அவருக்கு அந்த முற்றறிவு. இன்னைக்கு நம்ம 72 வயசுல கூட நமக்கு அந்த முற்றறிவு வல்லியே வல்லியே, என்ன பண்றது இல்லையா? படுத்து தூங்கினார். சிவன் தானே போய் அவருடைய திருவடியை சுந்தரருடைய தலையில சூட்டினான். கேட்டார், அவர் முடிச்சுக்கிட்டு கேட்டார், யோ யார் யா காலால தலையில உதைக்கிறது அப்படின்னார். ஏய், மூப்பின் காரணமாக செய்து விட்டேன்ப்பா அப்படின்ட்டார். இந்த கிழவடிவத்திலேயே சுந்தரருக்கு வர்றார். இந்த பாலனிட்டு அந்த கிழவன் வர்றான். திருவண்ணாமலையில வந்தானா, ரெண்டாவது இங்க வர்றான். சுந்தரருக்கு எவ்வளவு எளிமையா வர்றான் பாத்தீங்களா அப்படின்னு சொன்ன உடனே சத்தான் போ அப்படின்ட்டு. அப்ப அந்த காலத்துல வயசானவங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கற வழக்கம். எப்போ? அப்போ. இப்போ பஸ்ல நான் வந்து ஒரு சின்ன பையன்கிட்ட உட்காந்து அவன் எந்திரிக்கவே மாட்டான். நான் 3 மணி நேரம் உட்காந்து நின்றுகிட்டு இருந்தாலும் பேசாம தான் இருப்பான். அவன் நண்பர் யாராவது ஒருத்தவன்னா மடியில உட்கார வச்சுக்கிறான். வயசானவங்களுக்கு ஆக சுந்தரர் கேட்கிறார், என்னையா அப்படின்னு. மூப்பின் காரணம் அப்படின்னு. சரிதான் சொல்லிவிட்டு சரி கிழவன் அப்படின்னு சொல்லி இருட்டு இல்லையா. இப்ப ஒரு தடவை அவருக்கு அந்த திருவடி தீட்சை கிடைச்சு போச்சா, எந்திரிச்சு போய் அண்ணாண்ட படுத்துக்கிட்டாரு. இந்த கிழவன் பொல்லாதவன், ஓஹோ ஒரு தடவை அவனுக்கு திருவடி சூட்டினா போராது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எந்திரிச்சு அங்க போய் படுத்து மறுபடியும் ஒரு தடவை இந்த திருவடியை சூட்டினான்.

0: சுந்தரருக்கு என்ன எளிமை பார்த்தீங்களா? அப்பதான் எந்திரிச்சு வந்து, ஓய் நீ யார் அப்படின்னு கேட்டான். ஏப்பா என்ன தெரியல உனக்கு அப்படின்னாரு. ஜோதி வடிவத்தில் அவர் மறைஞ்சிட்டாரு.
1: தம்மானை அறியாத சாதியார் உளரே.
0: உன்ன தெரியாதவனு உண்டாப்பா. யாருன்னு கேட்டேன், என்ன தெரியலையா உனக்குன்னு கேட்டுக்கிட்டியே என்ன.

உன்னுடைய திருவடியை என் தலைமேல் சூட்டுவாயா என்று ஏங்கி கிடக்கிற நான், நீ வந்து சூட்டும் போது உன்னை யாரென்று நான் கேட்டு விட்டேனே. நாய் நான், நாயா இருந்தால் நன்றியோட இருந்திருக்கும், அறிவில்லா நாய் நான். என்னைக்காவது இந்த தர்மபுரம் நாய் சொல்லுச்சுன்னு நான் சொல்லியிருப்பேனா? சொல்லியிருக்க மாட்டேன். சொல்லி இருந்தேன்னா நானும் சுந்தரரும் ஒன்னா ஆயிருக்கும். நான் என்ன, நீங்க கூட சொல்லியிருக்க மாட்டீங்க. நீங்களே ஒரு ரிப்ளை கார்டு எழுதும் போது உயர்த்தரு சாமிநாதன் தான் எழுதி கொடுவீங்க இல்லையா? ஆமா இல்லையா?

சுந்தரர் எப்பவோ சொல்றேன்னு உங்களுக்கு சொல்லிவிட்டு இது வந்துருச்சு இல்லையா? ஆமா, சுந்தரருடைய பகுதியில ரெண்டாவது பதியும் மூன்றாவது பதியமும் இது மூன்றாவது பதியம் இல்லையா? இப்படி இவருக்கு திருவடியை தானே போய் சூட்டினான் சுந்தரருக்கு. இவர் திருவடியை சூட்டு என்று கேட்டார். திரு சத்திமுற்றத்தில் இருக்கிற இறைவன் சொன்னான், பக்கத்துல திருநல்லூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது, அங்கேவான்னு சொல்லிட்டான். இதுல தவறு கற்பிக்கப்படாது. ஏங்கயா அவருக்கு அப்படி கொடுத்தார், இவருக்கு ஏன் இப்படி கொடுத்தார் சொல்ல முடியும். ஆண்டவனுக்கு தெரியும். அத வாரியார் சாமி சொல்லுவார், இரண்டு குழந்தைகள், ஒரு குழந்தைக்கு விளக்கெண்ணைய ஊத்துனா, ஒரு ஒரு குழந்தைக்கு பாலை ஊத்துனா, இவளுக்கு ஏதாவது இந்த குழந்தை விரோதமா? அதுக்கு விளக்கெண்ண தேவை, இதுக்கு பால் தேவைன்னு அவளுக்கு தெரியும் இல்லையா? இந்த தாயன்புனால்தான் அப்படி செய்யறா என்று சொல்லுவார் வாரியார் பெருமாள். ஆக அதனால என்ன பண்ணினார், நீ அங்க வான்னு சொல்லிட்டார். சரின்னு அங்க போனார், அங்க திருவடியை சூட்டிவிட்டார். திருவடியை சூட்டின உடனே ஒரு பதியம் பாடுற, நல்ல வேலையா அந்த பதியம் எல்லாம் நமக்கு கிடைச்சு போச்சு இல்லையா? நாவுக்கரசருக்கு தாண்டக வேந்தர் என்று ஒரு பேர் உண்டு. தாண்டக வேந்தர் அப்படின்னு பேர் உண்டு. ஆயிரம் பாட்டுக்கு மேல தாண்டகமே பாடி வச்சிருக்கார் அவர். ஆயிரம் பாட்டு நமக்கு கிடைத்த தமிழ் வேதமாகிய தேவாரம் ஆயிரம் ஆயிரம் பாடல்கள் இருக்கிறது. ஆனா நாம படிக்கணுங்கிற ஆயிரம் ஆயிரம் எண்ணம் நம்மள்கிட்ட இல்லாத போனதுதான் பெருங்குறை. வேற்று மதத்தவர்கள் தன்னுடைய மத நூலை கோயிலுக்கு எடுத்துன்னு போறான், படிக்கிறான், பஸ்ல உட்காந்துக்கும் போது கூட படிச்சுட்டு இருக்கான். அது உண்மையா படிக்கிறானோ பொய்யா படிக்கிறானோ அது அப்புறமா பார்த்து படிக்கிறான். நம்மள யாராவது ஒருத்தன் திருவாசகத்தை தேவாரத்தை எடுத்து போய் பஸ்ல படிச்சுட்டு போறான்னு பார்த்தாக்கா, பதினாயிரத்துல ஒருத்தன் கூட இல்ல. ஏன், சின்னமோ காரணம், இவனுக்கு அந்த நன்மை வர வேண்டிய நேரம் வரல அப்படின்னு நாம சொல்லி வருத்தப்படும் இல்லையா? ஆமா, நிச்சயமாக என்று சொல்லி விடுவோம். ஆக அந்த ஆயிரக்கணக்கான தாண்டகம் பாடி வச்சிருக்கிறார். இந்த திருவடியை சூட்டினவுடனே ஒரு திருத்தாண்டம் பாடுறார், நினைந்து உருகும் அடியாரை

வாழைப்பழம் வாங்கினோம், கொஞ்சம் காயா இருக்கு, சாப்பிட முடியல, என்ன பண்றோம், என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு வச்சுதான் மறுபடியும் நெஞ்சு போயிடும். அதனால தான் இந்த நெய்ய வைக்கிறதுக்கு நேரம் பார்த்துதான் நீ அந்த ஊருக்கு வந்து சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நெய்யட்டும்னு. ஆமா,

0: மணிமகுடத்து ஏறத்துற்ற இனமலர்கள் போதவென்று மதுவாழ்கி நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார்.
1: அதாவது அவனுடைய திருவடி தலைமையில வச்சபோது ஜில்லுன்னு இருந்துதான். அது ஏன் ஜில்லுன்னு இருந்தது? எப்படி ஜில்லுன்னு இருக்கும்? இருக்காது. ஏன் ஜில்லுன்னு இருந்துக்கிறதுக்கு காரணம் சொல்ற, தேவர்கள்லாம் வந்து திருவடியில விழுந்து வணங்கினார்கள். அவர்கள் தலையில இருந்த மலர்கள்ல இருந்த தேன் சிவனுடைய திருவடியில விழுந்தது. அப்ப திருவடி இந்த தேன்னால நனைஞ்சு போச்சு. நனைஞ்சதுனால்தான் அது திருவடி ஜில்லுன்னு இருந்துதான். காரணம் சொல்றாரு.
0: பானோர் இனம் துருவி மணிமகுடத்து ஏறத்துற்ற இனமலர்கள் போதவிழ்ந்து மதுவாய்த்துருகி மதுனா தேனு அர்த்தம். இங்க

நன்னலத்த சிறுவடியன் தலைமேல் வைத்தார். நாடேறும் சிறுவடியன் தலைமேல் வைத்தார். பத்து பாட்டிலையும் இப்படி சொல்றாரு.

0: ஆக அங்கே அவருக்கு திரு தூங்கானை மாடத்திலே இடபக்குறி பொறிக்கப்பட்டது. சூலக்குறி பொறிக்கப்பட்டது. திரு நல்லூர்ல திருவடி சூட்டினார் என்பது நாம் நினைவில் கொள்ள வேண்டிய. அதற்கப்புறம் நால்வர் திருப்பேரே பஞ்சாட்சரத்துக்கு சமானம் என்று சொல்வார்கள். பாக்கியெல்லாம் எனக்கு நினைவில் இல்லை, ஒண்ணு மாத்திரம் ஞாபகத்தில் இருக்கு. நாவுக்கரசு நாவுக்கரசு இக்குக்கு மாத்திரம் கிடையாது. நாவுக்கரசர் இருக்குன்னா இக்குக்கெல்லாம் மாத்திரம் கிடையாது. சங்கீதத்திலையும் கிடையாது, தமிழ்லையும் கிடையாது. ஆக நாவுக்கரசர் நாவுக்கரசர் சொன்னா பஞ்சாட்சர ஜபத்துக்கு உண்மை என்று சொல்வார்கள். அதுவும் ஞான சம்பந்தர்னா அப்படித்தான், திரு சுந்தரர்னாலும் அப்படித்தான், மாணிக்கவதர் அப்படித்தான் என்று சொல்லுவார்கள். ஆக என்ன பண்ணினார், திங்களூர்னு ஒரு ஊர், அதாவது சந்திரன் பூசை செய்த ஊர், அது திங்களூர் என்று பேர். அந்த ஊர்ல ஒரு அந்தனர், அவருக்கு பேர் அப்பூதி என்று பேர், பிராமணர். அவர் நாவுக்கரசருடைய அருள் தன்மையை கேள்விப்பட்டார். வேற்று மதத்தவர்கள் அவரது சுண்ணாம்பு காலையில போட்டார்கள், பாயசம் கொடுத்து உண்ணச் செய்தார்கள், யானையை விட்டு இடரச் செய்தார்கள், கல்லிலே கட்டி கடலிலே போட்டார்கள். இதிலெல்லாம் சிவனை பாடி அவர் தப்பிக்கொண்டார் என்ற கேள்வியை அவர் கேள்விப்பட்டார். கேள்விப்பட்டு அன்னையிலிருந்து திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசுன்னு சொல்றதே அவருடைய வேலை. ஆமா, அவருக்கு ஒரு குழந்தை, முதல் குழந்தைக்கு மூத்த திருநாவுக்கரசன் பேர் வச்சார், இரண்டாவது குழந்தைக்கு நடு திருநாவுக்கரசன் பேர் வச்சார், மூன்றாவது ஒரு குழந்தை கடை திருநாவுக்கரசன் பேர் வச்சார். அவர் வீட்டுல ஒரு படி, அதுக்கு திருநாவுக்கரசு படின்னு பேர். அவர் வீட்டுல ஒரு பசு, அது திருநாவுக்கரசு பசுன்னு பேர். இப்படி பண்ணிட்டு இருந்தார். நீலகண்டம்னு ஒரு சொல்லியிருந்தார்ல, அவருக்கு திருநீலகண்டத்து கோயவனார்னு பேர். அவருக்கு சொந்த பேர் எதுன்னு தெரியாமலே போயிடுது. நீலகண்டம்னு சொல்லி சொல்லியே அவர் ஆண்டவன் திருவடியை சேர்ந்தார் என்று வரலாறு. அதான் நீலகண்டத்து கோயவனார்னு தான் அவருக்கு பேரே தவிர அவருக்கு என்ன பேருன்னு நமக்கு பெரிய புராணத்துல குறிக்கப்படல. அதுபோல இவர் என்ன பண்ணார், எல்லாத்துக்கும் நாவுக்கரசு பேர் வச்சார். இந்த திருநாவுக்கரசுங்கிற பெயர் ஆண்டவனால் கொடுக்கப்பட்ட பெயர் அல்லவா? ஆமா. தாய் தகப்பனாரிட்ட பெயர் மருள் நீக்கியார். சமண மதத்துக்கு போன போது அங்க தர்மசேனர் என்று பெயர் கொடுத்து விட்டார்கள். இந்த ரெண்டு பேரும் வேண்டான்னு நினைக்கிறான் ஆண்டவன். தாய் தந்தையிட்ட பேரும் வேண்டாம், தர்மசேனர்ங்கிற பேரும் வேண்டாம், நம்ம புதுசா ஒரு பேரை கொடுத்துருவோம்னு எண்ணினான் சிவன். இப்பவும் உபதேச கிரமத்துல பாத்தீங்கன்னா பேரை மாத்தி விடுவாங்க. ஆமா, இப்ப தருமபுரத்தில் இருக்கிற பண்டாரசனதி பேர் பூர்வாசிரமத்துல திருஞான சம்பந்தம்னு பேர் இல்லையா? ஆமா, அவர் காய் வேண்டி கட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா சோமசுந்தர தம்பரான்னு பேர் வச்சாங்க. சரிதானா? தெரியல. ஆமா, இப்ப அவர் இந்த தர்மபுரம் மடத்துக்கு ஹெட்டா வந்த போது சண்முகதேசன் பேர் வச்சாங்க. இந்த உபதேசத்துல அப்படி பேர் வைப்பாங்க. அதனால என் சாமி என்ன பண்ணினா, மருள் நீக்கியாரும் வேண்டாம், தர்மசேனரும் வேண்டாம், திருநாவுக்கரசு என்று நாமும் விளங்குக அப்படின்னு சொல்லிவிட்டான் சாமி. அன்னையில இருந்து அவருக்கு திருநாவுக்கரசு பேர். இந்த பேரைத்தான் அவர் சொல்லிட்டே இருந்தார் இந்த ஐயர், திருநாவுக்கரசு. பலரும் போகிற வழியில அந்த காலத்துல தண்ணீர் பந்தல் வைப்பாங்க, சுமை தாங்கி வைப்பாங்க. அந்த காலத்துல பஸ் கிடையாது பாருங்க, வண்டி நடை இதுதான். எல்லாரும் வண்டி வச்சுக்க முடியுமா? முடியாது. அதனால என்ன பண்ணுவான், தலையில மூட்டையை தூக்கிட்டு போவான். நெடுக தூக்கிட்டு போக முடியாத நிலையில என்ன பண்ணுவான், சுமை தாங்கின்னு ஒரு இடம் இருக்கும், அது மேல அப்படி வச்சு விடுவான். அது வைக்கிறதுக்கு இவருக்கு வேற ஒருத்தர் இறக்கிறதுக்கு ஆளே தேவையில்லை, தானே தன் தலையிலிருந்து அப்படி இறக்கி விடுவான். தூக்கும் போது வேற ஒருத்தனை கூப்பிட வேண்டாம். சில பேர் தூக்கி விட மாட்டான், இறக்கி விடுறதுக்குன்னா சந்தோஷப்படுவான். இப்ப தூக்கி வச்சா பாவம் வரும் சொல்லிட்டு அதை தூக்க மாட்டேன்னுடுவான். அதுக்காக என்ன பண்ணலாம், மேல இருந்தபடியே அவன் தலையில தூக்கிட்டு போயிடுவான். அதனாலதான் சத்திரம் கட்டுவான், தண்ணீர் பந்தல் வைப்பான், சுமை தாங்கி கட்டுவான் அப்படி எல்லாம். இப்ப சுமை தாங்கியும் கிடையாது, சத்திரமும் கிடையாது, தண்ணீர் பந்தலும் இவனே தண்ணிக்கு திண்டாடுறான். இவங்க தண்ணிக்கு போறான். சென்னையில இருக்கிறவங்கல பெரும்பகுதி குளிக்கிறாங்கள, குடிக்கவே தகராறுல இருக்கு. என்ன பண்றது, சாமிக்கு நினைச்சாருன்னா கொடுத்துருவார். நான் தினந்தோறும் காலையில எழுந்த உடனே என்னுடைய கிணத்துல தண்ணி மொள்ளுவேன். 18 வருஷத்துக்கு முந்தி நான் அந்த வீடு வாங்கின போது அந்த கிணத்துல ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. உண்மையை சொல்லு. அந்த வீடு நம்ம குடி போகும்போது நம்ம சரி பண்ணணும் இல்லையா. சரி பண்றதுக்கு ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டேன், இங்கே ஒரு ட்ரம் தண்ணி விக்கிறான், 10 ரூபாய்க்கு விக்கிறான், வாங்கிக்கலான்னு. கொத்தன் என்ன பண்ணுவான், ஒரு ட்ரம் தண்ணியே கையால அலம்பிடுவான். அவன் கையால அலம்புறதுக்கு 10 ரூபாய் தண்ணி போகும். என்னடா பண்றது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ எனக்கு ஒரு புத்தி, அந்த கிணத்துக்கிட்ட போய் தண்ணிக்கு அதிகாரி யாரு, திருவானைக்கா கடவுள். மண்ணுக்கு யார் கடவுள், திருவாரூர், திருவொத்தியூர் அல்லது திரு கச்சியகம். நெருப்புக்கு யார் கடவுள், திருவண்ணாமலை. காற்றுக்கு யார் கடவுள், காலை. பானத்துக்கு யார் கடவுள், சிதம்பரம். இதுல எதிர தவறு வந்தாலும் எதிர் நமக்கு வேணாலும் அவனைத்தான் கேட்கணும், அது அதிகாரி அவன் தான் இல்லையா. ஆமா, நான் என்ன பண்ண, இந்த கணத்துக்கிட்ட போய் மறைகளாயின நான்கும் மற்றுள்ள பொருள்களும் எல்லாம் துறையும் தோத்திர திரையும் தொன்மையும் நன்மையும் ஆய அறையும் பொங்குணலானை காவுடையாதியை நாளும் இறைவன் என்றடி சேர்வார் எம்மையும் ஆளுடையாரேன்னு சொன்னேன். நான் பொய் சொல்லன்னு நீங்க நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரே வாரம்தான் கிணறு பூரா தண்ணி வந்து, அன்னைக்கு வந்த தண்ணி 1983 வந்தது, 2001 வரணும் இருக்கு. ஆனா நான் அந்த பாட்டு சொல்றதே நான் இன்னும் மறக்கவே இல்லை. காலையில எழுந்தவுடனே முதல் பக்கெட் விடும்போது அந்த தேவாரத்தை சொல்லித்தான் விடுவேன். ஆமா, இப்ப 2-3 தடவை சொல்றேன். ஏன், அச்சம் ஜாஸ்தியா போச்சு. கிணத்துல தண்ணி உள்ள போய்கிட்டே இருக்கு, என்ன பண்ணுவானோ கடவுளேன்னு அந்த பாட்டை இன்னும் 2-3 தடவை நான் சொல்லிட்டே இருக்கேன். ஆக அதே மாதிரி இவர் என்ன பண்ணினார், நாவுக்கரசு நாவுக்கரசு நாவுக்கரசு நாவுக்கரசு அப்படி பலரும் நடந்து செல்லுகிற வழியில ஒரு தண்ணீர் பந்தல் வைத்தார் அந்த அப்பூதி அடிகளார். அதுக்கு பேர் என்ன பண்ணினாரு, திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் வைத்தார். இந்த திருநாவுக்கரசுன்னு பெயர் கொடுத்தது சிவனுக்கு தெரியும், திருநாவுக்கரசுக்கு தெரியும், பாக்கி பேருக்கு தெரியாது. பின்ன இவருக்கு எப்படி தெரிஞ்சது சொன்னா, கடவுள் உணர்த்தினான் அப்பூதி அடிகளுக்கு, கடவுள் உணர்த்தினான் அவ்வளவுதான் இல்லவா. ஆமா, அது முத்தறி உடையவளுக்கு தெரியும். தர்மபுரத்துல ஒரு சாமியார் பூசை பண்ணிருந்தான், ஒரு ரூமுக்குள்ள கதவு சாதியை தான் பூசை பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு ரூம்ல குருநாதன் இருக்கிறான். அவன் என்ன பண்றான், சிவலிங்கத்தை எடுத்து வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு இந்த பூவை எடுத்து அந்த சாமி மேல வைக்கிறான். இந்த பூ பொத்துன்னு கீழே விழுந்துருது. மறுபடியும் எடுத்து வச்சான், கீழே விழுந்து. மறுபடியும் எடுத்து வச்சான், கீழே விழுந்து. குருநாதன் என்ன பண்ணினா, அங்கே இருந்து பார்த்தான் தன்னுடைய ஞானக்கண்ணுனால. என்னடா, சாமிய நீராட்டினதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும், வாரியார் சாமி சொல்லுவார், நீராடி நீராடி. குளித்த உடனே திருநீர் அணியணும். சாமிய நீராட்டினதுக்கு அப்புறமா என்ன பண்ணிருக்கணும், விபூதியை சாத்திவிட்டு இந்த பூ எடுத்து வச்சிருக்கணும். அதை செய்ய தவறிட்டான். அதனால அங்கிருந்தபடியே இவனுடைய நெஞ்ச டச் பண்ணார். டேய், திருநீர் சாத்து அப்படின்னு சொன்னாரு. திருநீர் சாத்தி பூ எடுத்து வச்சா நின்னு எடுத்து என்று தருமபுரம் மடத்து வரலாறுல இருக்கிறது இது. ஆமா, ஆக அதே மாதிரி அந்த ஆண்டவன் சொன்னா அப்பூதி அடிகளுக்கு தெரிந்தது என்று நாம வைத்துக் கொள்ளுவோமாக. ஆக திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு குளம் வெட்டினார், அது திருநாவுக்கரசு குளம்னு பேர். ஒரு கிணறு ஒண்ணு வெட்டினார், திருநாவுக்கரசு கிணறுனு பேர். அந்த வழியா வந்தார் திருநாவுக்கரசர். படிச்சு பார்த்தார், திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசு நந்தவனம், திருநாவுக்கரசு குளம், திருநாவுக்கரசு கிணறு. ஆஹா, சாமி நமக்கு கொடுத்த பேர் தெரியுது இவருக்கு. இந்த கிட்ட போய் ஒரு தமிழர் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு, அப்பா இந்த தண்ணீர் பந்தல் யாருக்கு, பக்கத்துல ஒரு ஊருங்க, திங்களூர்னு பேரு, ஒரு அந்தனர், அவரு பேரு அபூதி அடிகளார்னு பேரு, அவர் தான் வச்சிருக்கிறாரு. யாரோ திருநாவுக்கரசன் ஒரு பெரிய சாமியாராம், அவருடைய திருப்பேரே வச்சிருக்காரு. அவரை பாக்கணுமே அப்படின்னு நினைச்சிட்டாரு. ஏன் நினைத்தாருன்னா, தன்னை தன் பேர் வச்சான்னு நினைக்கல, ஆண்டவன் தனக்கு கொடுத்த பேரை வச்சானே அப்படின்னு போய் பார்த்தார். போனாரு. போன உடனே எனக்கு சாமி வாங்கன்னு அவர் கும்பிட்டு வரவேற்றாரு. ஒரு ஒரு கேள்வி கேட்டார் திருநாவுக்கரசர். அந்த அப்பூதையில ஒரு கேள்வி கேட்டார், நீர் அமைத்த தண்ணீர் பந்தரிலே நும் பெயர் எழுதாது. நல்ல கவனி, நீர் அமைத்த தண்ணீர் பந்தரிலே நும் பெயர் எழுதாது, வேறொரு பெயர் ஏன் எழுதுனு கேட்டார். திருநாவுக்கரசுங்கிற பேரை வேறொரு பேர்னு சொன்னோட இவருக்கு கோபம். யோ நெற்றில விபூதி, உடம்பெல்லாம் விபூதி, ருத்ராட்சம், திருநாவுக்கரசுங்கிற பேர் தெரியாமலா சொல்லுகிறாய், நீ வேறொரு பேர் என்று சொல்லுகிறாரே, நீ யார் அப்படின்னார். அடிச்சு விட போறானோன்னு பயந்து போய், அடியேன் தான் கல்லிலிருந்து மிதம்பித்தவன் அப்படின்னார். நான் தினந்தோறும் சொல்லி வணங்குற கடவுளானின்னு விழுந்து வணங்கினார். நாவுக்கரசர் நேரே வரும்போது நடந்தது. தான் விபூதி வாங்கி கொண்டார், மனைவிய விபூதி வாங்கி சொன்னார், முதல் பையன் வந்து திருநீர் வாங்கினான். அந்த வரிசை வரிசையா வாங்குறாங்க பாங்க, இந்த விபூதியை முதல்ல அவர் வாங்கினார், அப்புறம் அந்த அம்மா, அப்புறம் மூத்த திருநாவுக்கரசு, அப்புறம் நடு திருநாவுக்கரசு, அப்புறம் இளைய திருநாவுக்கரசு விபூதி வாங்கியிருக்கான். சுவாமி என் வீட்டுல இன்னைக்கு திருவமுது செய்யணும் அப்படின்னாரு அந்த ஐயா. சரின்னு சொல்லிட்டு சமையல்லாம் எடுத்து இந்த மூத்த பையனை போய் வாழை குறுத்து அரிச்சிட்டு வா அடியாருக்கு சாப்பிடுன்னு விட்டாங்க. அவன் போய் அறிய போனா, இந்த வாழை மரத்துங்கிட ஒரு பாம்பு இருந்து இவனை தீண்டி இறந்தான். இந்த வாழை குறுத்த எடுத்துக்கிட்டு வந்து ஓட்டமா ஓடிட்டு வந்து இந்த விஷம் தலைக்கு ஏறத்துக்கு முந்தி அம்மா கையில கொண்டு இந்த வாழை குறுத்த குடுத்துட்டு திடீர்னு கேளுந்தான். அவங்க பார்த்தாங்க, ஓஹோ இவனை பாம்பு கடித்து விட்டது அப்படின்னு சொல்லி அவனை அடியார் சாப்பிடாமல் போய் விடுவாரே அப்படின்னு அவனை ஒரு பாயில சுருட்டி ஒரு பக்கமா தூக்கி கொண்டு போட்டு விட்டு சாமி சாப்பிடணும். ஏன் அவன் பாம்பு கடிச்சு விட்டதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த அடியார் வீட்டுக்கு வந்ததுனால்தான் என் புள்ள போயிட்டதுன்னு சொல்லி அவரை இந்த மொட்டை மண்டைய பிடிச்சி நாலு அறை விட்டு அந்த ஊர் தாண்டி கொண்டு விட்டுடுவான். இப்ப இருக்கிறவன் நான் அப்படித்தான் செய்வேன், நீங்களும் அப்படித்தான் செய்வீங்க. உலகார பாவி, நீ வந்தியா என் குழந்தை போச்சு ஓடு அப்படின்னு அந்த ஊர் எல்லாம் தாண்டி கொண்டு விட்டு வந்துடும் நிச்சயமா. அப்படி செய்யல பாருங்க, சிறு தொண்ட நாயனார் கூட அப்படி பண்ணலையே கிடையாது. ஆமா அழலே வருத்தப்படல, சாமி சாப்பிடு உட்கார்ந்த சாதமெல்லாம் பரிமாறப்பட்டது. அப்ப எல்லோரும் வணங்கி அந்த பெரிய புராணத்துல வர்ற பகுதியை பாருங்க, இப்படித்தான் அடியார்களுக்கு சோறு போடணுங்கிறத அவர் காட்டுறார். ஆமா இலைய போட்டு அதுல பாருங்க சேர்க்கிறார் சொல்றது, எந்த பக்கம் அறிந்தார்களோ அது வலப்பக்கம் இருக்கணும். ஆக என்ன அர்த்தம், நுனி இந்த பக்கம் இருக்கணும்னு அர்த்தம். இப்ப நாம சென்னையில எல்லாம் எப்படி போடுறோம், தலகீழ போடுவோம், இந்த பக்கம் நுனிய வச்சு இந்த பக்கம் அரைச்சு போடுவோம். சில பேர் இப்படி போட்டு சாப்பிடுவான், இப்படி போட்டு சாப்பிடுவான். ஏன்னா இடம் அடத்துக்குதான் இல்லையா. ஏன் இப்படி வச்சான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு காரணம் இருக்கு. இந்த பக்கம் அகலம் ஜாஸ்தியா இருக்கும், இந்த பக்கம் அகலம் குறைச்சதா இருக்கும், இந்த பக்கம் சாதம் பிசையறதுக்கு உள்ளதுக்கு எல்லாம் வசதியா இருக்கும், அதனால இந்த பக்கம் வைக்க சொல்லியிருக்கான் அல்லவா. இதெல்லாம் பெரிய புராணத்துல வருது, ஆச்சரியம் பாருங்க. அதனாலதான் திருத்தொண்டர் புராணம்னு இருந்த பேரை படித்து பார்த்த பெருமக்கள் அதுக்கு பெரிய புராணம் என்று பேர் சூட்டினார்கள். சாதம் எல்லாம் பரிமாறத்துக்கு அப்புறமா எல்லோரும் வணங்கி திருநீர் பெறுகிறார்கள். முதல்ல ஒரு தடவை திருநீர் வாங்கிட்டாங்களா, அப்ப எப்படி வாங்கினாங்க, முதல்ல அப்பூதடிகள், அப்புறம் அந்த அம்மா, அப்புறம் மூத்த திருநாவுக்கரசு, அப்புறம் இளைய திருநாவுக்கரசு, அப்புறம் சின்ன திருநாவுக்கரசு. இப்ப வணங்கின போது அந்த அப்புதடிகள் வாங்கினார், இரண்டாவது அந்த அம்மா வாங்கினா, மூணாவது யார் வாங்கணும், மூத்த திருநாவுக்கரசு வாங்கணும். அவன் தான் இறந்துட்டானே, இரண்டாவது திருநாவுக்கரசு கொண்டு கையை நீட்டான். பார்த்தார் இவர், மூத்த திருநாவுக்கரசு இல்ல என்ன அப்படின்னு அவங்களை கேட்கல கேட்கல. இவர் உள்ளத்துல ஒரு பெரிய தடுமாற்றம் வந்துருக்கு, ஏதோ தவறு நிகழ்ந்து விட்டதுன்னு சொன்னார். தெரிஞ்சது சரி, அதனை எடுத்துக்கொண்டு திருப்பரணத்துக்கு வாருங்கள் அப்படின்னு எழுந்து போட்டார்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: தலம் திரு பூந்தராய் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த மூன்றாம் திருமுறை பண் காந்தார பஞ்சமம், ராகம் கேதார கவுளை, திருச்சி.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயினார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பூ சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: பெண்ணியல் உறவினர் 83 பக்கம். இது சாதாரி
3: பணருளை செய்த பண் சாதாரி 3 திருமுறை.
4: பெண்ணியல் உறவினர் பெருகிய புனல் விரவிய உயிரை கண்ணியர் கருநடை விடையினர் கடல் தொழும் அடியவர் கண்ணிய விணிகட அருள் பூரிபவர் நனு உயர் பதி புண்ணிய மறையவர் நிறை புகழ் பொலிமலி புறவமே கொக்குடை இறைகொடு பிறையொடு குளிர்ச்சடை முடியினர் அக்குடை விடமும் அறவும் அலரறை விசையினில் திக்குடை மறுவிய உருவினர் திகழ் மலை மகளோடும் புக்குடன் உறைவது புதுமலர் விரை கமல் புறவமே கொங்கியல் சுரிகுழல் வரிவளை இளமுறை உமையொரு பங்கியல் திருவுருவுடையவர் பரசு ஓடிரலைமை தங்கிய கரதலமுடையவர் விடையவர் உரைபதி பொங்கிய ஒருகடல் கொள்வதம் இசையர் புறவமே மாதவமுடை மறையவனுரையர் மறையவன் உயிர்கொளவரும் மரலியை மேதகு திருவடி இறையுற உயிரது விலகினார் சாதக உருவியல் கானிடை உமை பெறுவுறவர் போதக உரியதள் மறுவினர் உரைபதி புறவமே காமனை அடல்கொள விழி செய்து கருதலர் கடிமதில் தூமம துறவிரல் சுடர் கொடுவிய இறை தொரு தொகுபதியே ஓமமுடையர் மறை பிறவிய வகை தன்னோடு ஒளி கொள ஒளிகழு பூமகன் அலரொடு புனல் கொடு வழிபடு புறவமே சொன்னயமுடையவர் சுருதிகள் கருதிய தொழிலினர் பின்னயர் நடுவுயர் பெருமையர் திருவடி பேணிட முன்னய முதல் வினை அற அருளி நிறை முதுபதி புன்னையும் முகை நிதி பொதியவிழ் பொழிலணி புறவமே பரிதரு புலியதளுடையினர் மழுவெறி படையினர் பிரிதரு நகுதலை வடமுடி விசையணி பெருமையர் எரிதரு முருவினர் இமையவர் தொழுவதொரு இயல்பினர் புரிதரு குழலுமையொடு மெனிதுரை பதி புறவமே வசிதரு முருகோள் முருவோடு மலர்தலை உலகினை வரி செய்யும் நிசிதரனுடலோடு நெடுமுடி ஒருவது நெறிவுற பொசிதர ஒரு விரல் நிறுவினர் ஒளிவளர் வெளிபொடி பொசிதரு திரு உருவுடையவர் உரைபதி புறவமே தேனக மருவிய சிறிதரு மொழில் மொழிறி செய்த விசினில் ஊனக மருவிய உலனுகர் உணர் உடைய உருவனும் வானகம் வரையக மறிகடல் நிலனும் எழுவகை போனக மருவினர் அறிவறியவர் பதிபுறவமே கோசர நுகர்பவர் கொழுகிய துவரணதுகளினர் பாசுரவினைதரு பழகர்கள் பழிதரு மொழியினர் நீசரை விடுமினி இணை உரு நிமலரதம் உரைபதி பூசுரர் மறைபயில் நிறை புகழொளி மலி புறவமே போதியில் பொழிலணி புறவனன் நகருரை புனிதனை வேதியர் அதிபதி மிகுதலை தமிழ்கழு விரகினால் ஓதிய ஒருபது முறியதொரி செய்கொள உரை செய்யும் நீதியர் அருவரில் நிலநடை நிகழ்தரு பிறவியே
2: பெண்ணியல் உருவினர் பெருகிய புனல் வீரவிய பிறை கண்ணியர் காடு நாடை வீடையினர் கரல் தோளும் ஆடியவர் நன்னிய பிணிகட அருள் பூரிபவர் நானு குயர்பதி புண்ணிய மறையவர் நிறை புகழ் ஓடி மாலி புறவமே கொக்குடை இறைகோடு பிறையோடு குளிர் சாடை முடியினர் அக்குடை வாடமும் அரவமும் அலரை இசையினல் திக்குடை மருவிய உருவினர் திகழ் மாலை மகளோடும் புக்குடன் உரைவாது புது மலர் வீரை காமல் புறவமே பொங்கியல் சுரிகோடல் வாரிவாளை இளமுலை உமையொரு பங்கியல் திருவுரு உடையவர் பரசு ஓடிரலைமை தங்கிய கரதாளம் உடையவர் வீடையவர் உரைபதி பொங்கிய பொறுகோடல் கொள்வதன் மிசை உயர் புறவமே மாதவம் உடை மறை அவன் உயிர் கொளவரும் மரலியை மேதகு திருவடி இறை உற உயிரது விலகினார் சாதக உருவியல் கானிடை உமைவரு உறவரு போதக உரிய அதல் மறுவினர் உரைபதி புறவமே காமனை அடல் கொள விழி செய்து கருதலர் கடிமதில் தூமமதுரவிரல் சுடர் கொடுமிய சுரைக்கு தொகுபதி ஓமமடுயர் மறை பிறவிய ஆகை வகை அதனோடு ஒளிகெடு பூமக நாளரோடு புனல் கொடு வழிபடு புறவமே சொன்னயமுடையவர் சுருதிகள் சுரு கருதிய தொழிலினர் பின்னையர் நடுவுனர் பெருமையர் திருவடி பேன் இனிதுரைபதி புறவமே பசிதரும் உருவோடு மலதலை உலகினை வழி செய்யும் திசிதரன் உடலெடு நெடுமுடி ஒருபதும் நெறிவுற பொசிதர ஒரு வீரல் நிறுவினர் ஒடி வளர் வெடிபொடி பொசிதர் திரு உரு உடையவர் உரைபதி புறவமே தேனகம் அறிவிய செறிதரும் உடரிசை தவிசினில் ஊனகம் அறிவிய புலனுகர் உணர்வுடை ஒருவனும் வானகம் வரையகம் அறிகடல் நிலனம் எழுபகை போனகம் அறிவினன் அறிவறியவர் பதி உறவமே கோச்சரம் நுகர்பவர் கொடிய துவரன துயிரினர் பாசுரவினிதரு பனகர்கள் படிதரு மொழியினர் நீ சரை விடுமின் நினைவுறு நீ மலர்தம் உரைப்பதி பூசுரர் மறைபயல் நிறைப்புகள் ஒளிமறி புறவமே பொதியல் பொழில் அணி புறவன் நகர் உரை புனிதனை வேதியர் அதிபதி மிகுதலை தமிழ்கடு விரையினன் ஓதிய ஒரு பதம் உரியதோர் இசை கோல உரை செய்யும் நீதியர் அவர் இரு நிலநடை நிகழ்தரு பிறவியே.
5: திருச்சிட்டம்பரம். இந்த பதிகத்துல இது எல்லாம் சீர்காழிதான் அல்லவா புறவம். இது பாருங்க, இதுக்கு முன்னே ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு அந்த பதிகத்தினுடைய பெயரை வைத்து அந்த 12 திருப்பெயரை சொன்னார். இப்ப புறவம் என்பது அந்த 12 ஒண்ணு, அதுவே எல்லா பாட்டிலையுமா சொல்லி வச்சுட்டார். ஆனா பாடலுடைய கருத்து இருக்கு, தெரியும். பெண்ணியல் உறவினர் உமையொரு பாகன் பெருகிய புனல் விரைவிய பிறை கன்னியர் தலையில எல்லாம் சடையில இருக்கு. கடுநடை விடையினர் வேகமா போற அந்த ஆணேறு கடல் தொழும் அடியவர் அப்படிப்பட்ட பெருமானை அடியவர்கள் தொழுதால் நன்னிய பிணிகட அருள் புரிபவர் நோயெல்லாம் நீங்கும் தீரா நோய் திருத்தருள வல்லாந்தன்மை என்கிறாரே அம்மாரியம். அப்படிப்பட்ட பதிதான் இதோ புண்ணிய மறைவர் இருக்கிற புறவம் என்று சொன்னார். கொஞ்சம் நம்ம கொஞ்சம் வேகமா போவோம் அல்லவா. அதனால எல்லா பாடலிலும் பெருமானுடைய அந்த அந்த அருள் சிறப்பை சொல்லி வருகின்றவர்கள் அல்லவா. அஞ்சாவது பாட்டில் காமனை அடல் கொள விழி செய்து என்கிறார் அல்லவா. யாரே மன்மதனை கடிமதில் தூமம் அறது உர விரல் சுடர் கொழுவிய இறை திரிபுரத்தை எரித்தார். இப்படி மன்மதனை அரித்தும் திரிபுரத்தை எரித்தும் இருக்கின்ற ஆற்றலுடையவர். அப்படிப்பட்டவர் இருக்கின்ற இடத்துல ஓமமோடு உயர்மறை பிறவிய வகைதனை அதனுடைய ஒளிகளு பூமகன் அலரோடு புனல் கொடு வழிபடு புறவி. அங்கே என்ன இருக்குன்னா பெரும்பாலும் சீர்காழியில அங்கந்த வீட்டுல நல்ல வேள்வி ஓமம் போட்டு அப்படியே வளர்ப்பா யாகம் வளர்ப்பாரலாம், நல்ல வேதங்கள் ஓதப்படுமா. அப்படிப்பட்ட பதியிலே இப்படிப்பட்ட எங்கள் பெருமான் இருந்து எல்லோருக்கும் அருள் செய்கிறார். அப்படி அருள் செய்கின்றவன் மன்மதனையும் எரிக்கிறான் திரிபுரத்தையும் எரிக்கிறான். இந்த மன்மதனை திரிபுரை எடுத்ததெல்லாம் என்ன கருணை? மரக்கருணை அல்லவா. இப்ப பெருமனுக்கு அருள் செய்தது அறக்கருணை, அதாவது தன்னை வழிபடுகின்றவர்களுக்கு அருள் செய்தா அதுக்கு அறக்கருணைன்னு பேரு. கொஞ்சம் திமிர் பண்ணவனை அடக்கி அவனுக்கு அருள் செய்தா மரக்கருணை, அவ்வளவுதான். இது சித்தாந்த சாத்திரம் அல்லவா. அறக்கருணை எது, மரக்கருணை எது, இதுதான் மாறி மாறி எல்லா பதியங்களையும் சொல்லுவது அல்லவா. இப்படியாக இப்ப நேரா அந்த நிறைவு பாட்டுக்கு போறோம். போதியல் பொடியில நீ போறவ நன்னகரு உடை புனிதானி வேதியர் அதிபதி மிகுதலை தமிழ்கரு விரகினன். அங்க இருக்கிற அந்த புனிதனாக இருக்கிற பெருமானை தமிழே மிக மிகுந்த புலமை உடையவனாக இருக்கிற ஞான சம்பந்தனாகிய நான் ஓதிய ஒரு பதம் உரியதோர் இசைகோல உரை செய்யும். இந்த 10 பாட்டையும் உரியதோர் இசைகோலர். இப்ப நான் படிச்சதெல்லாம் உரிய இசை அல்ல, நமக்கு வந்த இசை. அப்படி வந்த இசையில பாடலாமா?

தொண்டை கட்டி போனாலும் சரி, பாட்ட பொருள் பிடிச்சு பறிக்க தெரியாட்டும் சரி, நாம எல்லாம் ஏழை அடியார். அதனால யாத சொன்னாலும் ஆண்டவன் மகிழ்வான். அந்த விதி விலக்கில் இப்ப நம்ம படிச்சிருக்கிறோம். விதியா படிச்சா மூர்த்திகள் படிப்பார், அவர் என்ன இந்த இசைனு இந்த இசைன்னு, நம்ம அந்த இதுல பெறல அல்லவா. அதனால வேதியர் அதிபதி மிகுதலை தமிழ்கள் விரகினன் ஓதிய உருபதும். அப்ப உரியதோ இசை கூட அந்தந்த பதியத்துக்கு என்ன இசையோ பண்ணோ அது இப்படி படிக்கிறதா முறை. இயலாமையினால் நாம் இப்படி செய்கிறோம் அவ்வளவுதான் இல்லைங்களா. அதனால ஆனாலும் ஆண்டவன் அதை ஏற்கிறான், ஏற்கிறான். எனவே இசை போல உரை செய்யும் நீதியர் அவர் இரு நிலநிலை நிகழ்தரு பிறவியே. அவர்கள் இந்த உலகத்தில் ஞாண்டும் பிறப்பதனுடைய பயனை அடைந்து வாழ்வார்கள் என்று சொல்லி ரொம்ப அருமையா செய்கிறார். இனி அடுத்தாற் போல விளங்கிய சீர் என்றிருக்கிற பதியம், அது காந்தாரம் அல்லவா, 133வது பக்கம். விளங்கிய சீர் பிரமனூர் வேணுபுறம் புகழிவன் குருமேற்சோலை வழங்க வரும் தனங் தோணிபுரம் பூந்தராய் சிறபுரமன் புறவம் மண்மேல் கலங்கமிலூர் சண்பை கமல் காழிவயம் கொச்சைகழு மலமென்றென்ன இளங்குமரன் தன்னை பெற்றிமை அவர்தம் பகையறிவு திரைவன் ஊரே. இந்த பாட்டு அப்படியே படிச்சிட்டு போக வேண்டியதான். ஏன்னு கேட்டா எல்லா பாடலிலும் அந்த 12 பேர் சொல்றாரு பாருங்க. அது இப்ப எவ்வளவு பாத்தீங்களா, ஓ முருகா முருகா. இப்ப நம்ம முன்னே ரெண்டு பதியம் பார்த்த போது என்ன பண்ணோம், ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு பெயரை சொன்னார் இல்லைங்களா, 12 பேர் சொன்னார். இப்ப நம்ம மூன்றாவது படிச்சது எப்படி இருக்குது, ஒரே புறவமே என்று முடிச்சார். இப்ப என்ன பண்றாரு, ஒவ்வொரு பாடலிலுமே 12 பேர் சொல்றாரு. எப்படி இப்ப 12 பேர் தான் இதுல இருக்கு, ஒவ்வொன்றிலையும் நீங்க மீண்டும் மீண்டும் 12 பேர் தான் இருக்குது. அதனால படித்தாலே அமையும் அந்த மாதிரி அமைப்புல இருக்குது. முதல் பாட்டுல வந்து எல்லா ஊரும் இருக்கு பாத்தீங்களா, அதே போல ரெண்டாவது பாட்டுல திருவளரும் கழும் அதுல வந்து ஒன்னாவது பாட்டுல கடைசி வரி என்ன பாருங்க, கலங்கமிலூர் சண்பை கமல் காழிவயம் கொச்சை கழுமலம் என்று இன்ன, இப்படிப்பட்ட 12 பேர்களை உடைய இளங்குமரன் தன்னை பெற்று இமயவர்தம் பகையறிவித்த இறைவனூரே. முருகப்பெருமானை பற்றி குறிப்பு, முருகப்பெருமானை பற்றி. இப்படிப்பட்ட 12 பேர்களை உடையவர் இருக்கிறது யாருன்னு கேட்டா இளங்குமரனை பெற்றவராம். அது யார், இளங்குமரன் முருகப்பெருமான். எதுக்கு சாமியினாரு, பகை தனிவித்து தன்னுடைய பையனால சூரபதமுதலியுடைய பகையெல்லாம் தனிவித்த இறைவன் ஊர். அப்ப முருகப்பெருமானை பற்றிய குறிப்பு. திருமுறைகளில் முருகன், திருமுறைகளில் முருகன் என்று இதுக்கு முன்ன நூல்லாம் வந்திருக்குது, வந்திருக்குது. நீங்கள் அப்படியே பதியத்தில் எடுத்து படிச்சு பார்த்து வரும்போது திருமலை முருகன் முருகனை பெற்று வரிடம்னு சொன்னா இது ஒரு இடம். நம்ம காலையில இன்னொரு முன்ன ஒரு பாட்டி பார்த்தோம். எனவே முருகனை பெற்று வருகிற இடம் இன்னைக்கே ரெண்டு இடம் இல்லைங்களா, அப்படி வருகிற இடம். எனவே இளங்குமரன் தன்னை பெற்று இமயவர்தம் பகையறிவித்து இறைவன் ஊரே என்று முடிக்கிறார். ரொம்ப அருமை. அடுத்த பாட்டு பாருங்க, அப்படி 12 பேர். திருவளரும் கழுமலமே கொச்சை தேவேந்திரன் ஊர் அயன் ஊர் தெய்வ தருவளரும் பொழில் புறவம் சிலம்பனூர் காழி தரு சண்பை வெண்பா உருவளர் வெண்குரு புகழி ஓங்குதராய் தோணிபுரம் உயர்ந்த தேவர். இவ்வளவும் என்னது, அந்த 12 பெயர். அங்கே வெறுவ வளர் கடல் விடமதுண்டணி கொள் கண்டத்தோன் விரும்பு மூரி. அங்கதான் இதுல கழுத்துல நஞ்சை வைத்திருக்கிற எங்கள் பெருமான் விரும்பி இருக்கிற ஊர் இந்த 12 பேரளுடைய ஊர். அவ்வளவுதான், கடைசி வரி மட்டும்தான் உரை சொல்லணும். வாய்ந்த புகழ் மறைவளரும் தோணிபுரம் பூந்தராய் சிலம்பவன் வாழும் ஊர் எய்ந்த புறவம் திகழும் சண்பையடில் காழியரை கொச்சவயம் பொன் வெய்ந்த மதிர் கடுமலம் பின் ஓர்பணிய மிக்கையனூர் அமரர் கோனூர். இவ்வளவும் அந்த 12 பேர். யார் இருக்கிறதா, ஆய்ந்த கரையார் புகழி வெங்குருவதரன் நாளும் அமருமூரி. நல்ல படித்தவர்களெல்லாம் தங்கியிருக்கும்படியான இந்த சீர்காழியில் இருக்கிற எங்க பெருமான் என்று முடிச்சுக்கார். மாமலையகள் கணவன் மகிழ் வெங்குருமா புகழிதராய் தோணிபுரம் வாழ் ஏமமதில் புடைதகழும் கழுமலமே கொச்சை தேவேந்திரன் ஊசி பூமகனூர் பொலிவுடைய புறம்பிரல் சிலம்பனூர் காடி சண்பை. அது வரைக்கும் 12 பேர். பாமருவு கலை எட்டெட்டு உணர்ந்தவற்றின் பயனுகர்வோர் பரவும் ஊரே. அப்பாடி, கலை எட்டெட்டு, எட்டெட்டு எத்தனை, 64 கலைகளும் படித்தவர்கள் இருக்கின்ற எங்களுடைய கழுமலம். அப்ப

0: ஆய கலைகள் 64 ஏய உணர்வுக்கென்னு படிக்கிறோம் இல்ல, அப்ப கலை மொத்தம் எத்தனை? 64 நம்முடைய திருமறையும் குறிக்கிறது, திருமறையும் குறிக்கிறது 8 என்று அல்லவா. அப்ப சீர்காழியில 64 கலைகளும் வல்லவள்ளி இருக்கின்ற ஊர் எங்களுடைய பரமூர்னு சொன்னார். சரி, தரைத்தேவர் பனிசன்பை தமிழ்காலி வயங்கொச்ச தயங்கு பூமியில் விரை சேரும் கடுமலம்மை பொமை அணிந்த அணி அயனூர் அயனூர் பிரம்மனுடைய ஊர் விண்ணவரதம் கோனூர் வென்றி திரை சேரும் புனர்பூணி வெங்குரு சொல் வெம்பருகு தோணிபுரம் சீர் உரை சேர் பூந்தராய் சிலம்பனூர் புறவம் உலகத்தில் உயர்ந்த ஊரே. இந்த 12 பெயர்களுடைய ஊராக இந்த சீகாழிதான் இந்த உலகத்திலேயே உயர்ந்த ஊர் என்று சொல்றார். புண்டரிகத்தார்வன சூழ் புறவமிகு சிறபுறம் பூங்காடி சண்பை என் திசையோர் இறங்கிய வெங்குரு புகழி பூந்தராய் தோணிபுரம் சீர் வண்டமரும் பொடில்மல்கு கடுமலம்ன கொச்சை கொச்சை வளர் வளவர்தம் கோனூர். அது வரைக்கும் அந்த ஊர் அயனூர் பிரம்மனுடைய ஊர் இவையன்பர் எத அருங்கூற்றை உதைத்துகந்த அப்பன் ஊரே. ஒரு ஒரு அடியவருக்காக யமனையே உதைத்த எங்களுடைய அப்பா இருக்கிற ஊர் இந்த 12 பெயரையுடைய ஊர். வன்மை வளர் வரத்தையல் ஊர் வானவரதம் கோனூர்கன் புகழியஞ்சி வெண்மதி சேர் வெங்குருமி கோரியறிஞ்ச சண்பவியன் காடி கொச்சை கண்மகிடும் கருமலம் கற்றோர் புகழும் தோணிபுரம் பூந்தராய் சீர் பன்மலி பூந்தராய் சீர் பன்மலியும் சிறபுறம் பார் புகழ் புறவம் பால் வண்ணன் பயிலுமூரி. இந்த ஊர் 2 சிறப்பு. பன்மலியும் சிறபுறம் எல்லா பண்களும் அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும். பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தரும். பண் சுமந்த பாடல்களை எப்பொழுதும் விடாமல் கேட்கலாம் எங்க சீகாழில. அது மட்டுமல்ல, பால் வண்ணன் பயிலுமூரி பால் வண்ணன் பால் போன்ற நிறமுடையவன். அது என்னது? ஒரு வளர்ப்பவளமேனி ஒளி நீர் அணிந்து உமையோடு வெள்ளை விடைமேல் பவளமேனில் அவனுக்கு இங்க பால் வண்ணன்கிறார. அருமை அருமை அருமை. இங்க எதனால வந்து பால் வண்ணன்கிறார்னா, மேனி சிகப்பு, ஆனா மேனியெல்லாம் என்ன பூச்சிருக்கிறான், பூசு பாதும் உடனே போட வேண்டியதானே, பயில இருக்கிறதுக்கு என்ன வாங்க போறீங்களா? கடனா கிடையாது. நீ கடனா கொடுத்தா திரும்ப வாங்க வேண்டியதில்லை. இது கடனே அல்ல, முதல் எடுக்க வர்றது. பூசுவதும் வெந்நீர் பூண்பதுவும் பொன்பரவும். அதனால அத மெய்ய அது எங்க எங்க பூசுவான்னு கேட்டார் அப்பர் சுவாமிகள். மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனியான் தாழ் தோடாதே உடம்பெல்லாம் பூசிட்டுப்பாண்டனர். அப்போ உடல் நிறம் சிவப்பு, மேல இருக்கிற திருநீற்று நிறம் வெள்ளை, பால் வண்ணம். அப்ப திருநீர் எப்படி இருக்கும்? வெள்ளேன்னு இருக்கும். நல்ல திருநீர், நல்ல திருநீர். பால் வண்ணன் என்று சொல்றீங்க. அப்போ திருநீற்றை வச்சா பால் வண்ணன், உடம்பை வைத்த பவளமீன். இந்த 2 நிறம் தானா? நிறங்களோர் ஐந்துடையாய் ஆடார் ஆடார் ஆடார். ஆனால் அந்த நிறம் உடல் நிறமா சொல்லிருக்குமே, 2 பொருள் அதுக்கு. அந்த நிறம் உடம்பெல்லாம் இருக்க 5 நிறமா? இங்க சிவப்பு, இங்க கருப்பு, இங்க இது என்ன குஷ்டமெல்லாம் இருந்தோம், சரியான உடம்பு இல்லையே. பெருமானுடைய முகங்கள் 5, அந்த 5 முகங்களும் 5 நிறம். ஆதலால் நிறங்களோர் 5 உடையாய் என்றார். இன்னொரு பொருள், அவன் வந்து 5 இருக்கிறான், 5 பூதங்களும் 5 நிறமுடையன, எனவே 5 பூதங்களாயிருப்பதனால நிறங்களோர் 5 உடையாய். சிவசிவ மறந்துடக்கூடாது, இது வந்து வினா. அப்போ நிறங்களோர் 5 உடையாய் என்றது உடம்புல நிறம் பல நிறம் அல்ல, அவனுடைய முகங்கள் 5 ஆதலால் அந்த 5 முகமும் 5 நிறமாக இருக்கும், ஆதலால் நிறங்களோர் 5 என்றார். இன்னொரு பொருள், அவன் 5 பூதங்களின் வடிவாக இருக்கிறான், ஆதலால் இருநிலனாய் தீயாகி நீருமாகி வானாகி மண்ணாகி வழியாகி இப்படி எல்லாம் சொல்றாங்க. அப்ப அந்த ஒவ்வொரு பூதம் ஒவ்வொரு நிறமுடையதாக இருப்பதனாலே நிறங்களோர் 5 என்றார். ஆனா உடம்பு நிறம் 2 தான். உடம்ப சொன்னா பவள நிறம், அது மேல இருக்கிற பூசிய நிறத்தை சொன்னா பால் நிறம். மறந்துடப்படாது. எல்லாம் நிச்சயமா கேள்வியில இடம்பெற்றும். மோடிபுரம் காக்கமும் புறவஞ்சி சிலம்பனோர் காரிமோதூர் நீடியலும் சன்பிமடு வளங்கொழுகச்சி வேணுபுரம் கவலமேடு கூடியவனோர் வளர்வன் குரு புகழி தராய் தோணிபுரம் கூடப்போர் அது வரைக்கும். தேடி உடல் அவுணர் பயில் திரிபுரங்கள் செற்றமலை கிளை என் ஊரே. இந்த 12 பெயரை உடைய ஒன்று திரிபுரத்தை அடித்த எங்கள் பெருமான் இருக்கிற ஊர் இந்த ஊர் தான். அந்த கடைசியில மங்களம் பாடிடுறார் இந்த 4வது வரியில, இப்படி எல்லாம் இருக்கிற பெயருடையவன் எங்க பெருமான் இருக்கிற இடம் என்று சொல்லி முடிகிறார். ரொம்ப அருமை இதெல்லாம். இறக்கமுடையோர் இறைவனும் தோணிபுரம் பூந்தராய் சிலம்பன் தன்னூர் நிறக்கவரும் புனர்புறம் நின்றதவத்தயனூர் சீர்த்தேவனூர் கோனூர் வரக்கரவா புகழி வெங்கு குரு மாசிலா சண்பை காழி கொச்சை அது வரைக்கும். அறக்கண் விரல் அடித்தருளி கழுமலமந்தனர் வேதம் அறாத ஊரி 9வது பாட்டுல போயிருக்குது. எது அறக்கண் விரல் அடித்தருளி? அது எது? ராவணன், ராவணன். ஆமா. ஆனா 8வது பாட்டுல பாருங்க, திரிபுரம் எடுத்ததை வச்சுட்டாரு, திரிபுரம் எடுத்து வச்சுட்டாரு. 8வதுல திரிபுரமும் 9வதுல ராவணனையும் வச்சிருக்காரு. சிவ சிவ. இதுதான் இப்படி சில பதியங்கள் மட்டும் இந்த அமைப்பிலே மாறி இருக்கின்றன. அப்படி அதை நம்ம தோத்து கொடுத்தோம் பதிப்பு வரும்போது. வந்து இந்த ஞானசம்பந்தர் திருமுறையில் இத்தனை பதியங்கள் இப்படிப்பட்ட அமைப்புடையன, இவற்றுக்கு மாறாக சில பதியங்கள் அமைந்திருக்கின்றன. அது என்னென்ன மாறுதல்? 8 வந்து திருவரம் எரித்து 9 ராவண்ணை குறிப்பதும் உண்டு, 9 விடுத்து 10 குறிப்பதும் உண்டு. 10 அதெல்லாம் அந்த மாறுபாடு எல்லாம் போட்டோம்னா நாளைக்கு ஒரு ஆள் முதல் 3 திருமுறை எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும் போய் அப்படின்னு. இதெல்லாம் செஞ்சிடணும். என்னையும் செய்யறது நல்ல ஒரு எம்ஏ படித்த பையன், நல்ல தெய்வபக்தி உடைய பையன், சுறுசுறுப்பான பையன் கூட இருந்தா கிடுகிடுன்னு அதில் வேலை செய்யும். நீங்க எழுதுறீங்க இல்லவா? அப்ப இதெல்லாம் எழுதுறீங்களா? சரி, ரொம்ப அருமை. அப்படி பத்திரமா வைங்க. நம்ம ஒரு நாளைக்கு கொஞ்சம் முன்ன பிறகு வர பாருங்க, அப்படி தங்கும் போது அதெல்லாம் எடுத்து எடுத்து அப்படியே செம்மைப்படுத்திடுவோம். படிச்சிடணும். பேசி பேசி எத்தனை நாள் ஆக போகுது அல்லவா? அதனால செயல் அப்படி கொஞ்சம் செய்வோம். சரி, எனவே அடுத்தது முயல் ஓதும் கடுமலமை தவம் வளரும் கொச்சையில் கொச்சை இந்திரனோர் மெய்மை நூல் ஓதும் அயன் தன் ஊர் நுண்ணறிவார் குறுப்புகலி பூந்தராய் திறமியல் சேலோடு தோணிபுரம் திகழ்புறமும் சிலம்பனூர் செரிச்செய்தன்று அது வரைக்கும். மாலோடும் அயனறியான் வன்காடி சண்டை மன்னோர் வாழ்த்து மூரே திருமால் பெருமன் காணாத ஊருங்கிறது 10வது பாட்டை வந்துட்டது. சிவ சிவ. 10வது பாட்டுல வழக்கமா எப்படி வரணும், என்ன வரணும்? 10வதுல என்ன வரணும்? சமணர் புத்தருடைய ஒரே கொள்ளற்கன்னு வரணும். ஆனா இங்க 10வதுலதான் திருமால் பெருமன் காணாது இருக்குது பத்தீங்களா? இந்த மாதிரி பதியத்தை முதல்ல எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சா நாளைக்கு ஒருத்தன் எவனாலும் சொல்ல, ஐயா சில பதியம் மாறுபட்டு இருக்குமா, மக்கு பயில சில பதியங்கள் இந்த அமைப்புடையன, சில பதியங்கள் இப்படி அமைப்புடையன நாம சொல்லிட்டோம்னா அவன் அந்த கோணல் புத்தி வராது. நாம சொல்லிவிடணும். சிவ சிவ. எல்லாம் சிவகாசி தான் செய்யணும். நாங்க என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் திருமுறையை வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறோம் இல்லைவா? அதுல ஏதோ இருக்கிறது எல்லாம் பார்த்துன்னு ஒரு 2-3 ஆண்டுகளுக்குள்ள எல்லாம் ஓரளவு அப்படி அமைச்சிடணும். ஆக்கமர் சீர் சூர் சண்பை காழி அமர் கொச்சை கடுமலம் அன்பால் நூல் ஓக்கமுடை தோணிபுரம் முந்தராய் சிறபுரம் முன் புறமும் நண்பார் பூக்கமல தோன்மகிழூர் புரந்தரனூர் புகழிவெங்குருமி என்பர் பாருங்க. 11வது பாட்டுல போய் சாக்கியரோடு அமன் கையர் தாமரியா வகை நின்றான் தங்குமூரே புத்தர் சமணர் 11வது பாட்டு கொடுத்துட்டு. இந்த 12 பாட்டு வரும்போது மட்டும்தான் கொஞ்சம் மாறுபடுது பார்த்தீங்களா? இந்த 12 பாட்டு வர்ற பதியம் தான் மாறுபடுதா? இல்லை, சில 11 இருப்பதும் மாறுபடுகிறது இல்லைங்களா? அப்ப 12 வருகின்ற பொழுது மாறுபடுகின்ற எத்தனை, 11 இருக்கின்ற பொழுதும் மாறுபடுகின்ற எத்தனை, அப்படி ரெண்டு பிரிவா பிரிக்கணும். நிறைய வேலை இருக்குது. இப்ப நம்ம அம்மா மாதிரி நல்லா ஊக்கமா இருக்கும்போது கொஞ்சம் நீங்க அப்படியே எல்லாம் ரெண்டு பேர் நீங்க ஒரு தனியா இதெல்லாம் செய்யக்கூடாது, செஞ்சா டயர்டா போடும், வயசாச்சதுல அயற்சி இருக்கு. நம்ம ரெண்டு சார் தான் போடி நாளைக்கு வச்சுக்கலாம் போது ஏமா இன்னைக்கு ஒரு பதியம் படிச்சிருவாங்க அப்படி இருக்கணும். நான் முன்னே நினைச்சேன்னு எந்திரிச்சிடக்கூடாது. ஆமாம், நீங்க ஒருவர் அப்படி கொஞ்சம் உணர்ச்சி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் குண்டுனா கூட என்னன்னு கேட்டா, ஏமா இன்னொரு 2 பதியம் தான், நீங்க நம்ம 6 படிச்சா இன்னொரு 4 படிச்சுட்டா 10,000 என்ன அப்படி அப்படி உட்கார வைக்கணும். சிவ சிவ. அப்பதான் முடியும். நான் முன்னே நினைச்சேன்னு எந்திரிக்கக்கூடாது. இதெல்லாம் செய்வீங்க சொல்ற அல்லவா. அதனால பாப்போம். அக்கரம் சேர் தருமனோர் புகழிதராய் தோணிபுரம் அணிநீர் பொய்கை புக்கரம் சேர் புறபம் சேர் சிலம்பனூர் பொற்காளி சண்பை தொல்லூர் மிக்கரம் சீர் கடுமலமே கொச்சி வயம் வேணுபுரம் அயனூர் மேலி சக்கரம் சீர் தமிழ் விரகன் தான் சொன்ன தமிழ் சரிப்போர் தவம் செய்தோரே. இந்த பதியத்தை படிச்சா தவம் செய்தவர்களாக ஆகுவான். அதெல்லாம் விடாம நம்ம பதியத்தை படிக்கிறதுல மூச்சு விடாம படிச்சிருவோம். உரை சொல்வதில் வேணா அப்படி அங்கே இருந்து அப்படி தாவிக்கிறமே தவிர படிக்கிறது அதான் முற்றோதல். இந்த முற்றோதல் மாறுபடக்கூடாது. நாம் உரை சொல்வதை வேணா அது நமக்கு இருக்கிற நேரம் கருதி சோர்வு கருதி இப்படி செஞ்சுக்கிறமே தவிர முற்றோதல் முற்றோதல் தான் மறந்துடப்படுது அல்லவா. சிவம் நீங்க பாருங்க அல்லவா. இனி அடுத்தது என்னப்பா? ஆ, விண்ணவர் தொழுதல். ஆமா, தொழுதடு வெங்குரு மேவிய சுண்ணவன் பொடியணி வீரே சுண்ணவன் பொடியணி வீர் உமதொழு கடல் என்ன வல்லார் இடறியிலே. வேதியர் தொழுதடு வெங்குரு மேவிய ஆரிய அருமறையீரே ஆரிய அருமறையீருமை அலர்கொடு ஓதியர் உணர்வுடையோரே. விளங்குதன் பொடில் அணி வெங்குரு மேவிய இளம்பிரை அணி சடையீரே இளம்பிரை அணி சடையீர் உமது இணையடி உளங்கொல உருபினியிலரே. விண்டலர் பொடில் அணி வெங்குரு மேவிய வண்டமர் வளர்ச்சடையீரே வண்டமர் வளர்ச்சடையீர் உமை வாழ்த்து தொண்டர்கள் துயர் பிணியிலரே. மிக்கவ தொழுதடு வெங்குரு மேவிய அக்கினோட அரவசித்தீரே அக்கினோட அரவசித்தீரும் அதடியினை தக்கவர் உருவது தவமே. வெந்தவன் பொடியணி வெங்குரு மேவிய அந்தமிழ் பெருமையினீரே அந்தமிழ் பெருமையினீருமை அலர்கொடு சிந்தை செய்வோர் வினை சிதைவே. விழமல்கு பொடியிலணி வெங்குரு மேவிய அடல் மல்கும் அங்கையினீரே அடல் மல்கும் அங்கையினீருமை அலர்கொடு தொடவல்ல தொட அல்லல் கெடுவது துணிவே. வித்தக மறையவர் வெங்குரு மேவிய மத்தனன் மலர் பூனை வீரே மத்தனன் மலர் பூனை வீரும் அது அடிதொடும் சித்த மதுடையவர் திருவே. மேலவர் தொழுதடு வெங்குரு மேவிய ஆலம் நன்மணிமிடத்தீரே ஆலம் நன்மணிமிடத்தீரும் அது அடிதொடும் சீல மதுடையவர் திருவே. விரைமல்கு பொடிலணி வெங்குரு மேவிய அரைமல்கு புளியதலீரே அரைமல்கு புளியதலீரும் அது அடியினை உரைமல்கு புகழவர் உயர்வே. திருச்சிட்டம்பலம். இங்க நீங்க சுண்ணவன் பொடி அணிவீர். அது இது சுண்ணவன் பொடி திருநெறிதான். திருநெறிவியர் அணிகின்ற பெரியவரே இல்ல, அப்படி அணிகின்ற உண்மை தொடுவார் என்ன வல்லவர் இடரிலர் துன்பமில்லாதவர்கள். அடுத்ததுல நீங்கள் ஆறுமறை வேதங்களை எப்பொழுதும் விடாமல் சொல்கின்றீர்கள் இல்லைங்களா. அப்படிப்பட்ட உங்களை அலர்கொடு அது மலரை கொண்டு வழிபடுகின்றவர்கள் ஓதியர் உணர்வுடையவரே நல்ல உணர்வுடையவர்கள் ஆவர். வழிபாடு செய்கின்றவர்கள் தான் நல்ல உணர்வுடையவர்களாக இருப்பர். இளம்பிரை அணிசடையீரே இளம்பிரை அணிந்திருக்கின்றவர்களே உங்களுடைய இணையடி உளங்கொல உருபினி இளறினர். உங்களுடைய ரெண்டு திருவடிகளையும் யார் மனதில் கொள்றாங்களோ அவங்களுக்கு பிணி இல்லை என்றார். வண்டமறு வளர்ச்சடையீர் அருமை நல்ல வண்டுகளெல்லாம் மொய்க்கும்படியான வளர்ந்திருக்கிற சடைய உடையவர்களே உடையவனே. வாழ்த்தும தொண்டர்கள் துயர் பிணி இளரே எந்த தொண்டர்கள் எல்லாம் உன்னை வடுத்து வாழ்த்துகிறார்கள் அவர்களுக்கு துயரம் இல்லை பிணியும் இல்லைனர். அது என்னது துயரம் என்ன பிணி என்ன? துயரம் என்றால் என்ன பிணி என்றால் என்ன? துயரம் என்பது மனத்தில் வர்ற துயரம், பிணிங்கிறது உடம்புல வர்ற நோய். அவ்வளவுதான். வினாவுக்கு வரலாம். துயர்னா உள்ளத்தில் இருக்கிற துயர். பொண்ணு கல்யாணம் ஆகல பிள்ளை கல்யாணம் ஆகல இது கிடைக்கல அது கிடைக்கல நல்ல இடம் கிடைக்கல அப்படிலாம் அதெல்லாம் துயரம். பிணிங்கிறது பிளட் ப்ரெஷர் அது தலைவலிக்குதுங்க தொடர்ந்து பத்து நாளாக இருமல் வந்துக்கிட்டே இருக்குதுங்க என்னதான் மருந்து சாப்பிட்டாலும் போகல இதெல்லாம் பிணி. துயருங்கிறது உள்ளத்தை பொருத்தியது பிணிங்கிறது உடலை பொறுத்தது. அப்புறம் அக்கினோட அரவசத்தீரே அக்குன்னா உருதுராக்கம் உருதுராக்கம் அணிந்திருக்கிற பெருமானே உமது அடியினை தக்கவர் உருவது தவமே. யார் உண்மை வணங்குகிறார்களோ அதுதான் தவம். தவம் தவம்னா நேபாளம் போவேணா பெருமானை வணங்கினாலே நம்ம தவமுடையவர்கள் தான் இல்லைங்களா. சரி, அந்தமில் பெருமை இனியிரே அந்த ரொம்ப உனக்கு அது அந்தம்னா அவனுக்கு வந்து இறுதி இல்லாத பெருமை. இப்ப மக்களுக்கு வர்ற பெருமை எல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கால எல்லையில் இருக்கும். இந்த ஒரு காலை இல்லைன்னா நமக்கு தமிழனுக்கு தெரியாது. ஒரு பீரியடு அப்படி போவோம், அப்ப விளங்குது. பீரியடுன்னா விளங்குது, ஒரு காலை இல்லைன்னா விளங்க மாட்டேங்குது. ஒரு காலை இல்லைங்கிறது இந்த பெருமையா ஒரு ஒரு ஒரு பத்து வருஷம் ஓஹோன்னு ஓடும், அப்புறம் அப்படியே நதிச்சிருக்கும். இயற்கை 30 ஆண்டு வாழ்ந்தாரும் இல்லை, 30 ஆண்டு தாழ்ந்தாரும் இல்லை. ஆகவே நம் பெருமை வளரும் வளரும் குண்ட குண்டும். ஆனா பெருமானுடைய போல் அந்தமில் பெருமை அப்ப என்னதான் இறுதியில்லாத பெருமை, என்னைக்குமே பெருமையுடையவனா இருக்கும். அப்படிப்பட்ட பெருமையுடையவர் ஆளர்கோடு சிந்தை செய்வோர் வீணை சிதைவே மலர் கொண்டு வழிபாடு செய்தால் வினை நீங்கும். ஆடல் மல்கும் அங்கை இனீர், ஆடல்னா என்ன, நெருப்பு, நெருப்பு கையில வச்சிருக்கிறவன். அப்படிப்பட்ட பெருமானி உமை அலர்கோடு தொட அல்லல் கெடுவது துணிவே, மலர் கொண்டு வழிபட்டால் நிச்சயம் துணி இந்த அல்லல்லாம் துன்பமெல்லாம் நீங்கும். மத்தனன் மலர் பூனை வீர், மத்தம்னா என்ன, ஊமத்த மலர், ஊமத்த மலரை தலையில் அணிந்திருக்கின்ற பெருமானி உமது அடிதோடும் சித்தமதுடையவர் திருவி, விடாமல் வணங்குறவர்களுக்கு திரு செல்லும் இருக்கும், செல்லமானது நிரம்ப இருக்கும். அதனால அடுத்த பாட்டு அதேதான், ஆலம் நன்மணிமிடற்றி உமது அடிதோடும் சீலமதுடையவர் திருவி. நீங்கள் அப்படியே ரொம்ப அருமையான கருத்தில் கண்டத்தை உடைய திருநீலகண்டரா இருக்கீங்க, உங்களை யார் தொழுகிறாரோ அவர்களுக்கு நிறைய திரு செல்லமானது இருக்கும் என்றெல்லாம், அரை மல்கு புலியதலி இருமதடியினை உரை மல்கு புகழவர் உயர்வி. இந்த பதியத்தை யார் படிக்கிறாங்களுக்கு எல்லாம் புகழோடு உயர்ந்து வழங்குவார்கள் என்று அருமையா சொல்லி முடித்தேன் அல்லவா. இது பதிய பயன்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: தலம் திருநாகைக்காரோணம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 5வது திருமுறை திருக்குறுந்தொகை.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம். ஸ்தலம் திருக்கழுக்குன்றம்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு பாச்சிலாச்சிராமத்து பதிகம் துணிவளர் திங்கள். வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருச்சிற்றம்பலம் புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்றொண்டர் பதம்போற்றி, ஊழி மலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருஞான சம்பந்தர் அருளிய தேவார பதிகம் ஒன்று. இது திருப்பாச்சிலாச்சிராமம் அப்படிங்கிற ஸ்தலத்தில் பாடினது. இது முதல் திருமறை 44 பதிகம். இந்த பதிகத்தில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னாக்க, இதில் இந்த பதிகத்தில் 11 பாடல்கள். இந்த பதிகம் ரொம்ப அற்புதமான பதிகம். இப்போ முதல் பாட்டுக்கு போவோம். துணிவளர் திங்கள் துளங்கி விளங்க சுடச்சடை சுற்றி முடித்து, பணிவளர் கொள்கையர் பாரிடம் சூழ ஆரிடமும் பலிதேர்வர், அணிவளர் கோலமெல்லாம் செய்து பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே அப்படின்னு சம்பந்தர் அப்படி ஒரு ரெட்டாரிக்கல் க்வெஸ்சன் கேட்கிறார். இதில் இப்போ பாட்டோடைய வார்த்தைகளுக்கு போவோம். துணி வளர் திங்கள் துளங்கி விளங்க சுடச்சடை சுற்றி முடித்து, இந்த இது தலையில் சந்திரன் அணிந்திருக்கிறார், அதுதான் இந்த மேலான பொருள் இல்லையா. சுருக்கமான பொருள் சொல்லணும்னா அவர் தலையில் சடை மேலே சந்திரனை அணிந்திருக்கிறார், அது தெரியுது. ஏன்னா திங்கள்னு இருக்குது, சடைன்னு இருக்குது, அதுலேருந்து அது நம்ம புரிஞ்செடுத்தோம். ஆனால் வார்த்தைகளை பார்த்தா இன்னும் நமக்கு நல்ல தெளிவாக புரியும். துணி வளர் திங்கள், துணி அப்படின்னா வெட்டுப்பட்டேன்னு அர்த்தம் இல்லையா. துணித்தல்னா வெட்டுறது, நம்ம துணி வாங்குறோம் அப்படிங்கிறோமே. துணி அப்படின்னாக்க எது துணிக்கப்படுகின்றதோ அது துணி அப்படி வர்ற பெயர். அது வெட்டப்படுவது, வெட்டி ஒரு பெரிய நெய்யறப்ப பெருசு நீளமாக வரும், அதில் வெட்டி வெட்டி துணி ஆக்குவோம், அதனால வெட்டப்படுவதனால அது துணி. அப்படி வெட்டுப்பட்ட, அதாவது சந்திரன் குறைஞ்சு குறைஞ்சு ஒவ்வொரு கலையாக குறைஞ்சு குறைஞ்சு போறதுனால அது வெட்டுண்ட திங்கள் அப்படிங்கறத சொல்றது ஒரு மரபு. அதனால துணி அப்படின்னா வெட்டப்பட்ட ஒரு துண்டு மாதிரி, ஒரு வெட்டப்பட்ட ஒரு சின்ன பீஸ் தான் இருக்கு அங்க சந்திரன். அதனால துணி திங்கள் அப்படிங்கிறது அது. அது வளர் திங்கள், அது தேஞ்சுட்டே வந்தது, சிவபெருமான் காலில் விழுந்து என்னை காப்பாத்துங்கன்னு வேண்டிட்டு, அப்ப சிவபெருமான் அதை தூக்கி தன் தலையில வச்சுட்டார். அது அன்னிலிருந்து அது அழியாம நிலை பெற்று இருக்கிறது, அதனால அது வளர்கின்ற திங்கள், அழியாம இருக்கிற திங்கள் அது. அதனால துணி வளர் திங்கள், இது இந்த சந்திரனுடைய அப்ஜெக்டிவ்ஸ். இதெல்லாம் இந்த சந்திரன் என்ன பண்ணார், துளங்கி விளங்க, இது பிரகாசமா இருக்கிறபடி சுடற்சடை சுற்றி முடித்து, அதை சுத்தி தன்னுடைய சுடர் போ ஒளி வீசுகின்ற தன்னுடைய சடையை எடுத்து இந்த சந்திரனை சுத்தி அப்படி கட்டி வச்சுருக்கார் தலையில. நம்ம பூவை தலையில முடியறப்போ அப்படி வச்சுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி இங்க சந்திரன் அவர் சடை முடியால சடையால அப்படி சுற்றி கட்டி வச்சிருக்கார் தலை மேல அப்படின்னு பாட்டுல சொல்றாருங்க. இல்ல இந்த துளங்கி விளங்க அப்படிங்கிறார், இது துளங்கிறது விளங்குறதுன்னா, விளங்குறதுன்னா நமக்கு தெரியும், பிரகாசிக்கிறது ஒளி வீசுறது நன்னா இருக்கிறது. துளங்கிறது அப்படின்னா கலக்க முறுதல் அப்படின்னு ஒரு அர்த்தம், ஆனா அதே இது பிரகாசிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம், ரெண்டு அர்த்தமும் பொருந்தும். அதனால இதுல என்ன சொல்றான்னா, உரையில துளங்கி விளங்கனாக்க அந்த சந்திரன் சாபம் பெற்றதுனால அது கலங்குறது, மனசு கலங்குறது, ஐயோ நம்ம அழிய போறோமே அப்படின்னு. அப்புறம் சிவனை சரணாகதி அடைஞ்சது, சிவனை சரண் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவர் தலையில போய் சேர்ந்ததுனால அது பிரகாசிச்சுருக்கு அழியாம. அதனால முன்னாடி துளங்கி அப்புறமா விளங்க அப்படின்னு ஒரு உரையில ஒரு விளக்கம் சொல்ற. அப்படி இல்லாம நம்ம துளங்கிறது விளங்குறது ரெண்டுமே பிரகாசிக்கிறதுங்கிற மாதிரி அர்த்தம் தருது, நன்னா பிரகாசிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படியாக இந்த சந்திரன் தன் சடை மேல பிரகாசிக்கும்படியாக தன்னுடைய பொற்சடை, சுடற்சடைன்னா ஒளி வீசுகின்ற சடைன்னு அர்த்தம், அந்த சுடற்சடையால் அதை சுற்றி தலையில முடிச்சு வச்சுருக்கார், பிடிச்சு கட்டி வச்சுருக்கார். பனி வளர் கொள்கையர், பனி அப்படின்னா பாம்பின் படத்துக்கு பனின்னு பேரு, அதனால இது ஆகு பெயரை நாகப்பாம்பையே குறிக்கும். பனி வளர் கொள்கையர்னா அவர் உடம்பு முழுக்க பாம்புகளை அணிந்திருப்பார், உடம்பு முழுக்க எல்லாத்திலையும் பாம்புகள் இருக்கும், அதுதான் பனி வளர் கொள்கையர். அப்படிப்பட்ட குணமுடையவர், அப்படிப்பட்ட பண்பு உடையவர். தலையில பாம்பு இருக்கும், மார்பில் பாம்பு மாலை இருக்கும், தோளில் பாம்பு இருக்கும், இடுப்பில் பாம்பு இருக்கும், எல்லாத்துலேயும் பாம்பு இருக்கும் சிவபெருமானுக்கு. அப்படியாக பனி வளர் கொள்கையர், அப்படிப்பட்ட கொள்கை உடையவர். பாரிடம் சூழ ஆரிடமும் பலிதேர்வர், இந்த பாரிடம் அப்படிங்கிற வார்த்தை சில பாடல்களில் வரும், நீங்கள் பார்த்து உங்களுக்கு முன்னாடி ஏதாவது பாட்டில் பார்த்துருப்போம், ஞாபகம் இருந்தால் இல்லை உண்டு இல்லைன்னா இப்போ குறித்து வச்சுக்கோங்க. பாரிடம் அப்படின்னாக்க பூதம்னு அர்த்தம், பாரிடம் சூழ ஆரிடமும் பலிதேர்வர்னாக்க பூதங்கள் அவரை சூழ்ந்து வரும். அப்படி இருக்கிறவர் யார்ட்டையும் பலி தேர்வார், எல்லார்ட்டையும் வந்து பிச்சை எடுத்துக்கு வருவார், பிச்சை ஏற்பார். ஆறு இடமும்னா யார்ட்டையும் அர்த்தம், எல்லார் இடங்கள்லயும் போய் பிச்சை தேர்வார், பிச்சை எடுப்பார். அப்படிப்பட்ட குணமுடையவர். அவர் எங்க இருக்கார்? பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்றார் இல்லையா. பாச்சில் ஆச்சிராமம்னா பாச்சில் அப்படிங்கறது அந்த பகுதிக்கு பேர். முன்னாடி போனதுன்னு பார்த்தா பேசியிருக்கோம், ஒரு நாடு நாட்டில் நாட்டினுடைய ஒரு பகுதி வந்து கூற்றம்னு பேரு. அந்த கூற்றத்துக்குள்ள ஊர்கள் இருக்கும். அதனால நாட்டின் ஒரு நாட்டுல பல கூற்றங்கள் இருக்கும், அந்த ஒரு கூற்றத்துல பல ஊர்கள் இருக்கும். அப்படி ஒரு டிவிஷன் அது. அதுல இந்த மழைநாடு, இந்த கொல்லிமழவன் இருக்காங்களே, இவன் இருக்கிற நாட்டுக்கு இந்த இடத்துக்கு பேரு பாச்சில் அப்படின்னு இந்த கூட்டத்துக்கு பேரு. அந்த கூட்டத்துல ஆச்சிராமம்ங்கிறது இந்த ஊருக்கு பேரு. அப்படி பாச்சில் கூட்டத்தில் இருக்கிற ஆச்சிராமம்ங்கிற ஊர்ல இருக்கிற சுவாமி இவர். இவர் மணிவளர் கண்டர். மணிவளர் கண்டர்னா நமக்கு தெரியும், நீலமணி தங்குகின்ற கண்டத்தை உடையவர் நீலகண்டர். இவர் என்ன பண்ணார், அணிவளர் கோலமலாம் செய்து அப்படிங்கிற ஃப்ரேஸ் இருக்கு இல்லையா, இந்த அணிவளர் கோலமலாம் செய்துங்கிற ஃப்ரேஸ் இந்த மங்கைக்கு கொண்டு போய் பொருள் கொள்ளலாம். உரையில் அப்படி கொடுக்குறார். இந்த கொல்லிமழவனோட மகள் அங்க கடக்கா, எங்க சன்னிதி முன்னாடி கடத்தி வச்சிருக்கான் கொல்லிமழவன். அவ பிரஜை இல்லாம கடக்கா முயலன்கிற நோய் வந்ததுனால. இப்ப சம்பந்தன் என்ன சொல்றார், இந்த பெண் இவ அழகான இளம் பெண்ணவோ அணிவளர் கோலமெல்லாம் செய்து அப்படின்னா அணிவளர் கோலம் அணினா அழகு, கோலம்னா வடிவம், அழகுன்னு சொல்லலாம் வடிவம்னு எடுத்துக்கலாம். அதனால இந்த அழகிய வடிவம் எல்லாம் செய்து அவளுக்கு கை கால் கண்ணு காது மூக்கு எல்லாம் அழகா கொடுத்து எல்லா கருவிகரணங்களும் கொடுத்துருக்காரு. அப்படியெல்லாம் பண்ணி எல்லாம் செய்து மங்கையை வாட மயல் செய்வது அப்படின்னா இந்த பெண்ணை இவளெல்லாம் கொடுத்து இந்த பெண்ணுக்கு உணர்ச்சி இல்லாம பிரஜை இல்லாம பண்ணி வச்சிருக்காரு இவர், மயக்கம் போட வச்சிருக்காரு. அப்படிலாம் சொல்லிட்டு சொல்ற, மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பு அப்படிங்கிறார். இந்த மங்கை இந்த பெண் அப்படியே மயக்கம் அடிக்கிற மயக்கம் போட வச்சிருக்காரு, இதுவா இவருடைய பண்பு, இதுவா இவருடைய பெருமை அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி மணிவளர் கண்டரோ அப்படிங்கிறார். இந்த மணிவளர் இந்த நீலகண்டரா இந்த மாதிரி பண்ணிட்டார், இதுவா இவர் குணம் அப்படின்னு கேட்கிறார். இந்த ஓ அப்படிங்கறது ஒரு சந்தேகத்தோட கேட்கிற கேள்வி. அது இவரா பண்ணினார் அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இல்லையா, சிவருமான எப்படி பண்ணினார், அதுவா அவருடைய குணம், அதுவா அவருடைய பெருமை அப்படின்னு கேட்கிறார் இந்த பாட்டுல சம்பந்தர். பாச்சியல் ஆச்சிராமத்து உரைகின்ற மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயில் செய்வதோ இவர் மாண்பு அப்படின்னு, அதாவது ஒரு சுவாமியை நேரடியாக கேட்காம அப்படி ஒரு மற்றவாள்கிட்ட கேட்கற மாதிரி ஒரு ரெட்டாரிக்கல் க்வெஸ்சன் மாதிரி கேட்டு இவரா இப்படி பண்ணினார் நம்ப முடியலையே அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு உணர்ச்சி அதில் காட்டுறார் இந்த பாட்டில். இந்த பாட்டில் உங்களுக்கு இப்போ கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் பேசலாம். ஆச்சிராமத்து ஆச்சிராமம் ஆச்சிராமத்து ஆச்சிராமத்து அப்படின்னா ஆச்சிராமத்தில் ஆச்சிராமத்தினுடைய அப்படிங்கிற மாதிரி. இப்போ மரம் மரத்தில் மரத்தை அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த அம்பில் முடிகிற வார்த்தைகளுக்கு அத்துன்னு ஒரு சாரியை வரும் நம்ம வேற்றுமை உருப்பெல்லாம் போடுறப்போ. அதனால பாச்சியில் ஆச்சிராமத்து அப்படின்னா ஆச்சிராமத்தில் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளணும் இந்த இடத்துல. ஆமாம், ஆச்சிராமங்கிறது ஒரு பேர், பாச்சியல் அப்படிங்கிறது அந்த டிவிஷனுக்கு பேர், ஆச்சிராமங்கிறது அந்த ஊருக்கு பேர். அப்போ இந்த பாச்சியலுங்கிற டிவிஷனில் ஆச்சிராமங்கிற ஊரில் உரைகின்ற இந்த ஊரில் இருக்கிற கோயிலில் உரைகின்ற நீலகண்டரோ உயர்ந்துருக்கான் இல்லைன்னா நீண்டு கொண்டு இருக்கிறான் அப்படின்லாம் இருக்கு. இல்லைன்னாக்க கண் வளர்தல் அப்படின்பா இல்லையா, கண் வளர்தல்னா தூங்குறது அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. அதே மாதிரி இதை வளர விடக்கூடாது அப்படிம்போ, அதாவது பெருசாக விடக்கூடாது சின்னதுலயே நிறுத்திடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வளர விடக்கூடாது அப்படிம்போ. வளர விடுறதுனா பெருசாக விடுறது இல்லை மிகுதியாக விடுறது அப்படிலாம். இது இப்படியெல்லாம் அர்த்தங்கள் இருக்கிறப்ப இதோட ஒரு இன்னொரு அர்த்தம் தங்குதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அதாவது இருக்கிறது. அதனால இங்க இந்த வளர்தல் அப்படிங்கிறதுக்கெல்லாம் முதல் அடியில வளர் திங்கள், அது பிறைச்சந்திரன் வளர்கின்ற சந்திரன் வளர் பிறை, அதனால அது வளர். மத்த அணி வளர் அப்படிங்கிறப்ப அழகு மிகுதல் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா. பனி வளர் மணி வளர் வந்து இருக்கிறதுங்கிற மாதிரி, அணி வளர்னா அணி இருக்கிறன்னு எடுத்துக்கலாம், அழகு இருக்கிறன்னு எடுத்துக்கலாம், இல்ல அழகு மிகுகின்றன்னு எடுத்துக்கலாம் இல்லையா. அது மாதிரி துணி வளர் திங்கள்னா வளர் திங்கள் வளர்கின்ற சந்திரன் அப்படி, அது வளர்தல்ங்கிறது அந்த மாதிரி என்றும் அழியாம இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அதனால இந்த பாட்டுல அந்த இடத்த பொறுத்து நம்ம அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அந்த வார்த்தைக்கு. இப்ப ரெண்டாம் பாட்டுக்கு போவோம். வேற ஏதாவது கேள்வி இருக்க முதல் பாட்டுல போறதுக்கு முன்னாடி, ரெண்டாம் பாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி. அப்ப ரெண்டாம் பாட்டு, கலைப்பனை மானுரி தோளுடை ஆடை கனல் சுடரால் இவர் கண்கள் தலையணி சென்னியர் தாரணி மார்பர் தம்மடிகள் இவர் என்ன அலைபுனல் பூம்பொழில் சூழ்ந்தவள் பாச்சில் ஆச்சிராமத்துறைகின்ற இலைப்புனை வேலரோ ஏழையை வாட இடர் செய்வதோ இவர் ஈடே உங்களை சந்தத்துக்காக அப்படி கொஞ்சம் படிச்சு காமிச்சேன். ஏன்னா இது வந்து இந்த தனதன தானன தானன தானா தனதன தானன தானான சந்தம், கலைப்புனை மானுரி தோளுடைய ஆடை கனல் சுடரால் இவர் கண்கள். இந்த பாட்டில் என்ன சொல்றார், இந்த பதிகத்தில் எல்லா பாட்டிலையும் பார்க்க போறது தான், முதல்ல அவர் முதல் ரெண்டு அடிகளில் சிவருமானுடைய குணங்கள் பண்பு வர்ணனைகள்லாம் சொல்லுவார். அப்புறம் மூணாவது அடியில் பாச்சிலாச்சிராமத்துடைய வர்ணனை சில சமயம் இருக்கும், சில சமயம் இல்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட பாச்சிலாச்சிராமத்தில் உரைகின்ற, அப்புறம் கடைசி அடியில் சிவருமானுடைய ஒரு குறிப்பு இருக்கும், அது எப்படிப்பட்ட சிவருமான, அவர் என்ன வச்சுனா அப்படிப்பட்ட சிவருமானா இந்த பெண்ணை இப்படி கஷ்டப்படுத்துறார் அப்படின்னு கேள்வி கேட்டு முடிப்பார் பாட்டை. எல்லா பாட்டும் அப்படி தான் வரும் இந்த பதிகத்தில். கலைப்புனை மான் உரி, கலைப்புனை மான் உரினா சிவருமான் தோல் அணிந்திருப்பார், சிவருமான புலித்தோல் இடுப்பில் கட்டின் இருப்பார், அதே மாதிரி மான் தோலும் போத்தின் இருப்பார். அதுதான் அங்கே சொல்கிறார் கலை புனைமான் உரி. கலை அப்படின்னாக்க வஸ்திரம், அந்த வஸ்திரமாக அவர் என்ன பண்ணிருக்கார், அழகிய மான் தோல். புனைனா அழகுன்னு அர்த்தம், அணிதல்னு ஒரு அர்த்தம் இருக்குது புனைதல்னா, புனை அப்படின்னு தனியாக வந்து அழகு அப்படின்னு ஒரு அர்த்தமும் இருக்குது. அதனால் வஸ்திரமாக அவர் அழகிய மான் தோல் அணிந்திருக்கிறார். தோல் உடை ஆடை, தோலாலான உடையே அவருக்கு ஆடை, இதில் தோலே அவருக்கு உடுக்கின்ற ஆடைன்னு எடுத்துக்கலாம். இடுப்பில் புலித்தோல் கட்டின்னு இருக்கார் இல்லையா, ஆடைங்கிறது இடுப்பில் கட்டுறது, மேலே போடுறது வஸ்திரம், அது மாதிரி அந்த அங்க வஸ்திரம்லாம் சொல்கிறோம் இல்லையா, மேலே போடுறது மேலாடை. அதனால் அவர் மான் தோல் அணிஞ்சிருக்கிறார், புலித்தோல் அணிஞ்சிருக்கிறார், தோல் உடைய ஆடை. அப்புறம் கனல் சுடரால் இவர் கண்கள், சிவபெருமானுக்கு எத்தனை கண்ணு, மூணு கண்ணு. அந்த மூணு கண்ணும் என்ன, சூரியன் சந்திரன் அக்னி, இது மூணு மூணு கண்கள். கனல் அப்படின்னாக்க நெருப்பு, சுடர் அப்படின்னாக்க சூரிய சந்திரர்கள். அதனால கனல் சுடரால் இவர் கண்கள் அப்படின்னா நெருப்பும் சூரிய சந்திரனும் தான் இவருடைய கண்கள் அப்படின்னு அதுக்கு பொருள். இந்த கனல் சுடரால், ஆள்னு வர்றது அசை அப்படிப்பா, அதாவது ஃபில்லர் வேர்டு அது, கனல் சுடர் இவர் கண்கள் அப்படின்னு எடுத்ததாலே அர்த்தம் நேரடியாக வரும். ஆனா இந்த பாட்டுல ஓசைக்காக கனல் சுடரால் இவர் கண்கள் அப்படின்னு ஒரு ஃபில்லர் வேர்டு போட்டிருக்கார், அது சிவருமானுடைய கண்கள். தலை அணி சென்னியர், சென்னா தலை, தலையை அணிகின்ற தலையை உடையவர் அப்படின்னு என்ன அர்த்தம், சிவருமான் தலையில மண்டையோடுகளால் ஆன ஒரு மாலை அணிந்திருப்பார். அதுதான் இங்க சொல்ற தலை அணி சென்னியர், தலை மாலை, தலைக்கு தலை மாலை அணிந்தது என்ன அப்படின்னு சுந்தரர் தவாரத்தில் ஒரு பாட்டுல வரும் திருவஞ்சை காலத்துல. அதனால சிவருமான் தலையில தலை மாலை அணிந்திருப்பார், அதான் சொல்றார் தலை அணி சென்னியர், அது அவர் தலையில தலைமாலை அணிஞ்சிருக்கிறார். தார் அணி மார்பர், தார் அப்படின்னாக்க நம்ம கழுத்துல போட்டுக்கிற மாலை, இது மாலைகள்ல ஒரு வகைக்கு தார்னு பேரு. நம்ம தேவாரத்துல பாக்குறப்ப பல பாடல்கள்ல பல விதமான வார்த்தைகள் வரும் மாலைக்கு, கண்ணி அப்படின்னு ஒரு வித மாலை, அது தலையில் அணிகிற மாலை, மாலைன்னு பொதுவா வரும், வடம்னு வரும், தார் அப்படின்னு வரும், அலங்கல்னு வரும், இந்த மாதிரி பல விதமான மாலைகள் இருக்கு. நமக்கு தெரியும் நம்ம மாலை தொடுக்கிறப்பே பல விதமான மாலைகள் தொடுப்போம், அதனால தார் அப்படிங்கிறது கழுத்தில் அணியற ஒரு மாலை. தார் அணி மார்பர், அவர் மார்பில தார் அணிந்திருக்கிறார், அது என்ன தார், என்ன மாதிரி மாலை மார்பில் போட்டிருக்கார், அவர் பொதுவா பாம்பு மாலை அணிந்திருப்பார் அவர், அது நமக்கு தெரியும், கொன்றை மாலை அணிந்திருப்பார். தார் அணி மார்பர் தம் அடிகள் இவர் என்ன, அடிகள் அப்படின்னாக்க சுவாமின்னு அர்த்தம், தலைவன் சுவாமி அப்படின்னு அர்த்தம். அதனால எல்லா உயிர்களுக்கும் எல்லாருக்கும் நம்மளோட தலைவர் இவர் அப்படின்னு சொல்றபடி இருக்கார் அவர் சிவருமான், எல்லாராலையும் அப்படிப்பட்ட சிவருமான். இவர் எங்க இருக்கார், அலை புனல் பூம்பொழில் சூழ்ந்து அமர் பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற பெருமான் இவர். அலை புனல் அப்படின்னா அலைக்கின்ற புனல், நம்ம நதி ஓடி வர்றது இல்லையா, பாச்சியல் ஆசிரமத்துக்கு பக்கத்துல நதிகள் ஓடுகின்றன இல்லவா, அந்த நதிகள்ல அலையோட ஓடுறதா நதிகள், அதனால அலை புனல், அலையை உடைய நீர் உடையது அந்த ஊர். அப்புறம் பூம்பொழில், அழகான பூஞ்சோலைகள் சூழ்ந்திருக்கின்றன, அதனால் அலைபுனலும் பூம்பொழிலும் சூழ்ந்து அமர் பாச்சிலாச்சிராமம், அப்படியெல்லாம் அழகான நதிகள் ஓடைகள் நீர்நிலைகள் பெரிய குளங்கள் இதெல்லாம் இருக்கு, அழகான சோலைகள் சூழ்ந்திருக்கின்றன. இப்படிப்பட்ட பாச்சியல் ஆச்சிராமத்தில் உரைகின்ற சிவருமானவர், அவர் எப்படிப்பட்டவர், இலைப்புனை வேலரோ, இலைனாக்க தெரியும் லீஃப், இலைப்புனை வேல்னாக்க இலையே அணி உடைய வேல், அது என்னது இலையை உடைய வேல், என்னது வேல்னா நமக்கு முருகன் கையில் இருக்கிறதா வேல் நமக்கு பொதுவாக தெரியும், ஆனா சிவருமான் கையில இருக்கிற சூலத்தையும் வேல்னு சொல்லுவோம், வேல்ங்கிறது ஒரு பொதுவான பெயர், அந்த மாதிரி ஆயுதங்கள் எதிரிய குத்தக்கூடிய ஒரு ஆயுதத்துக்கு வேல்னு பேர். அதுல இலைப்பனை வேல்னாக்க சிவருமான் கையில இருக்கிறது திரிசூலம், அதுல மூணு இலைகள் இருக்கும், அந்த முனை இருக்கு இல்லையா மேல குத்துற முனை, அது மூணு மூணு இலைகள் இருக்கிற மாதிரி ஒரு உருவம் இருக்கும் அந்த திரிசூலத்துல, அதனால இலைப்பனை வேலர் அப்படின்னு அந்த திரிசூலம், இலைப்பனை வேல்னா திரிசூலம், இலைப்பனை வேலர் அப்படின்னா திரிசூலத்தை ஏந்திய சிவருமான், இலைப்பனை வேலரோ அப்படிங்கிறது அந்த ஓங்கிறது ஒரு கேள்வி, இவரா பண்ணார் அப்படிங்கிற மாதிரி, அந்த திரிசூலம் வச்சுருக்கிற சிவருமானா ஏழையை வாட இடர் செய்வதோ இவர் ஈடு, ஏழைனாக்க நமக்கு இன்னைக்கு செய்தியில ஏழைனாக்க பணம் இல்லாதவன் வறுமையில் இருக்கிறவன் அப்படிங்கறது தான் தெரியும். ஆனா அது ஒரு அர்த்தம், ஏழை அப்படின்னாக்க அறிவில்லாதவன் ஒரு அர்த்தம், பெண் அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த இடத்துல பெண் அப்படிங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கணும் நம்ம. ஏன்னா அங்க கீழே அங்க கொல்லிமழவனோட பொண்ணு கடக்க அந்த சந்நிதி முன்னாடி, அதனால இந்த பெண்ணை வாட, இந்த பெண் எப்படி வாடி வருந்தும்படியாக இடர் செய்வதோ, அந்த பொண்ணுக்கு இப்படி கஷ்டம் கொடுக்கிறாரு, இதுவா இவர் ஈடு, இதுவா இவர் பெருமை அப்படின்னு கேட்கிறார் சம்பந்தர். அதாவது இந்த பாட்டு ஒவ்வொரு பாட்டிலையும் சிவருமானுடைய வர்ணனைகள் சொல்லி அவருடைய பெருமையெல்லாம் சொல்லி, அப்படிப்பட்ட சிவருமான இந்த பெண்ணை இப்படி கஷ்டப்படுத்துறார், இதுவா இவருடைய குணம், இதுவா இவருடைய அழகு, இதுவா இவருடைய பெருமை, இதுவா இவருடைய கருணை அப்படிங்கிற மாதிரி கேட்டே போவார். கடைசியில் இந்த பதிக முடியறப்ப அந்த பொண்ணு எழுந்துருவோம். மூணாம் பாட்டு, வெஞ்சுடர் ஆடுவர் துஞ்சிருள் மாலை, வேண்டுவர் பூண்பது வெண்ணூல், நஞ்சடை கண்டர் நெஞ்சிடமாக, நன்னுவர் நம்மை நயந்து, மஞ்சடை மாளிகை சூழ்தரு பாச்சில், ஆச்சிரமத்துறைகின்ற செஞ்சுடர் வண்ணரோ பைந்தொடி வாட, சிதை செய்வதோ இவர் சீரே. வெஞ்சுடர் ஆடுவர் துஞ்சிருள் அப்படிங்கிற இடத்துல அப்படி ஒரு ஃப்ரேஸ் எடுத்துக்கணும் நம்ம. நம்ம சொல்றப்போ வெஞ்சுடர் ஆடுவர் துஞ்சிருள் மாலைன்னு அந்த மீட்டருக்காக சொல்லிட்டு போறோம், ஆனா பொருள் கொள்றப்போ வெஞ்சுடர் ஆடுவர் துஞ்சிருள் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ். அது வெஞ்சுடர்னாக்க நெருப்பு, கொடிய தீ, அதை ஏந்திட்டு ஆடுவார், தீல ஆடுவார் அவர். எங்க இருக்கு அந்த தீ? துஞ்சிருள். துஞ்சிருள்னாக்க இந்த சர்வசம்ஹார காலம் இருக்கு இல்லையா, அதுக்கு துஞ்சுகின்ற இருள்னு பேரு. துஞ்சுதல் அப்படின்னா செத்து போறது, இருள் அப்படின்னா ராத்திரி. இந்த சர்வசம்ஹார காலத்துக்கு துஞ்சி இருள் அப்படின்னு சொல்ற, அதாவது எல்லா உயிரும் இறைவனுக்குள்ள ஒடுங்கிடும், அழிந்து விடும். அப்ப எல்லாம் இருட்டா இருக்கும், இறைவன் மட்டும்தான் இருப்பான், எல்லாம் இருட்டா இருக்கும். அது மாதிரி அதுக்கு அப்படி ஒரு உருவமா துஞ்சி இருள், எல்லாம் சர்வசம்ஹார காலத்துக்கு ஒரு ஃப்ரேஸ் அது. சிவபெருமானுடைய வர்ணனையில அவர் சுடுகாட்டுல நடனமாடுவார் அப்படின்னு நமக்கு தெரியும். அவர் சுடுகாடுங்கிறது எல்லா உயிர்களும் அழிந்து ஒடுங்குகின்ற நிலை, அது அதுக்கு ஒரு குறியீடு. அது அப்படிப்பட்ட எல்லா சர்வசம்ஹார காலத்துல அவர் சுடுகாட்டுல சுடுகாட்டு தீக்கு நடுப்புறவர், கூத்தாடுவர். அதான் வெஞ்சுடர் ஆடுவர் துஞ்சிருள் மாலை, துஞ்சிருள் அதோட முடிஞ்சிடுறது. அது மாலை வேண்டுவர் அப்படின்னா அவர் மாலையை விரும்பி அணிவார். என்ன மாலை விரும்பி அணிவார்? அது கொன்றை மாலையா இருக்கலாம், தலை மாலையா இருக்கலாம், அது சொல்லல. மாலை விரும்புவார் அப்படின்னு சொல்றாங்க. பூண்பது வெண்ணூல், அவர் மார்பில வெள்ள வெளியர்னு ஒரு பூநூல் இருக்கும். நஞ்சு அடை கண்டர், நஞ்சு அடை கண்டர்னா என்ன அர்த்தம்? நஞ்சு அடைகின்ற கண்டர்னு இல்ல, நஞ்சை அடைத்த கண்டர் இல்லையா, நஞ்சு அடையாது, இவர் தான் எடுத்து நஞ்சு தூக்கி கண்டத்துல வச்சு அடைச்சார், அதை நஞ்சை அடைத்தார், கண்டத்துல ஒழித்து வச்சார். அதனால அவரோட கண்டத்துல நஞ்சு இருக்கு, அதனால நீலகண்டர். நெஞ்சு இடமாக நண்ணுவர் நம்மை நயந்து, நயத்தல் அப்படின்னா விரும்புது, நம்மை நயந்துனா நம்மளை எல்லாம் விரும்பி, யார நம்மைனா யாருங்க? அடியவர்கள், அடியவர்கள் எல்லாம் விரும்பி. நெஞ்சு இடமாக நண்ணுவர், அவருடைய நெஞ்சே அவர் உறையும் இடமாக விரும்பி வந்து அடைவார் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் பக்தர்களுடைய நெஞ்சில உறைவார் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இது நம்ம பல பாடல்கள்ல அங்கங்க பாத்திருக்கோம், கேட்டிருக்கோம் இல்லையா. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு திருமந்திரத்துல ஒரு பாட்டுல வரும். அதனால பக்தர்களுடைய உள்ளத்துல இறைவன் விரும்பி உறைவான், அது இந்த இடத்துல சொல்றார். நெஞ்சு இடமாக நண்ணுவர் நம்மை நயந்து, அப்படிப்பட்ட சிவருமானவர். அவர் எங்க இருக்கார்? மஞ்சு அடை மாளிகை சூழ்தரு பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற, அவர் பாச்சில் ஆச்சிராமத்துல உரைகின்றார். அது எப்படிப்பட்ட பாச்சில் ஆச்சிராமம்? மாளிகைகள் மாளிகை சூழ்தரு பாச்சில் ஆச்சிராமம். அந்த பாச்சில் ஆச்சிராமத்துல நிறைய மாளிகைகள் இருக்கின்றன. வீட்டுக்கும் மாளிகைக்கும் என்ன வித்தியாசம்? வீடு அப்படின்னா பொதுவான பெயர், மாளிகைனாக்க பெரிய வீடுகள்னு அர்த்தம். மாட மாளிகை அப்படிங்கிறோம் இல்லையா, மாளிகைனாக்க பெரிய வீடுகள். பெரிய வீடுகள் பாச்சில் ஆச்சிராமத்துல இருக்குன்னு என்ன அர்த்தம்? அது செல்வ செழிப்போட இருக்கிற ஊர் அப்படின்னு அர்த்தம். அதனால மாளிகைகள் சூழ்தர் பாச்சில் ஆச்சிராமம். அந்த மாளிகைகள் எவ்வளவு, எப்படிப்பட்ட மாளிகைகள்? மஞ்சு அடை மாளிகை, அவையெல்லாம் மஞ்சுனா மேகம், மேகம் வந்து அடைகிற மாதிரி மாளிகைகள் இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? மாளிகைகள்னா ரெண்டு மாடி மூணு மாடின்னு உயரத்துக்காக சொல்றார் அந்த காலத்துல. அப்படி

சுடர்னா இந்த இடத்துல தீ, செந்தி போன்ற நிறமுடையவர், சக்கச்செவல் நிறமா சிவருமா. இதை நான் பல முறை சொல்லியிருக்கேன். இந்த காலத்தில் பலரும் படங்களில் சிவருமான் அப்படி நீளமாக போட்டுறா, ஒரு ப்ளூ கலர் கொடுத்து சிவருமானை போட்டுடுறா. சிவருமான் செப்பு செந்நிறமாக இருக்கணும், தீ போன்ற நிறமுடையவர். அவர் அவருடைய கண்டம் மட்டும்தான் கருப்பாக இருக்கணும். அப்படிப்பட்ட செஞ்சுடர் வண்ணரோ, இந்த செந்தி போன்ற செந்நிறமுடைய சிவருமானோ பைந்தொடி வாட சிதை செய்வதோ இவர் சீரே. சீர் அப்படின்னா பெருமை. பைந்தொடி வாட, பைந்தொடி அப்படின்னாக்க தொடி அப்படின்னா வளையல், பைந்தொடினா பொன்னாலான வளையல், அது மாதிரி அழகான வளையல். அப்படி இந்த அழகான வளையல் அணிந்த பெண் அப்படிங்கிறதுக்கு பைந்தொடிங்கிறது ஆகு பெயராக வரும். அப்படி கொல்லிமழவனுடைய பெண்ணும் பைந்தொடி போன்றவளுமான, பைந்தொடி அணிந்தவளுமான இந்த பெண்ணை வாடும்படியாக சிதை செய்வதோ, சிதை செய்யறதுனாக்க கஷ்டப்படுத்துறது, சிதைத்தல் அப்படின்னா அழித்தல், சிதை செய்யறதுனா அது மாதிரி இந்த இடத்துல கஷ்டப்படுத்துறது வருத்துறது, இப்படி செய்யறதோ இவர் சீரே. சீர் அப்படின்னா பெருமை புகழ் அப்படின்னு அர்த்தம். சீரும் சிறப்பமா இருக்கான் அப்படிங்கிறோம் இல்லையா, சீர்னா புகழ் பெருமை. அதனால இந்த செக்கச்செவில் இருக்கிற இந்த செந்தி போன்ற நிறமுடைய சிவருமானோ இந்த கொல்லிமணனுடைய அழகான பெண்ணை இப்படி கஷ்டப்படுத்துறாரு, இதுவா இவர் பெருமை அப்படின்னு கேட்கிறார். இதுவருக்கு பொருத்துமா, இது தகுமா அப்படின்னு ஒரு ரெட்டாரிக்கல் கேள்வி கேட்கிறார். அதாவது துஞ்சுதல்னா செத்து போறது, அது முதல் அர்த்தம், நேரடியான அர்த்தம். இந்த ஊழி காலம் அப்படிங்கிறது இந்த இந்த பிரபஞ்சங்கள், இந்த படைப்புகள் இருக்கு இல்லையா, இந்த யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த பிரபஞ்சமே, இந்த பிரபஞ்சமானது இப்படி ஒரே நிலையில் இல்லை, இருக்காது. இது முதல்ல ஏகனாக இருப்பார் சிவபெருமான். நம்ம சிவபுராணம் படித்தா வரும், ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்கன்னு வரும். அதில் ஏகனாக இருப்பார், அதாவது ஏகனா அவர் ஒருத்தர் தான் இருப்பார், வேறு ஒன்றும் இருக்காது. அப்படி எல்லாம் அவருக்குள்ள ஒடுக்கமாக இருக்கும். அப்புறம் அந்த பிரபஞ்சங்கள் உருவாகும், அந்த அண்டங்கள்லாம் அதில் அவர்கிட்டருந்து உருவாகும், மேனிஃபெஸ்ட் ஆகும். முதல்ல அன்மேனிஃபெஸ்டட் ஃபார்மில் சிவபெருமானோட இருக்கும். அதாவது சைவ சித்தாந்தத்தில் பதி பசு பாசம் அப்படின்னு மூணு சொல்லுவார். பதிங்கிறது சிவபெருமான், பசு அப்படிங்கிறது எல்லா உயிர்களும், பாசம்ங்கிறது மற்ற விஷயங்கள், அதாவது இந்த மும்மலங்கள் அப்படிங்கிறது, இந்த ஜடப்பொருள்கள் இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதனால இந்த மூன்றையும் எடுத்துட்டு இது மூணும் அனாதி அப்படின்பா சைவ சித்தாந்தத்தில். என்று நீ அன்று நான் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். என்னைக்கு சிவபெருமான் இருக்காரோ அன்னைக்கே இந்த உயிர்களும் இருக்கு. என்ன ஆனால் ஒரே வித்தியாசம் என்னன்னா, அந்த ஊழி காலத்தோட முடிவில் எல்லாம் சிவபெருமானுக்குள்ள ஒடுங்கி இருக்கும், அன்மேனிஃபெஸ்டட் ஃபார்மில். அந்த படைப்பு ஆரம்பிக்கிறப்ப எல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகும் திரும்ப. அப்போ அந்த இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இப்போ பார்க்குற பிரபஞ்சமானது இருக்கு. இதோட கடைசியில் நெடுங்காலத்துக்கு அப்புறம் இந்த பிரபஞ்சம் திருப்பி இறைவனுக்குள்ளே ஒடுங்கும். அதனால இது வந்து ஒரு முடிவு இல்லாமல் மாறி மாறி போயிட்டே இருக்கும். இது ஒடுங்கும், திருப்பி தோன்றும், திருப்பி ஒடுங்கும், திருப்பி தோன்றும், திருப்பி ஒடுங்கும், இப்படி போயிட்டே இருக்கும். ஒரு சைக்கிள் இது, எண்ட்லெஸ் சைக்கிள் இது. இதில் இந்த ஒடுங்கி இருக்கிற காலத்துக்கு ஊழி காலம்னு பேர். எல்லாம் அவனுக்குள்ள போய் ஒடுங்கிடும், அது சர்வசமார காலம்னு சொல்லலாம், ஊழி காலம்னு தமிழில் சொல்லுவான். அதனால இறைவன் காலத்தை கடந்தவன், அதனால அவன் பல்லூழிகள் கண்டவன். அந்த ஊழி காலத்தை தான் துஞ்சி இருள் அப்படின்னு சொல்றாரு இவர். எல்லா உயிர்களும் அழிகின்ற நிலை, அப்ப எதுவும் இருக்காது, வரை இருட்டு தான் இருக்கும். அப்படியாக ஒரு உருவப்படுத்தி ஊழி காலம்னு சொல்றது, அதுதான் அந்த துஞ்சி இருள். அதுல சிவபெருமான் சுடுகாட்டுல தீக்கு சுடுகாட்டு எரிக்கு நடுப்புற ஆடுவார் அவர். அதுதான் சொல்றார், வெஞ்சுடர் ஆடுவர் துஞ்சிருள். அதான் அது வந்து உருவகம், எல்லாம் சர்வசமார காலத்து இறைவன் மட்டும் தனியா ஆடின்றப்பான். அதான் சொல்றது இது. நண்ணுதல் அப்படின்னாக்க அடைதல், நன்னினார் அப்படின்னா ஒரு ஊருக்கு போய் சேர்ந்தார்னு அர்த்தம் இல்லையா. நெருங்கிறது டு பி நியர், டு ரீச் அப்படின்னு அர்த்தம். நம்ம அப்பர் தேவாரத்துல நமச்சிவாய பதிவு முன்னாடி பார்த்துருக்கோம், அதுல மூணாவது பாட்டுல வரும், விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகழவே ஒன்றும் இல்லையா, பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே அப்படின்னு வரும். அதனால நண்ணுதல் அப்படின்னா கிட்டக்க வந்து பக்கத்தில் நிற்கிறது, உள்ள புகுந்து உள்ள நிற்கிறது, அது மாதிரி அது மாதிரி நெருங்கிறது அடையிறது அப்படிங்கிறதுக்கு நண்ணுதல்னு பேர். அதனால நம்மை நயந்து நெஞ்சு இடமாக நண்ணுவர் அப்படின்னு அந்த வார்த்தைகளை முன்ன பின்ன போட்டு பொருள் கொள்ளணும். நம்மைனா அவர் மேலே பக்தியுடைய அன்பர்களை, நயந்து அப்படின்னா விரும்பி பக்தர்களுக்கு அன்பு, பக்தர்கள் மேலே அவருக்கு அதிக அன்பு உண்டு. அப்படி பக்தர்களுக்கு பக்தர்கள்ட்ட அன்போட வந்து நெஞ்சு இடமாக நண்ணுவர், பக்தர்களை விரும்பி அவருடைய நெஞ்சே தான் உறையும் இடமாக விரும்பி உறைவார். அதான் நெஞ்சு இடமாக நண்ணுவர் நம்மை நெய்ந்து. நாலாம் பாட்டுக்கு போவோம். கனமலர் கொன்றை அலங்கல் இலங்க கனல் தரு தூமதி கண்ணி புனமலர் மாலை அணிந்தழகாய புனிதர் கொலாம் இவர் என்ன, வனமலி வண்பொயில் சூழ்தரு பாச்சில் ஆச்சிரமத்துறைகின்ற மனமலி மைந்தரோ மங்கையை வாட மயில் செய்வதோ இவர் மாண்பே மாண்பே. கனமலர் கொன்றை அலங்கல் இலங்க, அது ஒரு ஃப்ரேஸ். கொன்றைனா என்ன,

0: நமக்கு தெரியும் கொன்றை மலர், சிவபெருமான் கொன்றை மலர் அணிந்திருப்பார். அது பல பாடல்களில் வரும். கொன்றை மலருங்கிறது இந்த சரக்கொன்றைபா, அது ஒரு மரத்தில் பூக்கிற பூ, மஞ்சளாக இருக்கும். அது கொன்றை. இது இந்த கொன்றை எப்படிப்பட்ட கொன்றை மலருது? கனமலர் கொன்றை. கனம் அப்படின்னாக்க மேகம்னு அர்த்தம். அப்படி இது மழை காலத்தில் பூக்கும் அப்படிங்கிறது சொல்கிறார். அதனால் மழை காலத்தில் பூக்கக்கூடிய கொன்றை மலரை மாலையாக தொடுத்து அவர் அணிஞ்சிருக்கிறார். அலங்கல் அப்படின்னா மாலை. முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த தார் அப்படின்னு சொன்னேன், இதில் வர்றது அலங்கல்ங்கிற வார்த்தை வருது. கனமலர் கொன்றை அலங்கல் இலங்க. இலங்குதல் அப்படின்னா விளங்குதல்னு அர்த்தம். பிரகாசிக்கிறது, ஒளி வீசுறது, அழகாக இருக்குது. அப்படி அவர் அணிஞ்சிருக்கிறார். அவர் மார்பில் கொன்றை மாலை அணிஞ்சிருக்கிறார். அப்புறம் தலையில் என்ன இருக்குது? கனல் தரு தூமதி கண்ணி. அவர் தலையில் கனல் தரு தூமதி கண்ணி. கனல் தரு அப்படின்னா கனல்கின்ற, ஒளி வீசுகின்றன்னு அர்த்தம், பிரகாசிக்கின்றன்னு அர்த்தம் இல்லையா. நம்ம கனல்னா தெரியும் இல்லையா, அப்படி இந்த அப்படி ஒரு கனல்றதுனா அப்படி பிரகாசமாக, இந்த ஒரு நெருப்பு எப்படி ஜொலிக்கிறது அது மாதிரி ஜொலிக்கிறது, கனல் தரு, கனல் தல்னு பேர் அதுக்கு. அது கனல் தரு அப்படின்னாக்க, இந்த தரு அப்படிங்கிறது ஒரு ஆக்சிலரி வேர்ப், அதாவது கனல் தருனாலும் கனல்னாலும் ஒன்று தான். அதாவது கனல்கின்றது அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா கனல் தருகின்றது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். அதனால் இந்த தரு அப்படிங்கிற ஒரு வேர்பை அது வந்து அப்படி இந்த கனல்ங்கிற ரூட் வேர்புக்கு பக்கத்தில் வரும். இது வந்து நம்ம பாடல்களில் ஓசைக்காக, மீட்டருக்காக அந்த மாதிரிலாம் வார்த்தைகள்லாம் உபயோகிப்பேன். அதனால் கனல் தரு தூமதி கண்ணி அப்படின்னா ஒளி வீசுகின்ற, கனல்கின்ற, தூமதி கண்ணி, தூய சந்திரனை கண்ணியாக அணிந்தவர். கண்ணினா மாலை வகைகளில் ஒன்று. இதை பற்றி நான் முன்னாடி சொன்னேன் நினைக்கிறேன். தலையில் அணிகிற மாலைக்கு கண்ணின்னு பேர். அது நமக்கு தெரியும். அது வந்து இந்த மாலையை தொடுத்ததும் அந்த மாலையை ரெண்டு ஓரத்தையும் இணைச்சு கட்டினாக்க அது ஒரு வட்டமாக இருக்கும். ஆனால் சில சமயம் அப்படி சரமாகவே விட்டுருவோம். அப்படி ரெண்டு அடி, ஒரு அடி, ரெண்டு அஞ்சங்குளம், எட்டங்குளம், பத்தங்குளம் நீளமா இருக்கும். அதுக்கு கண்ணின்னு பேர், ஒரு கண்ணி அப்படிம்பா. அது மாதிரி தலையில அணியிற மாலைக்கு கண்ணின்னு பேர். அதனால இவர் சந்திரனை, ஒளி வீசுகின்ற தூய சந்திரனை தன் தலையில கண்ணி போல அணிந்திருக்கிறார் சிவபெருமான். அப்புறம் வேற என்ன இருக்கு? புனமலர் மாலை அணிந்து. அணிந்து அழகாயினாக்க அணிந்த அழகா, அணிந்து அதையும் அழகான புனிதறிவர். என்னது? தலையில மார்பில கொன்றை மாலை இருக்கு, தலையில திங்கட்கண்ணி, சந்திரன கண்ணி மாலை அணிந்திருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் புனமலர் மாலை அணிந்து. புனம் அப்படின்னாக்க காடு, சோலைகள். இந்த மாதிரி இந்த வனங்கள்ல, காடுகள்ல பூத்த மலர்களை எல்லாம் மாலையா எடுத்து அதையும் அணிந்துருக்கிறார் அவர். சிவபெருமான் அணியாத மலரே கிடையாது. இந்த ஒரே விதிவிலக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த தாழம்பு ஒண்ணு தான் சொல்லலாமே ஒழிய, சிவபெருமான் எல்லா மலரையும் அணிவார். அவருக்கு எது வேணா சாத்தலாம். எருக்க மலர் அணிவார், ஊமத்த மலர் அணிவார், அது மாதிரி நம்ம பாட்டுகள்ல பார்த்தா தெரியும். அதனால அப்படிப்பட்ட மலர்கள் எல்லாம் தலையில் அணிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அணிந்து அழகாய புனிதர், ரொம்ப அழகான புனிதர். புனிதர்னா தெரியும், தூயவர். அப்படிப்பட்ட புனிதர் கொலாம். கொலாம் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு அசைச்சொல். புனிதர் போலும், இவர் என்ன அப்படின்னு எல்லாரும், இவர் இவர் எப்படிப்பட்டவர், இவர் கொன்றை மாலை அணிந்திருக்கிறார், சந்திரனை கண்ணியை அணிந்திருக்கிறார், தலையில மற்ற மலர் மாலையெல்லாம் அணிந்திருக்கிறார், இவர் ஒரு புனிதர் அப்படின்னு, இவர் இவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு என்ன என்று சொல்லும்படியாக, வனமலி வன்பொழில் சூழ்திரு பாச்சிலாம பாச்சில் ஆச்சிராம துறைகின்ற அப்படிங்கிற. அப்புறம் இவர் சிவபெருமான், இவர் இப்படிப்பட்டவர், அவர் எங்க இருக்கார்? வனமலி வன்பொழில் சூழ்திரு பாச்சில் ஆச்சிராம அப்படிங்கிறார். இந்த வனம் அப்படின்னாக்க இந்த இடத்துல ஓதுவார் பாடின பத்தி நீங்க கேட்டீங்கன்னா அவர் அனமலின்னு பாடியிருப்பார். ஆனா புஸ்தகத்துல வனமலின்னு போட்டிருக்கும். ரெண்டும் பொருந்தும். எப்படி அப்படின்னாக்க, இந்த இவர் என்ன அனமலி அப்படின்னு எழுந்து வச்சுக்குவோம். அதுவும் புணர்ச்சியில வனமலின்னு தான் வரும். தமிழ்ல செய்யுள்னா புணர்ச்சியோட எழுதியிருப்ப. நம்ம பொருள் கொள்றப்ப புணர்ச்சி பிரிச்சு பொருள் கொள்ளணும். அப்படி புணர்ச்சி பிரிக்கிறப்போ சில சமயம் ஒன்று ரெண்டு விதமா பிரிக்கலாம், மூணு விதமா பிரிக்கிற மாதிரி எல்லாம் வரும் சமயத்துல. இந்த இடத்துல வனமலின்னு பிரிக்கலாம், அனமலின்னு பிரிக்கலாம். வனமலின்னு பிரிச்சாக்க வனம் மலி அப்படின்னா வனம்னா அழகு, மலிதல்ல மிகுதல். வனம் மலி வன்பொழில் அப்படின்னா அழகு மிகுந்த, வளம் மிக்க, சோலை சூழ்ந்த பாச்சிலாச்சிராமம் அப்படின்னு ஒரு பொருள் அந்த வனமலின்னு எடுத்துனாக்க. ஆனா இதே அனமலி வன்பொழில் அப்படின்னு பிரிச்சு பார்க்கலாம். அனமலி அப்படின்னாக்க அனம் அப்படின்னாக்க அன்னம் அப்படிங்கறதுக்கு குறுக்கல் விகாரத்தோட அனம்னு வரும். எப்படி வண்ணம்ங்கிறது வனம்னு வரும், இல்லைங்கிறது இலைன்னு வரும் பாட்டுகள்ல, அது மாதிரி அன்னம்ங்கிறது அனம்னு வரலாம். அனநடையீர் அப்படின்னு திருவாசகத்துல வரும். அதனால இந்த அனமலின்னா அன்னம் மலிகின்ற, அன்ன பறவைகள் மிகுந்த, வன்பொழில் வளமிக்க, சோலை சூழ்ந்த பாச்சிலாச்சிரம் அப்படின்னு பொருள் கொள்ளலாம். நான் தேடி பார்த்தேன். சம்பந்தர் வந்து திருவையாத்துக்கு போயிருந்தப்போ ஒரு பதிகம் பாடுறார். அந்த பதிகத்தில் திருக்கடைக்காப்பு, இது வந்து முதல் திருமுறை 130 பதிகம் 11 பாட்டு, அதில் சொல்றார். அன்னமலி பொழில் படை சூழ் ஐயாற்றம் பெருமானை அந்தன் காழி மன்னிய சீர் மறைந்தாவன் வளர்ஞான சம்பந்தன் மறுவு பாடல் இன்னிசையால் இவை பத்தும் இசையுங்கால் ஈசனடி ஏத்துவார்கள் தன்னிசையோடு அமரோலகில் தவநெறி சென்ற எய்துவர் தாழாதன்றே அப்படின்னு சொல்றார். அதுல திருவையாத்துல இருக்கிற பதிகத்தோட கடைக்காப்புங்கிறதுனால திருவையாத்து பெருமான சம்பந்தனாகிய நான் பாடிய இந்த 10 பாடல பாடுறவர்களுக்கு இந்த பலன் கிடைக்குங்கிறார். அதுல அவர் சொல்றது அன்னம் மலி பொழில் புடைசூழ் ஐயாற்று எம்பெருமானை அப்படின்னா அன்ன பறவைகள் நிறைந்த சோலை சூழ்ந்த ஐயா திருவையாத்துல இருக்கிற பெருமானைன்னு அங்க சொல்றார். அதனால சோலையில அங்க இருக்கிற சோலையில என்ன சொல்றார், அன்னம் மலி பொழில் அப்படிங்கிறார், அன்ன பறவைகள் நிறைந்த பொழில்கள் அப்படிங்கிறார். அதனால இங்கேயும் இந்த 4 பாட்டிலையும் இந்த பதிகத்துல அனமலி வன் பொழில் சூழ்தரு பாச்சிலாச்சிராமம் அப்படின்னு பொருள் கொள்ளலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. உரைகள் அப்படி போடல, இது ஏன் கருத்து. ஆனா அன்னம் மலிந்த அன்னப்பறவைகள் நிறைந்த சோலை சூழ்ந்த பாச்சலாச்சிராமத்தில் உரைகின்ற மனம் மலி மைந்தரோ, மனம் மலி மைந்தரன்னு அர்த்தம் நம்ம மனசுல நிறைந்த இல்லையா, என் மனசுல நிறைந்து நிற்கிறாய் நீ அப்படின்னு அர்த்தம், அவரையே ஓயாம எண்ணுகிறோம். அதனால அடியோர்களுடைய மனசுல இருக்கின்றவர் அவர். மைந்தர் அப்படின்னாக்க மைந்து அப்படின்னா இளமை அழகு அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதே மாதிரி மைந்தர் அப்படின்னா அழகர் அப்படின்னு ஒரு அர்த்தம், இளைஞர் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா வீரர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால அதெல்லாம் சிவபெருமானுக்கு மைந்தன் அப்படின்னு சொல்றது ஒரு வார்த்தை. அதனால மனமலி மைந்தரோ, நம்ம மனசுல நிறைந்த மனசுல எப்போ தங்கி இருக்கிற வீரர், அப்படிப்பட்ட வீரரோ அப்படிப்பட்ட அழகரோ மங்கையை வாட, இந்த பெண் இருக்காள் இவள் இப்படி வாடி வருந்தும்படியாக மயல் செய்வதோ, இவளுக்கு இப்படி மயக்கம் பாட மயக்கம் கொடுத்துட்டாரு இவர், மயல் செய்வதோ அதுவோ இவர் மாண்பு, அதுவா இவர் பெருமை, அதுவா இவருடைய பண்பு, இது அதுவா இவருடைய குணம் அப்படின்னு ஒரு வியப்போட கேக்குறார். இவர் இப்படி பண்ணலாமா, இது தகுமா, இது சரியா அப்படின்னு ஒவ்வொரு பாடலையும் கேட்கிறார் அவர். நமக்கு தெரியும் சம்பந்தன் இப்படி ஒவ்வொரு பாடலையும் கேட்டாக்க சிவருமன் என்ன சொல்ல போறார், சம்பந்தம் சொல்லிட்டா இந்த பொண்ணை சரிப்படுத்தணும் அப்படின்னு அவர் பண்ணிடுவார். சம்பந்தர் ஒன்று சொன்னாக்க அதுக்கு அப்பீலே கிடையாது, ஏன்னா அவர் சம்பந்தர் சொல்றது சிவருமான் சொல்ற மாதிரி அவரோட பிள்ளையா நம்ம கருதணும். இப்ப 4 பாட்டுக்கு நேரடியான பொருள் இது மைந்தன் அப்படின்னாக்க அதுக்கு தமிழ்ல சில வார்த்தைகளுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அதே மாதிரி மைந்தன்கிறதுக்கு ஒரு 3-4 அர்த்தங்கள் உண்டு, இளமை, இளைஞன், மகன், அழகன், வீரன் அப்படின்லாம் உண்டு. அதனால இந்த இடத்துல மைந்தர் அப்படிங்கிற சிவருமான குறிக்கிறப்போ மகன்கிறது வார்த்தை வராது, பொருள் வராது, வீரன் அப்படிங்கிற பொருள் வரும், இளைஞன் அப்படிங்கிற மத்த பொருள்லாம் வரும், மகன்கிற பொருள் வராது, ஏன்னா அவர் அப்பன், அவர் மகன் இல்ல.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. திருச்சிற்றம்பலம் திருவெண்பா வெயில்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருளு செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு திருச்சதகம் ஆனந்த பரவசம். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

வேணும்னா புருஷங்கிட்ட அழுது வாங்கிவிடுறான். புள்ள வந்து சட்டை வேணுமோ ரொட்டி வேணுமோ அழுது வாங்கி கொடுக்குற. அதே மாதிரி ஒவ்வொருவரும் கீழே இருப்பவர்கள் மேலே இருப்பவர்களை நச்சு அரிச்சு அழுதோ எந்த எது பண்ணினா அவன் இறங்கி கொடுப்பானோ அதை செய்து வாங்கி விடுறாங்க. விளங்குற யாருக்கு எட்டாதவாய் எல்லாவற்றிற்கு மேலாக அளவில்லாத பேரானந்த வெள்ளப்பெருக்கிலே திளைப்பதாயிருக்கின்ற அந்த சிவானந்த பெருவாழ்வை நான் பெற வேண்டி அளவில்லை. இவ்வளவு பெரிய ஒரு ஆனந்தத்தை தருவது சிவானந்தம்ங்கிறதுக்கு பேரு சிவானந்தம். அந்த ஆனந்தம் மாதிரி வேற எங்கேயும் இருக்க முடியாதுன்னா நம்ம போய் பார்க்கல. அத்தம நல்லா தெரியும் அந்த சிவானந்தம் எப்படி இருக்கும்னா சொல்லி முடியாது. அதனுடைய சுகத்தை சொல்லி முடியாது. அது திருமூலர் கூட சுகத்தை சொல்ல என்றால் சொல்லுமாறு கிடையாது. சுகம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா எப்படி சொல்ல முடியாது, எப்படி சொல்ல முடியும், சுகத்தை சொல்லுவா சொல்ல என்றால் சொல்லுமாறு எங்கனே என்பார். அது போல அப்படி பேரானந்த பெருவாழ்வாயிருக்கின்ற உன்னுடைய திருவருளை வேண்டி நான் அளவில் அழுகேன் என்பார். அன்பாய் மனமாய் அழல் சேர்ந்த மெழுகு என்னார். கையாலே அன்புடைய மனமாய் நெருப்பிலே சேர்ந்த மெழுகு போல உருகிய அன்னார். மெழுகு போல உருகிய அந்த பரமஞானிகள், பரமஞானிகள் மின்னார் பொன்னார் கலல் கண்டு அழல் சேர்ந்த மெழுகே அன்னார். மெழுகே அன்னார்னா நெருப்பிலிட்டு மெழுகு போல உருகிய பரமஞானிகள். ஞானிகள் மின்னார் பொன்னார் கலல் கண்டு மின்னல் போன்றும் பொன் போன்று இருக்கின்ற உன் திருவடியைக் கண்டு, மின்னல் போன்றும் பொன் போன்று விளங்குகின்ற பிரகாசம் குருந்தி உடைய திருவடியைக் கண்டு தொழுதே உன்னை தொடர்ந்தார். உன்னை தொழுது உன் திருவடியைக் கண்டு தொழுது அழுது உருகி உன்னை தொடர்ந்து விட்டார். அவர்களோடு நான் தொடரவில்லை, தொடர்ந்தாரோடும் தொடராதே, தொடர்ந்தாரோடும் தொடராதே. பழுதேவரன் தொடர்ந்தாரோடு தொடர்ந்திருந்தேனானால் கட்டாயம் எனக்கு நீ திருவருளை தந்திருப்பாய், உன்னோடு இருந்திருப்பேன், சிவலோகத்தில வாழ்ந்து கொண்டிருப்பேன். அது எனக்கு பாக்கியம் இல்லாமையினால் அவர்களோடு தொடருவதற்கு பாக்கியம் இல்லை. அவரோடு தொடர்ந்தா தான் அப்புறம் உன்ன பிடிச்சிருவேனே. அவர்களோடு தொடரவில்லை, தொழுதே உன்னை தொடர்ந்தாரோடும் தொடரா. அதான் ஒரு பெரிய நம்ம சைவத்துல அது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. வாய்ப்பு என்றால் அத வந்து பல நூல்கள் சொல்லப்படுகிற அடியார் உறவும் அரண் பூஷணேசன் மெய்யடியார்கள் இருக்காவது அது இல்ல மெய்யடியார் ஞானமுள்ள மெய்யடியார் சாப்பாட்டுக்காக வேஷம் போட்டுக்க சாமியார்கள் யார் ஆழமானது. அவனோட சேர்ந்து அவன் சாப்பாடை பத்தி பேசுவான், வேற குறைய பத்தி பேசுவான், ஊரை பத்தி பேசுவான், உலகத்தை பத்தி பேசுவான். அப்படிப்பட்டவங்க ஞானமுள்ள மெய்யடியார் அவர்கள் பேசினா சிவனைத்தான் பேசுவான். பேசினா சிவனத்தை, அதான் பேசித்தாம் ஈசனே எந்தா எந்த பெருமானே என்றென்றே பேசி பேசி. மெய்யடியாரில் எப்படி இருப்பாருன்னு அல்ல இலக்கணம் சொல்றாரு பாருங்கோ. பேசித்தாம் ஈசனே எந்தா எந்த பெருமானே என்றென்றே பேசி பேசி பூசில்தாம் திருநேரே நிறைய பூசி பொற்றி எம் பெருமானே என்று பின்றா நேசத்தால் பரப்பு இறப்பை கடந்தார்கள் ஆண்டார். அப்படிப்பட்ட மெய்யடியார், அப்படிப்பட்ட மெய்யடியாரோடு சேரும் போது அவர்களுடைய ஞானத்தினாலே சேர்ந்தவனை ஞானமுடையவனாக ஆகி குற்றவாளின்னு சொல்லி கழுமரத்துல போட சொன்ன அவருடைய அதிசயத்தை கண்டான். கண்ட உடனே ஞானம் வந்துருச்சு. பத்திரகிரியார் பத்திரகிரியாருக்கு ஞானம் வந்துருச்சு. சுந்தரருடைய சுந்தரருடைய தொடர்பு வந்துச்சு. இவர் குதிரையில போக நினைச்சுட்டு இருந்தாரு சேரமா. சுந்தருடைய தொடர்பினால என்னாச்சு, அவர் யானை மேல போனார், இவர் குதிரை மேல. அந்த தொடர்பு எவ்வளவு தொடர்ந்தாரோடும் தொடராதே. அப்படிப்பட்ட செயலை நான் செய்யவில்லை. பழுதே பிறந்து பிறந்தேன், வீணாக பிறந்து விட்டேன். பழுதுன்னா பிறந்து பிரயோஜனம் எல்லாம் போயிட்டேன். தோன்றின் புகழோடு தோன்று அகதில்லார் தோன்றலில் தோன்றாமன் என்று என்றார் போல பிறந்து நான் பிரயோஜனம் இல்லாம போயிட்டேன். பழுதே பிறந்தேன் எங்குண்டு உன்னை பணி, நான் எந்த ஒரு தகுதியை கொண்டு உன்னை பணிய. அழுகேன் என்பால் அன்பாய் மனமாம் அழல் சேர்ந்த மெழுகே அன்னார் பொன்னார் மின்னார். இந்த வாக்கியங்கள் பாத்தியா, இந்த எதுக மனவர்கள் அழல் சேர்ந்த மெழுகே அன்னார் அழலிலே இட்ட நெருப்பு அழலிலே இட்ட மெழுகு போன்றுருகிய தன்மையுடையவர்களாகிய மெய்யடியார் மெழுகே அன்னார். அவர்கள் எப்படி மின்னார் பொன்னார் கடல் கண்டு மின்னல் போன்றும் பொன் போன்றும் பிரசை ஆதித்தனுடைய திருவடியை கண்டு தொழுதே உன்னை தொழுதே உன்னை தொடர்ந்தார். அவர்களோடு நான் தொடரவில்லை, உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராதே. பழுதே பணிவார் பிழி தீர்த்தருடி பழைய அடியார்க்கும் அடியார்வாதம் கொடுத்து எத்தனையோ ஞானிகளுக்கு மெய்ய
வகையால நோய் பாதபித்த சிலிர்த்து. உயிருக்கு மூணு வகையா நோய், ஆணவம் கண்மம் மாயம், ஆணவம் கண்மம் மாயம், மும்மலங்களாலே மூணு வகையா நோய். உடலுக்கு மூணு வகையா நோய், பாதபித்த சிலிர்த்து நோய்தான் எல்லா 4448 வியாதிகளுக்கும் இந்த மூணாலு தான் முதல். இந்த மூணு பேரு தொண்டி விடுறத 4488 வியாதி, 448 வியாதி. அதே போல இத்தனை கோடி பிறவி துன்பங்களுக்கும் காரணம் இந்த மூணாலு தான் ஆணவம் கண்மம் மாயம். உயிருக்கு மூணு வகையா நோய், உடலுக்கு மூணு வகையா நோய், பாதம் பித்தம் சிலேத்து மத்தினாலதான் உடலுக்கே நோய். அதனாலே இப்படி பரமஞானிகளுக்கு பேராயிரம் வரை ஆரோரத்தும் பெம்மானை பிரிவில் அடியாருக்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பார். மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருளை வல்லார்ந்து. தீரா நோயை தீர்ப்பவனாய், உடலுக்கு வருகின்ற நோயை தீர்ப்பவனாயும், அதற்கு மேல உயிருக்கு வருகின்ற பிறவி நோயை தீர்ப்பவன் தான் தீரா நோய். பிறவி நோயை தீர்ப்பவன், பிறவி நோய், பிறவி என்பது ஒரு நோய், அந்த நோயை தீர்த்து அருளி பழைய அடியாருக்கு உன் அடியார் வாதம் உன்னை பலகாலம் அணங்கி பரம்பரையா வந்த அடியார்கள் மிக உன்னோடு பழகிய நெருங்கிய பழைய அடியார், அப்படிப்பட்ட அடியவர்களுக்கு பிணியை தீர்த்து நீ உன்னுடைய திருவடியை தந்து விட்டாய். பணிவார் பிணி தீர்த்தருளி, பணிவார் பிணி தீர்த்தருளி, பழைய அடியாருக்கு உன் அணியார் பாதம் கொடுத்தி. அணியார் என்றால் அழகு பொருந்தி உன்னுடைய திருவடியை தந்தாய். அணியார் பாதம் கொடுத்தி அது உன் அரிதன்றா. அப்படியெல்லாம் உனக்கு செய்ய முடியாதுடா, அவங்களுக்கு செய்த மாதிரி எல்லாம் உனக்கு செய்ய முடியாதுடா அப்படின்னு நீ சொன்னையானால் அவங்க தகுதி என்ன, உன் தகுதி என்ன, அவங்களுக்கு செய்த மாதிரிலாம் உனக்கு செய்ய முடியுமாடா அப்படின்னு நீ சொல்லலாம் ஜாமி. ரைட்டு, நான் ஒத்துக்கிறேன். ரைட், அவங்களுக்குற தகுதி எனக்கு இல்லை அப்படின்னா இன்னொன்னு செய்யி சாமி. எனக்கு தகுதி இல்லாம பண்ணினது என்ன, ஏன் வேற எனக்கு தகுதி இல்லாம உன்னை அடைவதற்கு உன்னுடைய அருளை பெறுவதற்கு தகுதி இல்லாமல் செய்தது எது என்று கேட்டால் என்னுடைய வேலை. அவர்களுக்கு செய்த மாதிரி உனக்கு செய்ய முடியாதுன்னு சொல்ற, அதுக்கு காரணம் என்னுடைய வேலை, எனக்கு தகுதி இல்லை அப்படின்னா இன்னொன்னு செய்ய, இன்னொரு வகையா செய்யணும்னு ஒரு யோசனை சொல்லி கொடுக்குறார். யாருக்கு, சிவருமார். அரிதென்றால், அரிதென்றால் தினியார் மூங்கிலனையேன் வினையை குடியாக்கி. கிட்டுக்கு மூங்கில கல் மூங்கின்னு ஒரு வகை இருக்கு, கல் மூங்கின்னு ஒரு கிட்டியா இருக்கு, அது போன்றது என்னுடைய மனசு. என்னுடைய மனசு கல் மூங்கி தினி தீன கிட்டி தினியார் மூங்கில் அணையே. என்ன பண்ணணும் ஜாமினா, என் வினைய பொடியாக்கி தகுதி இல்லேன்னு சொல்லி அந்த தகுதியை உண்டு பண்றதுக்கு இது ஒரு வழி சாமினார். அந்த என் வினைய பொடியாக்கி, தினியார் மூங்கில் அணையின் வினையை பொடியாக்கி, வினையை பொடியாக்கி தனியார் வாத வந்துள்ள தனி தனியார் வாத வந்துள்ள தாராய் புயிர் வையாறு. அதனாலே குளிர்ச்சி பொருந்தி உன்னுடைய திருவடிய என் வினைய பொடியாக்கிட்டேன்னா அப்புறம் எனக்கு தகுதி வந்துடும் இல்ல, என் வினைய பொடியாட்டின தகுதி வந்துடும் இல்ல, அது மாதிரி செய்ய அப்படின்னு. அவர்களுக்கு செய்த மாதிரி செய்ய முடியலன்னா சரி, அவங்களுக்கு செய்த மாதிரி செய்ய முடியலன்னா அது ரைட்டு ஒத்துக்கிறேன். இப்ப எனக்கு செய்ய முடியாமைக்கு காரணம் என்னன்னா என்னுடைய வினை இருக்கு, சரி இந்த வினைய பொடியாக்கி விட, இந்த வினையை சுத்தமா தீத்து விட்டினா சாம்பல் ஆக்கிட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு தகுதி வந்துடும் இல்ல, அப்புறம் தான் திருவுருளை கூட அது மாதிரி செய்ய. தனியார் வாதம் வந்து ஒல்லை, அது ரொம்ப லேட் பண்ணாதேஷாய், ஒல்லைனா வேகமாக சீக்கிரமாக. தனியார் வாதம் வந்து ஒல்லை தாராய், ஒல்லை தாராயன சீக்கிரமாக தருவாய். பொய்தீர் மெய்யாய், ஐயால நீதான் மெய்யன், ஐயால விஞ்ஞானத்தை உடையவன், அதனால அஞ்ஞானத்தை நீக்குகின்றவன் நீதான். அஞ்ஞானம் நீக்கு, அஞ்ஞானம் தன்னை அகழ்வுக்கு நல்ல விவாக விளங்குகின்ற நீ எனக்கு இந்த செயலை செய்யலாம் அல்லவா என்று இந்த பாட்டில் கேட்கிறார். தனியார் வாதம் வந்துள்ளை தாராய் புயிர் மெய்யா, யானையே பொய். இந்த பாட்டு எப்படின்னா, யானையே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், மூணு பொய் இதுல சொல்றாரு. நெஞ்சு யான் என்பது ஆன்மா, தான் செலுத்துகிறார். யானையே பொய், சரீரத்திலிருந்து நம்முடைய வாழ்விலிருந்து எல்லாமே பொய் தான், பொய் தான். இவர் என்ன சொல்றாருன்னா, யானையே பொய், யானையே பொய் என்பது பொய்யுலகத்தோடும் பொய்ப்பொருளோடவும் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே நான் பொய்யன். என் நெஞ்சும் பொய், என்னுடைய நெஞ்சானது நினைப்பதெல்லாம் நடப்பதில்லை, நெஞ்சானது பொய்யோடவே பழகிருச்சு. நெஞ்சு ஒத்தனை கூடி வருஷமா பொய்யோட பழகிரு, மெய்யோட பழகவில்லை, அதனால நெஞ்சும் பொய். அப்புறம் அந்த நெஞ்சு அன்பு செலுத்தரேன்னு நினைக்கிறது அது நெசமானா, அதுவும் அந்த அன்பு. யானையே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பு. இப்படி பொய்யா இருக்கிறேனா, இப்படி பொய்யா இருக்கிறேனா, மிகுந்த வினையுடையவன் நான், என்ன பண்றேன், உன்னை பெற்று விடுவதற்காக அழுகிறேன், உன்னை பெறலாம் என்று சொல்லி அழுகிறேன். பெற முடியுமா, நான் அழுகிறதும் பொய் அழுகிறேன், நான் அழுகிறதும் நெசமா அழல பொய்யா, நானே பொய், யானே பொய், நெஞ்சும் பொய், அன்பும் பொய். ஆனால் வினையன் அழுதால் உன்னை பெறலாமே, பெறலாமேனா பெற முடியுமா, நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு தவிர
நெசமான அரிச்சந்திரன் இல்லை, அரிச்சந்திரன் மாதிரி நடிக்கிறேன் இதுவரை. அரிச்சந்திரன் நாடகத்துல அரிச்சந்திரனா வேஷம் போட்டுக்கிறேன் இதுவரை. உண்மைன்னா எனக்கு என்னன்னு தெரியாது, ஆனா நாடகத்துல அரிச்சந்திரன், நாடகத்துல அரிச்சந்திரனா போட்ட அவன் என்ன செய்யணும், அவன் என்ன இல்ல இல்லப்பா அடே அப்பா இவர் சத்தியவா என்று எல்லாரும் எண்ணுவாரு. ஆனா அந்த நடிப்புக்காகத்தான் போட்டுக்கிறேன் தவிர உண்மையிலே நான் அரிச்சந்திரன் இல்லை என்றார் போல. யானே புய்ய நெஞ்சும் புய்ய அன்பும் புய்ய, ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. அழுதால் உன்னை பெறலாமே என்பது, அழுதால் உன்னை பெற்றுவிடலாம் என்பது ஒரு வகை பொருள். அழுதால் உன்னை பெற்றுவிடலாம் என்பது ஒரு வகை பொருள். பெறலாமே என்றால் இப்படி பொய்யா இருந்து கொண்டு அழுதால் உன்னை பெற முடியுமா? பொய்யன்புக்கு எட்டாதவன், பொய்யன்புக்கு எட்டாதவன். அதை வந்து பொய்யன்புக்கு எட்டாத பொற்பொதிகள் நடைமுறைய ஐயன்றன் திருச்சியில் அருகணைய பெரியதால் என்பது பெரிய புராணம். பொய்யன்புக்கு எட்டாத, பொய்யன்புக்கு எட்டாத மெய்யன்பர் மனத்தன்பின் விளைந்த இசை குழலோசை. மெய்யன்பர் அநாயநாயனார், மெய்யன்பர் மனத்தன்பின், மெய்யன்பர் மனத்தன்பின் விளைந்த இசை குழலோசை. வையந்தன்னையும் நிறைத்து வானந்தன் வயமாக்கி, வையம் முழுவதும் அந்த இசை நிறைந்து போச்சான், வானம் முழுவதும் அந்த இசை பெருகிருச்சான், நிறைந்து போச்சு. இப்படி பெரிய அதுக்கு மேல அம்பலத்தில் ஆடுகின்ற சிவபெருமானுடைய திருச்சிவியில போய் புகுந்துருச்சான். வெய்யன்பர் மனத்தன்மின் விளைந்த இசை குழலோசை, வையந்தன்னையை நரைத்து வானந்தன் வயமாக்கி, பொய்யன்புக்கு எட்டாத பொற்பொதிகள் நடம்புரிய ஐயந்தன் திருச்செவியில் அருகணைய பெருகிய. பெரிய உடனே என்ன பண்ணிட்டாரு, பெரிய உடனே ஆனாயர் குழலோசை கேட்டருளி அருக்கருணை தானாய, கருணை தானாய திருவுள்ள உடைய தவ வல்லியுடன், அந்த வள்ளி இருக்கிறார் தவ வல்லி, அவளையும் கூட்டிக்கிட்டு காணாதி காரணராம் கண்ணுதலார் விடையுகைத்து மாட்டு மேல ஏறிக்கிட்டு ரெண்டு பேரும் அந்த காட்டுக்கே வந்துட்டாங்க. குழல் ஊதுகின்ற அந்த காட்டுக்கே ஆனாயர் குழல் ஓசை கேட்டருளி அருக்கருணை தானாய உடையது, தானாய திருவுள்ள உடைய தவ வள்ளியுடன் காணாதி காரணராம் கண்ணுதலார் விடையுகைத்து வானாறு வந்தடைந்தார் மதினாரும் சடைதான என்பது பெரிய குரா. ஆகையினால பொய்யன்புக்கு எட்டாதவனாய் இருக்கிற உன்னை நான் வந்து அழுதேன்ன பெற முடியுமா சாமி? யானே போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய், ஆனால் வினை என் அழுதால் உன்னை பெறலாமே. இதில் ஆனால் வினையின் அழுதால் பெறலாமே என்பது இப்படி பொய்யாக இருந்தா கூட அழுதா பெற்றுவிடலாம், அழுதால் பெற்றுவிடலாம் என்பது ஒரு அதுல ஒரு இது வாய்ப்பு, அதுல ஒரு இடம், அழுதால் பெற்றுவிடலாம் என்பது. ஆனால் வினையின் அழுதால் உன்னை பெறலாமே. தேனே அமுதே கரும்பிந்திழிவே சித்திக்கும் மானேயருளாய் அடியின் உனை வந்து மாறி. அயாலே என்னதான் பண்ணினா கூட நீ அருளவில்லையானால் நான் வந்து உன்னை சேர முடியாது, நீ அருளவில்லையானால் நான் வந்து உன்னை சேர முடியாது, அதனால நீ அருள் செய்ய என்று சொல்லி அவர் என்னென்ன சொல்றாரு, தேனே அமுதே கரும்புச்சார் தெளிந்த சார். கரும்புச்சாறு எப்படி இருக்கும், தேன் எப்படி இருக்கும், அமுதம் எப்படி எப்படி இருக்கும், இப்படி தேனாயிருக்கிறாய், அமுதமாயிருக்கிறாய், கரும்பின் தெளிவாக இருக்கிறாய். தேன் என்பது சிவலோகம், அமுதம் என்பது இந்திரலோகம், இந்திரலோகம் பிரம்மலோகம் விஷ்ணு லோகம், கரும்பு சாறு என்பது இந்த லோகம். கரும்பு சாறு சாறு எடுக்க என்ன கஷ்டப்படுறோம், அதே நம்ம கஷ்டப்பட்டு நம்ம பிழைக்கிறோம். இது கரும்பு சாறு போல இந்தல இன்பத்தை கண்டுபிடிக்கிறது, கரும்புல இன்பத்தை கண்டுபிடிக்கிறதுனா எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணாது. அதுல பணத்தை செப்பாரிச்சு மாளிகையை கட்டி கொண்டாட்டியை கட்டி அடாடாடாடாடாடா இன்பத்தான் போய் அடையப்பா. இது கரும்புல சார் எடுக்கிறாங்க. அமுதம் உண்டால் ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகாம இருக்கலாம். தேன் சிவலோகம், தேன் அதுக்கு ஓமையே கிடையாது, தேனுக்கு ஓமையே கிடையாது. தேனுக்கு ஓமை உண்டா, வாழைப்பழத்துக்கு ஓமை இருக்கிறது தேனுக்கு. மற்ற சுவைப்பொருள் எல்லாம் சாப்பிடும் போது, தித்திப்பு பொருளை சாப்பிடும் போது என்ன சொல்லுவான் ஓமை? தேன். தேனை சாப்பிடும் போது என்ன சொல்லுவேன் ஒன்றும் சொல்லு. தேனை சாப்பிடும் போது அட இது அல்வா மாதிரி இருக்குது, இது வாழைப்பழம் மாதிரி இருக்குதுன்னு சொன்னான்னா மூடம் சொல்லவே மாட்டேன், மூடம் கூட சொல்ல மாட்டேன். சொல்லுவானா தேனை சாப்பிடும் போது அது ஓமையே சொல்ல முடியாது. வேற சுவைப்பொருளை சாப்பிடும் போது ஆகாது, தேன் மாதிரி இருக்குது. வாழைப்பழம் விற்கிறவங்க கூட என்ன சொல்லுவா, தேன் வாழைப்பழம், தேன் வாழை, தேன் வாழை, தேன் வாழை, அப்படின்னு சொல்லுவோம். தேன் அவ்வளவு உயர். அதனால தான் திருவாசகத்துக்கு பேர் என்னன்னா தேன். இதுக்கு ஓமையே கிடையாது, திருவாசகத்துக்கு ஓமையே கிடையாது. திருவாசகம் என்ன திருமாளிகை தேவர் என்பவர்
திருவாவூர்ங்கிற ஆதீனத்துல மடத்துல கோயில் ஒன்று இருக்கிறார். அவருடைய கோயில் மடத்துலதான் அவன் தான் முதல்ல பூஷன் திருமாளிய தேவன். பெரிய தன்னுடைய ஆச்சாரியனுக்கும் ஜோருமானுக்கும் தொண்டு செய்வதற்கு ரெண்டு கை பத்தாதுன்னு ரெண்டு கையை அவரா உண்டு பண்ணிட்டாரா, நாலு கை அவர் திருவாவூரில் இருந்தவர் மனுஷருங்க. தன்னுடைய ஆச்சாரியனுக்கும் செவருமானுக்கும் துண்டு செய்வதற்கு ரெண்டு கை போதாதுன்னு சொல்லி இன்னும் ரெண்டு கையை உண்டு பண்ணி கொண்டாரா, நாலு கையும் உண்டு அவரா ரெண்டு கையை உண்டு பண்ணிட்டார். அப்படிப்பட்ட திருமாளிகை தேவர் அவர் தான் திருவசப்ப ஒன்பதாம் திருமுறையில முதல்ல பாடியிருக்கிறார். அவர் சொல்றார், சித்தத்துள் தித்திக்கும் தேன் தேன். இந்த தேன் வந்து உலகத்தில் இருக்கிற தேன் வந்து நாவல தான் தித்திக்கும், சித்தத்துல தித்திக்காது. எந்த தித்திப்பா இருந்தாலும் நாவோட சரி, சிவபெருமான ஆகிய தேன் சித்தத்துள் தித்திக்கும், சித்தத்துள் தித்திக்கும் தேன். நானே யுத்தவன் சீ தேனே அமுதிய கரும்பின் தெளிவை தித்திக்கும் ஆனே அருளாய் அடியே வந்து உன்னை வந்து சேரணும் அக்கறம் இல்ல, அது என்னால இயலாது, நீதான் செய்யணும், நீதான் செய்யணும், நானா வந்து உன்னை அடைய முடியாது. சென்றடையாத திருவுடையவன் நீ, நீ வந்துதான் என்ன அடையணும், நீ வந்து அடையணுமே தவிர நான் வந்து உன்னை அடைய முடியாது. ஆகையினாலே நீக்கு அருள் செய்வாயா, மானே அருளாய் அடியேன் உனை வந்துருமாறு என்பது இந்த திருவாசகம். ஆகையவே இப்படி 90 பாடல் வரையிலும் முடிஞ்சிருக்கிறது. அதுக்கு மேல ஆனந்தாதீதம் என்று வருகிறது, ஆனந்தாதீதம் என்று வருகிறது. நம்ம பார்வதி

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை. தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்

நடை நந்தியை ஏறிட்டு என் உள்ளம் பிரியகில்லாம் நின்று இடுக்கிலன் என் மாகடல் பொங்கிலன் நின்று இடுக்கில் என் மாகடல் பொங்கிலன் தான் நின்ற சிந்தி கலந்துடல் வேகிலன் தான் நின்ற சிந்தி கலந்துடல் வேகிலன்

கரும்போடும் அரிக்கில காரத்துழுவை கலந்து வளைக்கில ஏறி

மற்றோர் கூடு செய்வாங்க. கூடுகளின் மற்றோர் கூடு செய்வாங்க. நாடுகளினும் நமர்கடுவாரில்லை.

கேடில்லை ஆக்கமும் அத்துணை ஆய்ந்து கொள்வார்க்கே பரண பராபரனாகே அப்பா சென்று

உலகில் அருள் புரிந்த நீயே, அரணாய் உலகில் அருள் புரிந்த நீயே. சிவ சொரூப தரிசனம் ஓதும் மயிர்கால் தோறும் அமுதுரிய

மேன்மையே உணரும் அவரே உயிரும் அவரே உணரும் அவரே உயிரும் அவரே உணரும் அவரே உதவி அவரே இணரும் அவன் தன்னை எண்ணலும் ஆ துணரில் மலர்

முடித்திடும் குறையை முடித்திடும் மன்னிய கேள்வி மறையவன் மாதவன் சென்னியுள் நின்றதோர் தேற்றத்தின் ஆமே சத்திய ஞான தனிப்பொருள் ஆனந்தம் சத்திய ஞான தனிப்பொருள் ஆனந்தம் சித்தத்தின் இல்லா சிவானந்த பேரொழி.

புத்திபேதம், கரும நிர்வாணம். முத்தி அடையவே

பரம்பொருள் பரம்பொருள் பரம்பொருள் பற்றற்றவர் பற்றி நின்ற பரம்பொருள் சுற்றற்றவர் கற்று கருதிய கண்ணுதல் சுற்றத்தவர் சுற்றத்தவர் கற்று கருதிய கண்ணுதல் கற்றற்றவர் சுற்றி நின்றான் ஜோதியை பெற்றுற்றவர்கள் இதற்றுழிந்தாரே. சூரிய சம்பாஷணை.

புழுதியை தோண்டினேன், புழுதியை தோண்டினேன், பூசணி பூத்தது தொழுது கொண்டு ஓடினோர் தோட்ட குடிகள் முழுதும் பழுத்தது வாழைக்கனியே தொழுது கொண்டு ஓடினோர் தோட்ட

உழவு செய்வார்க்கு வெள்ள செய்யாகி விளைந்ததுதானே மூவனை ஏறு முழுவது முக்கணி தாமணி கோலி கரிபுற பஞ்சிடும்.

எழுத்துற உள முத்தா நிறைக்க இளையான்படுத்த நீ எற்றம் இரண்டுள எழுத்துற உள முத்தா நிறைக்க இளையான்படுத்த நீர் பாத்தியில் பாயாது பால் பாய்ந்து கோயிலில் குத்தி வளர்த்ததோர் கோழி புல்லாமே பாத்தி பாயாது பால் வாய்ந்து போயிடு குத்தி வளைத்ததோர் கோழி புல்லாமே.

பூவியே எரிவிட்டு வித்திட்டு கிடா கொண்டு மூட்டி கிளறி முளையை மிடா கொண்டு சோரட்டு மெல்ல விழுங்க கிடா கொண்டு

கூப்பிட்டு கொள்ளா குருரறி கொட்டத்தகத்தி கூப்பிடு கூப்பிடு கொள்ளா குருநறி கொட்டகத்து அப்பிடு பாசத்தை அங்கியுள் வைத்திட்டு நாட்பட நின்று நலம் புகுந்து ஆயிழை ஏற்பட இல்லத்து இனிதிருந்தானே கூப்பிடு கொள்ளா குருநறி கொட்டகத்தே ஆப்பிடு வாசத்தை அங்கையுள்.

செய்ய மான் கன்று துள்ள மலைமேல் மழை பெய்ய மலைமேல் மழை பெய்ய மான் கன்று துள்ள குலைமேல் இருந்த ஒழுங்கனி வீழ குலைமேல் இருந்த உறுப்பென கொல்லான் குலைமேல் அமுதம் பொழிய வைத்தானே பாற்பானகத்திலே பால் பசி ஐந்துண்டு பார்ப்பானகத்திலே பால் பசி ஐந்துண்டு.

இத்தகர் ஐவர் பினோகர் ஈரன்மர் அத்தகு மூவர் அறுவர் மருத்துவர் அத்தனை ஐவர் அமர்ந்து நின்றாரேயே பத்து பரும்புலி யாரை பதினைந்து இத்தகர் ஐவர் பினோகர் ஈரன்மர் அத்தகு மூவர் அறுவர் மருத்துவர் அத்தலை ஐவர் அமர்ந்து அமர்ந்து நின்றாரே இரண்டு கடா உண்டு இவ்வோரின் உள்ளே இரண்டு கடாவுக்கு ஒன்றே துழும்பின் இரண்டு கடாவு இருத்தி பிடிக்கு

முக்கானது ஐந்து குதிரையும் மூடுபுக்கு ஆனது ஆறுள ஒட்டகம் மூடுபுகாவிடு மூவானையா.

பாறையில் உற்ற பறக்கின்ற சீலை போல் ஆரைக்குழியில்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருமூலர் திருமந்திரம். வழங்குபவர் சென்னை சுப்பிரமணியன் சர்மா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் திருமந்திரமே சிதம்பரம் தானும், திருமந்திரமே சிறந்த உபாங்கம், திருமந்திரமே பூத்தின் செய்கை, திருமந்திரமே திருமேனிதானே, திருமேனிதானே திருவருளாகும், திருமேனிதானே திருஞானமாகும், திருமேனிதானே சிவநேயமாகும், திருமேனிதானே தலிந்தார்க்கு சித்தியே. திருச்சிற்றம்பலம். அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை, புகலிடத்து என் மெய்யை போதவிட்டானை, பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி அகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே. இந்த பாடலிலே திருமூலர் தன்னுடைய குறிப்பை நமக்கு தந்தளிக்கிறார். அகல் இடத்தார்மையை அண்டத்து வித்தை, ஆகாசத்திலிருந்து வந்த வித்யையாக இருக்கக்கூடிய இந்த இரகசிய வித்யையின் மூலமாக புகலிடத்து என் மெய்யை போதவிட்டானை, என்னுடைய உடலிலிருந்து வேறொரு உடலுக்கு மாறி கூடு விட்டு கூடு பாயிறதுன்னு சொல்றோம் இல்லையா, ஒரு கூட்டிலிருந்து வேறொரு கூட்டிற்கு பாய்ந்து பகல் இடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி அகோராத்திரே பார்ஸ்வே வருது இல்லையா, அகோராத்திரம் சுவாமிய பணிந்து ஏத்தி அகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே. பகல்லையும் நட்சத்திரங்கள் தெரியும், ஆனா நம்ம கண்ணுக்கு அது தெரியறதில்லை. அது மாதிரி இந்த வித்யைகள் இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன, நமக்கு காண கிடைக்கவில்லை என்பதால் அது வித்யைகள் இல்லைங்கிறது ஆயிடாது. நான் வந்து பாரிஸ்க்கு போனதில்லை அப்படிங்கிறதுனால பாரிஸ் என்கிறதே பொய். பாரிஸ்னு ஒரு நகரம் கிடையவே கிடையாது, கட்டுக்கதை. பாரிஸை நம்புறவன் எல்லாம் முட்டாள் அப்படிங்கிறது எவ்வளவுக்கு எவ்வளோ நகைப்புக்குரிய வார்த்தைகளோ அவ்வளவுக்கு அவ்வளவு நகைப்புக்குரிய வார்த்தைகள் தான். இறைவன் இல்லை, கூடு விட்டு கூடு பாய்தல் என்ற வித்தை கிடையாது, ஆன்மா பொய், ஆன்மீகம் என்ற ஒன்று கிடையவே கிடையாது, தெய்வம் இல்லை இப்படின்னு சொல்றதெல்லாம் அது அதே மாதிரியான உள்ள கண்ணோட்டம் தான். இந்த அண்டத்து வித்தையை தெரிந்து கொண்டு என் மெய்யை போதவிட்டானை, என்னுடைய உடம்பை மறைய செய்து நான் வெறும் ஆன்மாவாக சுத்தி கொண்டிருந்த பொழுது அங்கே மூலனை வரவழைக்க செய்து, அந்த ஆற்றிடையனை வரவழைக்க செய்து, அங்கே அவனுடைய உடலிலே நான் புகுந்து கொண்டு அங்கிருந்து நான் இந்த திருமந்திரத்தை ஆரம்பிக்கிறேன். பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி, யார் இதெல்லாம் என்னை செய்ய வைத்தாரோ அவரை அகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே, இருள் நீங்கி நின்றேனே. அஞ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாந்தன சலாகையா சக்ஷுரூன் மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. இங்க வந்து சிவபெருமானை குருவாக வழிபடுகிறார், என்னுடைய இருளை நீக்கினார். இங்கே இருள் என்பது அஞ்ஞானம், இருள் என்பது அவித்யை, இருள் என்பது தேகாத்ம புத்தி. தேகம் நீங்கித்துங்கிறத இங்க சூச்சகமா சொல்றார். என்னுடைய தேகத்தை போதவிட்டானை, என் மெய்யை போதவிட்டானை. கூடு விட்டு கூடுதான் பாயணும்னு அவசியம் கிடையாது, இப்படி கூட நீங்க நினைச்சுக்கோங்க, கூடு விட்டு கூடு பாயிருந்து பொய்யாவே இருந்துட்டு போறது. ஆனா இந்த தேகாத்ம புத்தி அவர் விட்டு போச்சுங்கிறதையாவது நாம் புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? அப்ப அவருடைய தேகாத்ம புத்தியை நீக்கிய அழகைத்தான் இங்கே சொல்லுகிறார். என் மெய்யை போதவிட்டானை, பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி அகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே. இந்த இடத்திலே இருள் நீங்கி ஞானமயமாக, இருள் நீங்கியாச்சுன்னா வெறும் ஒளிதானே அர்த்தம். எப்படி இருள் நீங்கும், இருள் எப்படி முதல்ல உருவாகும், இது ரொம்ப முக்கியமான ஒரு கண்ணோட்டம், தெளிவா புரிஞ்சுக்கணும். இருள் அல்லது நிழல் அப்படிங்கிறது எப்படி உண்டாகிறது, ஒளின்னு ஒன்று இருந்தால்தான் இருள் அப்படிங்கிறது ஒன்று உண்டாகும். இது இரண்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. வெளிச்சமா இருக்கு சூரியன், அங்கே ஒரு மரம் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த மரத்துக்கு கீழே நிழல் அப்படின்னு ஒன்று விழும். ஏன்னா பௌதீகமாக பிசிக்கலா அங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால அந்த ஆப்ஜெக்டுடைய ஷேடோ அந்த இடத்துல விழும். ஏன்னா ஒரு லைட் சோர்ஸ், சன்ங்கிற லைட் சோர்ஸ் இருக்கிறது.
3: அப்ப இந்த இடத்துல நம்முடைய தேகம் இருக்கிறதே, நம்மளுடைய பாடி தான் அந்த மரம், அந்த சூரியன் ஒளிப்பிழம்பு இருக்கிறதே அதுதான் ஞானம். நம்ம இப்போ இருக்கோமே இந்த அஞ்ஞானம்ங்கிறது அந்த நிழலை போலதான். அப்ப இந்த நிழல் நீங்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், அங்க அந்த ஒளியை பாய்ச்ச வேண்டும். அப்ப இந்த ஆப்ஜெக்டை கொஞ்சம் தள்ளி வைக்கணும், இந்த பாடி கான்சியஸ்னஸ் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டேன்னா நிழல் தானாகவே மறைந்து விடும். தனியா ஒளி புகுத்தணும்னு அவசியம் இல்லையே, ஏற்கனவே சூரியன் தக தக தகன்னு ஜொலிக்கிறது. ஏற்கனவே சூரியன் இருக்கக்கூடிய இடத்திலே இந்த மரத்தை நகற்றி விட்டால் எப்படி அந்த நிழலாகப்பட்டது தானாகவே மறைந்து விடுகிறதோ, அப்படி இந்த தேகாத்ம புத்தின்னு இருக்கக்கூடிய இந்த ஹியூமன் பாடி கான்சியஸ்னஸ் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டோம்னா ஞானம் உள்ளுக்குள்ள சூப்பர் கான்சியஸ்னஸ் ஆல்ரெடி இருக்கு, அது தனியா கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், குருமார்களிடையே குருமார்களோட கிட்ட போய் குருமார்களோடு நாம் வைத்திருக்கக்கூடிய எண்ணம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, எனக்கு ஞானம் கொடுத்துருவார், குரு எனக்கு ஞானம் தந்து விடுவார், குரு எனக்கு ஞானம் அளித்து விடுவாருங்கிற நம்பிக்கை தான் எல்லாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் இருந்துருக்கு. குரு ஞானம் தனியா ஒண்ணு உள்ளுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ண போறது கிடையாது, உள்ளுக்குள்ள புகுத்த போறது கிடையாது. அவர் இந்த மரத்தை நீக்கி வைப்பது போல இந்த உடல் நீ இல்லை அப்படிங்கிற அந்த மரத்தை மட்டும்தான் நீக்கி வைக்க போறார். ஏன்னா ஞானம்ங்கிறது ஏற்கனவே உன்னுடைய சுபாவமாகவே இருக்கிறது. சுபாவமா ஒருத்தனுக்கு ஞானம் இல்லைன்னா அதை தனியா புகுத்த முடியாது. சுபாவமாக இல்லாத ஒரு விஷயத்தை புகுத்த முடியாதுங்கிறத நம்ம சாதாரணமாகவே தெரிஞ்சுக்கலாம், இதுக்கு தனியா வியாக்கியானம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லையே. ஒருத்தனுக்கு ஒரு சுபாவம் இல்லை அப்படின்னா அதை தனியா நம்ம வலுக்கட்டாயமா போய் புகுத்த முடியாதுங்கிறத சாதாரணமாவே நம்ம சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே பாக்குறோமே. அப்ப ஞானம்ங்கிற ஒரு விஷயத்தை எப்படி வெளியில இருந்து புகுத்த முடியும், எல்லாருமே ஞானிகள் தான், ஆனால் அது அஞ்ஞானிங்கிற ஒரு எண்ணம் மரச்சின் இருக்கு இல்லையா, அந்த மரம் எப்படி இருக்கிறதோ ஒரு பெரிய பாலைவனத்திலே ஒரு மரம் மட்டும் நின்றுதுன்னா அந்த மரத்துக்கு கீழே நிழல் விழதா செய்யும். அந்த மரத்தை எடுத்துட்டோம்னா அங்க நிழலே இருக்காது, எல்லாம் வெறும் வெளிச்சமா இருக்கும், அதுதான் ஞானம். அப்ப இந்த மரமாக இங்கே இருக்கக்கூடியது, இங்கே ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கக்கூடியது இந்த தேகம் தான், ஹியூமன் பாடி தான். அப்ப இந்த தேகாத்ம புத்தியை விடுவித்தாலே ஞானம் தன்னாலேயே ஏற்பட்டு விடும் அப்படிங்கிறது தான் அதனுடைய உட்கருத்தாக இருக்கிறது. அதனாலதான் மெய்யை போத விட்டானே அப்படிங்கிறார். அப்ப குருநாதர் ஆக்சுவலா என்ன பண்றாருன்னா இந்த தேகாத்ம புத்தியை மட்டும்தான் விளக்கி வைக்கிறாரே ஒழிய, புதுசா அப்படியே படத்துல காட்டுற மாதிரி கையை இப்படி காமிச்சோடனே ஒரு வெளிச்சம் வர்றதும், இவர் உடம்புக்குள்ள அந்த வெளிச்சம் உள்ளுக்குள்ள புகுறதும், அப்புறம் ஞானம் அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்றதும், அடைவதற்கு இங்கு ஒன்றும் இல்லைங்கிறது தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரியலைசேஷன். ஓடி ஓடி ஓடி ஓடி உட்கலந்த சோதியை சொல்றாரு இல்லையா சிவவாக்கிய சித்தர், ஓடிண்டே தான் இருக்கும். அப்ப அது ஓடின் இருக்கிறதுனால அது நிழலை பிடிப்பது போல்தான், ஓட ஓட நிழல் குறையாது. ஏன்னா விட வேண்டியது உடம்ப, உடம்ப வச்சுட்டு ஓடி ஓடி என்ன புண்ணியம், உடம்ப வச்சுட்டு ஓடுற வரைக்கும் நிழல் விழுந்து கொண்டேதான் இருக்கும். என்னைக்கு உடல் மறைந்து விட்டதோ அப்ப நிழலும் மறைந்து விட்டது, அஞ்ஞானம் நீங்கி விட்டது, ஞானம் மட்டுமாக இருக்கிறது. ஞானம் பிறந்து விட்டதுன்னு சொல்லக்கூடாது, ஞானம் இருக்கிறது. ஞானம் இருக்கிறதுங்கிற ஞானம், அந்த ஞானம் இருக்கிறதுங்கிற ஞானம் தான் உண்டாகணும். அந்த ஞானம் இருக்கிறது, அதுதான் சத்தா மாத்திரமாக இருக்கிறது, அதுதான் எக்ஸிஸ்டன்ஸே. எக்ஸிஸ்டன்ஸே பியூர் பிளிஸ் தான். அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறது தான் உங்களுடைய பர்செப்ஷன் அப்படிங்கறத அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறது. பிளிஸ் தனியா போய் தேடி கடைச்சு கிடைக்க வேண்டிய ஒரு வஸ்து கிடையாதுங்கிறத இங்கே ஆத்ம பந்துக்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பதான் முத முதல்ல பேரை சொல்ல போறார், சிவனோடு ஒக்கம் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்து அன்று பொன் ஒளி மின்னும் தவணச்சடை முடித்தாமரையானே. புவனங்கள் தோன்றுவதற்கு முன்னாடியே இருந்தவர் சிவபெருமான். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, தேடினாலும் சிவனை ஒக்கும் தெய்வம் எங்கேயும் கிடையாது, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனங் கடந்தன்று பொன்னொளி மின்னும் தவணச்சடைமுடி தாமரையானி. புவனங்கள் என்று உருவாவதற்கு முன்னாலேயே அப்படின்னு சொல்றார், தவணச்சடைமுடி தாமரையானி. இந்த தவணச்சடைமுடி அப்படின்னா அக்னி முடி, அக்னி சூரியன் போன்ற சடைமுடி உடையவர் அர்த்தம், ஜுவாலையாக இருக்கக்கூடிய முடின்னு அர்த்தம், எப்படி வேணா அதை அர்த்தம் பண்ணிக்கலாம். தவணச்சடைமுடி இப்போ சிருஷ்டி கிரமம் சொல்லும் பொழுதே ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னிஹி, அக்னேர் ஆபஹா, ஆப்போ பிருத்திவி, பிருத்திவி, இந்த புவனங்கள்லாம் அப்புறமா பிற்காலத்துல தான் ஏற்படுறது. அதற்கு முன்னாடியில இருந்தே இந்த பஞ்சபூதங்கள்ங்கிறது இருந்துட்டே இருக்கு, கடைசியா தான் பிருத்திவி தத்துவம் உண்டாகிறது. அப்ப அதற்கும் முன்னாலேயே இருந்தவர்ங்கிறத தான் அப்படி சொல்றா. முதல்ல ஒளிதான் பிறக்கிறது, ஏன்னா ஆகாசம் தனியா பாக்குறதுக்கு வெறும் ஸ்பேஸ் தான் ஆகாசம். ஆகாசம்னா தலையை மேல தூக்கி பாக்காதீங்க, அது பேரு ஸ்கை அப்படி நீங்க சொல்றீங்க இல்லையா. ஸ்கைங்கிறத விட ஈத்தருங்கிறது தான் ஆகாசத்துடைய அழகான டிரான்ஸ்லேஷன், ஸ்பேஸ். அப்போ இந்த ஆகாசம் இருக்கிறதே ஸ்கையும் ஆகாசம் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், சொல்றேன். அதாவது அது அதுன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. இப்ப நம்ம உட்காந்துருக்கிறதே ஆகாசத்துலதான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆகாசம்னா தலைக்கு மேல மட்டும்தான் ஆகாசம் நினைச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஆகாசமோ வாயுவோ தானாக இருக்கும்போது கண்ணுக்கு புலப்படுவதில்லை, ஆனால் ஒளி வந்து விட்டால் தான் எல்லாமே கண்ணுக்கு புலப்படுகிறதுங்கிறதுனால அந்த ஐம்பூதங்களில் நடுவாக இருக்கக்கூடிய அந்த ஒளி அதுதான் பிராதான்யம். அதனாலதான் மலையே உருவாக இருக்கக்கூடிய அருணாச்சலம் அக்னி அப்படிங்கிற பூதத்தினுடைய ஸ்தலமாக இருந்து அதுவே சிவன் அருணாச்சலம் சொல்றாரு இல்லையா ரமணர் சொல்லும் பொழுது, அதுவே சிவன் இதய பதியாம் பதியாம் ஒரு மருமத்தலம் வதிவானவன் அதிலே வதிவான் ஒளி மலையானதம் அருணாச்சலம். எனவே அப்போ அந்த ஒளியாக இருக்கக்கூடியவர் அதுதான் ரகசியமான கேபிட்டல், கேபிட்டல் ஆஃப் ஆல் சித்தர்ஸ் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. எல்லா சித்தர்களுக்கும் பதி கேபிட்டல் அதுதான் அப்படின்னு சொல்றார். அப்ப ரகசியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெளிச்சத்திற்கு வருவதற்கு இந்த ஒளி மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆத்த விளக்கேத்தனும் சொல்றான் இல்லையா, அஜ்ஞானங்கிற இருள் அகலும். இது எல்லாமே எக்ஸ்டர்னலைசேஷன் தான். ஒரு கண்ணோட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா விளக்கேத்துறதுங்கிறது ஒரு எக்ஸ்டர்னலைசேஷன் ஆக்ட் ஆஃப் ரிமூவிங் டார்க்னஸ், டிஸ்பெல்லிங் இக்னரன்ஸ். அதை செஞ்சுட்டு வர செஞ்சுட்டு வர நமக்குள்ள இருக்கக்கூடிய புத்தி சோதனமாகும். இததான் காயத்ரி மந்திரம் சொல்றதுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, தியோ யோனஹா பிரச்சோதயா. அந்த ஒளியை தூண்டிவிடுங்கள், அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஒளியை தூண்டி விடுவதனுடைய ஒரு எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டி தான் இந்த விளக்கு ஏத்துறது. இந்த எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டியை செய்தால் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒளி அதுவாகவே அதை பார்த்து பார்த்து பார்த்து தன்னாலேயே உள்ளுக்கு இருக்கிற உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒளி ஏற ஆரம்பித்து விடும் அப்படிங்கிறது தான். அதனாலதான் இங்க பொன்னொளி மின்னும் தவண சடைமுடி தாமரையானே அப்படின்னு சொல்லுகிறார். தாமரையும் ஞானத்தோடு ஒப்பான ஒரு சிம்பாலஜி. நிறைய சிம்பாலஜி நம்முடைய சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய சிம்பாலஜி எல்லாமே மிகவும் ஆழமான கருத்துடையவை. ஒரு உடுக்கை, ஏன் உடுக்கையை கொடுக்கணும், ஏன் திரிசூலத்தை கொடுக்க வேண்டும், ஏன் புலித்தோலை போட்டின்றார்னு சொல்லணும், இல்ல யானையை ஏன் சம்ஹாரம் பண்ணி யானத்தோலை போத்தின்றார்னு சொல்லணும். ஆனா இது எல்லாமே சிம்பாலஜி தான். அதெல்லாம் போக போக நம்ம ஒவ்வொரு பாட்டிலையும் பார்க்க போறோம். தாமரை யானே அப்படிங்கிறத தாவும் மான் அப்படின்னு எடுத்துக்கலாமா. நம்ம ஏட்டுமானூரப்பன் பார்த்தீங்கன்னா கையில மான் மழு ஏந்தி கொண்டிருப்பார். இந்த தாமரைங்கிறதுக்கு எப்படி அர்த்தம் பண்றா அப்படின்னா, தாவும் மானை கையில் கொண்டவர் கடந்து அன்று வேறாக நின்று, அதாவது படைத்தலும் அழித்தலும் காத்தலும் எல்லாமே இவர் தான் செய்கிறார். கடந்து அன்று வேறாக நின்று தனித்தனியாக இருந்து இவர் தான் செய்கிறார் அப்படிங்கிறதத்தான் இங்கே சொல்லுகிறார். புவனம் கடந்து அன்று வெவ்வேறாக மூன்று சொரூபங்களாக இவரே தோன்றி செய்கிறார் அப்படிங்கிறது. தாவும் மான் அப்படிங்கிறது இங்கே தாமரையினுடைய குறிப்பாக இருக்கிறது. இது இப்பதான் முத முதல்ல பேரை சொல்லியிருக்கார், சிவன் அப்படிங்கிற பேரை சொல்லியிருக்கார். சிவனோட ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, தேடினாலும் அவரை ஒக்கும் தெய்வம் இங்கு கிடைக்கவே கிடைக்காது. அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவணச் சடைமுடி தாமரையானே அப்படிங்கிறதாக இந்த இறைவணக்க பாடல் மேற்கொண்டு திருமந்திரம் அனுபவிப்போம். வாழ்கவே வாழ்க என்னந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்கமே ஞானத்தவன்தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே, என் தாயோடு என்னப்பன் ஏழேழு பிறவியும் அன்பே சிவனுக்கு எழுதியாவனம், ஒன்றாய் உலகம் படைத்தான் எழுதினான் நின்றான் முகில்வண்ணன் நேரெழுத்தாமே. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: 9 திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: இதற்கு அடுத்தபடியா பூந்துருத்தி நம்பிகாட நம்பி அவர்களுடைய பாடல்களை சிந்திக்கலாம். சோழவள நாட்டுல காவிரி தென்கரையில திருவையாற்றுக்கு அருகில் இருக்கிறது திருப்பூந்துருத்திங்கிற பாடல் பெற்ற தலம். இதுல ஆத்திரேய கோத்திரத்துல அந்தனர் குலத்துல இவர் தோன்றி இருக்கிறார். நம்பிகாட நம்பிங்கிறது இவர் பெயர். நம்பிங்கிற பெயர் வந்து அந்தனர் குலத்துல தோன்றினவங்களுக்கு அவங்க தங்கள் பெயரோடு அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு பெயர். அடுத்து காடவர் என்ற சொல் இவர் பெயரோட இணைந்திருத்தலை நோக்கி இவர் பல்லவ மரபுல தோன்றினவர் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. ஆனா இவர் வந்து சிறந்த சிவபக்தர். சிவத்தலங்கள் தோறும் போய் சிவபெருமானை பாடி பரவுவதில் பெரிய விருப்புடையவர். மூவர் பாடிய தேவார பாடல்களை இடைவிடாது ஓதியவர், ஓதி ஓதி இன்புறுபவர். அது மட்டும் இல்லாம அவருடைய பாடல்ல கண்ணப்ப தேவநாயனார், கண்ணம்புள்ள தேவநாயனார், சேரமான் பெருமாள் நாயனார், நமது ஞானசு பெருமான், நம்முடைய நாவுக்கரசு பெருமான், நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படின்னு எல்லாரையும் போற்றுறதுல ரொம்ப விருப்பமுடையவரா இருக்கிறார். இவர் 2 பதியங்கள் பாடியிருக்கிறார். ஒன்னு வந்து திருவாரூருக்கு, இன்னொன்னு வந்து சிதம்பரத்துக்கு. பிருத்திவி தலத்துக்கும் ஆகாய தலத்துக்கும் பாடியிருக்கிறார். ஆனா திருவாரூர் தலத்துக்கு 2 பாடல்களே கிடைத்துள்ளன. அப்புறம் அந்த சிதம்பரத்துக்கு, அதான் கோயில்னு சொல்லக்கூடிய தில்லைக்கு அவர் பாடியிருக்க பதிகம் சாளரபாணிங்கிற பண்ணுல பாடியிருக்கிறார். அந்த பண் வந்து திருமுறைகள்ல நமது மூவர் முதலிகள்லாம் கையாளாத ஒரு பண் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். முதல் ராஜராஜனுடைய 32 ஆட்சி ஆண்டில் அமைந்த திருவையாற்று கல்வெட்டுல லோக மாதேவி சிறத்து ஸ்தானமுடைய க்ஷேத்திர சிவ பண்டிதற்காக திரு ஆராதனை செய்யும் ஆத்திரையன் நம்பிகாட நம்பின்னு காணப்படுறதுனால பூந்துருத்தி நம்பிகாட நம்பியோட காலம் கிபி 10 நூற்றாண்டின் பிற்பகுதியும் கிபி 11 நூற்றாண்டின் முற்பகுதியும் அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். இவர் அருமையான முறையில திருவாரூர் தலத்துக்கு பஞ்சம பண்ணில 2 பாடல்கள் அவருடைய நமக்கு கிடைச்சிருக்கு. அதுல முதல் பாடல் கைக்குவான் அப்படின்னு ஆரம்பிக்குது. அந்த பாடல்ல அந்த தியாகராஜ பெருமானை வர்ணிச்சு அவர் திருவாரூர் முதல்வரா இருக்கிறாரு, வீதியில உலா போகக்கூடிய ஒரு அழகரா இருக்கிறாரு, அஜபா நடனம் அப்படின்னு சொல்லக்கூடிய நடனத்தை, அதாவது அஜபா நடனம் அப்படின்னா இருந்து ஆடுதல், இருந்தாடு அழகர்னு தியாகராஜ பெருமானுக்கு பேர். இந்த அஜபா நடனத்தை அவர் முதல் முதல்ல எங்க ஆடி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா திருமாலுடைய இருதயத்துல. ஏன்னா திருமாலுடைய ஆன்மார்த்த மூர்த்தியாக இருந்தவர் தியாகராஜ பெருமான். அப்புறம் இந்திரன் கேட்டான்னு அவர் கொடுத்து அவர் அங்கே இருந்து இந்திரலோகம் போய் இந்திரலோகத்துல இருக்க சுவாமி பிரியப்படாம அப்புறம் அங்க ஒரு இடர்பாடை உருவாக்கி அது தீரணும்னா கீழே பூலோகத்துல இருந்து முசுகுந்த சக்கரவர்த்தி வேணும்னு ஒரு எண்ணத்தை இந்திரனுக்கு கொடுத்து அவன் முசுகுந்த சக்கரவர்த்திய கேட்டு அப்புறம் அவர் இங்கேருந்து போய் அந்த அவனுக்குள்ள இடர்பாடுகள், அந்த போர்ல அவனுக்குள்ள பகிர்வுகளை எல்லாம் அவர் வென்று கொடுக்கவும் என்ன வேணும்னு கேட்கும் போது எனக்கு இந்த சுவாமி வேணும்னு கேட்டோடனே அதை அவன் எதிர்பார்க்காதனால நாளைக்கு நான் உங்களுக்கு தாரேன்னு சொல்லிட்டு தேவதச்சனை வச்சு அதே மாதிரி 6 உருவங்களை செஞ்சு அதோட சேர்த்து இவரையும் வச்சு உங்களுக்கு எது வேணாலும் எடுத்துக்கோங்கன்னு மறுநாள் சொல்லும் போது இவனே இவ்வளவு யோசிக்கும் போது சுவாமி எவ்வளவு யோசிப்பார், அவரு தன்னை காட்டியிருந்தார் நான் தான் அப்படின்னு இவருக்கு உணர்த்திருந்தாரு. அவர் எனக்கு இது வேணும்னு சொன்ன உடனே இப்ப நம்ம ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி நீங்க இவரை வச்சுக்கிட்டதுனால நீங்க இந்த கூட 6 பேரையும் கூட கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அவன் கொடுத்துட்டான். அப்படியே அவர் மீண்டும் பூலோகத்துக்கு சுவாமி நமக்கெல்லாம் அருள் பாலிக்க வந்துட்டாரு தேவலோகத்துல இருந்து அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதனால அவர் வந்து முதல்ல அவருடைய மனதில் அவருக்கு ஆன்மார்த்த மூர்த்தியாக இருந்தாலே அவருடைய இதயத்துல இருந்தார் அழகராக நடனம் ஆடினார் அப்படிங்கிறதையும் சொல்லி அந்த பெருமான் ஆடக்கூடிய ஆட்டத்தோட விளக்கம் உமாதேவி கங்காதேவி 2 பேருடைய அளவிலையும் அடங்காது மேம்பட்டு இருக்கின்றது, அவருடைய கொள்கைகள்லாம் என்னதுன்னு நமக்கு இன்னும் புரியவில்லை என்று அந்த பாடல்ல அவர் நமக்கு அழகாக சொல்லி இருக்கிறார். திருவாரூர்ல உள்ள சுவாமிக்கு புற்றிடம் கொண்டார் திருமூலட்டார், இல்ல திருமூலட்டானத்துல அவர் எழுந்தருளி இருப்பார். இவர் வீதிக்கு எழுந்தருள்வார், அதனால இவருக்கு வீதி விடங்கருங்கிற ஒரு பேரும் இவருக்கு உண்டு. தெருவில் உலா வரக்கூடிய அழகர் அப்படிங்கிறது பொருள். சரி, அதுக்கு அடுத்த பாடல் ஒரு அருமையான பாடல். பக்தியாய் உணர்வோர் அருளை வாய்மடுத்து பருகுதோறு அமுதம் ஒத்து அவர்க்கே தித்தியாயிருக்கும் தேவர்கள் இவர்தம் திருவுரு இருந்தவா பாரீர் சத்தியாய் சிவமாய் உலகெல்லாம் படைத்த தனிமுழு முதலுமாய் அதற்கோர் வித்துமாய் ஆரூர் ஆதியாய் வீதி விடங்கராய் நடம் குலாவினாரே அப்படின்னு அழகாக அதுல அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும். தேவர்களை கூப்பிட்டு சொல்றாரு, சிவபெருமானிடம் பக்தியோடு தியானிப்பவர்கள் அவருடைய அருளை பருகுவதற்கு அவர்கள் பருகுந்தோறும் அமுதம் போல இருப்பாரு அவரு அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அந்த அருள் வந்து இனிமையை வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கக்கூடிய பெருமானுடைய உருவம் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்றார். அவர் பார்க்கறதுக்கு அருள் சக்தியாகவும் மங்களமாகிய சிவமாகவும் உலகங்களையெல்லாம் படைத்த ஒப்பற்ற முழு முதற் பொருளாக உலகங்கள் தோன்றுவதற்கு வித்தாகவும் விளங்கி திருவாரூர்ல முதல்வராக வீதிகளில உலா வரக்கூடிய அழகர் அப்படின்னு அவரை பத்தி நமக்கு மிக அழகாக எடுத்து காட்டுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இதற்குதான் சித்தியார்ல ஒன்றதாய் இச்சா ஞான கிரியை என்று ஒரு மூன்றாகி நின்றிடும் சக்தி இச்சை உயிர்கருள் நேசமாகும் நண்டலா ஞான சக்தியாய் நயந்தறிவன் நாதன் அந்தருள் கிரியை தன்னால் ஆக்குவன் அகிலம் எல்லாம் என்று அவங்க ரெண்டு பேரும் சக்தியும் சிவமுமாக இருந்து உலகத்தை படைக்கின்றார்கள் என்ற கருத்தை நமக்கு சித்தியாரிலே பார்க்கிறோம். அதே கருத்தை தான் இந்த பாடல்ல நம்முடைய பூந்துருத்தி நம்பிகாட நம்பி அவர்கள் மிக அழகாக, சக்தின்னு சொல்லும் போது அம்மையையும் சிவம்னு சொல்லும் போது அப்பனையும் குறிக்கிறது, அவங்க ரெண்டு பேரும் நமக்காக தனி முதல்னு சொல்லியாச்சு. அப்படி ரெண்டு பேரும் ஒப்பற்ற தலைவராக நிக்கிறதால மட்டும் அல்லாம அவங்கதான் வித்துமாக நிற்கின்றார். அதாவது இந்த படைக்கப்பட்ட உலகத்துக்கு தோற்றத்திற்கும் ஒடுக்கத்திற்கும் நிலைக்களமாக இருக்கின்றார். சம்ஹார காரணனையே காரணனாகிய முதலையே முதலாக உடைத்துன்னு முதல் சூத்திரம் சொல்லுது இல்லையா சிவஞான போதத்துல, அந்த கருத்து இந்த பாடல்ல நமக்கு தெரிகிறது என்று சொல்லிக்கொண்டு இந்த திருவாரூர் பதிகத்திற்கு அடுத்தபடியாக தில்லைக்கு அவர் பாடியிருக்கிறாரு மிக அழகாக. அதாவது இவர் ஏன் திருநடனம் இடுகின்றார் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லி, அந்த சுவாமி நடனம் ஆடுவதற்கு காரணம் உயிர்கள் மேல் உள்ள கருணைதான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. திருவாரூருக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, சாயரட்ச காலத்துல உலகத்துல உள்ள எல்லா சிவாலயத்துல உள்ள சிவகலைகளும் ஒரு சேர அங்கு வந்து சேரக்கூடிய ஒரு தலம் அப்படிங்கிறதுனால அது அங்க எல்லாமே அப்போ விளங்கும், எல்லா சிவகலைகளும் அப்போது விளங்கும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கணும். எப்படி தில்லையில அர்த்த ஜாமம் விசேஷமோ அத மாதிரி திருவாரூர்ல சாயரட்சை விசேஷம். மார்கழி திருவாதிரை போது இந்த தியாகராஜ பெருமானுடைய இடப்பாதம் பங்குனி உத்தரத்துல வலப்பாதத்தையும் தரிசிக்க முடியும். மற்ற அபிஷேகம் ஆகக்கூடிய அந்த ஆறு அபிஷேக நாட்கள் எல்லாம் அவருடைய கொஞ்சமா அவருடைய திருக்கரம் மட்டும்தான் நம்மால பார்க்க முடியும். இது சப்த விடங்க தலங்கள்லையும் ஒன்றாகவும் பஞ்சபூத தலங்கள்ல ஒன்றாகவும் இருக்கிறது என்பது அந்த தலத்துக்குரிய சிறப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ அந்த கோயிலுக்குள்ள அவருடைய பாடலை பார்க்கணும். முத்து வைரமணி இல்லையா அப்படிங்கிற ஒரு பாடல், அதுல வந்து மிக அழகாக, அதாவது தேவர்கள்லாம் வந்து வணங்குகின்ற அழகிய பொன்னம்பலம், அது வந்து அந்த திரு தில்லையில நடராஜ பெருமானுக்கு நடன சபையா ஆயிற்று அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது பாடல நம்ம அப்பதையே சிந்திச்சது போல அவருடைய காலத்தை சிந்திக்கிறதுக்காக நாம சிந்தித்தது மாதிரி, கடியார் கணம்புல்லர் அந்த புல்லால் கணம்புல் முதல்ல விளக்கு போட்டுட்டே இருக்காரு, அப்புறம் அந்த புல்லு விற்கணும், அந்த புல்லு விற்கல, அப்புறம் அந்த புல்லால விளக்கு போடுறாரு, அப்புறம் அந்த புல்லும் இல்ல, அப்புறம் தன்னுடைய முடியால விளக்கரித்தார், அப்புறம் முக்தியும் அடைந்தார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்பேற்பட்ட அந்த கணம்புல்ல தேவநாயனாரையும் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்ட பின் அப்படின்னு திருவாசகத்துல சொல்லப்பட்ட மாதிரி, ஒப்பற்ற அன்பு காட்டிய நமது கண்ணப்ப தேவ நாயனாரையும் அவங்கள அவங்க ரெண்டு பேரையும் சொல்லி, என்று உன் அடியார் அமர உலகம் ஆள, அவங்க எல்லாம் அமர உலகத்துல இருக்க நீ அங்க இல்லாம எதற்காக இங்க வந்துட்ட முத்தி வேள்வி மூவாயிரவரோடும் முடியா முத்தின்றார். அங்க எப்போதும் வேள்வி நடந்து கொண்டே இருக்கிறது, உயிர்கள் உய்யும் பொருட்டு அந்த தளத்துல வந்து நீ இருக்கிறியப்பா அப்படின்னு கேக்குறார். அதற்கு அடுத்த பாட்டுல யார பாடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லியம் பூம் பலனத்து ஆமூர் நாவுக்கரசை செல்ல நெறி வகுத்த சேவகனேங்கிறார். திருவாமூர்ல அவதரிச்சு திருநாவுக்கரசு பெருமான் மருள் நீக்கியாராக முதல்ல இருக்கிறார். அப்புறம் பெற்றோரை இழந்த பின்பாக எங்க போயிடுறாரு, சமணத்துக்கு போயிடுறாரு. திருப்பி தமக்கியாருடைய தவத்தினால சைவத்துக்கு மீண்டார் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா. அவருக்கு செல்ல நெறி வகுத்த சேவகனேன்ட்டு அதுல அழகா காட்டியிருக்காருங்க அப்படிங்கறத பாக்கோம். அவரே சொல்றாருல, செல்லும் நெறி காட்ட வல்லார் தாமே திருவாலங்காடூரை செல்வர் தாமே அப்படின்னு நமக்கு சொல்லியிருப்பாரு. அடுத்த பாடல்ல ஞான சம்பந்த பெருமான, எம்பந்த வல்வினை நோய் தீர்த்திட்டு எமையாளும் சம்பந்தன் காளியன் கோன் தன்னையும் ஆட்கொண்டு அப்படின்னு சொல்றாரு. எங்களுடைய வினைகளை, எங்களை பிணிச்சிருக்கக்கூடிய கொடிய வினையாகிய நோயை அறவே அழிச்சு எங்களை எல்லாம் அடியவராக கொண்ட சீகாழி மன்னன் காளியர் கோன்னு சொல்லியிருக்கு பாத்தீங்களா, அந்த சீர்காழி மன்னன் ஆகிய ஞான சம்பந்த பெருமானை அடியவராக கொண்டவர் சிவபெருமான் அப்படின்னு சொல்லி அவர் இருக்கக்கூடியது அந்த தில்லை என்று நமக்கு அதுல அழகாக காட்டுகிறார். எம் பந்த வல்வினை அப்படின்னு சொல்ற பந்த வினை வல்வினை தனித்தனியா பிரிச்சுக்கிடணும். பந்தம்ங்கிறது கட்டுன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். ஞான சம்பந்த பெருமான் வந்து தன்னுடைய பதியங்கள்ல திருக்கடை காப்பு மூலம் நமக்கு வினை நீக்கிறதுக்கு எல்லாம் செஞ்சதுனால அவரை எம் பந்த வல்வினை நோய் தீர்த்திட்டு அப்படின்னு அழகா பாடி காமிச்சிருக்கிறார். அதுக்கு அடுத்த பாடல்ல மூவர் முதலிகளில் மூன்றாம் அவராகிய நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் அவருடைய தோழராகிய சேரமான் பெருமாள் நாயனாரையும் காட்டுறார். களையா உடலோடு சேரமான் ஆரூரன் விளையா மதமாறா வெள்ளானை மேல் கொள்ள முளையா மதிசூடி மூவாயிரவரோடும் அழையா விளையாடும் அம்பலனின் ஆடரங்கின்னு சொல்றார். அவங்க ரெண்டு பேரும் பொதுவா எல்லாரும் உடம்ப விட்டு உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் முக்திக்கு போனாங்கன்னு சொல்லுவோம், அல்லது உடம்போட இங்க பூலோகத்துல இருக்க முக்தியை அனுபவிக்கக்கூடியவங்கள ஜீவன் முக்தர்கள்னு சொல்லுவோம். ஆனா இவங்க ரெண்டு பேரும் கைலாயத்துக்கு எப்படி போயிட்டாங்க, களையா உடலோடு போனாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஐராவணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2000 கொம்புகளை உடைய யானை மேலையும் தன்னுடைய பட்டத்து குதிரை மேல சேரமான் பெருமாளும் அங்க போனாங்க அப்படிங்கறத சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு, அகிலம் அகலோகம் எல்லாம் அடியவர்கள் சூழ அதெல்லாம் அந்த பூலோகத்தெல்லாம் நல்ல புவலோகம் அதெல்லாம் புவலோகத்தெல்லாம் நல்லா வர்ணிச்சு முடிச்சுட்டு சிவலோகமாவது தில்லை சிற்றம்பலமே அப்படின்னு சொல்லியாச்சு. அது பூலோக கைலாயம் இல்லையா, அதனால அழகாக அந்த வரியே வருது, சிவலோகமாவதும் தில்லை சிற்றம்பலமே அப்படின்னு அழகா நமக்கு அந்த ஒரு விஷயத்த அதுல எடுத்து காட்டுறாரு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக 8வது பாடல், பாடகமும் நூபுரம்பும் பல் சிலம்பும் பேர்தொழிப்ப சூடகக்கை நல்லார் தொழுதேத்த தொல்லுலகில் நாடகத்தின் கூத்தை நவிற்றும் அவர் நாள்தோறும் ஆடகத்தான் மெய்ந்தமைந்த அம்பலமின் ஆடரங்கே என்று மிக அழகாக அதுல சொல்லுதாரு அப்படின்னு பாக்குறோம். இந்த நடனத்தை பற்றி சொல்லும் போது அந்த நடனம் வந்து அஞ்செழுத்தை சார்ந்தது அப்படின்னு பாக்குறோம். அந்த நடனமே ஐந்தொழிலைத்தான் குறிக்கிறது. அவர் வந்து அதை விளையாட்டா சுவாமி வந்து இந்த ஐந்தொழிலையும் செய்யறாருங்கிறது நமக்கு திருவம்பாவையும் சொல்லுது. அந்த திரு நடனத்தை பற்றி உண்மை விளக்கத்துல ஒரு பாடல், தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சம்ஹாரம் ஊற்றமா ஊன்று மலர்பாதத்தே உற்ற திரோதம் முக்தி நான்ற மலர்பதத்தே நாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதான் துடி அப்படிங்கிறது சுவாமி கையில இருக்கக்கூடிய உடுக்கை, அந்த திருக்கரத்துல இருக்கக்கூடிய உடுக்கை வந்து அதுலதான் படைத்தல் தொழிலும், அமைந்த திருக்கரத்துல தோயும் திதி ஆன்மாவை காக்கக்கூடிய தொழிலை செய்யறாரு. அவரவர் விரும்பியபடி தோய செய்யக்கூடிய காத்தல் தொழில், தோயும் திதின்னு சொல்லியிருக்காருல அப்படி வைக்கிறதும், சாற்றியிடும்னா சொல்லப்பட்ட அங்கியில் சம்ஹாரம் இல்லையா, அங்கின அக்னி நெருப்பு அந்த ஏங்கின திருக்கரம் அழித்தல் தொழிலையும், ஊற்றமா அழுத்தமா உறுதியா ஊன்று மலர் பாதத்தில் உற்ற திரோதம் அந்த முயலகன் மேல ஊன்றின திருவடி வந்து மறைத்தல் தொழிலையும், அப்ப கடை படைத்தல் காத்தல் மறைத்தல் அழித்தல் பார்த்துட்டோம், மறைத்தலும் பார்த்துட்டோம். அடுத்து நான்ற மலர் பதத்தே முக்தி நாடு, சுவாமியுடைய தாமரை மலர் போன்ற குஞ்சித பாதம், இந்த வளைந்த அந்த இடது திருவடி, அதுதான் பிறவியிலிருந்து நம்மளை எடுத்து பேரின்பத்தில் வைக்கக்கூடிய அருளல், அந்த அருளுதல் தொழிலை செய்கிறது. இதை நாடுனா கண்டுகொள்ளு அப்படின்னு சொல்லி அழகாக கையில இருக்க உடுக்கையில ஒலிய உண்டாக்கி படைத்தல் தொழிலையும், அபயாதிருக்கிற வந்து காத்தல் தொழிலையும், நெருப்பை ஏந்திருக்கக்கூடிய கை வந்து அழித்தல் தொழிலையும், முயலகன் மேல ஊந்தி இருக்கக்கூடிய திருப்பாதம் வந்து மறைத்தல் தொழிலையும் அழகாக தூக்கி ஆடுகின்றார் அல்லவா, அந்த குஞ்சித பாதம் வந்து அருளல் தொழிலையும் உணர்த்துகிறது. அப்ப அவருடைய நடனமானது ஐந்தொழிலை நமக்கு உணர்த்துகிறது. அப்படின்னா இதை வந்து நம்ம ஒவ்வொரு வேலையும் செய்யணும்னா ரொம்ப சிரமப்பட்டு இதை ஒரு பெரிய வேலைன்னு சிரத்தையா செஞ்சுட்டு இருக்கோம், அப்படிலாம் அவருக்கு தேவை கிடையாது. சங்கல்பத்திலேயே செய்யக்கூடியவர், விளையாட்டாவும் செய்யக்கூடியவர் அப்படிங்கறது சித்தியார்லயும் சொன்ன. இத்தொழில்கள் என்ன காரணம் தோற்ற எண்ணின் முன்னவன் விளையாட்டென்று மொழிதலுமாம் உயிர்க்கு மன்னிய புத்தி முத்தி வழங்கவும் அருளால் முன்னே துண்ணிய மலங்கள் எல்லாம் துடைப்பதும் சொல்லலாமே அப்படின்னு சொல்றாரு. அந்த ஐங்கல பாரம் சுமப்பது சாத்தனுக்கு விளையாட்டுங்கிற மாதிரி இவருக்கு இந்த ஐந்தொழில் செய்யறது ரொம்ப எளிமையான விஷயம் சுவாமிக்கு அப்படிங்கிறத மிக அழகாக அந்த பாடலின் மூலம் நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக அந்த எட்டாவது பாடல், அதுல அவர் இப்ப நம்ம பார்த்தோம்ல பாடக நூபுரம் அப்படிங்கிற பாடல், அதுல அவரு பல்வேடம் இல்லையா, பல பல வேடங்களை காட்டி நடித்து காட்டுகின்றார். எப்படி இந்த நாடகத்துல நடிக்கிறவங்க நிறைய வேடம் போட்டாலும் அதுல தோயாம இருப்பாங்களோ, அதே மாதிரி இவரும் போக வடிவம், யோக வடிவம், கோர வடிவம் அப்படின்னு நிறைய எடுத்து, அவர் ஏன் போகம் நுகர்றாருன்னா அந்த யாரு போகத்தை அனுபவிக்கணுமோ அவருக்காக அவர் போகியா இருக்கிறார். யாரு யோகத்தை உணரணுமோ அவங்களுக்கு யோகி இருப்பது மாதிரி இருக்கிறார் இல்லையா. அப்படி அவர் எது செஞ்சாலும் அந்த யாரெல்லாம் சம்ஹாரம் பண்ணணுமோ அப்ப கோர வடிவத்துல அவர் வருகின்றார் அப்படின்னு சொல்லி, இது எல்லாமே அவர் நம் பொருட்டு தான் செய்யறாரே தவிர தம் பொருட்டு செய்யவில்லை என்பதை சொல்லி, பல பல வேடமாகும் பரநாரி பாகன் வருது இல்லையா, அத மாதிரி அவர் நிறைய வேடங்களை எடுக்கின்றார் அப்படிங்கிறத இந்த பாடல்ல சொல்றாரு. ஒருவனே ராவணாதி பாவகம் உற்றார் போல தருவனி உருவம் எல்லாம் தன்னையும் திரியானாகும் அப்படின்னு ஸ்ரீஞான சித்தியார் இவர் ஒருத்தரை இத்தனை வேடங்களை பாவகமாக செய்கின்றார் என்று நமக்கு எடுத்து சொல்லியிருக்கு. ஒருத்த வந்து கூத்தக்குரிய வேடத்தை நிறைய கட்டி நடிச்சாலும் தன்னோட தன்மையில சிறிதும் தெரியாமல் இருப்பான். அதே மாதிரி முதல்வனோட ஐந்தொழிலுக்குரிய பேதம் எல்லாம் எய்தினாலும் தன் தன்மைய மாறுபடாம இருப்பார் அப்படின்னு சிவஞான சுவாமிகள் இதுக்கு உரை சொல்லும் போது நமக்கு விளக்கி இருக்கின்றார். எந்த ஒரு வகையிலும் சுவாமி மாறுபட போறதே கிடையாது, விகாரி ஆக மாட்டார் அப்படிங்கறத நமக்கு தெளிவாக எடுத்து காட்டி இருக்கின்றார் என்று நாம பாக்குறோம். அதற்கு அடுத்தபடியாக, அதாவது எல்லாரும் நான்முகன் திருமாலாம் உன்னை காணாம இருந்து அப்புறம் செருக்கு ஒளிந்து பணிந்து வணங்க நீ அவங்களுக்கு அருள் புரிந்தாய் என்ற ஒரு செய்தியை அந்த பாடல்ல சொல்லிட்டு, நிறைவு பாடல்ல சேடர் உரை தில்லை சிற்றம்பலத்தான் தன் ஆடல் அதிசயத்தை ஆங்கறிந்து பூந்துருத்தி காடன் தமிழ் மாலை பத்தும் கருத்தறிந்து பாடும் இவை வல்லார் பற்று நிலை பற்றுவரு. எந்த பற்றணும், சுவாமி திருவடியத்தான பற்றணும், அதுதான் நமக்கு மெய்ச்சார்பு. அதை பற்றதுக்கு இந்த பத்து பாடல்களும் நமக்கு மிகவும் அழகான முறையிலே நமக்கு அவை துணையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சேடர் அதான் அந்த பற்றுன்னு சொன்னது அடையத்தக்கக்கூடிய நிலை, அதை பற்றுவர்னா அடைவார்கள், அந்த பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல வள்ளுவர், அது மாதிரி. அப்ப மெய்ப்பற்றாகிய இறைவனை பற்றி வாழ தலைப்படுவார்கள் இந்த பத்து பாடல்களையும் பாடியவர்கள் அப்படின்னு மிக அழகாக எடுத்து காட்டி இருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக ஏழாவது பாடல்ல இவர் வந்து இந்த தங்கத்தை இவரோட இதுக்கு வந்து எடுத்து சொல்லியிருக்கு, அணிகலன்கள்ல உள்ள தங்கத்தை பத்தி எடுத்து சொல்லியிருக்கு. அந்த தங்கம் வந்து அந்த காலத்துல நான்கு வகையாக இருந்தது, சாத ரூபம், கிழிச்சிறை, ஆடகம், சாம்புநதம் அப்படின்னு இருந்திருக்கு அந்த எட்டாவது பாடல்ல தான் அப்படின்ட்டு. அப்ப அந்த ஆடகம் அப்படிங்கிறது பொன், பொன்னால கூரை மேய்ந்தார்கள் அல்லவா, அதை சொல்லும் போது அதை சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த காலத்துல நாலு வகையாக பொன் இருந்திருக்கிறது, சாதரூபம், கிழிச்சிறை, ஆடகம், சாம்புநதம் என்று நான்கு வகையாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் அந்த பாடல் கருத்துல நம்ம பாக்குறோம். சரி, இந்த சேடர் அப்படின்னு பார்த்தா யாருன்னு பார்த்தா எட்டு வகையான பக்தி உடைய மெய்யன்பர்கள். அவங்கள்ட்ட எட்டு வகையான பக்தி என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவனடியாரை வணங்குதல், சிவ தரிசனம் செய்தல், சிவ பூஜை செய்தல், சிவ தொண்டுகளை சிவார்ப்பணம் செய்தல். நான் இவ்வளவு செஞ்சேங்கிற என்னெல்லாம் மனசுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சிவார்ப்பணம் செய்யணும். சிவ சரிதங்களை கேட்டு மகிழ்ச்சி அடைதல், மயிர்கூச்சல், அதாவது மெய் சிலிர்த்தல், தியானித்தல் சிவபெருமான, சிவ கைங்கரிய பொருளை கொண்டு ஜீவியாது இருத்தல். அதுக்கு இதுக்குன்னு பணத்தை வாங்கி அதை வச்சு குடுத்தனம் நடத்தக்கூடாது, அது பெரிய பாவம். சிவன் சொத்து குலநாசம், அதை நிச்சயமாக சேடர்களாகிய அடியார்கள் மெய்யன்பர்கள் செய்ய மாட்டார்கள் என்று மிக அழகாக அதுல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம்.
3: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
4: விநாயகர் துதி ராகம் கம்பீர நாட்டை தாளம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
3: வட திருமுல்லை வரை 1769 பண்டக்கேசி. திருமுமே பொருளும் செல்வமும் எனக்கு சீருடை கடல் வெள்ளுங்கள்

I'm gonna make you mine.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம், இயற்பகை நாயனார் புராணம்,

நிற்க, பயன் தருகின்ற செய்யத்தக்க அந்த செயல்கள் நிற்க, அவை தேங்கி நிற்க, செய்யப்படாது நிற்க. இல்லனவே செய்யும் உள்ளன, உள்ளனவே நிற்கிற ஏகாரத்தை இல்லன என்பதற்கு பக்கத்தில் சேர்த்துக்கணும். உள்ளன நிற்க, இல்லனவே செய்யும், செய்யத்தகாதவற்றை, பயன் அற்றவற்றை. எந்த ஒரு செயலுக்கும் பயன் உண்டே என்று சொன்னால் இறைவன் கருதுகின்ற உறுதி பயனற்ற என்பது பொருள். உயிருக்கு உறுதியாக இறைவனால் கருதப்பட்ட அந்த பயன்கள் யாதும் மற்ற செயல்கள் அகர்த்தவ்யம் என்று சொல்லப்படுகின்ற செய்ய தேவையில்லாத செயல். இல்லனவே செய்யும், அதற்கு காரணம் மையல், அதற்கு அடிப்படை வந்து மயக்கம். செய்யத்தகுந்தது இது, செய்யத்தகாது இது, விதிக்கப்பட்டது இது, விளக்கப்பட்டது இது, விதிக்கப்பட்டதை செய்து விளக்கப்பட்டதை விளக்க வேண்டும் என்ற நல்லறிவு தோன்றாதிருப்பதற்கு காரணம் விதிக்கப்பட்டதிலே சிரமத்தையும் விளக்கப்பட்டவற்றிலே இன்பத்தையும் காணுகின்ற அறிவு திரிபு. அறிவு திரிபுக்கு தான் மயக்கம் மையல். அந்த மையல் கொண்டவனும் துழனி வெள்ளன், துழனி என்பது ஆரவாரம், வெண் துழனி அன் என்று சேர்த்தால் வீண் ஆரவாரம் கொண்டவன், சும்மா வாய்ச்சவளால் என்று சொல்கின்றோம். உலகியல் ஆரவாரமாகின்ற பேச்சினையே கொண்டவன், ஆரவாரத்திலே அழுந்தி போனவன், துழனி வெள்ளத்தில் சிக்கியவன், வெள்ளன் என்று சொன்னால் ஒரு துழனி வெள்ளத்தில் சிக்கியவன், வீண் ஆரவாரத்தை செய்பவன், அலேன் உன்னுடைய திருவடிக்கு அடிமை செய்வதற்கு உரியேன் அல்லேன், அல்லேன் உரியேன் அல்லேன் உனக்கு அடிமை என்று தெளிவாக சொன்னார். உனக்கு அடிமை செய்வதற்கு பொருத்தமற்றவன், பொருத்தமின்மையேன், பொய்மை உண்மையேன், பொய்மை உண்மை காரணத்தினாலே திருவடிக்கு அடிமை செய்வதற்கு பொருத்தம் அற்றவன் அலேன், அலேனை அப்படிப்பட்ட என்னை விடுதி கண்டாய், நீ விட்டுவிட வேண்டாம். வியன் மாத்தடக்கை பொள்ளல் நல் வேகத்து உரியாய். வியன் மா எல்லாமே பெரிய என்ற பொருளை தருகின்றன. இது எல்லாமே ஒரே தடக்கைக்கு அந்த விசேடங்களாக அடைமைகளாக கொண்டு செல்லாமல் சிறப்புகிறது. என்ன பண்ணணும் நம்ம, வியன் உரியா என்று அங்கு கொண்டு போய் சேர்க்கணும். தடக்கை பெரிய கை, மா தடக்கை மிகப்பெரிய கை. பொதுவாக யானைக்கு நீண்ட கை உண்டு. தட என்ற சொல் வந்து பெரிது குறிக்கும், இங்கு நீட்சியை குறிக்கின்றது. என்ன ஏனைய விலங்குகளுக்கு இந்த கையை விட, ஏன்னா கையுள்ள விலங்குகள் சில உண்டு, யானை மட்டும்தான் நினைக்கக்கூடாது. காலையே கையாக பயன்படுத்துகின்ற விலங்குகள், குரங்கு கொண்ட விலங்குகள் உண்டு, குரங்கு அணில் இதெல்லாம் முன்கால் இரண்டையும் கையாக பயன்படுத்தும். ஆகவே கையாகவும் காலாகவும் பயன்படுகின்றது என்பதனால குரங்கையும் கையுள்ள விலங்கு சொல்லலாம், அணிலையும் கையுள்ளங்கள்னு சொல்லலாம். ஆனால் இந்த யானையினுடைய கை மட்டும் நீண்டு இருப்பதனால தடங்கை என்று சொல்லப்படும், பெரிய தடங்கை என்று சொல்வதனால, மா தடக்கை என்று சொல்வதனால, ஏனைய யானையிலும் வலிய யானை என்று கொள்ள வேண்டும். பெருமானை அழிப்பதற்காக வேண்டியிருந்த இந்த யானை சாதாரண யானைக்கு நீண்ட கை உண்டு, அதனிலும் வலிமையான நீண்ட கை கொண்டது என்பதால் மா தடக்கை. அதனுடைய வியன் உரியா என்று வியன் என்பதை கொண்டு சேர்க்க வேண்டும். என்ன பெருசு பெருசு பெருசுன்னு எல்லாத்தையுமே கைக்கு கொண்டு போகாம அந்த யானையினுடைய பெரிய உரியனை பொறுத்தவன் வியன் உரியா. இந்த வியன் என்பது பெருசு, அதை உரிக்க அடைமொழியாக கொண்டு செல்லலாம். கம்ப்யூட்டர்ல டிடிபி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா எதையே எந்த இடத்துலயும் கொண்டு போய் சேர்க்கலாம். இங்க இருக்கிறத அங்க கொண்டு போய் ஒட்டலாம், அங்க இருக்கிறத இங்க கொண்டு காப்பி பண்ணலாம். அதே மாதிரி பாடலும் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான். எந்த ஒரு விசேடத்தையும் ஒரு வினை சொல்லியும் நமக்கு தேவைப்படுகின்ற இடத்துக்கு கொண்டு செல்லலாம், ஷிஃப்ட் பண்ணலாம். வியன் மாத்தடக்கை பொள்ளல் நல் வேடத்துறையாய். பொள்ளல் என்பது ஓட்டைன்னு, அதாவது யானையினுடைய கை வந்து புழை கை. புழை என்பது அந்த நுழைவாயில் கொண்ட கை, ஓட்டை கொண்ட கை. யானையினுடைய கை என்பது அதுக்கு மூக்கு தான். உண்மையில மூக்கிற்கு இருக்கின்ற ஓட்டையை அது கையாகவும் பயன்படுவதனால கையிலே ஓட்டை இருப்பதாக நம்ம கருதுகின்றோம். அதான் புழை கை என்று சொல்வது யானையினுடைய கையை, ஓட்டை கொண்ட கை. புழை என்பது ஓட்டை, அதான் பொள்ளல் என்று சொல்லப்படுது. பொள்ளல் என பொள்ளல் கை, பொள்ளல் கையினை கொண்டது யார்? வியன் மாத்தடக்கி பொள்ளல் நல் வேழத்துரியாய். நன்று பெரிதாகும். இங்க நன்மை என்பது அதனுடைய கோபத்தை காட்டுகின்றது. இது வந்து இகழ்ச்சி குறி. பெரிய யானை, நல்ல யானை என்பது அது இந்த பெருமானை அழிக்க வந்த யானை, வலிமை கொண்ட யானை என்பதை குறிக்கின்றது. நல்ல பாம்புன்னு சொல்றோம். நல்ல பாம்புனா பாம்பு ரொம்ப நல்ல குணம் கொண்டதுன்னு அர்த்தம் கிடையாது. ஆகவே அது வந்து என்ன பண்ணுது, நன்மை என்பது அதனுடைய வலிமையை காட்டுகின்றது. அது போல இங்க நன்மை என்பது இந்த யானையுடைய வலிமையை காட்டுகின்றது. நல்ல யானையின் முத்தம் பொள்ளல் நல் வேழத்து உரியாய். பொள்ளல் நல் வேழத்து வியன் உரியாய், பெரிய உரியினை கொண்டவனே. உரி என்பது உரிக்கப்பட்டது, உரி அது வந்து முதல்நிலை தொழிற்பெயர். இங்கு வந்து பெயர் சொல்லாக பயன்படுகின்றது. உரி என்பது உரித்தல், அதனால் விளைவது எது? உரிக்கப்பட்ட பொருள், தோல். அந்த தோலினையே தனக்கு ஆடையாக கொண்டவன் பெருமான், போர்வையாக கொண்டவன். ஆகவே வியன் மாத்தடக்கை பொள்ளல் நல் வேழத்து உரியாய். பெருமானே புலன் மின்கட் போதலொட்டா
இந்த இங்கு வெள்ளரவே மைக்கும் நெய்க்குடந்தன்னை எறும்பரவே என்று ஒரு ஓமை கையாளுகின்றார். இந்த ஓமைய இரண்டு விதமா பொருள் பெயரா பண்றாங்க, ரெண்டு பொருளையும் சொல்றேன், அதுல எது சரியான பொருள் என்பதை அதையும் நீங்க முடிவு பண்ணிக்கலாம். நெய்க்குடத்தை எறும்பு மைக்கும், நெய் உள்ள இருக்கு அந்த குடம், அந்த குடம் மூடி இருக்கின்றது, எறும்பினாலே உள்ளுக்குள்ள போக முடியல. அந்த நெய்யினுடைய வாசனை எறும்புக்கு தெரிகின்றது. அதற்கு காரணம் நெய் சற்றே கசிந்திருக்கின்றது. நெய் சற்றே கசிந்திருக்கலாம், கசியாமலும் அதனுடைய வாசனையானது வெளிவரலாம். ஆகவே உள்ளே நெய் இருக்கின்றது அறிந்து எறும்புகள் மொய்க்கின்றன. அது வந்து இங்கு ஓமையாக சொல்லப்படுகின்றது. அப்ப எறும்பானது நெய்குடத்தை மொய்க்கின்றது. புலன் என்கள் போதலொட்டா, புலன் என்பது இங்கு ஒருமையில சொல்லப்பட்டாலும் பன்மை, புலன்கள் ஐம்புலன்களும் எண்ணெய் நின்கண் போதலொட்டா, எண்ணெய் என்பதை வரவேற்றுக் கொள்ள வேண்டும். பெருமானே, யான் உன்னிடத்தில் வர விரும்புகின்றேன், ஆனால் புலன்கள் எண்ணெய் நின்பால் போத ஒட்டா அணுக அனுமதிக்க மாட்டேன் என்கின்றன, அணுக ஒட்டாது இருக்கின்றன. ஒட்டுதல் இயைதல், ஒட்டாதிருத்தல் இயாதிருத்தல் இசையாதிருத்தல், புலன்கள் என்னை நின்பால் வந்து சேர்வதற்கு இசையாதிருக்கின்றன. புலன் நின்கண் போதல் ஒட்டா, மெல்லறவே மொய்க்கும், புலன்களே இவ்வாறு மொய்க்கும் என்று ஒரு சிலர் கருதுகின்றார். புலன் நின்கண் என்னை போதல் ஒட்டாது, ஒட்டாமல் ஒட்டாது என்ற ஒரு வினையச்சம், அது ஈறுகட்ட வினையச்சமாக அதை பயன்படுத்தி இதரெண்டையும் சேர்க்கிறாங்க. புலன் நின்கண் போதல் ஒட்டாது, மெல்லறவே மொய்க்கும். மெல்லறவே என்றால் மெதுவாக, ரகசியமாக, எதிர்பாராத விதமாக. எப்படி என்றால் அற்றங் அற்றங் கருதி வந்து என்னை வைக்கின்றன. எப்படா இவன் வந்து ஏமாறுவான் என்று பார்த்து புலன்கள் என்னை வைக்கின்றன. எப்படின்னா நம்ம நெய்ய வந்து ஒரு இடத்துல வச்சிருப்போம், நம்ம வைக்கின்ற நேரத்துல அங்க எறும்பே இருக்க, எல்லா கவனிங்க நெய் வந்து வைப்போம், ஒரு இடத்துல வைக்கும் போது அந்த இடத்துல எறும்பே இருக்காது, நல்லா பெருக்கி துடைச்ச இடமா இருக்கும், நல்ல இடம் தானே அப்படின்னு இங்க வச்சுட்டு போவோம். திரும்பி வந்து பார்க்கும்போது அஞ்சு நிமிஷத்துல எறும்பு எங்கிருந்தோ, அந்த எறும்புக்கு மட்டும் அந்த ரகசியம் தெரியுது. அது எங்க இருந்தாலும் அதற்கு தேவையான உணவு இருக்கிற இடத்துக்கு அது கொல்லென்று வந்து சேரும். அதே போல அது எவ்வாறு அற்றம் கண்டு வருகின்றதோ, அற்றம்னா சமயம், சமயம் கண்டு எவ்வாறு அது வருகின்றதோ, அற்றம் என்று சொல்லி பல பொருள், அற்றம் என்றால் சமயம், நேரம் பார்த்து எப்படி வருகின்றதோ அது போல புலன்களும் எப்ப ஏமாறுவோன்னு பார்த்து மனிதனை பிடித்துக் கொள்ளும். ரொம்ப ஜாகிரதையா இருக்காங்க, பூஜை பண்ணும் போது கூட மனமானது அப்படி அரண்டரண்ட போயிடும். பெரியோர் இடத்துல இருந்து பேசிக் கொண்டிருக்கும் போது கூட மனமானது அரண்டரண்ட போகும். தெய்வத்தின் சன்னிதானத்தில் இருக்கும் போது கூட மனமானது அரண்டரண்ட போகும். காரணம் புலன்கள், நல்ல வாசனை ஏதாவது வரும், நல்ல காட்சி ஏதாவது, இவனுக்கு நல்ல காட்சி ஏற்படுகின்ற காட்சி ஏதாவது கண்ணில் படும், ஏதாவது இவனுக்கு பிடிச்ச பாட்டுக்கு அதுல விழும். எப்படியோ இவன் ஈடுபட்டிருக்கின்ற நல்ல காரியத்திலிருந்து இவனை திசை திருப்பதற்கு புலன்கள் அற்றம் பார்த்து வந்துவிடும். எவ்வாறு நெய் இருப்பதை அறிந்து, பொதுவாக வந்து ஒரு மலர் மலர்வதை யாரும் பார்ப்பதில்லை, ஒரு மலர் மலர்வதை யாரும் பார்ப்பதில்லை, அது போல இந்த எறும்பு வரவதை யாரும் பார்க்கறதில்லை. பார்க்கலாம், கண்குத்தி பம்பரை தான் பார்க்கலாம், ஆனா நம்ம அசந்திருக்கும் போது எறும்பு வந்து விடுகின்றது. ஒரு சிந்திர நெய்க்கோ அல்லது ஸ்வீட்டுக்கோ எறும்பு நாம் பாராது இருக்கும் போது வருவதை போல நமக்கு தோன்றுகின்றது. அது போல நாம் ஏமாந்திருக்கும் போது இந்த புலன்கள் நம்மை ஏமாற்றுவதை போல, நாம் அசால்ட்டாக நாம் வந்து ஜாகிரதை இல்லாமல் அஜாக்கிரதையாக இருக்கும் பொழுது ஐம்புலன்களும் நம்மை ஏமாற்றி விடுவது போல தோன்றுகின்றது. ஆனால் உண்மையில நாம தான் அந்த புலன்களுக்கு இடம் கொடுக்கிறோம், அது போல நாமே எறும்பினை வரவழைக்கின்றோம் என்று இந்த உண்மையை பொருள் செய்கிறார்கள் சிலர். புலன் என்கள் போதலொட்டாது, மெல்லறவே மொய்க்கும், புலன்கள் மொய்க்கும். அப்ப புலன் என்பதுதான் அது மெல்லறவே மொய்க்கும் என்பதற்கு எழுவாய். புலன் நின்கண் என்னை போதல் ஒட்டாது, மெல்லறவே மொய்க்கும், சமயம் பார்த்து என்னை மொய்த்துவிடும். அப்ப இதை போல எறும்பெனவே நெய்க்குடத்தை எறும்பு மொய்ப்பதை போல என்னை மொய்க்கும். இப்ப நெய்க்குடம் என்பது நான் என்றாகின்றது, எறும்பு என்பது புலன் என்றாகின்றது. இப்படி சில பொருள் செய்யறாங்க, இந்த பொருள் சரி கிடையாது. இதுதான் பல உரைகள்ல இது இருக்குங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா திருவாசகம் நீங்க தனியா ஒரு உரை படிக்கும் பொழுது அதுல இந்த உரை இருக்கும், ஐயா ஒரு மாதிரி சொன்னாரே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பலரும் எப்படி கருதுறாங்களோ அதை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஏன் தவறுங்கிறது சொல்றேன். நெய்க்குடத்தை எறும்பு மொய்ப்பதை போல எண்ணெய் புலன்கள் வைக்கின்றன. இப்போது நெய்க்குடம் வந்து, நெய் வந்து ஒரு உயர்ந்த பொருள், நெய் வந்து இந்த எறும்புக்கு உணவாகின்றது. தன்னை நெய் என்றும், உயிர் தன்னை நெய் என்றும், தன்னை மொய்க்கின்ற எறும்பை போன்று இந்த புலன் என்றும் கருதுவதாக இந்த ஓவியம் அமைகின்றது. இது ஒண்ணு ஒரு சிறப்பா, இது இப்படி பொருள் செய்வது சிறப்பு இல்ல. அடுத்த பாட்டிலேயே ஒரு ஓம தர, எறும்பினை நாங்கூழன, அங்கு எறும்புக்கு நாங்கூழும் உணவாகின்றது.
ஒரு நாங்குழி என்றால் ஒரு புழு. அந்த புழுவானது அடிபட்டு விட்டது. புழு அடிபட்ட உடனே அதனால் நகர முடியல, கிடக்கின்றது. அது உயிரோடு இருக்கும் பொழுது எறும்புகளை கடித்து தின்கின்றன என்று பார்க்கின்ற. அங்கு நேரடியாக புலன்கள் எறும்புகள், அடிபட்ட நாங்குழி தான் நாம உயிர் என்று பார்க்கின்றோம். அடிபட்ட தன்மை வந்து எதனால் என்ன, மயக்கத்தினால், உலகத்து மயக்கத்தினால் அடிபட்டு கிடக்கும். அப்பொழுது செயலற்ற மயக்கத்தினால் நல்லறிவு இல்லாது அடிபட்டு செயலற்று கிடப்பதனால நம்மை புலன்கள் வைக்கின்றன. அங்கு ஓமை நேர்மையாக இருக்கின்றது. நாம சிரமப்படுறோம் அப்படிங்கிற எண்ணம், அதுதான் இந்த ஓமையினுடைய எஃபெக்ட். நெய் சிரமப்படுமா? வந்து எறும்பு சாப்பிடுவதனால நெய்க்கு என்ன சிரமம்? எறும்பு உண்பதனால நெய்க்கு ஒரு சிரமமும் கிடையாது. ஆனா எறும்பு கடித்து தின்பதனால நாங்களுக்கு எவ்வளவு சிரமம் இருக்கு. அப்ப புலன்கள் நம்மை மொய்ப்பதனால ஆரம்பத்திலே நாம் புலன்பத்தை துய்ப்பது போல் தோன்றினாலும் கூட உண்மையிலே புலன்கள் தான் நம்மை அரித்து தின்கின்றன. அப்படி ஒரு தெளிவா சொல்றார், அரித்து தின்பிற்கு மையகமே போதாதே என்ற திருவாரூர் பதிகத்தை சொல்றார். எல்லாரையும் பிடிச்சி தின்கிறீங்க நீங்க, உங்க பசிக்கு இந்த உலகமே பற்றாது, நானா கிடைத்தேன், என்னை விட்டு விடுங்கள் என்று நான் திருவாரூர் அம்மானுக்கு ஆட்பட்டேன் என்று சொல்றார். ஆகவே நாம் துன்புறுகின்றோம் உண்மையில. புலன்கள் வந்து புலன் இன்பத்தினாலே இந்த உயிரானது உண்மையில அறிவு விளக்கம் தோன்ற ஆரம்பிக்கும் பொழுது இன்பம் என்று கருதியதெல்லாம் பெரும் துன்பம் என்று அறிவு வருகின்றது. அந்த அறிவு வாராமல் ஒருவன் திருவாசகம் பாடமாட்டான். இப்ப புலன் இன்பத்தை இன்பமாக கருதி அழுந்து கிடக்கின்ற நிலையிலே யாரும் திருவாசகம் பாடமாட்டாங்க. நாம அழுந்து கிடக்கின்றோம், இது ஒரு துன்பம் என்று உணர ஆரம்பித்த நிலையில தான் திருவாசகம் பாடுறோம், தேவாரம் பாடுறோம். நாம் வந்து இந்த சேற்றில் அழுந்து விட்டோம், இங்கிருந்து தப்ப வேண்டும் என்ற எண்ணம் வருகின்றது. அப்பொழுது இன்பம் என்று கருதியதெல்லாம் துன்பம் என்ற அறிவு தோன்ற ஆரம்பித்து விட்டது. அவ்வாறு தோன்ற ஆரம்பிக்கவில்லை என்று சொன்னால் நாம இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று பெருமாளிடத்தில் கேட்கவே போறதில்லை என்று பார்க்கின்றோம். இப்ப மெல்லனவே வைக்கும் நெய்க்குடன் என்ன எறும்பனவே அப்படிங்கிறதுக்கு என்ன உண்மையான பொருள் அப்படின்னு கேட்டா, புலன் நின்கள் போதல் ஒட்டா, அதாவது நிறுத்திக்கணும். ஐம்புலன்களும் என்னை நின்பால் போதல் ஒட்டா, எவ்வகையிலே அவை உன்னை அடையவிடாது தடுக்கின்றன என்று சொன்னால், பெருமானே மூடப்பட்ட ஒரு நெய்க்குடம், அந்த நெய்க்குடத்திலே ஏறிய ஒரு எறும்பு, நெய்க்குடம் உடையாது உடையாதும் மூடப்பட்டும் இருப்பதனால அதற்குள்ளே சென்று நெய்யினை தூக்க முடியவில்லை. அதன் வாசனையினாலே வெளியிலேயே வைத்துக் கொண்டிருக்கின்றது. அதை போல பெருமானுடைய இன்பம்தான் உலகத்திலே கசிகின்றது என்று நம்முடைய நூல்கள் சொல்கின்றன. பெருமானுடைய திருவடி இன்பம் தான் உலகத்துல இன்பமாக கசிகின்றது. அப்ப அதை நேரடியா தூக்க முடியாமல் புலனின்பம் என்ற அந்த கசிவு போலி, இன்ப போலி, அந்த போலி என்பது பெருமானுடைய திருவடி இன்பத்திற்கு ஒரு பாயிண்டர் இங்கு இருக்கின்றது என்று காட்டுகின்றது. அதை அடைய விரும்புகின்ற உயிரானது புலன் என்ற குடத்திற்குள் அது அடங்கி கிடக்கின்றது. புலன் என்ற குடத்திற்குள்ளே பெருமானுடைய திருவடி இன்பம் அடங்கி கிடக்கின்றது. அந்த புலன் என்ற அந்த தடையினை இது கடந்து சென்றாலுடைய நெய்

அதனால் நெய்யினை உண்ண முடியும். ஆனால் புலனாய் அறியாமையாகின்ற மூடியினாலோ புலன் என்ற குடத்திற்குள் வைத்தது மூடப்பட்டிருக்கின்றது என்று பார்க்கின்றோம். ஆகவே இந்த புலனாகின்ற தடையை மீறினால் ஒழிய அந்த நெய்யினை இந்த எறும்பு உண்ணுமாறு இல்லை. புலன் மின்கட் போதல் ஒட்டா, புலன் ஐம்புலன்களும் என்னை நின்பால் வந்து சேர்வதற்கு வந்து இசையமாட்டா, தடையாக இருக்கின்றன. ஆகவே எறும்பு நெய்க்குடன் என்னை மெல்லனவே மொய்க்குமாறு போல நான் உன்னை அடைய முடியாது, தேங்கி கிடக்கின்றேன். அப்ப நெய்க்குடன் என்னை எறும்பு மெல்லனவே மொய்க்குமாறு போல, மொய்த்து அடைய முடியாது இருப்பதை போல புலன்களினாலே என்னை அடைய முடியாது, நான் இருக்கின்றேன் என்பதாக பொருள். ஆகவே புலன் போதலுட்டார், நெய்க்குடமானது நெய்யிடத்திலே செல்வதற்கு விடாது. அதே போல நெய்யானது நேரடியாக கிடைக்கவில்லை எறும்பிற்கு. அதே போல பெருமாளுடைய திருவடி இன்பம் என்பது நமக்கு நேரடியாக கிடைக்கவில்லை. திருவடி இல்லாத இடம் இல்லை. திருவடி அருகில் இருந்தும் அதனை தூய்க்காதிருப்பதற்கு காரணம் புலனாகின்ற தடை. திருவடி நமக்கு அருகிலேயே இருக்கின்றது. திருவடி அருகில் இருக்கின்றது என்பதனே திருவடியினுடைய அந்த கசிவினை கொண்டு அறிகின்றோம். நெய்யினுடைய வாசனை தெரியுது எறும்புக்கு. பெருமாளுடைய பேரின்பம் தான் உலகத்திலே இன்பமாக இருக்கின்றது. இருந்தாலும் இந்த இன்பத்தினை கருதுவதனால பேரின்பத்தினை அடைய முடியாது, அது தடையாக அமைகின்றது என்று ஒரு நுண்பொருள் அங்கு இருக்கு. அப்படி இல்லாம புலனாகின்ற எறும்பு நெய்க்குடத்தை வைப்பதை போல என்னை வைக்கின்றன, நானே நெய்க்குடம் ஆகும். நெய்க்குடம் என்ற அந்த ஒரு சிறப்பு இந்த உயிருக்கு கிடையாது, அது விரும்பப்படுகின்ற ஒரு பொருளுக்கு தான் உண்டு. நாங்கூல் என்ற ஒரு இழிவு இந்த உயிருக்கு உண்டு. ஆனால் நெய்க்குடம் என்பது இந்த உயிருக்கு உணவு, அந்த சிறப்பு உயிருக்கு கிடையாது, அது யாருக்கு உண்டு? பெருமானுக்கு உண்டு. ஆகவே இந்த ஊமை அவ்வாறு செய்யக்கூடாது. அப்படி இல்லைங்க அப்படிதான் ஊமை அதுதான் நேரடியாக தான் பொருள் கொள்வோம் அப்படின்னு சொன்னதே சொல்ற மாதிரி ஆகும், அது ஒரு குற்றம். எறும்பு எப்படி நெய்க்குடத்தை அடைய முடியாது, எறும்பு நெய்க்குடத்தை மைப்பதை போல புலன்களை மைக்கின்றன சொல்லிட்டு, அப்புறம் திரும்பவும் எறும்பு வந்து புழுவினை மைப்பதை போல அந்த புலன்களை மைக்கின்றன சொன்ன, முன் சொன்ன ஊமையினாலே விளக்கப்படாத பொருளை கவிஞன் இன்னொரு ஊமை கொண்டு விளக்குவதை போல ஆகும், அது குற்றம். இப்ப நான் உங்களுக்கு வந்து ஒரு உண்மை கொண்டு விளக்கிறேன் ஒரு பொருளை, அது உங்களுக்கு என்னன்னா விளக்க முடியும்னு சொன்னாதானே இன்னொரு உண்மை கொண்டு விளக்கணும். அப்ப முன் பாடலிலே புலன்களை எறும்புகள்னு சொன்னார், நெய்க்குடத்தை மைப்பதை போல என்னை மைக்கின்றன சொல்லிட்டார், யாருக்கும் புரியல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புழுவையை வந்து உண்மையாக கொள்றாரு சொன்ன, அது குருநாதன் மீது குற்றமாயிடும். ஆகவே இரண்டு இடத்துல ஒரே பொருள் கொள்ளக்கூடாது, சொல்ற புரியுதா உங்களுக்கு? ஆகவே எறும்பு எவ்வாறு நெய்க்குடத்தை அடைய முடியாது, குடமானது தடையாக இருக்கின்றதோ, அதுபோல யாண்டும் இருக்கின்ற திருவடி என்பதை அடைய முடியாது, குடத்தை போல புலன்கள் தடையாக இருக்கின்றன. இப்ப எறும்பு என்பது உயிர், நெய் என்பது இறைவன். இந்த பாட்டுல அடுத்த பாடல்ல எறும்பு என்பது புலன், நாங்கூழ் என்பது உயிர். இந்த பாட்டு அரிப்புண்டு அலந்தன்னு தெளிவா அங்க சொல்ற, அந்த புலன்களால் அரிப்புண்டு அலந்த துயரமுற்ற சிரமப்படுகின்றன. எறும்பிடை நாங்கூழ்

எறும்பிடை எறும்புகள் இடை. அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தமிழ்ல கல்விகுதி பழங்காலத்துல கிடையாது. எறும்புகள் இடை என்பதுதான் எறும்பிடை என்று வந்திருக்கின்றது. பல எறும்புகளுக்கு இடையிலே புலங்கள் ஐந்துதானே, பல எறும்புகள்ங்கிற பன்மை ஐந்து கரெக்டா அஞ்சு எறும்பா வரும், பல எறும்புகள் வருமே கேட்டா, புலன்கள் ஐந்தா இருந்தாலும் கூட அந்த புலன்களுக்கு தொற்றுவாக இருக்கின்ற அந்த விஷயங்கள் இன்பங்கள் பல, கண்ணால் காணப்படுகின்ற காட்சிகள் பல, காதால் கேட்கப்படுகின்ற கேள்விகள் பல, மூக்கால் நுகரப்படுகின்ற மூரல்கள் பல, நாக்கால் சுவிக்கப்படுகின்ற சுவைகள் பல என்பதனால எறும்புகள் பல. எறும்பிடை நான்கூழ் என பல எறும்புகள் இடையிலே ஒரு நான்கூழ் என ஒரு புழுவை போல, இங்கே அந்த புழு தானாக செயல்பட முடியாது என்பது குறிப்பால் உணர்த்தப்படுகின்றது. அந்த புழு ஒரு உயிர் பொருள் தான், அது இங்கெங்க உயிரோடு போயிட்டு இருக்கும் போது எறும்பு கிட்ட வராது. அதே அந்த புழுவானது அடிபட்டு இருக்கும் போதுதான் எறும்பு வரும். அப்ப அறியாமையினால் அடிபட்டவனைத்தான் புலன்கள் வைக்கும், அறியாமையினால் அடிபடாதவனை புலன்கள் வைக்க மாட்டான். ஒருத்தன் புத்திசாலியா இருந்தான்னா அந்த இந்திரியங்களெல்லாம் அவருக்கு எந்த விதமான சிரமமும் கிடையாது, அந்த இந்திரியங்களை இறைவன் பால் செலுத்தி விடுவான். கண்ணால் காண்பது நடராஜாவ, காதால் கேட்பது அவனுடைய பெரும்புகளை என்று அவ்வாறு இந்த இந்திரியங்களை அவன் தனக்கு நண்பர்களாக மாற்றிக் கொள்வான். ஆனால் இவன் அறியாமை அந்த நோயினாலே பிடிக்கப்பட்டு அடிபட்டு கிடக்கும் பொழுது, செயலற்று இருக்கும் பொழுதுதான் அந்த புலன்கள் அவனை மொய்க்கும். அப்ப குறிப்பு அங்க என்னன்னா, அடிபட்ட ஒரு புழு என்பது குறிப்பு. நாங்கு என்பது என்ன, எலும்பே இல்லாமல் இருக்கின்ற ஒரு புழு. அது எலும்பு இல்லாதன்னா வலிமை இன்றி.

0: வலிமையின்றி இருக்கின்ற அறிவே என்ற வலிமை இல்லை. அறிவு என்ற வலிமை இல்லாததுனால அது புழுவை போல இருக்கின்றது. இந்த உயிர், அந்த உயிர் புழுவை போல இருப்பதனால எறும்புகள் எல்லாம் அதனை வைத்து தின்கின்றன. இரும்பிடை நாங்கூழ் என எறும்புகளிடையே அகப்பட்டு கொண்ட அடிபட்ட ஒரு குழுவினை போல புலனால் அரிப்புண்டு, ஐம்புலன்களினாலும் அவற்றின் செயல்பாடுகளினாலும் அரிப்புண்டு என்றால் சிறிது சிறிதாக தின்னப்பட்டு, அரிப்புண்ணுதல் உண்ணுதல் என்றால் அதற்கு இடம் கொடுத்தல் அர்த்தம். அரிப்பு தான் உங்களுக்கு தெரியும், சிறிது சிறிதாக உண்ணப்படுதல், சிறிது சிறிதாக உண்ணப்பட்டு அலந்த துன்புற்ற அலத்தல் துன்புறுதல் அலந்த. வெறும் தமியேனே வெறுவியேனே தமியேனே என்று இரண்டு சொல் தான் வெறும் தமியன் எழுது. வெறுவியன் என்று சொன்னால் பயனற்றவன், தமியன் என்று சொன்னால் தனித்திருப்பவன், யாரும் துணையற்றவன், பயனற்றவன் துணையற்றவன். நான் எனக்கும் பயன்பட மாட்டேன், பிறருக்கும் பயன்பட மாட்டேன், பிறருக்கு பயன்பட மாட்டேன் என்பதனால யாரும் என்கிட்ட வரமாட்டான், துணையற்றவன், வெறும் தமியேனே அப்படிப்பட்ட என்னை விடுதுகின்றாய். ஏன்னா எந்த பயனும் இல்லாதவர்களை ஆட்கொள்வதும் இறைவன் தான். ஏன்னா அவன் படைத்த காரணத்தினாலே ஒண்ணுக்கும் பத்தாது அப்படிங்கிற பிள்ளையையும் அம்மா சோறு போட்டு காப்பாத்து, என்ன காரணம் பெற்றுட்டோம் என்பதனால. அதுபோல இறைவன் வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, இவனால எந்த பயனும் கிடையாது என்று சொன்னாலும் காப்பாத்துவாரு. என்ன காப்பாத்துற மாதிரி, வெறும் தமியேனே வெறுவியனாகவும் தனித்தும் இருக்கின்ற என்னை விடுதுகின்ற விடாதே பெருமானே. அப்ப எனக்கு நான் பயன்பட மாட்டேன், இந்த நாங்குள் தனக்குத்தான் பயன்படாது, அது தனித்தும் இருக்கின்றது, அதற்கு துணை செய்ய யாரும் வரல. இந்த எறும்புகளை விரட்டி அந்த நாங்குழினை காப்பாற்றலாம் போத ஒருவர், அப்படி யாரும் வரல. எறும்புகளை விரட்டி நாங்குழினை காப்பாற்றுவர் யாரும் இல்ல. இந்த நாங்குள் தானாகவும் தப்பித்து செல்ல முடியாது, தனக்குத்தானும் பயனற்றது. ஆகவே வெறும் தமியேனை விடுதி கண்டாய், என்னாலே என்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது பெருமானே, உன்னை தவிர எனக்கு வேறு துணையும் இல்லை, என்னை விட்டு விடாதே. வெய்ய குற்றடுங்க உறும் கடிப்போது அவையே உணர்வுற்றவர், வெய்ய கொடிய கூற்று யமன் ஒடுங்க அவருடைய ஆற்றல் மடங்கும்படியாக அல்லது அவன் இறந்து போகும்படியாக, உறும் அவனை வருத்துகின்ற, இங்க உறுத்தல் இந்த வல்லின சொல்லுக்கு வருத்துதல், இயமனுடைய ஆற்றல் அடங்கி ஒடுங்கும்படியாக பெருமான் ஓர் உதவி கொண்டார். ஒரு உதவிதான் உதச்சார், ஆனா ஒரு உதவியிலேயே அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. வெய்ய கூற்று, எல்லோருக்கும் அச்சத்தை தருகின்ற கூற்று என்பதால் வெய்ய கூற்று, எல்லோரும் குற்றுணை கண்டு அஞ்சுவார்கள், ஆகவே அவன் வெய்யவன். அந்த வெய்ய கூற்று ஒடுங்க உறும் உறும் அவனை வருத்துகின்ற கடிப்போது வாசனை மலர், வாசனை மலர் என்பது இங்கு உருவகமாக பெருமானுடைய திருவடியை குறிக்கின்றது. ஆகவே அந்த வெய்ய கூற்றுவன் அவனுடைய ஆற்றல் ஒடுங்கும்படியாக அவனை வருத்துகின்ற வாசனை மலர் போன்ற உன்னுடைய திருவடி உறும் கடி போது அவையே. அந்த போது என்பது இரண்டு, பெருமானுடைய திருவடி இரண்டு, ஆகவே அவை என்ற பன்மை சொல்றார். அவையே அவற்றையே, அந்த அவற்றை என்ற இரண்டாம் வெற்றுமே இங்கு மறைஞ்சிருக்கு, இரண்டாம் வெற்றுமை தொகை அவையே அவற்றையே என்பது. ஒருங்கடி போதவையே உணர்வு உற்றவர், அதனை எப்பொழுதும் தியானிப்பவர்கள், இந்த கொடிய குற்றுவன் ஆற்றல் அடங்கும்படியாக அவருடைய நெஞ்சிலே ஓர் உதை கொண்டு வருத்திய மென்மையான வாசனை மலர் போன்ற உன்னுடைய திருவடிகளையே சதா தியானிப்பவர், உணர்வு உற்றவர், உணர்வினை எப்பொழுதும் பெற்றவர். உறுதல் பெறுதல், அங்க உறுதல் வருத்துதல், முன்னாடி சொன்ன உறுதல் வருத்துதல், இங்கு உறுதல் பெறுதல். உணர்வு உற்ற உணர்வினை உற்றவர் என்பதனால நீங்க பெறாத உற்றவர் என்பதை கொள்ள வேண்டும். எப்பயோ சாமியை நினைச்சு பாக்குறாங்கிறவங்களை பத்தி இங்க சொன்ன, எப்பொழுதும் பெருமாள் நினைத்து பார்ப்பவர்கள் உணர்வு உற்றவர் சொன்னால் உணர்வினை நீங்க பெறாது பெற்றவர்கள், நீங்க பெறாது என்று சொல்லி வரவேற்றுக் கொள்ள வேண்டும். சதா இறைவனை தியானிப்பவர்கள் அவர்கள் பெரும் பதம், அவர்கள் அடைகின்ற மேலான பதவியே. அந்த பதவி எப்படிப்பட்டது, உம்பரும்பர் பதம், அவர்கள் பெரும் உம்பரும்பர் பதமே என்று. உம்பரும்பர் என்பதை பெரும் என்பதற்கும் பதம் என்பதற்கும் இடையிலே பொருத்த வேண்டும், கம்ப்யூட்டர் மாதிரி அது வந்து அங்கங்க இருக்கு, இருந்தாலும் நமக்கு அன்வயம்னு சொல்லுவாங்க. பொருட்கோள், நல்ல பொருள் வருவதற்காக தொலைவில் இருக்கிற ஒரு சொல்ல தேவைப்பட்ட இடத்துல வந்து பொருத்தி கொள்ள வேண்டும். அப்ப வெய்ய குற்று ஒடுங்க உறும் கடி போது அவையே உணர்வு உற்றவர், உணர்வினை எப்பொழுதும் உற்றவர். பெரும் உம்பர் உம்பர் பதமே, மேலோர்க்கும் மேலோர்க்கும் மேலாகிய பதமே. உம்பர் என்ற சொல் வந்து மேல் என்பதை குறிக்கின்றது, மேல் என்பதால மேலே இருக்கின்றவர்கள் வானவர்கள். வானவர்கள் உலகம் எல்லாம் புண்ணியத்தினால் இருப்பது இந்த உலகம், ஆனால் புண்ணியங்கள் குறைய குறைய அந்த உலகத்திலிருந்து கீழ் உலகங்களுக்கு வந்துதான் ஆக வேண்டும். எந்த உலகம் வாரா உலகமோ, மீண்டு வாரா உலகமோ, சென்று விட்டால் மீண்டு வர வேண்டாமோ, அது சிவஞானத்தில் இருப்பது உலகம், அது எல்லா மேல் உலகங்களுக்கும் மேலானது என்பதனால அதனை உம்பர் உம்பர் என்று சொன்னார். மேலான உலகங்களுக்கெல்லாம் மேலானது. ஒரு மேலான உலகத்திற்கு சற்றே மேலானது என்பது பொருள் இல்ல. உம்பர்க்கும் உம்பர்க்கும் உம்பர் என்பதுதான் உம்பர் உம்பர். ஆகவே மேலான மேலான உலகங்களுக்கெல்லாம் மிக மேலானது, அதனிலும் மேலான உலகம் என்பது இல்லை, அதான் உம்பர் உம்பர். அப்ப இறைவனை இடைவிடாது தியானிப்பவர்கள் அந்த மேலான திருவடியாகின்ற அந்த உலகத்தினை சிவபுரத்தினை பெறுகின்றார்கள். பெருமான் எளிவந்து அந்த உலகத்தினை திருவடியாகின்ற உலகத்தினை தருகின்றார். அந்த திருவடியாகின்ற உலகத்தினை நாம் பெற்றுவிட்டோம் என்று இவர்கள் தருக்குவார்கள் என்று நாம் நினைக்கக்கூடாது. அதனாலதான் இங்க ரொம்ப அருமையா நம்ம குருநாதர், குருநாதர் எது சொன்னாலும் அருமைதான். யோசிச்சு பார்த்தாதான் தெரியும், பல இடங்கள் யோசிக்காம போயிடுறது. சொல்ற இயமனை உதைகொண்ட திருவடியை விடாமல் தியானிப்பவர்கள் மரண பயத்தினால் இல்ல. அந்த திருவடி எப்படிப்பட்டது, அது நம்முடைய இதயத்திலே கடிமலர் போதாக இருக்கின்றது. மென்மையான வாசனை தருகின்ற ரோஜா பூ மாதிரி மெத்துன்னு இருக்கு நமக்கு. ஆனா இயமனுக்கு அது வந்து ஹார்ட் அட்டாக் வராமல் இருந்தது. இயமனுடைய நெஞ்சில ஒரு உதயம் கொண்ட பொழுது அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அப்படிப்பட்ட திருவடி அவன் பெரும் கருணையினாலே நம்முடைய உள்ளத்துல மெத்துன்னு ஒரு பூ வச்சா மாதிரி இருக்குன்னு சொன்னா, பெருமானுடைய எளிவந்த கருணையை மறவாதவர்கள். ஆகவே பெருமானுடைய எளிவந்த கருணைக்கு ஏற்ப தங்களை மிகவும் அடிமை பண்பினாலே தாழ்த்தி கொண்டவர்கள் அவர்கள் தான் மேலானிடத்துக்கு போவார்கள். அதனால தருக்குவர்கள் மேலானிடத்துக்கு போக மாட்டார்கள். பெருமானுடைய அந்த பெருங்கருணையை நினைத்து நினைத்து உருகி உருகி தங்களை மிகவும் தாழ்த்தி கொண்டவர்கள் அடிமை பண்பினாலே தங்களை மிகவும் அப்பர பெருமானை போல தங்களை மிகவும் தாழ்த்தி கொண்டவர்கள் அவர்கள்தான் அந்த மேலான உலகத்திற்கு செல்வார்கள். பைபிள்ல கூட சொல்றாங்க, He who exalted himself shall be abased. He who abased himself shall be exalted. யார் ஒருவன் தன்னைத்தானே தருக்குகின்றானோ அவனை போட்டு மிதிச்சிருவான சாமி. யார் ஒருவன் தன்னைத்தானே தாழ்த்தி கொள்கின்றானோ அவனை மிகவும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் வைப்பான் என்று சொல்லி. அதுதான் இங்க சைவத்தினுடைய அடிப்படை கொள்கையே தான். பெருமானிடத்திலே எல்லாம் பெருமானே என்று சொல்லி மிகவும் வந்து கீழான நிலையிலே தங்களை தன்னை தாழ்த்தி கொள்வதனால்தான் ஜீவபோதம் போகும். தான் என்ற உணர்வே அற்று போகும் வண்ணம் தன்னை மிகவும் தாழ்த்தி கொள்ள வேண்டும். அவ்வாறு தாழ்த்தி கொண்டதுதான் திருவாசகம். குருநாதர் வந்து குருநாதருடைய தகுதி எதுவுமே அந்த திருவாசகத்துல தெரியாது. அவர் தன்னை வந்து ஒன்றுமில்லாதவன் ஒன்றும் போல நான் ஏன்னு சொல்றதுதான் தெரியும். என்ன காரணம், அதுதான் அவர் அடைந்த உயர்ந்த மேலான சிவநிலைக்கு வழி. அவர் மிகப்பெரு பெரிய நிலையை அடைந்தார் உலகிற்கெல்லாம். அவர் தான் குருநாதன். நம்ம இறைவனே முடிவு பண்ணிருக்கிறார் திருப்பரந்தைய புராணத்துல, உன்னை போன்று குருநாதன் இல்லை அப்படின்னு பெருமானே சொல்றார். உன்னை போல் என்னை அறிந்தவன் இல்லை, உன்னை போல் என்னை அறிந்தவன் இல்லைன்னு ஆத்மா சொல்றாருனா அதுக்கு காரணம் என்ன, தன்னை அவ்வளவு தூரம் தாழ்த்தி கொண்டவன் நம்முடைய குருநாதன். ஒன்றும் போதான் அவையே வெய்ய கூற்றொடுங்க உருங்கடி போதவையே உணர்வு உற்றவர் உம்பரும்பர் பெரும் பதமே அவர்கள் பெரும் உம்பரும்பர் பதமே. அப்படி பெற்ற அந்த அடியார்கள் அந்த பெற்ற பதத்தை கைவிடுவார்களா, நிகழ்விடுவார்களா? பெருமானே என்னை போல பித்துக்குழி யாரும் கிடையாது, உன்னுடைய திருவடியை பெற்று நான் கைவிட்டு விட்டேன், நிகழ்விட்டு விட்டேன். ஆனால் அவ்வாறு பெற்ற அடியார்கள் யாரும் உன் திருவடியை விட்டு நகரமாட்டார்கள். அவர்கள் திருவடி கீழே நிழலை போல ஒட்டிக்கிடுவார்கள். திருவடி கீழ் வந்து அவர்கள் ஒட்டி கொண்டு விடுவார்கள். அடியார் பெயராத பெருமையனே பெற்ற திருவடியை விட்டு பிரியாது ஒட்டிக்கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட பெருமை கொண்டவன் இறைவன். அதாவது தன்னுடைய அடியார்கள் எந்த திருவடி இன்பத்தை நுகர்ந்தார்களோ அந்த இன்பத்தினை கடநேர பொழுதும் நுகராதிருக்க முடியாதவர்களாக பெருமானை விட்டு அகலமாட்டேன் என்று இருக பிடித்துக் கொள்கின்றார்கள். அப்படி அவர்கள் இருக பிடித்துக் கொள்கின்ற அந்த பெருமை யாருடையதுன்னா இறைவனுடையது. இறைவன் வந்து அவ்வளவு அட்ராக்டிவா இருக்க பெருமானுடைய அந்த திருவடி இன்பம் என்பது அகல விடாது அவர்களை ஆறாத இன்பமாக தாரா அருளின்றே தந்தாய் என்று பெருமானுடைய பெருங்குணை நினைத்தவர்கள் அறவே பெற்றார்கள். அவர்கள் அறவே பெறுவது என்பது அவர்களுடைய பெருமையா என்று கேட்டால் இல்லை, அது இறைவனுடைய பெருமை. எல்லா பெருமையும் இறைவனுக்கு தான். அந்த ஒரு கால் எம்பெருமான் எண்டென்றே எம்பெருமான் சீரொரு கால் வாயோவாள் சித்தம் கழிவுற வீரொரு கால் ஓவார் இடந்தாரை கண்பணிப்பு பாரொரு கால் வந்தனையாள் பின்னோரை தான் பணியாள் பேரறியர் கிங்கனே பித்துருவர் ஆமாறும் ஆறொருவர் அப்படிங்கிற இதெல்லாம் அப்படி இவ்வளவும் படிக்கும் போது காரைக்கால் அம்மையாருடைய பெருமையை எடுத்து சொல்லிக்கிட்டே வராரு. ஆனால் ஆறொருவர் இவ்வண்ணம் அட்கொள்ளும் வித்தகர். இத்தனை பெருமையும் பெருமானுடைய பெருமை. அப்படிப்பட்ட அன்பை பெருமான் கொடுத்தான். ஒரு காரைக்கால் அம்மையார காரைக்கால் அம்மையாரா பண்ணினதே பெருமான் தான். அவைய பெருமானை விட்டு வெளியில எதுவும் இல்லை. எல்லா பெருமையும் கடைசியில யாற்ற போய் எல்லா நதிகளும் கடல்ல தான் போய் விழும். கடலிலிருந்துதான் கடல் நீர் தான் நதி நீரா வருது. கடைசியில நதி எங்க போய் சேருது, கடல்ல தான் போய் சேருது. அதுபோல எல்லா பெருமையும் இறைவனுக்குத்தான் சேரும் என்று பெருமையினை அடியார் பெயராத பெருமையினே அடியார்கள் முக்தி நிலை பெற்ற அடியார்கள் அந்த முக்தி நிலையை கை நெகிழ விடாது அந்த முத்திநிலையிலேயே தொடர்ந்து துய்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் உன்னுடைய திருவுருள் சக்தியே அவர்களுக்கு சத்தியம் என்ற உணவாக சென்று கொண்டிருக்கின்றது. பெருமான் அவர்களை எப்பொழுதும் அருளை ஊட்டி வைத்திருக்கின்றான், அங்கு கைவிடாது வைத்திருக்கின்றார். அவனுக்கு அச்சுதன் பெரு, தன்னுடைய அடியார்களை கைவிட மாட்டான். சிவம் அச்சுதம் என்று தெரிந்து தன் அடியார்களை என்றும் கைவிடாதவன். அத பேராது நின்ற பெருங்கருணை, பேராது நின்ற பெருங்கருணை, ஆட்கொண்டவர்களை கைவிடாது இருக்கின்ற கருணை பெருங்கருணை, ஆட்கொள்கின்ற கருணை கருணை, அவர்களை கைவிடாது இருக்கின்ற கருணை பெருங்கருணை. அது பெருமானுடைய பெருமையை தவிர அடியாருடைய பெருமை இல்லை. ஆகவே அடியார் பெயராத பெருமையினை என்று பெருமானை சொன்னார். மேவினார் பிரியமாட்டா விமலனார், இந்த கண்ணப்ப நாயனாருடைய அன்பு நம்ம உயர்வா சொல்றோம். ஆனா கண்ணப்ப நாயனார் தன்னை பத்தி உயர்வா சொல்லல. உன்னை பார்த்துட்டா ஒருத்தனால போக முடியுமா? பெருமானுடைய பெருமையை தான் சொன்னார். மேவினார் பிரியமாட்டா விமலனார், அவருக்கு அடுத்தது இன்னும் பாவியன் பிரிந்தேன் அதனால இதை கண்டேன். தன்னைத்தானே பாவி வந்து கொஞ்ச நேரம் பிரிஞ்சு போனேன், அதனாலதான் பெருமானுடைய கண்ணில ரத்தம் வருது. நான் பிரியாது இருந்திருந்தேன்னா பெருமானை காப்பாத்தி இருப்பேன். அன்பினால சொல்றேன், நான் பக்கத்திலே இருந்திருந்தேன்னா பெருமான் கண்ணில யாரும் குத்தாம பாத்துட்டு ஜாக்கிரதையா இருந்திருக்கும். நான் கொஞ்ச நேரம் பிரிஞ்சு போயிருந்தேன், இப்ப பெருமான் கண்ணில ரத்தம் வந்துருச்சு. தேவினார் பிரியமாட்டா விமலனார் கடுத்தது என்னும் பாவியே என்னுடைய பாவத்தினால் இதை கண்டேன். அதுபோல பெருமான் தன்னுடைய அடியார்களை ரெண்டு பேருந்து பிரிக்காத பெருமை கொண்டவர்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை பழமொழி திருப்பதிகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழ் இசை. பாடல்: தோரடு நூலிழை. பாடியவர்: யாழ்ப்பாணம் அளவையூர் சதாசிவம் நித்யானந்தம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: ഓം ശിവായ നമ. ശൈവം ഡോട്ട് ഓർഗ് ആത്മീക അൻപുകൾക്ക് വണക്കം. நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிட்டம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருள் செய்த தக்கேசி பண்ணிலே அமைந்த 4 திருப்பதியம், திரு வாழ்வழிபுத்தூர் பண்வரிசைப்படி 57 திருப்பதியம், திருச்சிட்டம்பலம்.

0: சிரிச்சிட்டு
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகநாயனார் திருவாய் மலர்ந்தருளிய 49வது திருப்பதிகம், திருப்படையாட்சி, தில்லை சிதம்பரத்தில் அருளிய இப்பதிகம் சீவோபாதி ஒழிதல் என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் பாடியருளிய இப்பதிகம் மோகனமாகிய பண்ணில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது.

0: ஓம் சிவாய நமஹ. சைவந்தாத்தார்களின் அநேக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: என்னையும் அவருடைய பிச்சனை என்ன இருக்க, ஒன்னு கேவலமாக இருப்பவர்களை கூட அவன் கருணையினால் ஆளுகின்ற பித்தன். பித்தன்னா இந்த ஆளுவதுதான் அவனுக்கு பித்து, வேற எதுவும் இல்லை. அதே தான் இப்படியெல்லாம் ரொம்ப அருமை. எனவே பழித்திலேன் உன்னை என்னை ஆளுடை பாதம் போற்றி பிழைத்தவை பொறுக்க எல்லாம் பெரியவர் கடமை போற்றி. அருமை அருமை. பிழைத்தவர் பிழைத்த யாரெல்லாம் பிழைத்தன, தவறு செய்தவர்கள், இந்த தவறு செய்வருடைய அந்த தீய பண்புகளை எல்லாம் பெரியவராயிருப்பவர்கள் பொறுப்பார்கள். அதனால் நீயும் பெரியவன், நானோ சிறுமை செய்கின்றவன், என்னை நீ பொறுத்துக் கொள்ள வேண்டும். என்ன திருக்குறள் என்ன இருக்குது, அற்றமறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும். இந்த பிரத்தியாட்ட குற்றம் கண்டதுன்னு அதெல்லாம் அப்படியே ஜீரணிச்சிட்டு போகுமா பெரியவங்க, ஐயா அப்படி சொன்னாங்க அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும். பண்புகளை வைத்து விளக்கிறதுலாம் இங்க பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை. இதெல்லாம் படிக்கும்போது நீங்க ஒரே படிக்க வேணாமே. பணியுமாம் என்றும் பெருமை ஒரே சொல்லியாச்சு, அவ்வளவுதான். சிறுமி அணியமாம் தன்னை. இந்த ஒன்னே முக்கால வச்சு விளையாடிட்டு போச்சு. ஏன்னா இந்த நீளமான பாட்டு படிச்சா இதெல்லாம் படிக்காது. ரொம்ப நான் மேல நாலு சீர் கீழே மூணு சீர் போட்டு ரொம்ப சுருக்கமா சொல்லி வைத்தார், படிப்பான்னு நினைச்சாரு, நினைத்தார், விட்டுடும். இப்படி சொன்னாலாவது படிப்பார் நினைச்சாங்க சிவ சிவ, அதுக்கு மேல நம்ம சொல்ல தெரியல அல்லவா. எனவே பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி. பெரியவராக இருக்கிற நீ பெருமானி, நான் சின்னவன், எது செய்தால் பொறுத்துக் கொடுப்பா. ஒழித்திடு இவ்வாழ்வு போற்றி. இந்த வாழ்வு மட்டும் எனக்கு வேணாம் சுவாமி, நீட்டிக்க கூடாது. உம்பர் நாட்டு எம்பிராணி, தேவர்க்கெல்லாம் தேவனாக இருக்கின்ற பெருமானி.

படை குடி கூழ் அமைச்சு ஆறும் உடையான் அரசரும் ஏறு. யார் சொன்ன? படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் யாரானார்? அரசரும். எனவே ஏறு போற்றி. எனவே இந்த வளை எதுக்கு மேற்கோள் காட்டுறதுன்னா புலமையை காட்டல. இது என்ன புலமை இருக்கு கத்திரிக்கா புலம்? இப்படிப்பட்ட ஆட்சிகளும் அந்த அருமைப்பாடும் வழி வழியாக நமக்கு வந்தது. அதற்காகத்தான் அப்போ நல்லவர்ல கூட சொல்ல முடியல, சிங்கம் அல்லடாவது, அதான் சிங்கம் ஏறு அல்லப்பாவது அப்படிங்கிறது சொல்ல முடியல. என்னையா அவரு உடனே போய் நம்ம சிங்கம் இருங்க, அவர் ரெண்டு கால் தான் இருக்குது, நாலு கால் இருக்க வால் இருக்கான்னு கேட்பான். சிங்கம் என்ன பொருள் அப்படின்னு அர்த்தம். அது போல இங்க ஆறும் உடையான் அரசருள் ஏறு என்றார் யாரு? நல்லா நம்முடைய திருவள்ளுவர் இங்க ரொம்ப அருமையாக இங்கேயும் ஏறு என்றார். நம்ம பருதியார்னு ஒருத்தர் உரையினர், அதுக்கு என்னமா அந்த காலத்திலே இந்த மொழியெல்லாம் இருந்துதான் தொலைஞ்சிருக்கு, என்ன பண்றது? அவர் நல்ல வடமொழி பச்சு ரொம்ப எழுதுவார், வடமொழி ரொம்ப சேர்த்து சேர்த்து எழுதுவார். நல்ல அருமையான தமிழ் தானே இது. ஆறும் உடையான் அரசருள் ஏறுன்னு தானே இது. ஏறுங்கிறது அருமையான தமிழ். இவை ஆறும் உடையான் அரசருள் ரிஷபம் என்றவாறு அவர் ஒருவா, இவை ஆறும் உடையான் அரசருள் ரிஷபம் என்றவாறு ரிஷப வாகனம் அவரு. எனவே எம்பிரான் போற்றி வானத்து அவரவர் ஏறு போற்றி. அந்த ஏறுன்னு சொன்ன உடனே உடையான் அரசருள் ஏறு என்று சொல்லு வராம இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? இருக்கிறது. இந்த ஆறு உடையவன் தான் உண்மையிலேயே ஒரு அரசருள் அரசனாக சிங்கம் என்று கருதணும். இப்ப படை இருக்கணும், குடி இருக்கணும், கூழ் இருக்கணும், அமைச்சு இருக்கணும், நட்பு இருக்கணும், அறம் இருக்கணும். இந்த ஆறு உடையவன் தான் அரசருள் அரசன் என்று சொன்னார். இன்னைக்கு மேல இந்த முன்னேற்றத்திலையும் ஐயா இந்த ஆறுல இன்னொன்னு இருக்கணும்னு ஒன்னு சேர்த்து சொல்லுங்களேன் பார்ப்போம். எதை எங்க திருவள்ளுவர் இருக்காருன்னு பார்ப்போம். இன்னொன்னு இருக்கு, ஏன் அதை விட்டுட்டாரு அப்படி என்று சொல்லுங்களேன் பாப்போம். அல்லது இந்த ஆறுல ஒண்ணு மைனஸ் பண்ணலாம்னு சொல்லுங்க. அஞ்சு இருக்கலாம். என்னைக்கு கீழ மூல சொன்னான் ஒரு புண்ணியம், எதுனா அமைச்சு நாடு அறம் பொருள் படை நட்பு என்பதே முறையாயினும் செய்யுளாதலின் மாறிக்கூறியான் சிங்கம் அல்ல. ஒண்ணுக்கே அவனுக்கு இத்தனை பல்கலைகளும் டாக்டர் கொடுக்கணும். இத்தனை பல்கலைகளும் எது முறை? அமைச்சு நாடு அல்ல அறம் பொருள் படை என்பதைய முறையாயினும் செய்யுளாதலும் நடைபெறலாம். ஏன் நீங்க படை குடி கூட வச்சுன்னு பார்த்துட்டு உள்ள போய் நீங்க முதல்ல படையா இருக்குது இல்ல இல்ல அரசனெல்லாம் சொல்ற 25 அதிகாரம் இருக்குல்ல, அடுத்த 10 அதிகாரம் அமைச்சு, அப்புறம்தான் நாடு நாடன்ப நாடா வளர்த்தன் நாடு அல்ல நாட வளர்ந்துருங்க. இதுக்கு மேல ஒரு நாட்டை பத்தி என்னைக்கு இனி அல்ல இந்த நூற்றாண்டு 500 நூற்றாண்டு போட்டுங்க. எது நாடு சார்? நாடு என்ப நாடா வளர்த்த எந்த ஒன்றிற்கும் அடுத்த நாட்டில் நம்ம விரும்பக்கூடாது. அப்ப தன்னிறைவு பெற்ற நாடாது. தன்னிறைவு உணவா, கோதுமையா, மிளகாயா அப்படி. அதே போல படைக்கருவிகளில் என்னென்ன படைகள் வேணும், அது அது போல உடைகள்ல என்ன வேணும், நாட்டு வளத்துல என்ன வேணும், நாடா வளர்த்தர் நாட வளர்ந்தரு நாடு ஒரு சிரிப்பு கொடுத்துட்டான். ஏன்னா திருக்குறள் அதுலயே முடிஞ்சு போச்சு, நாடன்ப நாடா வளர்த்தனும் என்று சொன்னாலே போதுமானது. ஒரு சிரிப்பு கொடுத்தான். சில நாடுகள் அடுத்தது எதிர்பார்க்கவே எதிர்பார்க்கவேணும். நாட வளர்ந்தர நாடு நாடல்ல அந்த சிரிப்புக்காக பதில் சொன்னது. ஆமா, யாரோ ஒருத்தன் கொடுத்துருக்கிறான் என்று இல்லைன்னா வெறும் போதுமே நாடா வளர்த்தன நாடன் போட என்னமோ சொன்ன மனுஷன். இதெல்லாம் பிற மொழிகளில் இருந்தால் இன்னைக்கு எங்கெங்கயோ அவன் கூற இதுக்காக சொன்ன ஏறு என்பதற்காக சொன்ன. கொம்பரார் மருங்குல் மங்கை கூற எந்நீர வெண்ணீர போற்றி. கொம்பரார் மருங்குல் உமையம்மையோடு கூடியிருக்கிற கூற வெண்ணீர போற்றி வெண்மையான திருநீர் அணிந்திருக்கிறான். செம்பிரான் போற்றி சிவந்த நிறமுடையவன் தில்லை திருச்சிற்றம்பலவ போற்றி கொள்வேண்டான்.

0: உம்பரா போற்றி என்னை ஆளுடைய ஒருவ போற்றி. என்னை எல்லாம் அடிமையாக கொண்ட ஒப்பற்றவணி ஒருவங்கிறதுக்கு ஒப்பற்றவணி என்று பொருள். ஏன்னா ஒருவன் என்பது ஒப்பற்றவணி. எனக்கு வணக்கம். ஒருவனே போற்றி ஒப்பில் அப்பனே போற்றி. ஒப்பில்லாதவன் தனக்கோமை இல்லாதான் திருவள்ளுவர் அல்லவா. ஒப்பில் அப்பனே போற்றி வானோர் குருவனே போற்றி. தேவர்களுக்கெல்லாம் குருவன் குருமூர்த்தியாகவும் இருந்த அருள் செய்கின்றான். எங்கள் கோமல கொடுந்து போற்றி. எங்க அம்மாவோடவே இருக்கிற தந்தையாக இருக்கிறாய், அம்மையப்பராக இருக்கிறாய். வற்று என்று என்னை நின்பால் வாங்கிட வேண்டும் போற்றி. இங்கே திருப்பெருந்தூர்ல எத்தனை நாள் நான் சொன்னேன், கொஞ்ச நாள் தான் பொறு என்று சொன்னீர்கள். எனக்கு அதுவே பொறுக்க முடியல. என்னை மெதுவாக வருகை என்று என்னை வாங்கிட எங்க இந்த மண்ணுலகத்திலிருந்து அந்த விண்ணுலகத்திற்கு வாங்கிட வேண்டும். வாங்குமாறு நீதான் சொல்லியிருக்க. வாங்கிட வேண்டும் போற்றி தருகனின் பாதம் போற்றி. உன் திருவடிதான் எனக்கு வேணும். தமியனி என் தனிமை தீர்ந்தே தீர்த்தே. நான் தன்னந்தனியா இருக்கிறேன். என்னை நான் இந்த தனியா இருக்கிற எனக்கு உன் திருவடி கிடைச்சாதான் துணை. வேற எது துணையே இல்லப்பா. சொற்றுணை வேதியன் சோதி வானவன் கற்றுணை பூட்டியோர் பொற்றினை திருந்தடி பொருந்த கைத்தொட கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயது. எனக்கு ஒரு துணை வேணாமா சுவாமி? நான் தனியா எத்தனை நாள் இருக்கேன். அப்போ இப்ப நமக்கெல்லாம் இப்ப துணையா இருக்கிற துணையெல்லாம் துணையாகாது. ஏன்? இந்த துணை நமக்கு என்ன இடைஞ்சல் இருக்குதோ அத்தனை இடைஞ்சல் உடைய துணைகளாக நாம் இருக்கிறோம் எல்லாருமே. அப்போ நமக்கு இருக்கிற இடைஞ்சலோ துன்பமோ இல்லாமல் ஆனா நமக்கு வேண்டிய இன்பமோ நன்மையோ கொடுக்க முடியாத ஒரு துணை வேணும். அந்த துணை எது? நற்றுணையாவது நமச்சிவாயவே. வருகை என்று நின்று நின்பால் வாங்கிட வேண்டும் போற்றி தருகனின் பாதம் போற்றி தமியனியின் தனிமை தீர்த்தே. தனிமைனா எனக்கு துணையாக இருக்கும். உன் திருவடி வந்தாதான் எனக்கு துணையினர். அதான் சொற்றுணை வேதியன் இதுல அருமையா இருக்கு. தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரிலும் அன்ப போற்றி. ஏப்பா இது ஒரு அருமையான இடம். இது மாதிரி இருக்கிற இடம் ரொம்ப குறைவு இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனா அவளை எனக்கு தெம்பு இல்லை. ஏன்? 12 திருமுறை எப்படி அத்தாரிட்டியா? என்ன படிச்சிருக்கிறான்? ஒன்றும் இல்லைல்லவா. அதனால இந்த மாதிரி சொன்னது இங்கதான் போல் தோன்றுது. இன்னும் பொறுத்திருந்து பார்க்கணும். தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரின் அன்ப போற்றி. யார் எந்த அடியவன் ஒருவன் உன்னிடத்துல முடிந்த அன்பு இதுக்கு மேல எந்த யார் எந்த ஆன்மாவும் செலுத்த முடியாத அன்பு முழு அன்பு அவர்களுக்கு அவங்க செலுத்தின அன்பை விட நீ அன்பாக இருப்பாய். அன்பாய அன்பர்க்கு இவ்வளவுதான் முழுமையாக செலுத்த முடியும் என்ற அளவில் செலுத்தின ஒரு ஆன்மாவுக்கு அந்த ஆன்மா செலுத்திய அன்பை விட நீ அவருக்கு அன்பாய் இருப்பாய். அப்ப நாம் செலுத்துகிற அன்பு எத்துணை போயினும் அவன் செலுத்துகிற அன்புக்கு ஈடாகாது. தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரின் அன்ப போற்றி. அவரை காட்ட அன்பனாக பெருமானுடைய கருணை அளவிறந்த கருணை. பின்னால வள்ளலார் சொன்னாரே தனிப்பெரும் கருணையினாரே தனி கருணை பெருங்கருணை. இந்த தனிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஒப்பற்றன்னு அர்த்தம். அவ்வொப்பற்ற கருணை பெருங்கருணை. இதுக்கு மேல ஒரு கருணையை ஒருத்தரால செய்ய முடியாது. அதுதான் தனிப்பெரும் கருணை. தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்ப போற்றி. தனிப்பெரும் கருணைங்களா. அவர் சொல்லால் சொன்னால் இந்த சொல்லால் சொல்லுங்க. ரொம்ப அருமை. பேர்த்தும் என் பொய்மை ஆட்கொண்டு அருளிடும் பெருமை போற்றி. இன்னொன்னு கேட்டா நான் எவ்வளவோ இடையிடையே பொய்மையாக இருக்கிறேன். ஆனா அந்த பொய்மை வந்து பொய்மையாகிய உடலோடு பொய்மையாகிய உலகோடு பொய்மையாகிய உணர்வோடு எல்லாம் இருக்கிறேன். இருந்தா கூட அவற்றை எல்லாம் நீ மன்னித்து மன்னித்து மன்னித்து மன்னித்து அருள் செய்யறீ தவிர அதுக்காக நீ வந்து என்னை காழ்ப்போய் செய்யல செய்யலப்பா. அது உன்னுடைய கருணை. பொய்மை என் பேர்ந்தும் என் பொய்மை ஆட்கொண்டருளிடும் பெருமை போற்றி. வாந்தனஞ்சு ஐந்து வானோர்க்கு அமுதம் ஈ வள்ளல் போற்றி தேவர்களுக்காக நீ விஷத்தையும் உண்டாய். ஆர்த்த நின் பாதம் போற்று பாதம் நாயேற்கு அருளிட வேண்டும் போற்றி ஆர்ந்த நின் பாதம். இந்த ஆன்மா எங்கே ஆறுதல்னா பொருந்தணும்னா திருவடியில தான் பொருந்தும். வேற எங்க இது பொருந்த வேண்டிய இடமே எங்கே? அங்கேதான். திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறேன், ஏழு திருக்குறள் திருவடி பற்றி சொன்னார். பத்து திருக்குறள் ஏழு திருக்குறள் திருவடி. அதனால வேண்டுதல் வேண்டாம இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டு விடும்பையில தனக்கும் இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கெல்லாம் மணக்குவலை மாற்றினது. கடைசியில பிறவி பெருங்கடல் நீந்துவர் இறைவன் அடி சேர்ந்தார் சேராத நீந்த போட. இப்படி அப்படிப்பட்ட ஒன்றிய திருவடி மிகச்சிறந்த திருவடி. தருக நின் பாதம் அல்ல வாழ்ந்த ஆர்ந்த நின் பாதம் நாயேற்கு அருளிட வேண்டும் போற்றி போற்றி. இப்புவனம் நீதி காலோடு வானமானாய் முன்ன சொன்னதுதான். இந்த என்வகை பொருளாகவும் இருக்கின்ற பெருமானி உனக்கு வணக்கம். போற்றி எவ்வுயிர்க்கும் தோற்றமாயினி தோற்றமில்லாய் அது உன்னுடைய பெருமை. எல்லா உயிரிலும் தோற்றுவதற்கு ஒரு காலம் உண்டு. கிபியா கிமுவான்னு கேட்கறீங்க. பெருமான் தோன்றியது கிபியா கிமுவா கேக்குறேன். பேல ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி. அதுக்கு ஆதினு ஒண்ணு இருந்தாதான் அந்தம், அந்தம்னு இருந்தாதான் ஆதி, ரெண்டும் இல்லப்பா. ஆனா அதுக்கு நேர் மறுதலையா இந்த ஆன்மாக்கள் ஆகிய உடம்புக்கு ஆதி அந்தம் உண்டு. ஆதி அந்தம் உண்டு இல்ல. நம்ம டிஜில உட்கார்ந்து இருக்குது அல்லவா எப்ப பொன். ஆகவே அப்படி இருக்கிற பெருமான் போற்றி எல்லா எவ்வுயிர்க்கும் தோற்றமாய் நீ தோற்றமில்லாய். எல்லா உயிரினும் இந்த உடம்போடு கூடி வாழ்வதற்கு நீ அருள் செய்த, ஆனா உனக்கு ஒரு தோற்றம் இருப்பதில்லை. தோற்றம் என்றேன் மரணம் என்று அல்லவா. அதனால அது யார் சொன்னது? சுந்தர. தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு துயரமணி வாழ்க்கை. இங்க தோற்றம் இல்லை மரணம் இல்லை. தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு துயரமணி வாழ்க்கை, இன்பம் உண்டேல் துன்பம் உண்டு ஏழைமணி வாழ்க்கை. இதெல்லாம் ரொம்ப அருமையா தனித்தனி சொல். திருமதி மாநாடு நடத்தின போது இந்த மாதிரி ஏதேனும் தாளில் எழுதி ஒட்டணும்னு சொன்னா இதெல்லாம் ஒட்டணும். போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராய் ஈரின்மையானாய். அது போல இந்த உலகத்திலே கூட எல்லா உயிரிலும் அந்த உடம்பை நீக்குகின்ற பொழுது நான் வேணும்னே சொல்றேன். எல்லா உயிரிலும் உடம்பை நீக்கும் போது சொல்றது, எல்லா உயிரிலும் போன போதுன்னு சொல்லல. ஏ உயிர் என்றும் அனாதி. சைவ சித்தாந்தம் என்ன சொல்றது? கடவுள் பெருமானே நீ எப்படி ஆதி அந்தம் இல்லாதவனோ அது போல இந்த ஆன்மாவில் இந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஆன்மாவும் ஆதி அந்தம் இல்லாதது. இப்ப எது ஆதி அந்தம் உடையது? இந்த உடம்பு பாழா போன உடம்பு தான் ஆதி அந்தம் உடையது. இது ஒரு காலை இல்லை. அந்த உயிர் என்றும் இருக்கு. அப்போ ஆண்டவனும் என்றும் இருக்கிற ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி. இந்த உயிரும் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் உயிர். இந்த உயிரை பிடிச்ச சனியனும் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சனி. எது? பாசம். எனவே மூன்றும் அனாதி என்று நம்முடைய சித்தாந்தம் சொல்லுகிறது. பதிபசுபாசம் எனப்பகர் மூன்றில் பதியனை போல் பசுபாசம் அனாதி. திருமூலம் திருமந்திரம். எப்படி பதியாக இருக்கிற தலைவன் அனாதியோ அதுபோல இந்த பசுவாகிய உயிரும் பசுவை பிடித்திருக்கிற பாசமாகிய அந்த தனியனும் கூட அனாதிதான். இது மாதிரி சித்தாந்த சாஸ்திரத்தை திருமுறைகள்ல வழி பார்க்கும்போது திருமூல திருமந்திரம் தான் முத முதல் சொல்லி. அப்படிலாம் கொடுத்து நம்ம தலைப்பு பேசணும்னா திருமந்திரத்தில் சைவ சித்தாந்தம்னு சொன்னோம்னா ஏன் சிவசிவ திருமந்திரத்தில் திருவைந்தெழுத்து என்ன? திருமந்திரத்தில் யோகம் பொண்ணுட்டாங்க. திருமந்திரத்தில் உபாசனை. அது எந்தெந்த வடிவில அந்த மாதிரி அந்த அமைப்புகள் ஆறா சக்கரங்கள் அமைத்து அதுல மந்திர மந்திரங்களை உள்ளே அமைத்து எப்படி உபாசனை பண்ணுன்றது. அது வேற எந்த திருமதியும் இல்லை. சத்தாந்த திருமந்திரம் தான். திருமந்திரம் மட்டும்தான் இருக்குது. அதனால இப்ப நமக்கு விளங்கவும் இல்லை. இப்ப எப்படியெல்லாம் நம்ம திருவைந்தெழுத்து சொல்றோம், திருவைந்தெழுத்தினுடைய கூறுகளாக சிற்சில அந்த மேல இருக்கிற அந்த பீஜங்கள்லாம் வைத்து இன்னென்ன மாதிரி சக்கரங்கள்ல வைத்து அது வழிபாடு செய்யணும்ன்றது. அது அந்த ஒரு திருமுறை தான் சொல்லுகிறது. திருமூல திருமந்திரம் தான். அதை வல்லுநர் இப்பொழுது யாரும் இல்லாமையினாலே அப்படியே புதுதில பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சிவ சிவ சிவ கன்னத்துல போட்டுக்கிட்டு பல கருத்து ஒண்ணு
1: முடியல, அறியாது, கடினமா இருக்கு.
0: சரி, இப்படியெல்லாம் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராயிரின்மையானாய் போற்றி ஐம்புலன்கள் இன்னை புணர்கிலா புணர்க்கையானி. எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஐம்புலன்கள் இந்த தீமைக்கு இந்த ஐம்புலன் சரியா வருதே தவிர, ஆனா உனக்கு வந்து வரமாட்டேங்குதுப்பா. சில சமயங்கள் ஞானிகள் ஆகிய உங்களுக்கு வருது, எங்களுக்கு இங்க வருது. இந்த ஐந்து புத்தி என்ன பண்ணுதுன்னு கேட்டா, இருக்கிற என்னைக்கு ராத்திரி என்ன பண்ணேன், ஓ சரி சப்பாத்தி தான் போட்டியா, என்ன வச்சிருக்க என்ன, ஆமா தினமும் என்ன வைக்கிறது, சக்கரை தொரு தின்னுங்க அப்படின்னு சக்கரை தொரு தின்னுங்க. ஒரு நாளைக்கு கொஞ்சம் பாலை ஊத்தேன், அது சக்கரை போடேன், ஒரு நாளைக்கு வேற எதுன்னு. இப்படி இந்த சுய ஒளி ஊறு ஓசை நாற்றம் எல்லாம் இந்த ஒளியில் வழிபட்டு இருக்க தவிர, இந்த சுய ஒளி ஊறு ஓசை நாற்றம் எல்லாம் அந்த அருள் வழிபட முடியும். அது நம்முடைய ஊழ், அவையெல்லாம் நீங்கிற இதுதான் நாம் இதுவரை படித்த எந்த பகுதி. இது காருண்யத்திற்கு இறங்கல், பெருமானுடைய காருண்யம் வேண்டும் என்று இறங்குகிறார். இப்பொழுது ஆனந்தத்து அழுந்தல், பெருமான் அது மாதிரி அவன் நாம் வேண்டுமாறு அவன் கருணையை தந்துவிட்டால் அது பெரிய ஆனந்தம் உயிர்களுக்கு. அந்த ஆனந்தத்தில் அந்த ஆன்மா அப்படியே அழுந்தி நிற்கும், அதிலேயே தோய்ந்து நிற்கும். அதை பற்றி சொல்லுகிற பகுதிதான் உணர்ப்பதோ. இது ஒரு தனி சந்தம், இந்த பதியம் மட்டும் அது என்னமோ தெரியல, இந்த ஒரு தனி பதியம் மட்டும் ஒரு தனி சந்தம் உடையது. உணர்ப்பதொக்க எந்த என்னை ஆண்டு பூன நோக்கினாய் புணர்ப்பதன்றிதன்ற போது நின்னுடன் நின்னிதாம் உணர்ப்பதாக அன்றிதாக அன்பு நின் கடற்கனி உணர்ப்பதாக அங்கனான புங்கமான போகமே. இந்த மாதிரி சந்தத்தை நீங்க மற்ற பார்த்து போனதுல படிச்சு பாருங்க. போற்றி இப்புவனம் நீத்தி காலோடு நடக்கல, பின்னால் அடுத்ததுல பிச்சு கேடு பொய்க்காகாதின்றெங்கன்னு நடக்கல, முன்னும் பின்னும் நடக்கல. என்னமோ இது மட்டும் ஒரு தனி சந்தம். எல்லாம் பாருங்க, போகம் வேண்டி வேண்டியேன் புறந்தராதி இன்பமும் ஏகனின் கடல் இணையலாதிரேனின் எம்பிரான் ஆகம் மின்று கம்பம் வந்து குஞ்சி அஞ்சலிக்கனே ஆக எங்கை கண்கள் தாரை ஆறதாக ஐயனி. இப்படி ஒரு சந்தத்தை இப்படியோ திருவாசத்துல அந்த 51 தலைப்புல இது ஒரு தலைப்பு, இது ஒரு தலைப்பாக வேற எங்க அப்படி இல்ல. உணர்ப்பதொக்க எந்த என்னை ஆண்டு பூன நோக்கினால் நோக்கினாய் எந்த என்னை ஆண்டு எப்படி நோக்கின புணர்ப்பதொக்க பூன நோக்கினாய். இந்த ஆன்மாவினை வந்த அன்னைக்கு அருள் செய்த பொழுதே பார்த்த பொழுதே என்ன செய்றாய், இந்த ஆன்மா தன்னோடு புணரணும் சேரணும். அப்படி சேர வேண்டும் என்ற திருவருள் உள்ளத்தினால்தான் அப்பா நீ செய்தே என்னை நோக்கினேன். இல்லைன்னா என்ன நோக்க, என்னை நோக்காம இருந்தா முன்னே சொல்லியிருக்கிறேன், நேரா எடுத்துட்டு போயிருப்பேன், குதிரை வாங்கியிருப்பேன், நேரா கொண்டு அர்த்தம் கிட்ட விட்டுருப்போம். ஆமா, மாண்புமிகு அமைச்சரே நீடு வாழ்க, அருமையா இப்படிப்பட்ட அமைச்சர் அல்லவா இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஓரிரு மாதங்களுக்கு பின்ன என்ன பண்ணிருப்பார், என்ன நம்முடைய மாண்புமிகு அமைச்சருக்கு திருமணமே என்ன ஒண்ணு ஆகல, இந்த தரம் திருமணம் ஆயிடணும் என்று சொல்லி திருமணம் ஆக வைத்து ஆடி மாசம் ஆடிக்கு மாமா வீட்டுக்கு போய் தீபாவளிக்கு மாமா வீட்டுக்கு போய் கழுத்த இருக்கலாம் அல்லவா, இப்படி இருந்திருப்பார். அது இந்த நோக்கிய நோக்கம் இந்த ஆன்மா தன்னை சார வேண்டும் என்றுதானே நினைச்சிருப்பா, அது செய்ய வேணாமா என்று கேட்கிறார். புணர்ப்பதொக்க எந்த என்னை ஆண்டு பூன நோக்கினாய் புணர்ப்பதன்றிதன்ற போது நின்னுடன் நின்னிதாம் எந்த ஒன்றிற்காக நீ என்னை வந்து நோக்கி என்னை நோக்கி நீ அது செய்தாயோ அது எனக்கு செய்யலையப்பா, என பிரிந்தல்லவா இருக்கிறேன், நான் உன்னோடு புனந்தல்லவா இருக்கிறேன், அதுதான் என்னை நோக்கினாய், அது இல்லாத போது எனக்கு என்ன ஒரு பயன் இல்லாம இருக்கேப்பா என்று சொல்லி வேண்டுகிறார். புணர்ப்பதன்றி என்ற போது நின்னொடென்ன நின்னிதாம் புணர்ப்பதாக அன்றிதாக அன்பு நின் கடற்கனி புணர்ப்பதாக அங்கனால புங்கமான போகமே. சரி, நீ அன்னைக்கு நோக்கினது நீதான், நீ உண்மையாவே அந்த நோக்கியவாறு எனக்கு அந்த உன்னுடைய அந்த தெரு அந்த உணர்வோடு கூட்டி உன்னோடு நான் புணர்படியாக செய்யாம செய்யறது நீதான். அதனால சுவாமி, நான் வந்து உன்னை அடையறதுக்கு தகுதி இருக்கோ அடைய முடியாம தகுதி இருக்கோ, உன் மேல இருக்கிற அன்பையாவது எனக்கு குறையாம கொடுக்கும் சுவாமி, அன்பை கொடுத்தான் அம்மையார். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும்.
2: பெருமானே உன்னிடத்திலிருந்து இன்னைக்கு இருக்கிற அன்பு என்னைக்கும் கொஞ்சம் கூட மாறாம இருக்கும். வேண்டி பின் வேண்டுகின்றார் அப்ப இன்னொரு வரம் வேணும் சுவாமி, பிறவாமை வேண்டும். அப்போ எனக்கு உண்மையில அன்பு வேணும், இன்னொன்று இனிமே பிறக்கக்கூடாது. சரி நான் கேட்கிறேன், என்னுடைய ஊழ்வினை ஒரு கால் இன்னும் பிறக்கும்படியாக இருக்குமானா என்ன செய்யறதுன்னு, அந்த ஊழ்வினை நீக்க முடியாது என்ன பண்றது, மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். அப்படி ஒரு கால் பிறப்பு இருந்ததுன்னு சொன்னா நீ என்ன மறக்காமையாவது இருக்கும். இன்னும் வேண்டும் ஏண்டா ராஜா போதுமானு கேட்டாரு, போதுமானு தான் கேட்டு வர்றாங்க இப்போ பார்த்தீங்களா, போதுமா என்ன வேணுமான்னு தான் கேட்கிறாங்க பார்த்தீங்களா, இங்கேயே இருக்குது. அதான் இன்னும் வேண்டும் அப்படிங்கிறீங்களா, ஆனந்தம் என்பது இன்று பாலை குறித்தது. எனவே உணர்ப்பதாக அன்பதாக அன்பனின் கடற்கனியும், அதனால உன்னை கூட்டினாலும் சரி கூடாமல் இருக்கும்படியான புண்ணியம் இருந்தால் இழப்பு இருந்தாலும் சரிப்பா, ஆனா அன்பாவது எனக்கு உன்னை விட்டு மாறாமல் என்று கேட்கிறார். அந்த இரவாத இன்ப அன்பு வேண்டி வேண்டுகிறார் என்று சொல்றாரே, அது போல இரவாத இன்ப அன்பு வேண்டும். பேசிட்டு இருந்தோம் இந்த 11 திருமுறை நமக்கு அதிகமாகவே சிந்தனை கிடையாது. 11 திருமுறை ஏன் கேட்டா, 11 திருமுறையில 10-11 பேர் பாடியிருக்காங்க, அம்மா பாடியிருக்காங்க, தேரமான் பெருமாள் நாயனார் பாடியிருக்கார், திருமுருகாற்றுப்படி அதுலதான் இருக்கு. சங்கலக்கியங்களில் ஒன்றாக இருக்கிற திருமுருகாற்றுப்படி அங்க இருக்கு. ஒரு நூல் தனியீர் மலை ஒன்று இருக்கு. அப்புறம் கண்ணப்ப தேவர் திருமரம் ரெண்டு பேர் பாடினாங்க. அப்புறம் நம்ம நம்பி ஆண்டார் நம்பிகளுடைய நூல்கள் 10 நூல்கள் வேண்டியது. அப்புறம் கபில தேவர் பாடியது, அதிராடிகள் ஒருவர் பாடினது, இதெல்லாம் நமக்கு வந்து ஒன்றும் இதுக்கே வரல. பட்டினத்தார் பாடினது எல்லாம் இருக்கு. 11 திருமுறை அப்படியே தொடாத பகுதியாகவே போகுது. 10 திருமுறை இப்ப கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தொடறாங்க திருமந்திரம், ஆனா 11 தொடவே இல்லை, அப்படியே போச்சு பாத்தீங்களா. இந்த குரலை சொல்லலாம் பாத்தீங்களா, இது பாலையாக இருந்தது இங்க தடிர்த்துது எங்க திருவண்ணாமலையில. பொறுத்திருந்து பாருங்கள், இந்த இரவாத இன்ப அன்பினை இங்கே வேண்டுகிறார் நம்முடைய மணிவாசகர். போகம் வேண்டி வேண்டிறேன் புரந்தராதி இன்பமும், ஏகனின் கடல் ஏனையராதிரேன் எம்பிரான். பெருமானே உண்டத்துல இன்னும் மீண்டும் இந்த உடலோடு கூடிய அந்த இன்ப வாழ்க்கை அனுபவிக்கணும்னு நான் விரும்பவே இல்லை. போகம் வேண்டி, போகம்ங்கிறது இந்த உடம்போடு கூட அனுபவிக்கிற இந்த இம்மை உலகம் இன்பம், இது எனக்கு வேண்டே வேண்டாம். போகம் வேண்டி வேண்டியிலேன், சரியப்பா இந்த உலக வாழ்க்கை மேலுலக வாழ்க்கை அதுவும் வேணாம் வேணாம். புரந்தராதி இன்பமும் அந்த தேவேந்திரன் மற்ற இது அந்த பதவியெல்லாம் கூட வேண்டாம். ஏகனின் கடல் ஏனையராதியிலே நெம்பிரான். ஏக ஏகம்னா ஒன்றே ஒன்று, உன் திருவடி தான் வேணும், சரி எதுவும் எனக்கு அந்த திருவடி ஒன்றுதான் எனக்கு தேவையை தவிர வேறு எதுவும் இல்லை, அது ஒன்று தருக. ஆகம் விண்டு கம்பம் வந்து குஞ்சி அஞ்சலிக்கணி, ஆக எங்கை கண்கள் தாரை ஆறதாக ஐயனி. ரொம்ப அருமை. ஆகம் விண்டு கம்பம் வந்து குஞ்சி அஞ்சலிக்கணி, ஆக என்ன செய்யணுமா, என்னுடைய கை என்ன ஆகும்னு கேட்டா, இப்படியே இந்த உடம்பெல்லாம் நெகிடணும், கண்ணில் தண்ணி தாரதாரையா பெருகணும், இந்த கையானது அப்படி தானா குஞ்சியே இருக்கணும். திறங்குவிவார் ஓங்குவிக்கும் தீரோன் கடல் வெல்கே அப்படி உச்சி குவித்தது. இது அப்படியே திருமுருக ஆட்டப்பட்ட உச்சி கூப்பிய கையினர் பார்த்தீங்களா, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும்னாரு, இங்க சிறங்குவிவார்னு சொல்லிச்சு, அங்க என்ன பண்ணார், உச்சி கூப்பிய கையினர் தற்புகழ்ந்து ஆரடுத்தடைக்கிய அருமறை கேள்வி நாயியல் மறிஞ்சின் நவிலப்பாடி விரையுறு நறுமலர் ஏந்தி பெரிது வந்து ஏரகத்துறைதலும் முருகா. திருவேரகத்துல இங்க கீழே காவிரில குளித்தவர்கள் எல்லோரும் உச்சி கூப்பிய கைதராக கையில மலர் மலர் எடுத்து கொண்டு போகலாம். போகும்போது என்ன செய்வாங்க, ஆரடுத்தடைக்கிய அருமறை கேள்வி நாயியல் மறிஞ்சின் நவிலப்பாடி. போகும்போதே அந்த மேல் படியேறுகின்ற பொழுதெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், ஓம் நம குமாராய, ஓம் நம குமாராய, ஓம் நம குமாராய என்று சொல்லிட்டே போகணும். சங்ககாலத்துல தமிழ் மக்கள் அருமையாக இறைவனை வணங்கிய அமைப்பெல்லாம் இருக்கிறது திருநாட்டில் இருக்கு. அதனால கடவுள் இல்லைங்கிற தமிழன நாங்க பார்க்கல. இப்ப இருக்கிற இலக்கியத்துல நாங்க பார்க்கல. தொழிலாப்பியத்தில இருந்து அதான் பழசா இருக்கு. எட்டு தொகை பத்து பாட்டு பதினஞ்சு கணக்கு எல்லாம் இருக்கு. சாகலத்திலையும் எல்லாம் இறை பக்தி இருக்கே தவிர இறை பக்தி இல்லாத தமிழனை நாங்கள் இலக்கியங்களில் காணவில்லை காணவில்லை தமிழ் இலக்கியத்தில். எங்க முடிவு இல்லைன்னு சொன்ன சொல்லும், இந்த இலக்கியத்தில் இல்லைன்னு சொல்லும். பார்ப்போம் யாண்டும் நீக்கவரது. அதனால் அந்த உச்சி கூப்பிய கைனராக வழிபாடு செய்து திருமுருகாட்டுப்படையில் இருக்கு. அது போல இங்கே என்ன செய்யணுமா, பெருமானி எனக்கு என்ன வேண்டும், ஆகும் விண்டு கம்பம் வந்து இந்த உடம்பானது அப்படியே நெகிழணும், நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்து உருகங்கிறார் பாருங்க அருணகநாதர். அது போல இந்த உடம்பானது அப்படி நெகிழ்ந்து உருகணுமா. குஞ்சி அஞ்சலிக்கனே ஆக இந்த குஞ்சின்னா இந்த தலைக்கு உச்சி, இதுல அப்படியே அஞ்சலிக்கன் இப்படி வந்து கூப்பிடணும். இப்படியே என்னுடைய கையானது இப்படி கூப்பியே இருக்கணும். என்னுடைய மனசு அப்படியே நெகிழ்ந்து என்னுடைய கரங்கள் ரெண்டும் தலையின் மீதே இருக்கணும். ஒன்று இன்னொன்னு என்கை கண்கள், என்கை என்னுடைய கையானது அப்படி குஞ்சலிக்க தலையில் இருக்கணும். கண்கள் தாரை ஆறதாக ஐயனி, கண்ணில் தண்ணி வரணும், சும்மா ஒவ்வொரு சொட்டு வரக்கூடாது, அப்படியே தாரதாரிய மழையா பொழியும். மார்பார பொழிகண்ணீர் மழைவாரும் திருவடிவும் எங்க இருக்குது, அப்பர் சுவாமிகள் சேக்கலாறு தான். மார்பார பொழிகண்ணீர் கண்ணு அப்படியே வர தண்ணியானது இந்த உடம்பு மார்பெல்லாம் நனைஞ்சு வருது. மழைவாரும் திருவடிவும் செம்பொன் தாலே சேர்வான திருமணமும் கை உழவாரப்படையும் கையில உழவாரம் இவற்றையோடு கொண்டு செல்கிறார் வீதியில். அப்படி நிழற்படம் எடுத்தார் யாரு, ஸ்டடி சொல்லாம போட்டோ எடுத்தார். நாவுக்கரசருக்கு ஸ்டடி சொல்லாமல் நிழற்படம் எடுத்த இடங்கள் மூன்று எங்கெங்கு அடுத்த மாதம்.
3: ஓம் நம சிவாய. You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: மாணிக்கவாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையில் அருளிய சித்தி